கோடை பண்பலை 100.5 இன்று வலம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயிலின் வசந்த விடியல், அதில் பொதுமறை பொழிவு பக்தி பாக்களை தொடர்ந்து 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. ஆறு:30 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வசந்த விடியல். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. காலை 7 மணிக்கு சுகமான காலை, 7:20 பாட்டும் பதமும். 7:35 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்கு முக்கு தர்பார். 7:45 பிருத்வி உமன் இன்னர்வர்ஸின் இன்று அன்று ஆகியன கேட்கலாம். 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம் இன்று ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்காக. 8:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 வைகிங் பனியன்சன் பிரீஃப்ஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்லின் வானவில் இணைந்து வழங்குவோர் ஞானமணி என்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல். வானவில் இன்று குரலின் குரலாக சிறப்பு விருந்தினர் தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் மு கவிதா அவர்கள். 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில். 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் கலையும் கானமும். சிறப்பு விருந்தினராக ஈரோடு மாவட்டம் பெருந்துறை இயக்குனரும் கதாசிரியர் நாடக நடிகருமான வசந்தகுமார் அவர்கள். 11:00 கொடைக்கானல் ஏரிச்சாலையிலிருந்து லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ. 12:00 மிஸ்டர் கோல்டு ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயிலின் மகளிர் நேரம் இன்று படித்ததில் பிடித்தது. 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலக்குண்டுவின் இனிய வாழ்க்கை. 12:30 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி. 12:40 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. ஒரு மணிக்கு கேட்கலாம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் கேட்கலாம். 2:00 ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக. 2:15 பொன்னியின் செல்வங்கள். 2:30 வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினராக புதுக்கோட்டை அசோக்குமார் அவர்கள். நெறி ஆளுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன் அவர்கள். பிற்பகல் 3:00 உயிரெழுத்து. இன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழி ரமேஷ் அவர்களின் பாடல்கள் தெரிவில் வர இருக்கிறது. 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும். 4:00 தாராபுரம் வியசன் சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கலின் வண்ணத்தூரிகையில் சினிமா கொட்டகை. நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம். 4:30 கேட்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வண்ணத்தூரிகையில் சினிமா கொட்டகை. 5:00 மிஸ்டர் கோல்டு ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயிலின் சித்திர செவ்வானம். 5:30 வைகிங் பனியசன் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம் கேட்கலாம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். மாலை 6:00 கதம்ப மலர்கள். 6:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 6:40 பண்ணையும் பசுமையும். இன்று மானாவாரி சிறுதானிய உற்பத்தி குறித்து விளக்கம் தருகிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய பயிர்கள் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் வி வாசுகி அவர்கள். 7:00 கட்சவி வழி நேயர் குரல் பதிவில் அரங்கேறும் ஆசையில் ஒரு குக்கு. 7:30 சொந்த பந்தம். 7:55 சேவை.

செய்திகள். இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது. இன்று நான் நெகிழ், சிக்கு புக்கு ஆகிய 2 சொல் விளையாட்டுகளோடு. இரவு 9 மணிக்கு கொடை தென்றல், விருந்தினர் விருப்பமாக சென்னை நாகேந்திரன் அவர்கள். 10 மணிக்கு நினைவே சுகம், இன்று தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களுக்காக. இரவு 11 மணிக்கு இடைவிடாத ராகங்கள் கொண்டு வருகிறது இரவு சிறகு. இவையாவும் கோடை பண்பலை 100.5 இன்று வலம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள்.

0: கோடி பண்பலையில் இப்போது கேட்கலாம் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வசந்த விடியல்.
1: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.

0: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நேயர்களே. வெளிச்ச நடையிட்டு பூமி தொடும் இந்த கதிரவனின் இன்றைய அழகான விடியல் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் அள்ளித்தரட்டும் என வாழ்த்தி வரவிருக்கிறது. கோடை பண்பலையின் 100.5 வசந்த விடியல் நிகழ்ச்சியின் முகப்பில் முப்பால் கொண்டு பொழிகிறது.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் இரவு குரல் எண் 1052.

0: இரத்தலினால் வரும் பொருள் துன்பப்படாமல் வருமானால் இறப்பது ஒருவனுக்கு இன்பம் அளிப்பதே ஆகும். குறள் எண் 1052 அதிகாரம் இரவு.
1: இன்பம் ஒருவர்க்கு இரத்தல் இறந்தவை துன்பம் உறாவரின்.
0: இரத்தலினால் வரும் பொருள் துன்பப்படாமல் வருமானால் இறப்பது ஒருவனுக்கு இன்பம் அளிப்பதே ஆகும். குறள் எண் 1052 அதிகாரம் இரவு.

நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம் இன்று ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்காக. நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல், காரைக்குடி ஸ்ரீ ராஜராஜன் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5. இது வசந்த விடியில், நேரம் காலை 6:09.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
5: ஹாய், ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
6: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
5: எங்களை போலவே 2026 நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
6: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
5: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1010.
6: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம். சோ நீங்க பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
7: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி.
7: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
10: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
11: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
12: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
13: வழங்கும் மனதோடு ராகம் இணைந்து வழங்குவோர் RBS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
14: RBS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994396014.
13: மேலும் இணைந்து வழங்குவோர் காரைக்குடி ஸ்ரீ ராஜராஜன் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி,
15: ராஜராஜன் நர்சிங் கல்லூரி, அமராவதி புதூர், காரைக்குடி. தொடர்புக்கு 7373711339.
16: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
17: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
18: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்,
19: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், வழங்கும் மனதோடு ராகம்.
0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.

0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடி பண்பலை 100.5.
0: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
2: கோடை பண்பலையில் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிய வசந்த விடியல்.
3: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும். ஜோ ரசம்.

வைணவம் தளிக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பெருமாள் பழத்தலங்களில் அர்ச்சவதாரமாக எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். அவற்றில் ஒன்று திருநாங்கோயில் என்றழைக்கப்பட்ட திருவேங்கடநாதபுரம் திருக்கோயிலாகும். காஞ்சிபுரம் மற்றும் திருமலை திருப்பதி போல இத்திருத்தலமும் வைப்ராட்சியம் என்று பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் போற்றப்பட்டிருக்கிறது. அதாவது வரதராஜ தலம் என்று பொருள். தான் பாயும் பகுதிகளையெல்லாம் மிகுந்த செழிப்புடன் விளங்க செய்யும் தாமிரபரணி ஆறு ஓடும் அற்புத தலம் இது. அடர்ந்த வனமாகவும் திகழ்ந்த இந்த பகுதியில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் மனமுடுங்கி தவம் மேற்கொண்டார் பைலர் என்று முனிவர். இவர் வியாசமா முனிவரின் முதன்மை சீடராவார். இவர் தவமிருந்தது ஸ்ரீனிவாச பெருமாளை நோக்கி. ஆனால் பெருமாளின் சிலையோ அல்லது ஓவியமோ அல்லது வேறெந்த அடையாளமோ இல்லாமல் மானசீகமாக அவரை ஆவாகனம் செய்து கொண்டு மலர்களை தூவி வழிபட்டார். இவ்வாறு பத்தல்ல நூறல்ல கோடிக்கணக்கான மலர்களால் தம் பக்தியை வெளிப்படுத்தினார் பைலர். தவமிருந்த ஏழாம் நாளே அதற்கான நற்பலன் தெரிய வந்தது. ஆம், அவர் அர்ச்சனை செய்த கோடிக்கணக்கான மலர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்தன. ஜோதி ஸ்வரூபமாக வானோங்கி உயர்ந்தன. அந்த தெய்வீக ஒளியின் நடுவே ஸ்ரீனிவாச பெருமாள் காட்சி அருளினார். அவர் காலடியில் தாமிரபரணி ஆறு. பெண்ணொரு கொண்டு வீச்சிருக்க இந்த தோற்றத்தை கண்ட பைலர் மனம் நெகிழ்ந்தார், ஆனந்த கூத்தாடினார். பெருமாளின் அந்த தோற்றம் திருமலை வாசானான வெங்கடாச்சலபதி பெருமாளை ஒத்திருப்பதாக அவருக்கு பட்டது. அதே கோலத்தில் இங்கும் அவர் கோயில் கொண்டு இப்பகுதி மக்களுக்கெல்லாம் அருள்பாலிக்க வேண்டும் என்று சிரம் தாழ்த்தி வேண்டிக் கொண்டார். பெருமாளும் அவ்வாறே ஸ்ரீதேவி, பூதேவி மற்றும் அலர்மேல் மங்கை தாயார் சமேதரராக ஸ்ரீனிவாச பெருமாளாக அர்ச்சவதாரம் கொண்டார். உலகோர் உய்ய தான் மேற்கொண்ட தவம் பயனுடையதாக ஆயிற்றே என்று பெருமகிழ்ச்சி கொண்டார் பைலர் முனிவர்.

0: இங்கே வெண்கற்களால் ஆன குன்றின் மேல் சீனிவாச பெருமாள் அருளாசி வழங்குகிறார். திருமலையின் ஆகாய கங்கை அருவியாக விழுந்து ஆறாக பெருகி ஓடுவது போல இங்கே தாமிரபரணியும் நீர்வீழ்ச்சியாக இறங்கி ஆறாக ஓடியது. சீனிவாச கட்டம் என்று ஒரு தீர்த்தமும் இங்கே கோயிலின் புனிதத்தை கூட்டுவிக்கிறது. பிற்காலத்தில் இப்பகுதியை ஆட்சி செய்த வெங்கடப்ப நாயக்க மன்னர் குழந்தை பேரை இல்லாமல் வாடினார். பல தலங்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டும் பலன் கிட்டாத அவருக்கு இந்த தலம் ஆறுதல் அளித்தது. தாமிரபரணி நதியில் நீராடி ஸ்ரீனிவாச கட்டத்தில் மூழ்கி எழுந்தபோது என் கோயிலில் 1000 குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்தால் உன் விருப்பம் ஈடீர் என்று அசுரரி கேட்டது. உடனே அதை செயல்படுத்திய மன்னர் விரைவில் அழகான ஒரு ஆண் குழந்தைக்கு தந்தையாகும் பாக்கியத்தை பெற்றார். அந்த நன்றி கடனாக கோயிலை புதுப்பித்து விரிவாக்கி அவ்வூருக்கும் வேங்கடநாதபுரம் என்று பெயரிட்டார். கற்ப கிரகத்தில் நின்ற கோலத்தில் சங்க சக்கரவாணியாக திருக்காட்சி அருள்கிறார் பெருமாள். அவருக்கு இடப்புறம் காலை மடித்து மண்டியிட்டு இருக்கரங்களையும் மேலே நோக்கியபடி அவருக்கான வாகனம் போல காட்சி அருள்கிறார் ஆஞ்சநேயர். திருமணத்தடை, நோய்கள், பாவங்கள் மற்றும் நாகதோஷம் நீங்கவும், எண்ணிய எண்ணங்கள் ஈடீறவும், மழலை பேறு பெறவும், தொழில் வணிகம் சிறக்கவும், குடும்பத்தில் செல்வம் செழிக்கவும் பக்தர்கள் இந்த பெருமாளை வந்து வணங்கி செல்கிறார்கள். திருமலை திருப்பதிக்கு சமமான கோயில் என்பதால் அந்த கோயிலுக்கு வேண்டிக் கொண்டு செலுத்தக்கூடிய காணிக்கைகளை இந்த கோயிலிலும் செலுத்தலாம் என்று சொல்லப்படுகிறது. இன்று திருநெல்வேலி மாவட்டம் திருவேங்கடநாதபுரம் கோயிலை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: கோடை பண்பலை 100.5 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வசந்த விடியல்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜா பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: 7382812345 or visit www.mahindra.org.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: UGC அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீ PSG மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, UPSC, TNPSC போன்ற தேர்வுகளுக்கான பயிற்சி, விடுதி மற்றும் பேருந்து வசதிகளுடன் கூடிய கல்வி நிறுவனம். PSG காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் சங்ககிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ PSG மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, திருச்செங்கோடு சாலை, சங்ககிரி. தொடர்புக்கு 9842949255 9865 8530.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜா பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: RKG நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
7: RKG நெய், உலகம் விரும்பும் சுவை.
8: வழங்கும் மனதோடு ராகம் இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
9: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943-96014.
8: மேலும் இணைந்து வழங்குவோர் காரைக்குடி ஸ்ரீ ராஜராஜன் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி,
10: ராஜராஜன் நர்சிங் கல்லூரி, அமராவதி புதூர், காரைக்குடி. தொடர்புக்கு 7373711339.
11: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
12: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
13: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்,
14: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், வழங்கும் மனதோடு ராகம்.
15: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
3: கோடை பன்மலை 100.5 பிஞ்சு மொழியில் நம் நெஞ்சம் மகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
16: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க்

0: இனிப்பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ரெண்டு குட்டி செல்லங்கள் வந்திருக்காங்க, அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: உங்கள் பேர் என்ன சொல்லோ?
1: ரிகாஸ்.
0: ரிகாஸா? ரிகாஸ் எந்த ஊர்லேருந்து வரீங்க?
1: சன்னாய்க்கு காட்டு.
0: அப்படியா, உங்கள் பேர் என்ன சொல்ல குட்டி?
1: ஆர் அபிமன்யு.
0: அபிமன்யு, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க?
1: பாலமேடு.
0: எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க?
1: ஸ்ரீ வித்யாசாகர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சங்ககிரி.
0: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: தேர்ட் ஸ்டாண்டர்ட்.
0: மூன்றாம் வகுப்பு படிக்கிறீங்களா? உங்களுக்கு உங்கள் மேம் என்ன லெக்சர் தருவாங்க?
1: சோசியல், தமிழ், மேக்ஸ் எல்லாமே சொல்லித் தருவாங்க.
0: நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க எங்களுக்கு இன்னைக்கு?
1: திருக்குறள.
0: எங்கே சொல்லுங்க கேட்போம்.
1: காலத்தினால் செய்த நடை சிறின் ஞானத்தின் மானப்படுத்தே பொருள் தக்க சமைச்சல் செய்து உதவி சிறிதாக இருந்தாலும் அது உலகத்தை ஒரே பெரியதாகும்.

0: பயணத்துக்காக செய்த உதவி நைன் தூக்கை நம் மை கடலில் பெறுது பொருள். தனக்கு திரும்பி வருகின்ற பயனை கடந்த அமைச்சு செய்த உதவியின் சிறப்பை ஆராய்ந்தால் அதனின் நன்மை கடலை விட பெரியதாகும். திணை துணை நன்றி செல்லும் பணத்தில் கொள்வ பயன் தெளிவார் பொருள். ஒருவர் திணையளவு நன்மை செய்தாலும் பயனை ஆராய்கின்றவர் பயனை அளவாக கொள்வார்கள். நன்றி.
1: ரொம்ப அழகா மூணு திருக்குறள் சொல்லி அதுக்கான பொருளையும் சொன்னீங்க. இதை யார் சொல்லி கொடுத்தாங்க? அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? சரி சரி. அம்மா பேர் என்ன?
0: கோமதி.
1: அப்பா பேர்?
0: ரமேஷ்.
1: ரமேஷ் அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க?
0: டிரைவர்.
1: நீங்க என்ன செல்லம் சொல்ல போறீங்க எங்களுக்கு?
0: திருவள்ளுவர் பற்றி.
1: எங்க சொல்லுங்க.
0: நான் மூன்றாம் வகுப்பு படிக்கின்றேன். திருவள்ளுவர் பற்றி கூறப்போகிறேன். திருவள்ளுவரின் பெற்றோரின் பெயர் ஆதி பகவான். இதனால்தான் தன் முதற்குறளில் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என தனது பெற்றோரை சிறப்பித்து கூறியுள்ளார். இவரது மனைவியின் பெயர் வாசுகி. சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் வாழ்ந்து வந்தார். திருவள்ளுவர் திருக்குறளை மதுரை தமிழ்ச்சங்கத்தில் ஒளவையாரின் உதவியுடன் அரங்கேற்றினார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாரதி தாசனும், வள்ளுவன் தன்னை உலகினிக்க தந்து அவன் புகழ் கொண்ட தமிழ்நாடு என பாரதியாரும் சிறப்பித்து பாடியுள்ளார். திருக்குறள் 133 அதிகாரங்களையும் 1330 குறட்பாக்களையும் குறிப்பிடப்பட்டது. திருக்குறள் 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. ஏடில்லா காலத்திலே எழுத்தாணி கொண்டு ஓலை சுவடியில் வடிகளை வெடித்த வார்த்தை வித்தவர் திருவள்ளுவர். இவ்வளவு சிறப்பு மிக்க திருவள்ளுவர் பற்றி பேச வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றிகள் பல. நன்றி.
1: ஆஹா, எங்களுக்கும் கேட்டதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்ததுக்கு நன்றிகள் பல. நன்றி. அப்படியா? யார் சொல்லி கொடுத்தாங்க?
0: இந்துமதி மேம்.
1: உங்க வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கா?
0: நான், தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, தம்பி.
1: தம்பி பேர் என்ன?
0: ஜஸ்வந்த்.
1: ஜஸ்வந்த் தம்பி என்ன பண்றாங்க?
0: யூகேஜி படிச்சிட்டு இருக்காங்க.
1: அம்மா பேர் என்ன?
0: கார்த்திகா.
1: அப்பா பேர்?
0: ரமேஷ்.
1: ரமேஷ் அப்பா என்ன பண்றாங்க?
0: வேலைக்கு போயிட்டு இருக்காரு.
1: வேலைக்கு போகிறாங்களா? சாரி சொல்ல குட்டி. நீங்கள் படித்து பெரிய ஆளானது, நீங்கள் என்ன வேலைக்கு போகிறீங்க?
0: டாக்டர்.
1: டாக்டர் ஆவீங்களா? டாக்டர் பார்த்துருக்கீங்களா? டாக்டர் என்னெல்லாம் செய்வாங்க?
0: இன்ஜெக்ஷன் போடுவாங்க, மருந்து கொடுப்பாங்க, அடுத்தது டேப்லெட் எல்லாம் எப்பப்போ சாப்பிட்றதுன்னு சொல்லுவாங்க.
1: அப்படியா? சரி சரி. நீங்கள் படித்து பெரிய ஆளானது, நீங்கள் என்ன வேலைக்கு போவீங்க?
0: ஐஏஎஸ்.
1: ஐஏஎஸ் கலெக்டராக என்ன பண்ணுவீங்க? ரெண்டு பேரும் படித்து பெரிய ஆளாகி மேலும் மேலும் சிறக்கக்கூடிய பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சார். நன்றி சார்.
2: கோடை பந்தரின் நெருப்புள்ளி ஆய்ந்தல் இதுவரை பிஞ்சு மொழியில் நெஞ்சம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.
3: Jenny's Institute of Hotel Management.
4: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
3: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
4: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
3: உலகத்தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
4: Jenny's Institute of Hotel Management, மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
5: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
8: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே? அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
9: வில கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
8: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
9: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
8: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
9: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
8: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
10: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
11: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
12: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
13: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
14: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
15: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
16: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
17: ஆர்கேஜி நெய் உலகம் விரும்பும் சுவை.
18: வழங்கும் மனதோடு ராகம் இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர்.

0: மற்றும் திண்டுக்கல்.
1: ஆர்பிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960 14.
0: மேலும் இணைந்து வழங்குவோர் காரைக்குடி ஸ்ரீ ராஜராஜன் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி,
2: ராஜராஜன் நர்சிங் கல்லூரி அமராவதி புதூர் காரைக்குடி, தொடர்புக்கு 7373711339.
3: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்,
6: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், வழங்கும் மனதோடு ராகம்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
8: தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதும் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆஸ்லோவில் நடைபெற்ற இந்திய நார்வே வர்த்தக உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது முதல் இந்த முன்னேற்றம் காணப்படுவதாக பாராட்டு தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டு இலக்கை அடைவதற்கும், அதன் காரணமாக இந்தியாவில் 10 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் சம்பந்தப்பட்ட இருதரப்பினரும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். கப்பல் கட்டுமானம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சுகாதார தொழில்நுட்பம், முக்கிய கனிம வளங்கள், புத்தொழில் நிறுவனங்கள் ஆகியவற்றில் இந்தியாவில் நார்வேயின் முதலீடுகளை அதிகரிக்குமாறு அவர் ஊக்கப்படுத்தினார். இரு நாடுகளின் வர்த்தகர்களும் புதிய கூட்டாண்மைகளை ஏற்படுத்தவும் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் திரு மோடி வலியுறுத்தினார். இந்த உச்சி மாநாட்டில் இந்தியா நார்வே நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளிடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தானது. 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள், இந்தியா நார்வே நாடுகளைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட வர்த்தகம் மற்றும் ஆராய்ச்சித்துறை பிரதிநிதிகளும் மாநாட்டில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் தமது நார்வே பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இன்று இத்தாலி தலைநகர் ரோம் சென்றடைகிறார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார்நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு எபோலா வைரஸ் தொடர்பாக பொது சுகாதார அவசர நிலையை அறிவித்ததை தொடர்ந்து மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ள காங்கோ மற்றும் யுகாண்டாவிலிருந்து வரும் பயணிகள் கண்காணிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பொதுமக்களும் ஊடகங்களும் அச்சமடையவோ அல்லது தவறான தகவல்களை பரப்பவோ வேண்டாம் என்று சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டின் பொது சுகாதார அமைப்பு எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. சுகாதார அமைச்சகம் மற்றும் உலக சுகாதார அமைப்பு வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கடைபிடிக்குமாறும் மக்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமது துறை பொறியாளர்களுடன் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். மக்கள் நலத்திட்டங்களுக்கு தேவையான புதிய பணிகளை கண்டறிந்து பரிந்துரைக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீர்வளம் தொடர்பான அனைத்து பணிகளையும் விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு அவர் வலியுறுத்தியதாகவும், இத்துறையில் மேற்கொள்ளப்படும் திட்டப்பணிகளில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரகத்துறையில் மாநில அரசின் பங்களிப்புடன் கூடிய மத்திய அரசு திட்டங்கள் குறித்து அத்துறையை சார்ந்த உயர் அலுவலர்களுடன் அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது நிதிக்குழு மானியம் மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக மற்றொரு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆய்வு

கூட்டத்தில் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் வான்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை, சரக்கு போக்குவரத்து, சிறப்பு தொழிற்பூங்காக்கள், நகர எரிவாயு விநியோக திட்டம் உள்ளிட்டவற்றின் செயல்பாடுகள் குறித்து அவர் கேட்டறிந்தார். சிப்காட் நிறுவனத்திற்கு தொழிற்பூங்காக்களுக்கான நில எடுப்பு பணிகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் விருதுநகர் மாவட்டத்தில் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி பயிலும் மாணவர்கள் தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் ஆராய்ச்சி மற்றும் திறன் மேம்பாட்டு மையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறு அறிக்கையை தயாரிக்குமாறு செல்வி கீர்த்தனா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது.

0: தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் ஆராய்ச்சி மற்றும் திறன் மேம்பாட்டு மையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறு அறிக்கையை தயாரிக்குமாறு செல்வி கீர்த்தனா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்கள் கேட்டுக் கொண்டதற்கிணங்க ஈரான் மீதான ராணுவ தாக்குதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணைக்குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. கிழக்கு பிராந்திய வேளாண் மாநாடு புவனேஸ்வரில் இன்று நடைபெறுகிறது. இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் தலைமை செயல் அதிகாரியாக திரு சௌரப் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டார். பாபநாசம் தாமிரபரணி ஆற்றுப்பகுதியில் துணி கழிவுகளை வீசுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நெல்லை மாவட்ட ஆட்சியர் திரு சுகுமார் எச்சரித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே குட்டையில் குளிக்க சென்ற பள்ளி மாணவர்கள் 2 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். கோவை மாவட்டம் இருகூர் அருகே பள்ளி மாணவனை தாக்கி கொன்ற வழக்கில் சக மாணவர் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தர்மபுரி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம், போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை ஒழித்தல் தொடர்பாக பல்வேறு துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திரு சதீஷ் ஆய்வு மேற்கொண்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழ் பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் 19 ஓவரில் 5 விக்கெட்களை இழந்து இந்த இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. ஜெய்ப்பூரில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் ராஜஸ்தான் அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் கேத்தன் குஷ்வாகா 2 கோலும் ஆகாஷ்தீப், ஷாருக் அலி, ரோமித் பால், அன்ஷ் பஹூத்ரா ஆகியோர் தலா 1 கோலும் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் 2 அணிகளும் தலா 1 போட்டியில் வென்று சமநிலையில் உள்ளன. 4வது மற்றும் இறுதிப் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சக்கருணன் எம்ஆர் அர்ஜுன் இணை பிரான்ஸ் இணையை எதிர்கொள்கிறது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் அஸ்வினி பட் ஷிகா கௌதம் இணை கனடா இணையை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா 2-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR News சென்னை என்ற முகவரியிலும்

0: RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: கோடை பண்பலை 100.5 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

0: கோடை பண்பலை 100.5 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கிய வசந்த விடிய.
3: கோடை பண்பலை 100.5 இனிது நிறைவுக்கு வருகிறது. இன்றைய வசந்த விடியல் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் என்றும் அன்புடன் ரங்கா. இனி நம் பாச பண்பலையில் தொடர இருக்கிறது சுகமான காலை.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மின்மினி பூச்சிகள் தங்களது விளக்குகளை அணைத்துவிடும் காலை நேரம் இது. லூசிபெரோஸ் நொதியின் உதவியுடன் லூசிபெரின் எனும் வேதிமம் ஆக்சிஜனுடன் வினை புரியும் போது மின்மினியின் ஒளி விளக்கு எரிகிறது. எரியும் அனைத்தும் வெப்பத்தை உமிழும் எனும் விதிக்கு விளக்கு வாங்கி இருப்பது மின்மினி பூச்சிகள். குளிர் ஒளிரி அவை. அப்படியான குளிர் ஒளிரி அல்ல சூரியன். ஹீலியம், ஹைட்ரஜன் என வெப்பத்தால் மிதக்கும் ஒளிப்பந்து தனது பார்வையை பூமியின் நமது பகுதியில் பதித்திருப்பதால் புதிய நாள் ஒன்று நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்நாளை வெற்றியின் கைகளுக்கு பரிசளிப்போம் என சொல்லி கொடை பண்பலை 100.5 MHz சுகமான காலை நிகழ்ச்சியை தொடங்குகிறது.

அனலேறும் கோடையில் குளிரிசை கொண்டு சூழலும் கோடை பண்பலை 100.5 MHz-இன் சுகமான காலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேர்களே, இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், RKG நெய்யின் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களை நிகழ்ச்சியில் பங்கேற்க அன்போடு அழைக்கிறது. 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்லின் வானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். இன்றைய வானவில் குரலின் குரலாக இன்று சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைகிறார் தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் மு. கவிதா அவர்கள்.

கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 21ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை வாழைப்பழத்தில் இருந்து மதிப்பு கூட்டல் பொருட்கள் தயாரித்தல் பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. எண் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

0: இணைந்திருக்கிறோம். குடைப்பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸின் சுகமான காலை.
1: மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான அறிவிப்பு இது. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரை அணுகலாம். கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.

0: ஜில் ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.

0: மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: வழங்கும் மனதோடு ராகம் இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
4: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994396014.
3: மேலும் இணைந்து வழங்குவோர் காரைக்குடி ஸ்ரீ ராஜராஜன் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி,
5: ராஜராஜன் நர்சிங் கல்லூரி, அமராவதி புதூர், காரைக்குடி. தொடர்புக்கு 7373711339.
6: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
7: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்,
9: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், வழங்கும் மனதோடு ராகம்.
10: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
6: பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
11: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
12: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
11: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
12: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
11: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
12: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
13: அண்ணா வணக்கம்.
14: வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
13: என்னமண்ணா காலையிலேயே இப்படி வேர்த்து இருக்கிறது? குரலில் வேறு ஒரு நடுக்கம் தெரிகிறது, முகத்தில் பதட்டம் தெரிகிறது. ஏன்மண்ணா, எதிரி நாட்டினர் ஏதேனும் படையெடுத்து வரப்போகிறார்களா?
14: அதெல்லாம் இல்லை அமைச்சரே, நம்முடைய அரண்மனை மருத்துவர் வரப்போகிறாராம்.
13: அரண்மனை மருத்துவரா?
14: இன்று உலக குடும்ப மருத்துவர் தினமாம். அதனால் அரண்மனை மருத்துவர் வந்து என்னை சந்தித்து வாழ்த்து பெற்று அப்படியே எனக்கு ஒரு மருத்துவ பரிசோதனையும் செய்ய போகிறாராம்.
13: சரி, அதனால என்னமண்ணா?
14: என்ன அமைச்சரே, நீங்களும் தெரியாதது போல கேட்கிறீர்கள். அவர் வந்தாலே எனக்கு குறைந்தது 2 ஊசியாவது போடாமல் போக மாட்டார். உங்களுக்கு தெரியாதா?
13: ஓ, இன்று அந்த காட்சி வேறு இருக்கிறதா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி, கண்களுக்கு குளிர்ச்சி. சரிமண்ணா, அப்படியானால் நம்முடைய அரண்மனை மருத்துவருக்கு தெரியாமல் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு சென்று உங்களுக்கு ஒரு ஃபுல் பாடி செக்அப் செய்து விட்டு வந்து விடலாம். வாருங்கள்.
14: என்ன, மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கா? அமைச்சரே, நான் அங்கே வரவில்லை. அதற்கு நம்முடைய அரண்மனை மருத்துவரை எவ்வளவோ பரவாயில்லை, என்னை விட்டு விடுங்கள்.
13: என்ன, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் என்றவுடன் இப்படி நடுங்குகிறார்? ஏன்மண்ணா, உங்களுக்கு அதிநவீன சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதற்காக உங்களை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு தான் அழைக்கிறேன், அதற்கேன் இப்படி பதறுகிறீர்கள்?
14: அமைச்சரே, உயிரை காக்கும் மருத்துவர்களை நாம் கடவுளாக பார்க்கிறோம். இன்றும் மருத்துவத்தை சேவையாக மட்டுமே செய்யும் எத்தனையோ மருத்துவர்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள். ஆனால் சாதாரண மக்கள், ஏழை மக்கள் பெரிய மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றாலே சற்று தயங்குகிறார்கள். காரணம், அங்கே இருக்கிற அந்த பரபரப்பு, பிரம்மாண்டம், அங்கே சொல்லுகிற புது புது வியாதிகளின் பெயர்கள், அதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட வாயில் நுழையாத மருந்துகளின் பெயர்கள், நோயில் இருந்து மீண்டு வர ஆகக்கூடிய 500,000 ரூபாய் செலவு, இவைகளெல்லாம் கிராமப்புற மக்களுக்கும் பாமரர்களுக்கும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றாலே ஒரு இனம் புரியாத பயத்தை ஏற்படுத்துகிறது. அதே நேரத்தில் சில மருத்துவர்கள் இருக்கிறார்கள் அமைச்சரே, அவர்களிடம் சென்றாலே அவர்கள் தருகிற தன்னம்பிக்கை வார்த்தைகள், அவர்கள் ஏற்படுத்துகிற உற்சாகம், இதிலேயே பாதி நோய் அந்த இடத்திலேயே குணமாகி விடுகிறது. இப்படிப்பட்ட மருத்துவர்களும் இருக்கிறார்கள்.
13: எனக்கும் இது போன்ற மருத்துவர்களை சந்தித்த அனுபவம் இருக்கிறது. அவர்கள் நமக்கு வந்திருக்கும் நோயை மிக எளிமையாக புரிய வைப்பார்கள். அந்த நோயை எதிர்க்கும் வலிமையையும் நம் மனதிற்குள் வர வைப்பார்கள்.
14: சரிதான் அமைச்சரே, நானும் அதை பற்றித்தான் சொல்லுகிறேன். எனக்கு இதை பற்றி பேசுகிற போது கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதிய மருத்துவ அறிக்கை என்கிற ஒரு கவிதை நினைவுக்கு வருகிறது அமைச்சரே.
13: மருத்துவ அறிக்கையா? அது என்ன கவிதை மன்னா?
14: படிக்கிறேன், கேளுங்களேன். மருத்துவ அறிக்கை. டாக்டர், மருத்துவ முறையை மாற்றுங்கள். வாயை திற என்பீர்கள், வயிறு தெரியும்படி வாய் திறப்போம். நாக்கை நீட்டு என்பீர்கள், கல்கத்தா காலியாய் நாக்கை நீட்டுவோம். முதுகை திருப்பி மூச்செழு என்பீர்கள், அப்போதுதான் உண்மையாய் சுவாசிப்போம். அவ்வளவுதான், அஞ்சேல் என்று அருள்வாக்கு சொல்லுவீர்கள். வாசிக்க முடியாத கையெழுத்தில் வாயில் வராத பெயர் எழுதி காகிதம் கிழிப்பீர்கள். 3 வேளை என்னும் தேசிய கீதத்தை 2 வார்த்தையில் பாடி முடிப்பீர்கள். போதாது டாக்டர், எங்கள் தேவை இது இல்லை டாக்டர். நோயாளி பாமரன், சொல்லிக் கொடுங்கள். நோயாளி மாணவன், கற்றுக் கொடுங்கள். வாய்வழி சுவாசிக்காதே, காற்றை வடிகட்டும் ஏற்பாடு வாயில் இல்லை என்று சொல்லுங்கள். சுவாசிக்கவும் சுத்திரம் உண்டு. எத்தனை பாமரர் இக்தறிவர், சுவாசிக்கப்படும் சுத்த காற்று நுரையீரலின் தரை தொட வேண்டும். தரை எங்கே தொடுகிறது? தலைதானே தொடுகிறது. சொல்லிக் கொடுங்கள்.

0: சாராயம் எனும் திரவத் தீயை தீண்டாதே, கல்லீரல் எரிந்துவிடும். கல்லீரல் என்பது கழுதை வாரம் சுமக்கும், படுத்தால் எழாது. பயமுறுத்துங்கள். ஒருகால் வீக்கம் உடனே கவனி, யானைக்காலின் அறிகுறி. இருகால் வீக்கம் இப்போதே கவனி, சிறுநீரகத்தில் சிக்கல் இருக்கலாம். வாயில் என்ன, ஆறாத புண்ணா, மார்பக பரப்பில் கரையாத கட்டியா, 50 தொட்டதும் பசியே இல்லையா, சோதிக்க சொல்லுங்கள். அறியாத புற்றுநோய் ஆன ஆவண்ணா எழுதியிருக்கலாம். நோயாளியை துக்கத்திலிருந்து துரத்துங்கள் டாக்டர். நோய் ஒன்றும் துக்கமல்ல, அந்நிய கசடு வெளியேற உடம்புக்குள் நிகழும் உள்நாட்டு யுத்தம் அது. சர்க்கரை என்பது வியாதி அல்ல, குறைபாடு என்று கூறுங்கள். செரிக்காத உணவும் எரிக்காத சக்தியும் சுடுகாட்டு தேரின் சக்கரம் என்று சொல்லுங்கள் டாக்டர். ஊமை ஜனங்கள் இவர், உள்ளொளி அற்றவர். பிணிவந்திருப்பினும் முனிவந்திருப்பதாய் முனகுவர், சொல்லிக் கொடுங்கள். யோகம் என்பது வியாதியை தீர்க்கும் வித்தை என்று சொல்லுங்கள். உயிர்த்தீயை உருட்டி உருட்டி நெற்றி பொட்டில் நிறுத்த சொல்லுங்கள். உணவு முறையை திருத்துங்கள். தட்டில் மிச்சம் வைக்காதே, வயிற்றில் மிச்சம் வை. பசியோடு உட்கார், பசியோடு எழுந்திரு, சொல்லுங்கள் டாக்டர். அவிக்காத காய்களை அமிர்தம் என்று சொல்லுங்கள். பச்சை உணவுக்கு பாடம் நடத்துங்கள். மருந்தை உணவாக்காதே, உணவை மருந்தாக்கு. மாத்திரை சிறையை விட்டு மனிதனே வெளியே வா. கோணாத ஒருவன் கூணனானாம், ஏனாம், அவன் டப்பா உணவுகளையே உட்கொண்டதுதானாம். ஒருவனுக்கு விஷப்பாம்பு கடித்தும் விஷமில்லை, ஏனாம், அவன் உப்பில்லா உணவுகளையே உட்கொண்டதுதானாம். ஆரோக்கிய மனித தேவை அரைகிராம் உப்புதானே. மனிதா, உப்பை கொட்டி கொட்டியே உயிர் வளர்க்கிறாயே, செடிகொடியானி, சிந்திக்க சொல்லுங்கள். உண்மை இதுதான், மனிதனை தேடி மரணம் வருவதில்லை, மரணம் தேடியே மனிதன் போகிறான். டாக்டர், எல்லா மனிதரையும் இரு கேள்வி கேளுங்கள். பொழுது மலச்சிக்கல் இல்லாமல் விடுகிறதா, மனச்சிக்கல் இல்லாமல் முடிகிறதா?
1: அருமை அருமை மன்னா, சிறப்பு, பார் போற்றும் கவிதை. சரி மன்னா, இன்னும் சிறிது நேரத்தில் நம்முடைய அரண்மனை மருத்துவர் வருகிறார் என்று சொன்னீர்களே, அவரிடம் இந்த கவிதையை சொல்ல போகிறீர்களா?
2: ஆமாம் அமைச்சரே, சொல்ல போகிறேன்.
1: சொல்லுங்கள் சொல்லுங்கள். அப்போதுதான் மருத்துவருக்கே அட்வைஸ் செய்கிறீர்களா என்று மனதிற்குள்ளேயே உங்களை திட்டிக் கொண்டு இன்னும் 2 ஊசிகளை சேர்த்து குத்துவார்.
3: என்ன
4: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
5: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
9: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
10: ஆர்கேஜி நெய்,
11: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
12: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
13: வழங்கும் மனதோடு ராகம் இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
14: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994396014.
13: மேலும் இணைந்து வழங்குவோர் காரைக்குடி ஸ்ரீ ராஜராஜன் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி,
15: ராஜராஜன் நர்சிங் கல்லூரி, அமராவதி புதூர், காரைக்குடி. தொடர்புக்கு 7373711339.
4: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
16: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
17: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்,
18: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். வழங்கும் மனதோடு ராகம்.
19: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
6: ஆர்கேஜி நெய் உலகம் விரும்பும் சுவை,
7: வழங்கும் மனதோடு ராகம். இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
8: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994396014.
7: மேலும் இணைந்து வழங்குவோர் காரைக்குடி ஸ்ரீ ராஜராஜன் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி,
9: ராஜராஜன் நர்சிங் கல்லூரி, அமராவதி புதூர், காரைக்குடி. தொடர்புக்கு 7373711339.
0: 8:30க்கும் கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
10: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
11: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்,
12: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், வழங்கும் மனதோடு ராகம்.
13: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
14: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் சுகமான காலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமாக ஜூலை 17 முதல் சுய விபரங்களை சமர்ப்பிக்கும் முறை தொடங்க

உள்ளது. பொதுமக்கள் 16 மொழிகளில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்து தங்களின் விவரங்களை சமர்ப்பிக்கலாம் என மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குனர் சுந்தரேஷ் பாபு தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. இப்படி நம்மை சுற்றி பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் இன்றைய சூழலில் என்ன நடந்தது இதே தினத்தில் அன்று தொகுத்து வழங்குகிறது கொடை பண்பலை 100.5 MHz இன் இன்று அன்று.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி.

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர்
1: பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
2: இன்று
3: மே 19
2: ஆந்திர பிரதேச அனந்தபூர் மாவட்டம்
3: பள்ளி செல்லும் மாணவ இளவட்டம்
2: அண்ணல் காந்தி அங்கு ஒரு நாள் வந்தார்
3: சுதந்திர முழக்கம் தந்தார்
2: பள்ளி மாணவர் பற்றி கொண்டார் காந்தியின் கொள்கைகளை
3: மாணவர் சத்தியாகிரகம் போராட்டங்களில் கலந்து கொண்டார் படிப்பை இடைநிறுத்தி
2: வெள்ளையனே வெளியேறு இயக்கம்
3: கொண்டு வந்தது 5 சிறை முடக்கம்
2: 1946
3: சென்னை சட்டமன்ற உறுப்பினர்
2: தொடர்ந்து
3: ஒருங்கிணைந்த ஆந்திராவின் முதல் முதல்வர்
2: அடுத்து மக்களவை சபாநாயகர்
3: 1977
2: இந்திய குடியரசுத் தலைவர் என படிப்படியாக உயர்ந்தவர்
3: 1913
2: இந்தியாவின் 6 குடியரசுத் தலைவர்
3: நீலம் சஞ்சீவ ரெட்டியின் பிறந்த தினம் இன்று
2: நியூ வென்சின் சுங் இயற்பெயர்
3: ஹோசிமின் என்பது ரகசிய பெயர்
2: உண்மையாக இது ரகசிய பெயரா
3: இல்லை வியட்நாமின் பிரதமர் அதிபர் என உலகம் அறிந்த பெயர்
2: வியட்நாமின் புரட்சி தலைவர்
3: பிரெஞ்சு படையினரை வெற்றி கொண்டவர்
2: தலைமறைவு வாழ்க்கை
3: 50 வித்தியாச பெயர்கள் என வியட்நாம் போரை வழிநடத்தி சென்றவர்
2: 1890
3: வியட்நாம் தலைவர் ஹோசிமின் பிறந்த தினம் இன்று
2: குஜராத் மாநிலத்தின் நவசாரி எனும் சிற்றூரில் பிறப்பு
3: பார்சி புரோஹித குடும்ப முறையில் வளர்ப்பு
2: குடும்ப தொழில் புரோஹிதத்தை ஏனோ தவிர்ப்பு
3: வணிகம் தொடங்க மும்பை சென்றதால் வந்தது உயர்வு
2: இந்திய தொழில்துறையின் தந்தை
3: இவரின் எஃகு தொழில் முதலீட்டால் உயர்ந்தது சந்தை
2: 1868 21,000 ரூபாய் முதலீட்டில் வாங்கினார் எண்ணெய் ஆலை
3: அதை அப்படியே மாற்றினார் பஞ்சாலை
2: பின் ஆசியாவின் முதல் இரும்பாலை நிறுவனம் கொணர்ந்தார்
3: இந்திய அறிவியல் கழகம் உருவாக்கினார்
2: மின் உற்பத்தி துறையிலும் கால் பதித்தார்
3: ஜார்க்கண்ட் மாநில சாக்ஷி கிராமம்
2: ஜாம்செட்பூர் என சுமந்து கொண்டது இவர் நாமம்
3: 1904
2: இந்தியாவின் நவீன தொழில்துறையின் தந்தை
3: ஜாம்செட்ஜி டாடாவின் நினைவு தினம் இன்று
0: நாராயணன் பாட் கங்காபாய் இணையாருக்கு பித்தூரில் பிறந்தவர்
4: இயற்பெயர் நானா கோவிந்த் தோந்த்பந்த்
0: 3 ஆங்கிலேய மராட்டிய போரில் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியிடம் தோற்றது
4: 2 பாஜிராவ் தலைமையிலான மராத்திய பேரரசு
0: அதனால் புலம்பெயர்ந்தனர் நானா சாஹிப்பின் பெற்றோர்கள் உட்பட 1,000,000
4: பித்தூரின் 2 பாஜிரா பேஷ்வா தத்தெடுத்தார் நானா சாஹிப்பை
0: அதனால் கிட்டியது சிறுவயதில் ராணி லக்ஷ்மிபாய்
4: தாந்தியா தோ
0: ஆஷி முல்லா ஆகியோரோடு நெருங்கி பழகும் வாய்ப்பு
4: 1857
0: பிரிட்டன் கம்பெனி ஆட்சிக்கு எதிராக நடந்த
4: இந்திய சிப்பாய் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர்களில் ஒருவரான
0: நானா சாஹிப் பிறந்த நாள்
4: என்று
0: ஆண்டு
4: 1824
0: 12 வயதில் ஆந்திர மகளிர் சபையில் கச்சேரி செய்து
4: துர்காபாய் தேஸ்முக்கின் பாராட்டையும் பரிசையும் பெற்றவர்
0: பின்னர் செய்தார் தென்னிந்தியா முழுவதும் பல கச்சேரிகள்
4: 1948 நுழைந்தார்
0: திரையுலகில்
4: பல்வேறு பாடல்களுக்கு சொந்தக்காரர் ஆனார்
0: மணி பாகவதரிடம் முறையாக பெற்றார் இசைப்பயிற்சி
4: கேரள மாநிலம் பாலக்காடு சித்தூரில்
0: வி கே குஞ்சன் மேனன் லக்ஷ்மி அம்மாளுக்கு 3 மகளாக தோன்றிய
4: பின்னணி பாடகி பி லீலா பிறந்த நாள்
0: இன்று
4: ஆண்டு
0: 1934 கர்நாடக மாநிலம் பெங்களூரை சார்ந்தவர்
4: 1984 பூவிலங்கு திரைப்படம் தந்தது தமிழ் திரையுலகுக்கு அறிமுகம்
0: 1990 வெளியான
4: புது வசந்தம் தந்தது புதிய உச்சம்
0: அடுத்த ஆண்டு வெளியான இதயம் மூலம் இடம் கிடைத்தது ரசிகர்களின் இதயத்தில்
4: அடுத்து வந்த கடல் பூக்கள் வாங்கி தந்தது தமிழக அரசின் சிறந்த நடிகருக்கான விருதை
0: 60 மேற்பட்ட படங்களில் கதாநாயகன் நாயகனாக நடித்த
4: தமிழ் திரைப்பட நடிகர்
0: முரளி பிறந்த நாள்
4: என்று
0: ஆண்டு
4: 1964
0: புச்சம்பள்ளி சுந்தர ராமரெட்டி என்பது இயற்பெயர்
4: பிறந்தது ஆந்திர பிரதேசத்தின் நெல்லூர் அழகின் படுவில்
0: சிறு வயதிலேயே செய்தார் சாதிய ஒழிப்பு முறைக்கு எதிராய் கிளர்ச்சி
4: அதன் பின்

0: தேர்ந்தெடுக்கப்பட்டார்
1: அமீர் ஹைதர் கான் மூலம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு.
0: இந்திய பொது உடைமை கட்சியின் நிறுவன உறுப்பினரான
1: பி சுந்தரையா நினைவு நாள்
0: என்று
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு வைத்தோம். பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்

கேட்டு ரசித்த கணிதன் படப்பாடலோடு நிறைவுக்கு வருகிறது கொடை பண்பலை 100.5 MHz சுகமான காலை. நேர்களே, இனி ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் இனிய பங்களிப்போடு வலம் வர காத்திருக்கிறது மனதோடு ராகம். இன்று காலை 9 மணிக்கு வானவில் குரலின் குரலாக. உங்கள் கூட பண்பலை 100.5 MHz இனி செய்தி சுருக்கம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இந்தியா நார்வே இடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது முதல் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் எபோலா வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு தொழில்

0: முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழ் பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கம்போடியாவில் அதிக சம்பளத்திற்கு வேலை வாங்கி தருவதாக பொய் வாக்குறுதிகளை அளித்து பணம் பெற்று மோசடி செய்ததாக மதுரையைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி காவனூர் பகுதியில் விபத்தில் உயிரிழந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் உறவினர் அனுமதியுடன் தானமாக வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே குட்டையில் குளிக்கச் சென்ற பள்ளி மாணவர்கள் இரண்டு பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் மூன்றாவது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா 2-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அதாகப்பட்டது கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க
2: ஒரு புள்ள கேக்குது கோடை எஃப்எம் தானுங்க.

0: அதேதான் அதேதான்.
1: நம் கோடி பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
6: தொடர்புக்கு 7382812345.
7: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
8: உலகம் விரும்பும் சுவை ஆர்கேஜி நெய்.
7: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
9: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
7: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
8: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
10: வழங்கும் மனதோடு ராகம் இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
11: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
12: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
13: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
12: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
11: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் Call 9943960014.
10: மேலும் இணைந்து வழங்குவோர் காரைக்குடி ஸ்ரீ ராஜராஜன் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி,
14: ராஜராஜன் நர்சிங் கல்லூரி, அமராவதி புதூர், காரைக்குடி. தொடர்புக்கு 7373711339. டொனேஷன் இல்லாமல் BSc நர்சிங், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், BTech IT, BA கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வேண்டுமா? கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் வேலை வாய்ப்பு. ஸ்ரீ ராஜராஜன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டோனமஸ் மற்றும் ராஜராஜன் நர்சிங் கல்லூரி, அமராவதி புதூர், காரைக்குடி. தொடர்புக்கு 7373711339.

0: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:05.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நேயர்களே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாய்ப்பு. இன்று புதிதாய் பிறந்த பூவுக்கு புதிதாய் தோன்றும் பூ உலகம் போல நம் மனம் அமைந்தால் நாம் பேறு பெற்றவர்கள். மனம் குளிரும் இசையோடு இசைய வருகிறது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்றைய நிகழ்ச்சி புகழ்பெற்ற புண்ணிய யாத்திரை தலம் அமைந்தும், புகழ்பெற்ற பாம்பன் பாலம் அமைந்தும், அக்னி சிறகுகள் கொண்டு வானளந்த விஞ்ஞானி முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களும் பிறந்து சிறப்புற்ற மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்காக வர இருக்கிறது. அறிமுக நேயர்கள் அழைக்கலாம் 24 24 24 மகளிர் 24 24 29 வழக்கமான நேயர்கள் 24 24 26 முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2 இணைத்தும் வரலாம். நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியாக இணைகிறேன் அன்புடன் ரங்கா. முதலில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்
2: சார். வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் யவனேஸ்வரத்திலிருந்து பாஸ்கரன் பேசுறேன் சார்.
0: பாஸ்கரன் ஐயா, என்ன பின்னாடி ஒரே மியூசிக் சவுண்டா கேக்குது.
2: ஓ
0: அப்படிங்களா, நல்ல மியூசிக்கா கேக்குது. ஒரு பாட்டு கூட கொடுக்கலாம் போல இருக்கேன். என்ன பாடல் கொடுத்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? எந்த அது ஓடிக்கிட்டு இருக்கும்போது
2: என்னங்க?
0: இல்ல அது நம்ம கொடுத்துடலாம். இல்ல நீங்க கேக்குற அந்த அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, டச்சக் டச்சக் டச்சக் டச்சக்னு கேட்டுட்டே இருக்கே, அதுக்கு என்ன பாட்டு பாடுவீங்கன்னு நினைக்கிறேன். கேக்குறேன்.
2: என்ன பாடல்னாலும் பாட்டு
0: எதை வேணாலும் பாடிக்கிற வேண்டியதுதான்.
2: ஆமா சார்,
0: ஒரே டியூன் தானே
2: சார். ஒரு நிமிஷம்
0: சொல்லுங்க. சொல்லுங்க.
2: 64
0: திருமண நாள் நினைச்சிட்டேன். நல்ல வேலை 34, பாதிக்கு பாதி தான் இருக்கீங்க.
2: ஆமா சார்.
0: சரிங்க சரிங்க சரிங்க. எத்தனை குழந்தைங்க இருக்காங்க?
2: 3 குழந்தை சார்.
0: என்ன பண்றாங்க?
2: பொண்ணுக்கு கட்டி கொடுத்தாச்சு சார். பேரை வந்து சிவகார்த்திகேயன் பேரு.
0: சரிங்க.
2: பையன் பேரு பாலமுருகன்.
0: சரிங்க.
2: இன்னொரு பொண்ணு பேரு கீர்த்திகா.
0: கீர்த்திகா
2: பேரு சசிகலா.
0: சரிங்க சரிங்க. பரவாயில்ல பரவாயில்ல. இவங்கெல்லாம் உங்களோட இந்த நெசவு தொழில கத்துக்கிறாங்களா?
2: எல்லாருக்கும் தெரியும் சார்.
0: தெரியும்.
2: பிள்ளைகளுக்கு மட்டும் தெரியும், பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும் தெரியாது.
0: அதனால என்ன நம்ம சரி, அவங்க வேறு திசையில பயணிக்க வைக்கிறது நல்லதுதான்.
2: குளிர்
0: வரும், தலைவலி வரும், காய்ச்சல் வரும். சரி, அதுவும் வரும். ஆனா பிரச்சனை என்னன்னா அதுக்காக திரும்பி போறதா? கேட்டுங்க, யார் இப்போ கொடைக்கானலுக்கு ரோடை வளைச்சு வளைச்சு போட்டது? கொஞ்சம் நேராக போட்டிருந்தா ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கலாம்ல. சரி விடுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
2: படத்துலேருந்து போடுங்க.
0: சரிங்க, பாட்டு கொடுத்துருவோம். நன்றிங்க பாஸ்கரனே. நன்றிங்க.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 7382812345.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: ஹாய், ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
7: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
6: எங்களை போலவே 2026 நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
7: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
6: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1010.
7: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம். சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
8: ஆஹா, செம்ம வாசனை.
9: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
1: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
10: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
11: டொனேஷன் இல்லாமல் பிஎஸ்சி நர்சிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிடெக் ஐடி, பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வேண்டுமா? கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் வேலை வாய்ப்பு. ஸ்ரீ ராஜராஜன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டோனமஸ் மற்றும் ராஜராஜன் நர்சிங் கல்லூரி, அமராவதி, புதூர், காரைக்குடி. தொடர்புக்கு 7373711339.
12: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
13: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
12: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
14: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
15: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
16: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
17: ஞானமணி பொறியியல் கல்லூரி.

0: ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
1: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
2: நம் கோடி பண்பலை 100.5 மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 7382812345.
5: எப்ப பாரு, அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
6: ஆஹா, செம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
5: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
7: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
8: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
9: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
10: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
9: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
11: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
8: மேலும் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் காரைக்குடி ஸ்ரீ ராஜராஜன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி.
12: டொனேஷன் இல்லாமல் BSc நர்சிங், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், BTech IT, BA கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வேண்டுமா? கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் வேலை வாய்ப்பு. ஸ்ரீ ராஜராஜன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டோனமஸ் மற்றும் ராஜராஜன் நர்சிங் கல்லூரி, அமராவதி புதூர், காரைக்குடி. தொடர்புக்கு 7373711339.
2: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
13: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
14: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
13: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
14: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
13: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
14: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
2: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
15: நம்மில் பல பேர் பிறர் தன்னை துன்புறுத்துவதாக குற்றம் சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆனால் நாம் பிறரை எந்த அளவுக்கு துன்புறுத்துகிறோம் என்பதை பற்றி நாம் அறிவதில்லை. சைகோ என்று பாமரத்தன்மையாக சில பேரை குற்றம் சாட்டுவார்கள். நன்கு ஆராய்ந்து பார்த்தால் பெருவாரியான மனிதர்கள் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள்தான். நல்ல வேளையாக மூடி இன்னும் திறந்து விடவில்லை. சின்ன சின்ன ஓட்டைகள்தான் மூடியில் விழுந்திருக்கின்றனவே ஒழிய மூடி முற்றிலுமாக திறந்து விடவில்லை. திறந்து விட்டால் நிச்சயமாக நாம் அனைவருமே மனநல மருத்துவமனையில் இருக்க வேண்டிய அவசியம் கூட ஏற்படலாம். நம்முடைய மனதுக்குள் சில எண்ணங்கள் தோன்றுகின்றன. சில வகையான சொற்பிரயோகங்கள் நம்மிடமிருந்து புறப்படுகின்றன. இது பிறரை எந்த அளவுக்கு காயப்படுத்தும், பிறரை எந்த அளவுக்கு தாக்கும் என்பதை பற்றியெல்லாம் நம்மில் பலர் யோசிப்பதே இல்லை. ஆனால் மனநல மருத்துவர்களும் உளவியல் நிபுணர்களும் என்ன சொல்லுகிறார்கள்? இவர்கள் இதை தெரிந்து செய்வதில்லை. சரி, பிறகு ஏன் செய்கிறார்கள்? ஏற்கனவே இளம் வயதில் இவர்கள் காதுகளில் என்ன வார்த்தைகள் விழுந்தனவோ, இவர்கள் என்ன சொற்களை பிறரிடமிருந்து கேட்டார்களோ, பிறர் இவர்களுக்கு எதை சொல்லி வைத்தார்களோ அதை இன்றைக்கு திருப்பி கொடுக்கிறார்கள். மனிதனுக்கு ஒரு நல்ல பண்பு உண்டு. 100 ரூபாய் வாங்கினால் 110 ரூபாய் வட்டியாக தர வேண்டும் என்று. இப்படி சமூகத்தில் நமக்கு முன்னவர்கள் நம்மை நோக்கி சொன்ன காயமான சொற்கள், வேதனையான வார்த்தைகள், நம்மை அவர்கள் தாக்கிய தாக்குதல்கள், இவற்றை வட்டியும் முதலுமாக நாம் பிறருக்கு திருப்பி கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் விழிப்படைந்து விட்டால் இவை என்னுடைய சொந்த சொற்கள் அல்ல, இவை என்னுடைய சொந்த அனுபவங்கள் அல்ல என்கிற விழிப்பு ஏற்பட்டுவிட்டால் ஒரு மனநோயாளியைப் போல் நாம் பிறரை காயப்படுத்தி கொண்டிருக்க மாட்டோம். நான் கொஞ்சம் புரியும்படியாக சொல்கிறேன். சில பேர் நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். அடிக்கடி கோபம் வருகிற போது, துக்கம் வருகிற போது இதே மாதிரியான சொற்களை மறுபடி சொல்வார்கள். என்ன வார்த்தைகள் தெரியுமா? எல்லாம் என் தலையெழுத்து, ஓ யோக்கியதை எனக்கு தெரியாதா, என் வயிற்ற பத்திக்கிட்டு எரியுது, என் நான் வாங்கிட்டு வந்த வரம்

0: அவ்வளவுதான். இது மாதிரியான சொற்கள் நிறைய மனிதர்கள் திரும்ப திரும்ப இத்தகைய வார்த்தைகளை பயன்படுத்துவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இந்த சொற்கள் இவர்களுடைய சொந்தமான அபிப்பிராயமே அல்ல, இந்த சொற்கள் இவர்களது சொந்தமான அபிப்பிராயங்களே அல்ல. இவர்கள் பாட்டி, இவர்கள் தாத்தா, இவர்கள் சந்தித்த வேறு சில பேர், இவர்களுடைய முன்மாதிரிகள், குடும்பத்தின் வழிகாட்டிகள், பெரியோர்கள் வீட்டில் புலம்பிக் கொண்டே இருந்தவை. முதுமையில், நோயில், வேதனையில் அவர்கள் புலம்பிக் கொண்டே இருந்த வார்த்தைகளை இளமை பருவத்தில் கேட்டுவிட்டதாலேயே மனப்பாடமாகிவிட்டது. மனப்பாடம் செய்து ஒரு கவிதையை ஒப்புவிப்பது போல புலம்பல்களையும் இன்றைக்கு மனித சமூகம் ஒப்புவித்து கொண்டிருக்கிறது. பிறர் சொன்ன சொற்களை நாம் எப்படி பயன்படுத்தலாம்? நான் ஒரு வேடிக்கையான செய்தி சொல்கிறேன். எனக்கு சட்டை வாங்குகிற போது என்னுடைய தகப்பனார் வாங்க மறுப்பார். என் அண்ணன் போட்டது, அடுத்த அண்ணன் போட்டது, இவற்றைத்தான் எனக்கு எடுத்து கொடுப்பார். நான் இதை முறியடிப்பதற்காகவே என் பெரிய அண்ணனை விட குண்டாவது என்று தீர்மானித்தேன். அதன் பிறகு அவன் போட்ட சட்டையை நான் போட வேண்டிய கட்டாயம் இல்லாமல் போய்விட்டது. எப்போதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பிறருடைய ஆடைகளை நாம் அணிய மறுக்கிறோம், வெறுக்கிறோம். நான் கடுமையாகவே ஒரு கேள்வி கேட்கிறேன். பிறர் சட்டைகளை அணிவதையே நாம் விரும்புவதில்லையே, பிறரது உள்ளாடைகளை அணிவதற்கு நாம் தயாராக இருக்கலாமா? பிறரது உள்ளாடைகளைப் போன்றவை அவர்கள் உள்ளத்திலிருந்து புறப்பட்ட சொற்கள், அவர்கள் வேதனையில் வெளிப்படுத்திய சொற்கள். பிறரது உள்ளாடையை அணிவது போல பிறரது வேதனை வாக்கியங்களை பல பேர் இன்றைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது நல்ல பழக்கம் அல்ல. விடுதலை அடைய வேண்டியது மிக முக்கியம்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம். போமக்ஸ் பனியன்கள், ஜெடிகள், டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
5: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 7382812345.
8: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
9: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
8: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
9: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
8: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
10: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
11: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
10: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
11: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
10: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
11: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
12: மிஸ்டர் கோல்டு 100% கடலை எண்ணெய்.
13: டொனேஷன் இல்லாமல் BSc நர்சிங், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், BTech IT, BA கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வேண்டுமா? கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் வேலை வாய்ப்பு. ஸ்ரீ ராஜராஜன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டோனமஸ் மற்றும் ராஜராஜன் நர்சிங் கல்லூரி, அமராவதி, புதூர், காரைக்குடி. தொடர்புக்கு 7373711339.
14: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 5 லட்சம் மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RBS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர், திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994396014.
15: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
16: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
17: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
18: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
15: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
19: உஷா, உஷா, உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: உஷா.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்,
3: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.

0: நம் கோடி பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: மகேந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், மல்லசமுத்திரம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
5: தொடர்புக்கு 7382812345.
6: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
7: உலகம் விரும்பும் சுவை RKG நெய்.
6: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் RKG நெய்ல சமைச்சு கொடுத்த.
8: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
6: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் RKG நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
7: RKG நெய், உலகம் விரும்பும் சுவை.
9: வழங்கிய மனதோடு ராகம் இணைந்து வழங்கியோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
10: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
11: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
12: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
11: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
10: 45 வருட அனுபவம்.

0: அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RDS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
1: மேலும் இணைந்து வழங்கியோர் காரைக்குடி ஸ்ரீ ராஜராஜன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி,
2: ராஜராஜன் நர்சிங் கல்லூரி அமராவதி புதூர் காரைக்குடி. தொடர்புக்கு 7373711339. டொனேஷன் இல்லாமல் BSc நர்சிங், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், BTech IT, BA கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வேண்டுமா? கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் வேலை வாய்ப்பு. ஸ்ரீ ராஜராஜன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டோனமஸ் மற்றும் ராஜராஜன் நர்சிங் கல்லூரி அமராவதி புதூர் காரைக்குடி. தொடர்புக்கு 7373711339.
3: கோடைப்பன் விலை நெருப்புள்ளி 5 இல் இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: தரமான கல்வி பிளேஸ்மெண்ட் அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 2610
2: வழங்கும் மனதோடு ராகம்.
3: நம் கோடை பண்பலையின் 1.5 இன்று காலை 9 வரை இருக்கிறது. உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்லின் வானவில் இணைந்து வழங்குவோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல். இன்று வானவில் குரலின் குரலாக சிறப்பு விருந்தினர் தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் மு கவிதா அவர்கள். இது நேசம் பொங்கும் கோடை பண்பலை 100.5 பாசம் பொங்கும் நேயர்களை நாம் இப்போ சந்திச்சுட்டு இருக்கிறோம் மனதோடு ராகம் நிகழ்ச்சியில. வாங்க, வணக்கம். யாருங்க?
4: வணக்கம்.
3: யார் இங்க இருந்துங்க?
4: பரமக்குடியிலிருந்து நளினி பேசுறேன்.
3: நளினி, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன் சார்.
3: என்ன வேலை
4: பார்க்குறீங்க?
3: நல்லா இருக்கோம்மா. பரமக்குடியில கிளைமேட்டா எப்படி இருக்குங்க?
4: இப்போ வெயில் போட்டுருச்சு சார். நேற்று
3: நல்லா தான் இருந்துச்சு, போசுக்குன்னு வெயில் வந்துருச்சு. சரிங்க, இந்த விடுமுறை காலங்களாச்சே, இப்போ என்னெல்லாம் திட்டம் வச்சிருந்தீங்க?
4: ஒன்றும் இல்லை சார், நாங்கள் கைத்தறி நெசவு நெய்கிறோம் சார்.
3: அப்படியே இருந்தாலும் எதுவும் பண்ண முடியாது.
4: ஆமாம் சார்.
3: ஆமாம் ஆமாம், இருக்கிற வேலையை பார்க்கவே நேரம் சரியாக இருக்கு. எங்கே திட்டம் போடுறது அப்படிங்கிறீங்களா? சரி சரி சரி சரி, உங்களை நீங்கள தீர்த்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த பாட்டு கேட்பீங்க, இல்லை என்ன ஒரு டைலாக் உங்களுக்குள்ளே சொல்லிக்குவீங்க, நான் ஒரு தடவை சொன்னா அப்படிங்கிற மாதிரி?
4: எந்த நிலையும் மாறிவிடு.
3: ஏன்
4: அது எனக்கு ரொம்ப பிடிச்சது
3: அப்படிங்களா? அது ஒரு ராஜாவோட கதையோட சொல்லுவாங்கல்ல?
4: ஆமாம் சார், தென்கத்தி சுவாமிநாதன் அவங்க சொல்லுவாங்க.
3: ஆமாம் ஆமாம், ஒரு மோதிரத்தில் அந்த சொல்லியிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா?
4: ஆமாம் சார்.
3: அப்படி சொல்லுவாங்க. இல்லை, நான் கூட எதுவும் ஆட்டோவுக்கு பின்னாடி பார்த்தீங்களோ நினச்சேன். ஆச்சரியமா நடந்த சில சம்பவங்கள் ஏதாவது ஒண்ணு ரெண்டு இருந்தா?
4: அதாவது
3: இதெல்லாம் நடக்காதுங்க நமக்கு அப்படி நினைச்சிருப்போம்ல, ஆனா நடந்திருக்கும்ல. என்னங்க இவ்வளவு டயர்டா பேசுறீங்க? சரி சரி சரி சரி சரி, விடுங்க, ரொம்ப டயர்டா பேசுறீங்களே.
4: இல்ல சார், இல்ல சார்,
3: லைன் பிடிக்க ரொம்ப சிரமப்பட்டீங்களோ?
4: ஆமா, ரொம்ப நேரமா முயற்சி பண்ணீங்க.
3: அதுலயே உங்களுக்கு டயர்ட் ஆயிரும்லங்க. இன்ன என்ன நடந்தா எங்களுக்கு என்ன அப்படிங்கறீங்களா? சரி பரவாயில்லங்க, என்ன பாட்டு கேட்கலாம். தூங்காதீங்க, தூங்காதீங்க.
4: இல்ல சார், தூங்கல சார், இனிமே சமைக்கணும், எல்லா வேலையும் இருக்கு
3: பாருங்க, அதுதான் முக்கியமான வேலை. சரிங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
4: விவேகம் படத்துல இருந்து போராட்டம் பல்லாயிரம் அந்த பாடுங்க.
3: அதுவும் போராட்டம் தானா?
4: ஆமா சார்.
3: சரி விடுங்க. சரி, ஒரு விளம்பர இடைவெளி தொடர்ந்து உங்க பாடல் கேட்கலாம். நன்றிமா.
5: திருச்சி சாரதாஸ்.

0: பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: தமிழக அரசால் பெண்களுக்காக கொடைக்கானலில் நிறுவப்பட்ட அனைத்தரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கான இளங்கலை, முதுகலை மற்றும் ஒருங்கிணைந்த பாடப்பிரிவுகளுக்கு மாணவியர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் விவரங்களுக்கு www.madrasawomensuniv.ac.in என்ற இணையதள முகவரியை அணுகவும்.
3: நிறைவு வெற்றிலை பாக்கு விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படினா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
4: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்,
6: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோட ராகம்.
5: கோடை பன்மலை 100.5 இன்று மனதோடு ராகம் ராமநாதபுரம் மாவட்ட நேயவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப யார் வர போறாங்க? வாங்க, வணக்கம்.
6: வணக்கம் சார்.
5: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: நான் வளைய ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் வளையபக்கத்துல இருந்து பேசுறேன் சார்.
5: பேர் சொல்லுங்கம்மா.
6: முனீஸ்வரி.
5: முனீஸ்வரி அம்மா, என்ன பண்றீங்க?
6: நாங்க காட்டு வேலையை பார்ப்போம் சார்.
5: அப்படியா? என்னங்க காட்டு வேலைன்னா? எப்படிங்க இந்த களை எடுக்கிறது?
6: தோட்டத்து
5: வேலையை. இது என்ன விவசாயம்னு கேட்டேன்.
6: விவசாயம் மிளகா பருத்தி அப்படி விவசாயம் பார்ப்போம் சார்.
5: இப்ப வெண்டிக்காய ஒடிச்சு பாக்குறோம், சுரக்காய் எல்லாம் கிள்ளி பாக்குறோம். இப்ப மிளகா விளைஞ்சிருச்சு, எப்படி கடிச்சு பாத்துருணுமா?
6: ஆமா சார், காரமா இருக்கும் சார்.
5: இந்த பாத்தீங்களா, என்னங்க சொல்றீங்க, உண்மையிலேவா? இல்ல மிளகா பிஞ்சா இருக்கும் போது காரமா தானே இருக்கும்?
6: எப்போது காரமா தான் சார் இருக்கும்.
5: அது விளைஞ்சிருச்சுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்டேன்.
6: இனிக்கிறது
5: இல்ல. சரி, விடுங்க, புதுசா ஏதோ தெரிஞ்சுக்கிட்டோம். அது வந்து மிளகாய் வத்தலுக்கு எடுக்கிறீங்களோ?
6: ஆமா சார், வத்தல் காய போட்டு மொத்தமா வியாபாரம் கொடுப்போம் சார்.
5: ஓகே ஓகே, சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்க. என்ன பாட்டு கேட்கலாம்? காரம் ஜாரமா
6: மிஸ்ஸி பாட்டு போடுங்க சார்.
5: காரம் ஜாரமா மக்கா மிஸ்ஸி பாட்டு கேட்டுருவோமா?
7: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
8: டேய், இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
7: மாமா, நீ அசி.
8: என்னடா திட்டியா?
7: இல்லடா
9: உன் சைட்ல ஃபால்ட்ட வச்சு

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
4: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
6: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: கோடை பண்பலை 100.5 சைபால்.
7: முகத்தில் வருவார் சைபால், சரியா திறங்க சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
8: சைபால்
3: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
9: உனக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னார் ஒருத்தர். சரி, வேற ஒன்றும் வேணாம், ஒரு 10 ரூபா பணம் இருந்தால் கைமாத்தா கொடு, நாளைக்கு தந்துடுறேன் அப்படின்னார் இன்னொருத்தர். அவ்வளவுதான், நான் அவசரமாக ஒரு ஆளை பார்க்க வேண்டியிருக்கு, அப்புறமா வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆள் நழுவி போயிட்டார். இதுதான் இன்றைக்கி உலக நிலவரம். ஆனால் ஒருத்தர் மேலே உண்மையாகவே அன்பு செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பக்தி செலுத்துறதுங்கிறது அதை விட பெரிய விஷயம். பக்தினா ஏதோ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வர்றதில்லை. பக்தியோட எல்லை எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசையாக இருக்குதா? அப்படின்னா ஒரு கதை உண்டு அதுக்கு, அதை கேளுங்க. அதாவது மயூர சர்மன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். கிருஷ்ணர் மேலே அவன் ரொம்ப பக்தியாக இருந்தான். ஒரு நாள் கிருஷ்ணர் வந்து அவனை பார்த்துட்டு போகலாம்னு

நினச்சி வந்தார். கிருஷ்ணரை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இருக்காத அப்படின்னே, ஏன்னா வழக்கமாக பக்தர்கள் தானே பகவான்கிட்ட ஏதாவது கேட்குறது வழக்கம். இங்கே வந்து பகவான் வந்து பக்தனை பார்த்து கேட்க ஆரம்பிச்சுட்டார். இதை பாருப்பா, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்பேன், கொடுப்பியா அப்படின்னார். பக்தன் மாட்டேன்னா சொல்லுவான், நீங்கள் என்ன கேட்டாலும் அதை கொடுக்கறதுக்கு நான் சித்தமாக இருக்கிறேன் அப்படின்னா. மயூர சர்மன், உன்னோட மகன் ஒருத்தன் இருக்கானே 5 வயசில், அவன் தான் எனக்கு வேணும்னார். இவன் கொஞ்சம் கூட தயங்கலை, சரி தந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டான். கிருஷ்ணர் பார்த்தார், அவன் உடம்பு பூராவும் எனக்கு தேவையில்லை, அவன் உடம்போட வலது பாகம் மட்டும் எனக்கு போதும்னார். அதுக்கும் சரி, அப்படியே கொடுக்குறேன் நான். இவன் அந்த சின்ன பையனை நிற்க வச்சு அவன் தலையிலேருந்து ஒரு ரம்பத்தால் அறுக்கணும், அப்போ தானே அது 2 பாகமாக ஆக்க முடியும் அப்படின்னார். சரி அப்படியே செய்கிறேங்கிறான். அவன் அந்த ரம்பத்தை நீ ஒரு பக்கம் பிடிச்சிக்கணும், உன்னோட மனைவி ஒரு பக்கம் பிடிச்சிக்கணும், நீங்கள் 2 பேரும் அப்படி பிடிச்சிக்கிட்டு அதை அறுத்து அவனை 2 துண்டாக்கணும் அப்படிங்கிறார். அதுக்கும் சரிங்கிறான். அப்படி செய்கிறப்போ நீயும் அழப்படாது, உன்னுடைய மனைவியும் அழப்படாது அப்படின்னு அடுத்த கண்டிஷன்.

0: உன்னோட மகன் ஒருத்தன் இருக்கானே 5 வயசில், அவன்தான் எனக்கு வேணும்னார். இவன் கொஞ்சம் கூட தயங்கலை, சரி தந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டான். கிருஷ்ணர் பார்த்தார், அவன் உடம்பு பூராவும் எனக்கு தேவையில்லை, அவன் உடம்போட வலது பாகம் மட்டும் எனக்கு போதும்னார். அதுக்கும் சரி, அப்படியே கொடுக்குறேன் நான் இவன். அந்த சின்ன பையனை நிற்க வச்சு அவன் தலையிலேருந்து ஒரு ரம்பத்தால் அறுக்கணும், அப்போ தானே அது 2 பாகமாக ஆக்க முடியும் அப்படின்னார். சரி அப்படியே செய்கிறேங்கிறான் அவன். அந்த ரம்பத்தை நீ ஒரு பக்கம் பிடிச்சிக்கணும், உன்னோட மனைவி ஒரு பக்கம் பிடிச்சிக்கணும், நீங்கள் 2 பேரும் அப்படி பிடிச்சிக்கிட்டு அதை அறுத்து அவனை 2 துண்டாக்கணும் அப்படிங்கிறார். அதுக்கும் சரிங்கிறான். அப்படி செய்கிறப்போ நீயும் அழப்படாது, உன்னுடைய மனைவியும் அழப்படாது அப்படின்னு அடுத்த கண்டிஷன். அதுக்கும் சரிங்கிறான். அடுத்தா அப்படி ஒரு கண்டிஷன் போடுறார், அதாவது உன்னுடைய மகனும் அழப்படாது அப்படிங்கிறார். அதுக்கும் சரின்னு ஒத்துக்கிட்டான். இவ்வளவு நிபந்தனைகள் பேரில் தான் உன் மகனோட வலது பாகத்தை நான் ஏற்றுக்குவேன், இல்லைன்னா ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டார் அவர். உங்களோட அத்தனை நிபந்தனைகளுக்கும் கட்டுப்பட்டு நாங்கள் நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டான் மயூரசர்மன். உடனே மகனை கூப்பிட்டான், அவன் வந்து நின்னான், அவனை குளிப்பாட்டினான், புது ஆடைகள் போட்டு விட்டான், அதுக்கப்புறம் ஒரு ரம்பத்தை எடுத்து அறுக்க ஆரம்பித்தான். ஒரு பக்கம் அவன், இன்னொரு பக்கம் அவனுடைய மனைவி, நடுவில் அந்த பையன். அவங்க 2 பேர் கண்ணிலேயும் கண்ணீர் கொஞ்சம் கூட வரவே இல்லை. ஆனால் அந்த சின்ன பையனோட இடது கண்ணிலிருந்து மட்டும் கண்ணீர் வழிய ஆரம்பிச்சுட்டுது. இதை கிருஷ்ணர் பார்த்துட்டார். என்னோட நிபந்தனைப்படி நீங்கள் நடந்துக்கல, அதனால் உங்கள் பையனோட வலது பாகம் எனக்கு வேணாம்னு விட்டார். நாங்கள் 2 பேரும் அழலையே அப்படின்னா மயூரசர்மன். நீங்கள் அழலை சரி, ஆனால் உங்கள் பையனோட இடது கண்ணு மட்டும் அழுதுது அப்படின்னார். உடனே அந்த சின்ன பையன் என்ன சொன்னான் தெரியுமா, ஐயா என் உடம்போட வலது பாகத்தை மட்டும்தானே பகவான் வந்து கேட்டார், வலது பாகம் பண்ணின புண்ணியத்தை இடது பாகம் பண்ணலையே அப்படின்னு நினச்சி தான் இடது கண் அழுதுகிட்டு இருக்குது அப்படின்னா. உடனே கிருஷ்ணர் கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சுட்டு தான். அந்த பையனை கட்டி பிடிச்சிக்கிட்டார், அவன் பழைய மாதிரி முழுசாக ஆயிட்டான். இதுதான் பக்தியின் எல்லை அப்படின்னு விளக்கம் கொடுத்தார் ஒரு ஆன்மீக பேச்சாளர். பக்தியோட எல்லையை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கதை. நீங்கள் உடனே பகவான் வந்து இப்படிலாம் வந்து நின்றுக்கிட்டு பையனை வெட்டி கொடு அப்படின்லாம் கேட்பாரா அப்படின்லாம் கற்பனை பண்ணக்கூடாது. ஆன்மீக விஷயங்களை வந்து ஆன்மீக நோக்கத்தில் புரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம். பக்தியோட எல்லைக்கே நம்மால் போக முடியலன்னாலும் ஒரு ஓரத்துக்காவது போய் சேர முடியுதா அப்படின்னு முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதுக்காக தான் இவ்வளவும். இப்போது நம்ம ஆளுங்களோட பக்தி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு வேணும்னா ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒருத்தர் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாராம், நான் செய்கிற வியாபாரத்தில் இன்றைக்கி 1000 ரூபாய் லாபம் கிடச்சிதுன்னா அதில் 500 ரூபாயை உன் கோயிலுக்கு வந்து உண்டியலில் போட்டு விட்றேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டார். சொல்லிவிட்டு வியாபாரம் பண்ணார், 1000 ரூபா கிடைக்கல, 500 ரூபா தான் லாபம் கிடச்சிது. அவர் அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போகலை. ஏங்க, கிடைச்ச 500 பாதியை உண்டியலில் போட்டு விடுறது தானே நியாயம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் முறைச்சி பார்க்குறார், அப்புறம் சொல்கிறார், விவரம் தெரியாமல் பேசாதீங்க, கடவுள் ஏற்கனவே அவர் பங்கு 500 ரூபாயை எடுத்துக்கிட்டு மீதி 500 ரூபாயை தான் எனக்கு கிடைக்கிறது மாதிரி பண்ணியிருக்கிறார், அதனால் இது எனக்கு சேர வேண்டிய பங்கு அப்படின்னு சொல்லிவிட்டார். இவரோட பக்தியின் எல்லை எந்த அளவில் இருக்குது பார்த்தீங்களா.
1: கோடை பந்தலை 100.5 சைபால்
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: மக்கட்பண்பலையாம் கோடை பண்பலை 100.5 ராமநாதபுரம் மாவட்ட நேய உறவுகளை சந்தித்து இனிய நிறைவுக்கு வருகிறது இன்றைய மனதோடு ராகம். இனிய பாடல்கள் தந்த மகிழ்விலும் நேயர்களை சந்தித்த மகிழ்விலும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். என்றும் அன்புடன் ரங்கா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
3: கவுன்சிலிங் கோட் 2610.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: வழங்கிய மனதோட ராகம்.
5: இனி தொடர இருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்லின் வானவில் குரலின் குரலாக. நிகழ்ச்சிக்கு முன்பாய் செவி மடுப்போம் செய்தி சுருக்கத்திற்கு.

சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இந்தியா நார்வே இடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது முதல் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா அடிபணியாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் எபோலா வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழ் பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம்

களவாடி அருகே இன்று அதிகாலை வேளாண் தோட்டத்திற்குள் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்திய யானைகளை வனத்துறையினர் வனப்பகுதிக்கு விரட்டினர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் சாயக்கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றிய 5 ஆலைகளுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்கள் சீல் வைத்தனர். 11 சாயப்பட்டறைகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி காவனூர் பகுதியில் விபத்தில் உயிரிழந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் உறவினர் அனுமதியுடன் தானமாக வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே குட்டையில் குளிக்க சென்ற பள்ளி மாணவர்கள் 2 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியில் 200 மேற்பட்ட மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா 2-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: வழங்கும் வானவில் இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: வணக்கம் நேயர்களே, குடை பண்பலை 100.5 MHz செவ்வாய்க்கிழமைகளின் வானவில் குரலின் குரலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. அக்காலத்தில் இந்து சமய மடங்களில் கண்டெடுக்கப்பட்ட சுவடிகளில் இருந்தும் தனியே கிடைக்கப்பட்ட சுவடிகளில் இருந்தும் 1861 ஆறுமுக நாவலரால் முதன் முதலில் திருக்குறள் குறித்த ஆராய்ச்சி உரை பதிப்பிக்கப்பட்டது. குறள் மற்றும் இதர தமிழ் இலக்கிய நூல்களை பலதரப்பட்ட ஓலைச்சுவடிகளை ஆராய்ந்து அவற்றிலிருந்து சந்தி பிரித்து வெண்பாக்களை முறைப்படுத்தி அச்சிடுவதில் ஆறுமுக நாவலர் அனைவருக்கும் முன்னோடியாக திகழ்ந்தார். இப்படியான தமிழ் முன்னோடிகளின் கைகளில் தவழ்ந்து அச்சேறிய திருக்குறளின் 1330 குறட்பாக்களில் ஏதேனும் ஒரே ஒரு குறளை இப்போது சொல்ல வரலாம் என அன்போடு அழைக்கிறது குடை பண்பலை 100.5 MHz குறளின் குரல்.

0: பாடவில் அழைக்கலாம். அறிமுகங்கள் 24 24 24, மகளிர் 24 24 29, மற்ற அனைவரும் 24 24 26 எனும் எண்களில். கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0 45 42. குரலின் குரல், உங்கள் குரல் வழி மொழியும் திருக்குறள் கேட்க காத்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர். சாத்தூர் சிஎஸ் ராமசாமி நாயுடு ஞாபகார்த்த கல்லூரி தமிழ்துறை இணை பேராசிரியர் மு கவிதா அவர்கள்.
1: வணக்கம் மேடம். மேடம் வணக்கம்.
2: வணக்கம்.
1: எப்படி இருக்கீங்க மேடம்?
2: நல்லா இருக்கோம் சார்.
1: உங்களை பத்தி சொல்லுங்களேன் நம்மளுடைய நேயர்களுக்கு, கோடை பண்பலை நேயர்களுக்கு.
2: கோடை பண்பலை நேயர்களுக்கு முதலில் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சாத்தூர் சி எஸ் ராமசாமி நாயுடு ஞாபகார்த்த கல்லூரி தமிழ்துறையில் பேராசிரியராக கடந்த 15 ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றேன். இன்றைய குரலோடு குரல் என்ற நிகழ்வில் நேயர்களுடன் கலந்துரையாடுவதை நான் மிகுந்த மகிழ்ச்சியாக கருதுகிறேன்.
1: இப்ப நேயர்கள் காத்திருக்காங்க, இணைப்புல சந்திச்சிடலாமா மேடம்?
2: வர சொல்லுங்க சார்.
1: முதல் நேயர் யாரோ, வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் சார். தூத்துக்குடி மாவட்டம் செல்லாங்குட்டி மாரிக்கா என்ன சிறப்பு விருந்தினர் கவிதா மேடத்துக்கு வணக்கம்.
2: வணக்கம்மா.
3: மேடம், 138வது குரல், ஒழுக்க உடைமை 14வது. நன்றிக்கு வித்தாகம் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் துன்பத்தை தரும். நல்லொழுக்கத்தில் நல்லொழுக்கம் நல்வாழ்க்கைக்கு இடும் விதை போன்றது. தீய ஒழுக்கம் என்றும் துன்பத்தை தரும். மேடம் நீங்க சொல்லுங்க மேடம்.
2: ஆமா, அதாவது மனிதனுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக நடக்கணும் இருக்கணும் அப்படின்னா ஒழுக்கம் தான் மிக முக்கியமானது. நல்வாழ்விற்கும் சரி, அவன் செய்கின்ற அறத்திற்கும் சரி, இந்த ஒழுக்கம் விதையாக இருக்கிறது. தீ ஒழுக்கம் எப்பொழுதுமே துன்பத்தை தான் தரும். எனவே குறளினுடைய முதலிலேயே அவர் நல்லொழுக்கம் நல்வாழ்விற்கு அறத்திற்கும் அடிப்படையாக அமையும் என்று சொல்லுகின்றார். மிக அழகான குறள். முதல் நேயரே ஒழுக்கத்தை பற்றிய ஒரு சிந்தனையை மக்களுக்கு விதைத்து சென்றிருக்கிறீர்கள் அம்மா, மிக நன்றி.
1: இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நண்பர் யாரோ, வாங்க. வணக்கம்.
4: வணக்கம் ஐயா. மதுரை மாவட்டம் சேரியப்பட்டி மலர்மணி.
1: மலர்மணி மதுரையில இருந்து பேசுறாங்க. என்ன குரல் சொல்ல போறீங்கம்மா?
4: 1038வது குரங்க. அதன் பின் நீர் பாய்ச்சுவதை விட பயிரை காப்பது நல்லது.
2: மதுரை மலர்மணி, உழவு அதிகாரத்துல உள்ள குரலை நீங்க சொல்லியிருக்கீங்க. ஏறினும் நன்றால் எடு இருதல், கட்டப்பின் நீரினும் நன்றதன் காப்பு. இதுதான் நீங்க சொன்ன குரல். 1038வது குரல், உழவு அதிகாரத்துல சொல்லியிருக்கீங்க. மலர்மணி
4: கேக்குதா?
2: நீங்க சொன்ன குரல் தானே? இந்த குரலினுடைய பொருள் நீங்க நல்லா சொன்னீங்க. நிலத்தில் உள்ள பயிருக்கு உழுவை விட எரு இடுவது நல்லது. நீரும் பாய்ச்சணும் எருவும் எடுக்கணும். இந்த இரண்டும் செய்து நடுநடுவே முளைத்திருக்கின்ற அந்த களைகளை பிடுங்கிய பின்னர் அதனை காத்து அதற்கு பின்னர் தண்ணீர் பாய்ச்சுவதை விட நல்லது. உழவு அதிகாரத்தில் உள்ள

0: குரல்.
1: நன்றி.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
5: வாவ்,
4: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
6: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
8: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
9: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
10: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
11: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
12: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
13: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
14: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள், மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம்.
15: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே? அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
16: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
15: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
16: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
15: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
16: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
15: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
17: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
18: ஹாய், ஹலோ எவ்ரிவன். நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
19: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
18: எங்கள போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
19: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ், மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
18: எங்க காலேஜ்ல மேனேஜ்மென்ட் மூலமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1010.
19: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம்.
20: சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
21: சூட சூட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
22: ஜில் ஜில் சம்மர், கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
23: கோடை பண்பலை 100.5 நேர்கள் இணைந்திருப்பது உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.

0: நேரம் 9:16, கொடை பண்பலை 100.5 MHz வானவில் குரலின் குரலாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் சாத்தூர் சி.எஸ். ராமசாமி நாயுடு ஞாபகார்த்த கல்லூரியின் தமிழ்துறை இணை பேராசிரியர் மு. கவிதா அவர்கள். அடுத்த நேரம் இப்போது அவர் சந்திக்கவிருக்கிறார். வணக்கம். வணக்கம்.
1: சொல்லுங்க,
0: யார் இருக்கீங்க இணைப்புல? வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். சொல்லுங்க சார்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். சொல்லுங்க.
2: 314 குரல்.
0: பேர் பேர் சொல்லிருங்க.
2: என் பேர் ஹரிஷ். திருச்சி மாவட்டம் தொட்டியம் ஏலூர்பட்டியிலிருந்து
1: பேசுறேன்.
2: விவசாயம் செஞ்சு கொண்டிருக்கேன்
1: மேடம். சொல்லுங்க
2: சார். இன்னைக்கு நான் சொல்ல போற குரல் வந்து 314 குரல். இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நானும் அண்மையும் செய்துவிடல். கோடை வன்முறையில் தொடர்பு பண்றது ரொம்ப சந்தோஷம் மேடம்.
1: ரொம்ப நன்றி.
2: நன்றி. நன்றி.
1: இன்னா செய்யாமை அதிகாரத்திலிருந்து 4வது குரல். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்து விடல். இந்த குரல் வந்து காந்தியடிகளுக்கு பிடித்த குரல் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு துன்பம் செய்தாலும் கூட துன்பம் செய்தவரை தண்டித்தல் கூடாது, அதற்கு பதிலாக அவரே நாணப்படும்படியாக அவருக்கு நல்லதை செய்துவிடல் வேண்டும் என்று காந்தியினுடைய அகிம்சைக்கு நிகரான ஒரு குரல். அதனால காந்திய குரல் என்று இதனை சொல்லுவது உண்டு. இன்னா செய்யாமை குரலில் அதிகாரத்தில் இருந்து திருக்குறளை பதிவு செய்த நேயருக்கு நன்றி.
0: வணக்கம். இணைப்புல யாருங்க? வாங்க.
3: ஹலோ. வணக்கம்ங்க. ஈரோடு மாவட்டம் பெருந்திரை வட்டம் திருப்பதி துலுக்கப்பாளையத்திலிருந்து குரு சந்திரமோகன் பேச வந்துள்ளேன், குரல் சொல்ல வந்துள்ளேன். குரலின் குரல் பெண்மணி மு. கவிதா அவர்களுக்கு சிறப்பு வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. மு. சந்திரமோகன்.
3: நலம் நலமறிய ஆகுங்கம்மா.
1: மிக்க நலம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் நலமாக இருக்கின்றேன்.
1: ரொம்ப நன்றி. என்ன குரல் சொல்ல போறீங்க இன்னைக்கு?
3: குரலன் 129. தீனாயபொன் உள்ளாரும் ஆராதே நாவினால் சுத்தவடு. மனித பிறவி எடுத்த ஆறறி உள்ளவர்கள் தீயினால் சுட்ட பொன் வந்து ஆறிப்போகும். அது வலு இருந்தாலும் வழியில் தெரிவிக்காது. ஆனால் வாய்வேஷ் என்ற மனித பிறவிகள் கடுமையான சொற்களால் ஒரு தீய சொற்களை சொல்லக்கூடாது என்பது இந்த குரலின் பொருளாக சொல்கின்றேன். உங்களது தெளிவான விளக்கத்தை சொல்லுமாறு பணிவன்புடன்.
1: ரொம்ப அருமை, அழக பாடலாவே பாடிட்டீங்க. நீங்க சொன்ன குரல் அடக்கமுடைமை அதிகாரத்துல உள்ள 9வது குரல். தீயினால் சுட்டபுன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. நெருப்பினால் சுட்டபுன் உடம்புல தழும்பு ஏற்படும், ஆனா அது கூட ஆறிடும். இந்த நாவை கொண்டு தீய சொற்களை பேசி அதனால் ஏற்படுகின்ற தழும்பு மனதில் ஒருபோதும் ஆறவே ஆறாது. அதனாலதான் நாவடக்கம் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கள் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு அப்படிங்கிறதையும் வள்ளுவர் மட்டு வலியுறுத்தி செல்கிறார். அதனால நல்ல சொற்களையே பேசுதல் வேண்டும். பிறர் மனம் புண்படியும்படியான தீய சொற்களை ஒருபோதும் பே

0: பேசுதல் கூடாது. மிக்க நன்றியா.
1: இணைப்பில் யாருங்க? வாங்க. வணக்கம்
2: சார். வணக்கம்.
0: வணக்கம்
2: அம்மா. வணக்கம்.
0: வணக்கம்.
2: அருப்புக்கோட்டை மாவட்டம்.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
2: விருதுநகர் மாவட்டம், அருப்புக்கோட்டை புளியம்பட்டி மல்லிகாரம்பம்.
0: ரொம்ப நன்றிமா. சொல்லுங்க, என்ன குரல் சொல்ல வர்றீங்க?
2: அம்மா பேசல, ஐயா பேசுறேன். அதிகாரம் 47 செயல் வகை குரல் 463 ஆட்டம் தரு முதல் இலக்கும் செய்வினை ஊக்கர் அறிவுடையார் பின்னர் வரவிருக்கும் வருவாயை கருதி இப்போதுள்ள மூலதனத்தை இழந்துவிடக்கூடிய செயலை அறிவுடையர்கள் செய்ய மாட்டார்கள். அதாவது இப்ப வர்ற பின்னாடி வருமானத்தை எண்ணி இப்ப இருக்கிற வருமானத்தை விடக்கூடாது மேடம்.
0: ஆமா ஆமா, இதுக்கு அறிவுடையுடைய செயல் அதுவாகத்தான் இருக்கும். பின்னால் வருகின்ற ஆக்கத்தை கருதி இப்போது இருக்கின்ற முதலை இழப்பதற்கு அறிவுடையோர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள். தெரிந்து செயல் வகை அதிகாரத்துல உள்ள ஒரு குரல் தான். ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் சொன்னீங்க, ரொம்ப நன்றி.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
8: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
9: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
10: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்,
11: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்,
10: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு,
11: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை,
10: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
11: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில். கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
1: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெட்ஸ் இது வானவில் தந்து கொண்டிருக்கிறது. இன்றைய வானவில் குரலின் குரலாக இப்போது இணைப்பில் யார்? வாங்க, வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: வணக்கம்.
5: கரூர் மாவட்டம் வெள்ளியணை தந்தை தோட்டம் பெரியசாமி பேசுறேங்க. சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம்.
6: வணக்கம்.
5: அதிகாரம் 51 குரல் எண் 501 அறம்பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் திறந்தெறிந்து தேரப்படும். இதற்கு

0: திருவள்ளுவர் கொடுக்கும் விளக்கம், அரசின் உயர் பதவிக்கு ஒருவரை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர் நேர்மை உடையவரா, மண், பெண், பொன் முதலவற்றில் ஆசையற்றவரா, இவற்றையெல்லாம் தக்க முறையில் ஆராய்ந்து இதை போன்ற நற்குணங்கள் உடையவரை ஒருவரை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும். இதனால் அந்த அரசு சிறப்பாக செயல்படும், குடிமக்களும் மேன்மை அடைவார்கள். இவ்வாறு திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்க. நன்றி.
1: ரொம்ப அழகான குரல், அதற்கான விளக்கமும் சொல்லியிருக்கீங்க இல்லையா. தெரிந்து தெளிதல் அதிகாரத்துல உள்ள முதல் குரல், அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் தெரிந்து தேரப்படும். அதாவது ஒரு பொறுப்பை ஒருவரிடம் முழுமையாக ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய தகுதியை அறிந்து கொண்டு இந்த நான்கின் அடிப்படையில் அறிந்து கொண்டு எப்படி செயல்படுகிறார் என்பதை ஆய்ந்து தெளிவு பெறுதல் வேண்டும். நேர்மையாக இருக்கணும், உறுதியாக இருப்பாரான்னு பார்க்கணும், நியாயமான வழியில் செல்வத்தை தேடுபவராக இருக்கிறாரா என்ற விஷயத்தையும் பார்க்கணும். திரை ஆசைகளில் இன்பங்களில் மயங்கி நம்முடைய கடமையில் இருந்து இவர் தவறுவாரா என்பதையும் பார்த்தல் வேண்டும். தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வருகின்ற காலத்தில் அஞ்சி தன்னுடைய கொள்கையை விட்டு கொடுக்காமல் துணிச்சலோடு இவர் இருப்பாரா, இவற்றையெல்லாம் பார்த்து அவருக்கு தலைமை பொறுப்பை வழங்குதல் வேண்டும். இது நிர்வாகத்தினுடைய அளவுகோலாக இந்த திருக்குறள் இருக்கிறது ஐயா. இன்றைய எந்த ஒரு நிர்வாகத்திலும் தலைமை பொறுப்பில் இருப்பவருக்கு ஏற்ற ஒரு குறள் இது. நன்றி ஐயா.
2: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவராயில். உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்
1: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேரம் 9:31, கொடை பண்பலை 100.5 MHz இது வானவில் தந்து கொண்டிருக்கிறது. இன்றைய வானவில் குரலின் குரலாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்துறை இணை பேராசிரியர் மு. கவிதா அவர்கள். இப்போது இணைப்பில் இருக்கக்கூடிய நண்பரை அவர் சந்திக்கவிருக்கிறார்.
1: அறிவிப்பாளர் காணல் மேனன் அவர்களுக்கும் பேராசிரியர் கவிதா மேடம் அவர்களுக்கும் வணக்கம் கூறி

0: குரலின் குரலில் இணைவது. சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தர்பட்டி தவமணி. குரல் எண் 642. புல்வன்மை ஆக்கமும் கேடும் அதனால் வரதலால் காத்து ஒம்பல் புல்லின்கண் சோர்வு என்ற குரல். வாழ்வும் தாழ்வும் அவரவர் வாழ்த்துள்ளால் வருதலால் சொல்லுகின்ற பேசுகின்ற பேச்சில் தவறு நேராமல் பார்த்து கொள்ளல் வேண்டும் என்று பொருள் கூறப்பட்டிருக்கிறது. தங்களின் மேலான கருத்தை சொல்லுங்கம்மா.
1: நன்றி ஐயா. நீங்க சொல்வன்மை அதிகாரத்துல இரண்டாவது குரல் சொல்லியிருக்கீங்க. ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின் கண் உயர்வு. ஒருவரினுடைய நன்மைக்கும் தீமைக்கும் எது காரணமாக இருக்கிறது என்றால் அவரவர் பேசும் சொற்கள் தான். அதனால் பேசுகின்ற பொழுது பிழையான சொற்களையோ தகுதியற்ற வார்த்தைகளையோ வராதவாறு தன்னைத்தானே காத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த குரலினுடைய பொருள். சொல்லில் வன்மை இருத்தல் வேண்டும் என்பதைத்தான் வள்ளுவர் இந்த குரட்பாவில் அழகாக பதிவு செய்துள்ளார். மிக்க நன்றியா.
2: இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அன்பு நேயர் யாரோ, கோடை பண்பலையின் வானவில் இது குரலின் குரல். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
3: அதிகாரம்மா 88.
1: சொல்லுங்க.
3: பகைத்திறம் தெரிதல். அதாவது குரல் வந்து 877.
1: சொல்லுங்க.
2: பேர் சொல்லி.
3: கணேசன், மதுரை மாவட்டம் பெரியநாதன். கணேசன் பேசுறேன் சார்.
2: சரி, இப்ப சொல்லுங்க.
3: இப்ப குரல் சொல்றேன். நோவர்க்க நின்றது அரியற்கு மேல் நேவர்க்க மேன்மை பகவை கரப்பு. துன்பத்தை தாமாகவே அறியாத நண்பருக்கு துன்பத்தை சொல்லக்கூடாது. நமது வலிமையை எதிர்பார்த்து நிற்கும் பகைவரிடமும் நமது வலிமையை பற்றி கூறக்கூடாது. அதாவது துன்பம் தெரியாதவங்ககிட்ட துன்பத்தை பேசக்கூடாது, நமது வலிமை தெரியாதவங்ககிட்ட நமது வலிமையை காட்டக்கூடாது அப்படின்னு இந்த குரல்ல வந்து எனக்கு புரியுது மேடம். அதுக்கான விளக்கத்தை நீங்க சொன்னா நல்லா இருக்கும்.
1: அருமையான ஒரு குரல். பகைத்திறம் தெரிதல் அதிகாரத்துல ஏழாவது குரல். நோவர்க்க நொந்தது அறியாது ஏவர்க்க மென்மை பகைவர் அகத்து அப்படின்னு. அதாவது ரெண்டு விஷயத்த வள்ளுவர் இதுல பதிவு செய்யறாரு. நம்முடைய துன்பத்தை நண்பர்கள் அவர்களாகவே உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உணர்ந்து கொள்ளாத நண்பர்களிடம் நம்முடைய துன்பத்தை சொல்லக்கூடாது, சொல்லி வருந்துதல் கூடாது. அதனால பழைய இலக்கிய நூலெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, தோழனாக இருந்தாலும் அவனிடம் ஏழ்மை பேசக்கூடாது என்று சொல்லி இருக்கிறது. அடுத்த கருத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்முடைய பலவீனத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற பகைவர்களிடம், மழை எப்ப பெய்யும் வழுக்கள் எப்ப விழுவோன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பகைவர்களிடம் நம்முடைய பலவீனத்தை ஒருபோதும் வெளிப்படுத்த கூடாது. இதை இரண்டும் நம்ம வாழ்க்கையில கடைபிடித்தால் போதும் அப்படிங்கிறத இந்த குரல்ல வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ரொம்ப அழகான குரலை தேர்ந்தெடுத்து பொருளையும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. கணேசன் அவர்களுக்கு நன்றி.
2: இணைப்புல யாருங்க? வாங்க. வணக்கம்.
4: வணக்கம். ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி சிங்கம்பாளையம் சரவணன். சிறப்பு விருந்தினர் சகோதரிக்கு நன்றி.
1: ரொம்ப வணக்கம் ஐயா, நன்றி.
4: ஆமா, குரல் எண் பாத்தீங்கன்னா 979. 98 அதிகாரம் பெருமை. பெருமை பெருமிதம் இன்மை, பெருமை பெருமிதம் போர்ந்து விடல். ஐயன் என்ன சொல்றான்னா, பெருமை பண்பு உள்ளவங்க பாத்தீங்கன்னா என்னைக்கு செருக்கின்றி வாழ்வாங்க. ஆணவன் சுயலாபம் முகஸ்துதி எல்லாம் விரும்ப மாட்டாங்க, அவங்க இருக்கிற இடமே தெரியாது. ஆனா அந்த சிறுமி பண்பு உள்ளவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பெருமை அடிச்சுட்டு தெரியுவாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருப்பாரு, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 10 குழந்தைகளுக்கு பென்சில் வாங்கி கொடுத்துருப்பாரு. ஆனா அது ஒரு 500 பேர்த்து சொல்லிடுவார், நான் பென்சில் வாங்கி கொடுத்தேன், நான் பென்சில் வாங்கி கொடுத்தேன். ஆனா இன்னொருத்தர் இருப்பாரு, அந்த ஊர்ல அவர் பள்ளிக்கூடமே கட்டி கொடுத்தவரா இருப்பாரு.

0: ஆனா அந்த பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துன்னு வெளியும் கூட சொல்ல மாட்டாரு. இன்னைக்கு வெகு பார்த்து ஊருக்குள்ள இப்படித்தான் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்கம்மா. இந்த காலத்துக்கு நீ கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கப்பா.
1: ரொம்ப அழகான குரல், பெருமை அதிகாரத்துல பெருமை பெருமிதம் இன்மை, சிறுமை பெருமிதம் ஊர்ந்து விடல். இந்த இடத்துல பெருமைங்கிற வார்த்தைக்கு வள்ளுவர் என்ன சொல்றார் அப்படின்னா அடக்கம் அர்த்தம். சிறுமை அப்படின்னா ஆணவம் அல்லது தற்பெருமைன்னு அர்த்தம். ஐயா சொன்னது போல அதாவது பெருமை குணம் உடையவர்கள், அடக்கத்துடன் இருப்பவர்கள், பெருமைப்படக்கூடிய பல காரணங்கள் இருந்தாலும் கூட தற்பெருமை பேசாமல் அடக்கமாக இருப்பார்கள். இந்த சிறுமை குணம் உடையவர்கள் அவருக்கு உரிய தகுதி இல்லாவிட்டாலும் கூட ஆணவத்தில் மூழ்கி தற்பெருமையால் தங்களை வெளிப்படுத்திக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. தற்பெருமை கூடவே கூடாது. அத செயற்கரிய செயலை செய்தாலும் கூட நன்னூல்ல ஒரு நூற்பா உண்டு, தோன்றா தோற்றி துறைபல முடிப்பினும் தான் தற் புகழ்ந்தல் தகுதி என்றே என்று. அதாவது யாராலும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நாம் செய்தாலும் கூட அதனால் தற்பெருமை பேசுதல் கூடாது என்று. அதனால இந்த இடத்துல வள்ளுவர் பெருமை என்பதை அடக்கத்துடன் தான் சொல்லுகிறார். ரொம்ப நன்றிங்கய்யா.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
8: திருச்சி சாரதாஸ்.
9: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
10: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
9: மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
10: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
11: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாடு சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
12: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
13: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
12: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
13: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
12: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
13: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
12: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
14: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
15: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
16: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
1: நேரம் 9:43, கோடை பண்பலை 100.5 MHz இது வானவில் தந்து கொண்டிருக்கிறது. இன்றைய வானவில் குரலின் குரலாக சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் சாத்தூர் சிஎஸ் ராமசாமி நாயுடு ஞாபகார்த்த கல்லூரியின் தமிழ்துறை இணை பேராசிரியர் மு கவிதா அவர்கள். அடுத்த நேயரை இப்போது சந்திக்கவிருக்கிறார் அவர். வணக்கம்.
2: திருப்பூர் மாவட்ட புறநகர்ச்சியிலிருந்து கஸ்தூரி பேசணுங்க.
3: வணக்கம்
2: வணக்கம்மா. அதாவது 38வது அதிகாரம்ங்க, 373வது குறள், நுண்ணிய நூல் பல தத்தினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் அப்படின்னு சொல்றாருங்கம்மா. என்னுடைய விளக்கத்தை நீங்களே சொல்லுங்கம்மா.
3: அதாவது ஊழ் அதிகாரத்துல உள்ள ஒரு குறள், நுண்ணிய நூல் பல கற்பிலும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் அப்படிங்கிற ஒரு குறளை இப்ப நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. இந்த குறளுடைய பொருள் என்ன அப்படின்னா, மிக அரிதான நூல்களை ஒருவர் முறையாக கற்றாலும் அவர் செய்த வினைகளுக்கு ஏற்ப, இன்னும் சொல்ல போனா அவருக்கு இயற்கை அறிவு, அந்த அறிவு தான் மேலோங்கி நிற்கும் அப்படிங்கிறார். அது ஒரு மனிதன் எத்தனை உயர்ந்த நூல்களை கற்றாலும் கூட அவனுடைய சொந்த இயல்பான அறிவும் அவனுடைய முற்பிறவி, இப்ப ஊழ பத்தி சொல்றதுனால அந்த விதிகளுக்கு உட்பட்ட அறிவும் அவனுக்கு என்ன வழிகாட்டுகிறதோ அவன் அதுதான் அவனிடம் நிலைத்து நிற்கும். அதாவது இயற்கையாக உள்ள புத்தியை வந்து மாற்றிவிட முடியாது. கற்கும் கல்வி அவனுக்கு அறிவை ஊட்டினாலும் கூட இயற்கை அறிவு அந்த அதை மாற்ற முடியாது, விதியின் வசத்தால் அதை மாற்ற முடியாது என்பதைத்தான் இந்த குறள்ல பதிவு செய்கிறார்.
1: நன்றி. அடுத்த நேயரை இப்போது நாம் சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம்.
4: அன்புக்குரிய சகோதரர் காணல் மேனன் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் அம்மாவுக்கும் இனிமையான காலை வணக்கம். நாமக்கல் மாவட்டம் முதல்வர் ராஜசேகர்மா.
3: ராஜசேகர்.
4: ஆமாங்கம்மா.
3: சொல்லுங்கய்யா.
4: அதிகாரம் வந்து 23வது அதிகாரம் ஈகை, அது வந்து குறள் எண்ணுமா 228, அந்த குறள் வரிகள், ஈட்டுவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திலக்கும் பண்கணவர். பெரு செல்வத்தை அதை ஏழைகளுக்கு கொடுத்து அவர்களின் மகிழ்ச்சியை படுத்தி அதனால் கிடைக்கும் இன்பத்தை பெறாமலேயே உயிரிழந்து போயிறாருமா. இப்படி சொல்லக்கூடிய ஐயன் வந்து மற்ற அடுத்த அதிகாரத்திலே ஒரு குறளை சொல்றது என்னன்னா, இதன் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை தீர்ப்புன்னு இப்பிறவியில நம்ம அடையக்கூடிய பயன்

0: என்னன்னா அந்த வரி அதாவது ஏழைகள் கொடுத்து அவனால கிடைக்க போலோடு வாழ்வு எடுத்து சொல்கிறாருமா தங்களுடைய மேலான கருத்துக்கள் கேட்கறேன்.
1: ரொம்ப அழகான ஒரு குரல் ஈகை அதிகாரத்துல வர்றது. பொருளை தேடுவதனுடைய சிறப்பை என்னவென்றால் மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ வேண்டும். வாழ்க்கையினுடைய அர்த்தமே அதுதான். ஆனா வள்ளுவர் என்ன சொல்றதுல, ஈத்துவக்கும் இன்பம் அறியாறுகள் தாமுடைமை பைத்திலக்கும் வன்கணவர், ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவாமல் தாம் சேர்த்து வைத்துள்ள செல்வத்தை பிறர் யாருக்குமே தெரியாம பாதுகாத்து வச்சிருக்கோம் வச்சுக்கோங்க, அந்த செல்வம் யாராவது ஒரு திருடனோ கள்வர்களாலோ களவாடப்பட்டு போய்விடும். அப்படிப்பட்ட கல் நெஞ்சக்காரர்கள், மற்றவங்களுக்கு எதுவுமே கொடுக்காம செய்யாம சேர்த்து சேர்த்து வச்சிட்டு கள்வரிடம் முழுமையாக பறிகொடுக்கக்கூடிய கல் நெஞ்சக்காரர்கள், இவங்களுக்கு மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்கள் அடையக்கூடிய இன்பத்தை இன்பத்தை தெரிஞ்சிருக்கல, ஒருவேளை தெரிந்தால் அவர்கள் கொடுத்திருப்பார்கள் போல. ஏன்னா ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை கொடுத்து அந்த பொருளின் மூலம் மகிழ்ச்சியை அடைவார்கள் அல்லவா, அந்த மகிழ்ச்சியை இவர்கள் பெற்றிருக்கவில்லை போலும். அதனாலதான் சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்களும் அனுபவிக்காம மற்றவர்களை அனுபவிக்க விடாம இறுதியில் கள்வர்களை அதை எடுத்துக்கொண்டு சென்று விடுகிறார்கள் என்று ஒரு குரல். பொருளை சேர்ப்பதனுடைய பயன் மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்கள் இன்பமாக இருப்பதை பார்த்து மகிழ்வதுதான் என்று என்பதைத்தான் இந்த ஈகை அதிகாரத்துல வள்ளுவர் பதிவு செய்கிறார். ரொம்ப நன்றிங்க.
2: இணைப்பில் யாருங்க இப்போது? வணக்கம்.
3: வணக்கம்ங்க, நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாம்பாளத்து கோவிந்தசாமிங்க. சிறப்பு விருந்தினர் கவிதா மேடத்துக்கும் வணக்கம்ங்க.
1: கோவிந்தசாமி ஐயா அவர்களுக்கு வணக்கம்.
3: ஆமா, 48வது அதிகாரம் வழி அறிதல், குறள் எண் வந்து 477ங்க.
1: சொல்லுங்க.
3: ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வளர்ந்தும் நெறி, இலவசமாக கொடுத்தால் கூட அளவறிந்து கொடுக்க வேண்டும். அது கொடைக்கூறிய பொருளின் பெருமையை போற்றுகிற நெறியாகும்மா. நீங்க சொல்லுங்கம்மா மறுபடி.
1: வலி எறிதல் அதிகாரத்துல 7வது குறள் சொல்லிருக்கீங்க, ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி. இப்பதான் இதற்கு முன்னால் பேசிய நேயர் ஈகையை பத்தி பேசினாரு. நாம் சம்பாதிப்பது மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான், கொஞ்சமாவது கொடுக்கணும். முழுசா கொடுக்கட்டும் பரவாயில்ல, கொஞ்சமாவது கொடுக்கணும். அதே போலதான் அப்படி கொடுக்கின்றது நம்முடைய வருவாய் எவ்வளவு வருகிறதோ அதற்கு ஏற்றபடியாக கொடுத்தல் வேண்டும். அதுதான் பொருளை நாம் காப்பாற்றி கொண்டு நடக்கும் வழியாகும். தமிழி கூட சொல்லுவாங்க, ஆற்றில போதனால அளந்து போடணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது போல பிறருக்கு கொடுத்து வாழ வேண்டும். அந்த கொடுப்பதற்குரிய வழி நம்முடைய வருவாய் எவ்வளவு இருக்கிறதோ அதற்கு ஏற்றபடியாக கொடுத்து உதவ வேண்டும் என்பதுதான் இந்த குறளினுடைய பொருள். ரொம்ப நன்றிங்க ஐயா.
4: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
5: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
6: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
9: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
10: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்தன்கோ.

0: நேரம் 9:52, கொடை பண்பலை 100.5 MHz. இது இப்போது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அன்பு நேயரை சந்திக்க விருக்கிறது. வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் மேடம். சத்தியமங்கலம் கே.என். பாளையம் பேச்சுமுத்து.
2: பேச்சுமுத்து ஐயா சொல்லுங்க, இன்னைக்கு என்ன குரல் சொல்ல போறீங்க?
1: அதிகாரம் 65 சொல்வன்மை. 650வது குரலுங்க மேடம். இணரூழ்த்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துறையாதார். அதாவது நாம கற்ற கல்வியை, நம்ம கற்ற எந்த ஒரு விஷயத்தையுமே மற்றவங்களுக்கு சொல்லித்தரணுமா? அப்படி புரிஞ்சு சொல்லித்தரக்கூடிய தகுதி இல்லாதவர்கள் எதற்கு சமம் அப்படின்னா, கொத்து கொத்தாக பூ பூத்திருந்தோம், அது வாசனை இல்லாம இருந்தா அதை யாருமே விரும்ப மாட்டாங்க, அதற்கு சமம்.
2: நல்ல அழகான குரல். சொல்வன்மை அதிகாரத்துல இருக்கக்கூடிய கடைசி குரல், இணரூழ்த்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துறையாதார். பூக்கள் அழகா இருந்து மனம் இல்லை அப்படின்னா நம்ம யாரும் விரும்ப மாட்டோம். அதே போலதான் ஒருவர் நிறைய படிச்சிருக்காரு, ரொம்ப பேரறிவு உடையவராக இருக்கிறார் அப்படின்னாலும் அந்த அறிவு பிறருக்கு பயன்படும்படி இருந்தால்தான் அந்த கல்வி அவருக்கு பயன்படும். இல்லை என்றால் அந்த கல்வியால எந்த பயனும் இல்லை என்பதைத்தான் இந்த குறள் அழகாக சொல்லுகிறது. நூற்பொருளை, கற்ற நூற்பொருளை பிறருக்கு புரியும் வண்ணம் தெளிவாக எடுத்துரைத்தல் வேண்டும். அப்படிப்பட்ட இயல்பு இல்லாதவர்களுக்கு என்ன ஓமை வள்ளுவர் சொல்றார் அப்படின்னா, அழகான பூவாக இருந்தும் மனம் இல்லை என்றால் அந்த பூவை யாரும் விரும்ப மாட்டார்கள் அல்லவா, அதை போலத்தான் என்று சொல்லுகிறது. மிக அழகான குரல், சொல்வன்மை அதிகாரத்தில் இடம்பெற்ற குரல். நன்றி ஐயா.
0: வணக்கம். இணைப்புல யாருங்க வாங்க?
3: வணக்கம். நான் திருப்பூர் மாநகர் மணரை பாறப்பாளையத்திலிருந்து சேரங்கசாமி பேசுறேங்க.
2: ஜெயராம்.
3: சேரங்கசாமி என்று கூறினி.
2: சீரங்கசாமி ஐயா.
3: பொதுமுறை பொழிவு குரல் எண் 307. சினத்தை பொருள் என்று குழவன் இழத்தரைந்தான் கைப்பிழையாத் அன்று தேடு. இப்ப வந்து கோபத்தை வந்துங்க, அதுக்கான பொருளுங்க, கோபத்தை வந்து வலிமையாகவோ அவளுக்கு கருத்தாகவோ அல்லது வந்து செல்வமாகவோ மதித்து அதை வெளிப்படுத்தி அளவை தேடிக் கொள்பவன் நிலை. நிலத்தை ஓங்கி இறந்தனுடைய கை மருந்துவதில் இருந்து தப்பாதவர் போன்று, அதாவது கோபம் மற்றவர்கள் தீங்கு விளைவிப்பதை விட கோபப்பட்டவருக்கு அந்த அதிக துன்பத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாருங்க.
2: நீங்க சொன்ன குறள் 307. சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு, நிலக்கரைந்தான் கை பிழையாதற்று. இந்த குறள் அதாவது சிலர் தங்களுடைய பலத்தை காண்பிக்கிறதுக்கு கோபத்தை பயன்படுத்துறாங்க, கருவியாக வைத்துக் கொள்கிறார்கள். அது அவர்களுடைய வலிமையை இழக்கத்தான் செய்யும் என்பதை இந்த குறள்ல சொல்றாரு. நிலக்கேடு நிலக்கரைந்தான் கை பிழையா சற்று. அதாவது கைய ஓங்கி நிலத்துல குத்துறோம்னு வச்சுக்கோங்க, நிலத்துக்கு எந்த வலியும் கிடையாது, ஓங்கி குற்றியவனுடைய கைதான் வலிக்கும். அதை போலத்தான் தனது வலிமையை காட்டுவதற்கு சினத்தை கருவியாக வைத்திருப்பவன் வலிமையை இழப்பதோடு துன்பத்தையும் அடைகிறான் என்பதைத்தான் இந்த குறளில் சொல்லுகிறார். சினம் கூடவே கூடாது. அதற்கு முன்னால் உள்ள குறள்ல வள்ளுவர் சொல்லுவர், சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமா புனையச் சுடும் என்று. சினம் அவனை மட்டும் கொல்லாது, அவனை சுற்றியிருப்ப உறவுகள் சொந்தங்கள் அத்துணையும் கொன்றுவிடும். எனவே சினத்தை கைவிட வேண்டும் என்று சொல்லுவது உண்டு. அந்த குரல்லாம் நீங்கள் சொன்ன குரல். மிக அழகாக குரலையும் பொருளையும் பதிவு செய்தீர்கள். மிக்க நன்றி.

0: மேடம்,
1: வணக்கம், சொல்லுங்க.
0: நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நாம ஏறக்குறைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறோம். நிறைய குரல்களை நேயர்கள் சொன்னாங்க, அதற்கு தகுந்த விளக்கத்தை நீங்களும் சொன்னீங்க. உங்களுடைய பொன்னான நேரத்தை கோடை பண்பலையின் நேயர்களோடு செலவிட்டமைக்கு மிக்க நன்றி.
1: நன்றி. எத்தனையோ துறைகளில் பல்வேறு வேலைப்பாடுகளுக்கு இடையிலேயும் நேயர்கள் திருக்குறளில் ஏந்தி கொண்டு வந்து குரலை சொல்லி விளக்கத்தையும் அழகாக பதிவு செய்தார்கள். அத்துணை நேயர்களுக்கும் கோடை பண்பலையின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு சின்ன செய்தி மட்டும் நான் பதிவு செய்கிறேன். இந்த திருக்குறள் வெறும் இலக்கியம் மட்டும் இல்லை, மனித குலத்தினுடைய வழிகாட்டி. இரண்டு அடிக்குள் உலகத்தையே நம் கண்முன் வள்ளுவர் காட்டுகிறார் என்றால் அது மிக இல்லை என்றே சொல்லலாம். ஏன்னா ஊவே சாமிநாத ஐயர், சீவை தாமோதரம் பிள்ளை அவர்களுடைய வரிசையில் தமிழ் இலக்கண இலக்கியங்களை ஆய்வு செய்த பெருமகனார் திருமணம் செல்வகேசவராய முதலியார். அவர் சொல்லுவாரு, தமிழுக்கு கதி இருவர் என்று, கா கம்பனையும் தி திருவள்ளுவரையும் சொல்லுவது உண்டு. அத்தகைய திருக்குறள் திருவள்ளுவர் காலத்தை கடந்த சிந்தனை களஞ்சியமாகவும் சிந்தனையாளராகவும் திருவள்ளுவர் இருக்கிறார். ஒரு தலைமுறையை மாற்ற வேண்டும் என்றால் தினமும் ஒரு குறளை வாழ்க்கையில் கடைபிடித்தாலே போதும். மிக அழகாக திருக்குறளை பதிவு செய்த அத்துணை நேயர்களுக்கும் இத்தகைய நிகழ்ச்சியை கோடை பண்பலை நேயர்களுக்கு ஒளிபரப்பிய கோடை பண்பலைக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி மேடம்.
2: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய வானவில்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸின் இன்றைய வானவில். குறளின் குரல் தந்து விடைபெறுகிறார் சிறப்பு விருந்தினர் சாத்தூர் சிஎஸ் ராமசாமி நாயுடு ஞாபகார்த்த கல்லூரியின் தமிழ்துறை இணை பேராசிரியர் மு கவிதா அவர்கள். நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் பிரேம்தாஸ் மற்றும் ராஜேஷ், அழைப்புகளை ஒருங்கிணைத்து தந்தார் பூஜா, கணினியாக்கம் நூர்ஜஹான். உங்கள் கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் இணை கலையும் கானமும் நிகழ்ச்சியின் முகப்பில் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியோ மெலோனியுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா அடிப்பணியாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் எபோலா வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 79 காசுகளும் டீசல் விலை லிட்டருக்கு 86 காசுகளும் அதிகரித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழ் பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் மெட்டையபுரம் அருகே இன்று காலை நின்று கொண்டிருந்த சரக்கு லாரி மீது வேன் மோதிய விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 14 பேர் காயமடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் சாயக்கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றிய 5 ஆலைகளுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்கள் சீல் வைத்தனர். 11 சாயப்பட்டறைகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. திருப்பூர் அருகே நொச்சிப்பாளையம் பகுதியில் விற்பனைக்காக வைத்திருந்த 60 கிலோ குட்காவை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு

இதனான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா 2-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நாடி நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: கோடை பண்பலை 100.5 கலையும் கானமும். வணக்கங்களோடும் வாழ்த்துக்களோடும் அமுதா. வார வாரம் பல கலைஞர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் கோடை பண்பலை 100.5 கலையும் கானமும் நிகழ்ச்சியில் இன்று நாம் அறிமுகப்படுத்த காத்திருக்கும் கலைஞர் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையைச் சேர்ந்தவர். நாடக நடிகர், இயக்குனர், கதாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் என்ற பன்முக திறமை கொண்ட வசந்தகுமார். கோடை பண்பலை ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்ப காலங்களில் கோடை பண்பலையில் நமது அறிவிப்பாளராக இருந்து இன்று தன்னை பன்முகம் கொண்ட ஒரு திறமையாளராக மாற்றியிருக்கும் வசந்தகுமார் அவர்களை கோடை பண்பலை 100.5 சந்திப்பதில் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறது. சந்திப்போமா? வணக்கம் வசந்தகுமார்.
2: வணக்கம் மேடம். கோடை பண்பலை 100.5 நமது நேயர்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்க மேடம்.
1: வணக்கம். கோடை பண்பலையில வந்து நீங்க அறிவிப்பாளராக வந்த அனுபவத்தை வந்து முதல்ல சொல்லிருங்க நேயர்களுக்கு. என்றோ கேட்ட குரல் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து நினைவில் வைத்திருக்கலாம்.
2: மேடம், நான் வந்து 2005 இருந்து அங்க வந்து நம்ம பணிபுரிஞ்சோம், தெரிஞ்சவங்க. நமக்கு வந்து பயிற்சிகள் கொடுத்தது வந்து சவித்ரா சாரு, அப்புறம் சுப்ரா சாரு, மகாசோம ஸ்கந்தமூர்த்தி ஐயா, சுந்தர ஆவுடையப்பன் ஐயா, இவர்கள் எல்லாம் பயிற்சிகள் கொடுத்தாங்க. வானொலியில பணிபுரிஞ்சது வந்து எனக்கு ஒரு அனுபவமா இருந்தாலும், நான் வந்து பெருந்துறையில இந்தியாவிலேயே வந்து சமுதாய வானொலியில 18 ஆண்டுகளா இருக்கக்கூடிய ஒரே நபர். அதற்கு காரணம் நம்மளுடைய கோடை பண்பலை 100.5. இந்த நேரத்துல கோடை பண்பலைக்கு எனது மனமார்ந்த நன்றி என தெரிவிச்சுக்கிறேன் மேடம்.
1: சமுதாய வானொலியில் இப்போது பணிபுரியறீங்க.
2: சீனியர் ப்ரோக்ராம் அனாலிசிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க மேடம்.
1: மகிழ்ச்சி வசந்தகுமார்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
4: லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
5: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம், நம்பிக்கை வசந்தன்கோ.

0: வானொலி பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பயணிப்பவர் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை நாடக நடிகர் இயக்குனர் வசந்தகுமார் அவர்கள்.
1: கோடை பண்பலையில வந்து நீங்க எடுத்துக்கொண்ட அந்த பயிற்சி வந்து இப்போ உங்களுக்கு எப்படி எல்லாம் கை கொடுக்குது? எப்படி வந்து இந்த நிர்வாக திறன் வந்து வளர்த்துக்கிட்டீங்க சொல்லுங்க
2: மேடம். ஒரு நிகழ்ச்சி எப்படி தயாரிக்கணும், எப்படி முடிக்கணும், ஒரு இன்டர்வியூ அதாவது பேட்டி எடுக்கும்போது வந்து எப்படி நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நேயர்களுடைய என்ன ஓட்டம்

0: காலங்களுக்கு தகுந்த மாதிரி நாம எப்படி நிகழ்ச்சிகள் பண்ணணும்,
1: ம்
0: நம்மளுடைய நிகழ்ச்சிகள் வந்து நேயர்களுக்கு வந்து தரமாகவும் இருக்கணும், அதே சமயத்துல தெளிவாகவும் போய் சேரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் நம்ம வந்து நிகழ்ச்சிகள் தயாரிப்பு பண்ணிட்டு இருக்கோம்.
1: ரொம்ப மகிழ்ச்சி வசந்தகுமார். இதை கேட்கறதுக்கு இப்போ நீங்க செய்து கொண்டிருக்க கூடிய அந்த பணியை வந்து சிறப்புற 18 ஆண்டு காலம் நீங்க தொடர்ந்து செய்யறதுக்கு ஒரு உறுதுணையாகவும் உற்ற தோழனாகவும் உங்களுக்கு ஒரு ஆசிரியராகவும் இருந்தது வந்து கோடை பண்பலை அப்படின்றது கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வானொலி என்பது வெறும் பொழுதுபோக்கு சாதனம் மட்டுமல்ல, அது பல திறமையாளர்களை உருவாக்கக்கூடியது, பல நிர்வாகத்திறன் கொண்டவர்களை உருவாக்கக்கூடியது, பல வாய்ப்புகளை எல்லாம் வந்து உருவாக்கி அதன் மூலமாக நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கை தரத்தை வந்து மேம்படுத்திக்க உதவும் ஒரு ஊடகம் அப்படின்றதையும் வந்து நிரூபிச்சிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: நன்றிங்க மேடம். இப்ப வந்து நம்மளுடைய கோடை பண்பலை வந்து என்ன மட்டும் இல்ல, நிறைய பேர்த்த வந்து பெரிய இடத்துல கொண்டு போய் விட்டுருக்கு. அதுக்கு வந்து இந்த நேரத்துல நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
1: நன்றியை தெரிவிச்சுக்கிறீங்க. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
4: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
3: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
4: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
3: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
4: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
6: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
7: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
8: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
9: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.

0: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பயணிப்பவர் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை நாடக நடிகர் இயக்குனர் வசந்தகுமார் அவர்கள். சரி, இப்ப வந்து நீங்க நாடகத்துறைக்கு வந்து எப்படி போனீங்க, அதுல வந்து எப்படி ஒரு ஆர்வம் ஏற்பட்டது, அதை சொல்லுங்க.
1: ஸ்கூல்ல அதாவது 5ஆம் வகுப்பு படிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் வந்து வானொலியினுடைய உற்ற நேயர்கள். பெருந்துறையில பல்லவி பரமசிவம்னு ஒருத்தர் இருக்காரு, ஸ்கூல்ல படிக்கும் போது வந்து வானொலியினுடைய மகத்துவம் எல்லாமே வந்து சொல்லுவாருங்க. வானொலி வார விழான்னு சொல்லிட்டு மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை இந்த மாதிரி எல்லாம் பகுதியில இருந்து வருடா வருடம் வந்து வானொலி நாடக விழான்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்புவாங்க. அப்ப வந்து AM தானே, FM கிடையாது இல்ல, அதுல வந்து சிற்றலை வரிசை, அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாடகங்கள்லாம் பார்ப்போம். இப்ப நம்மளுடைய கோடை FM-லயும் வந்து தொடரெல்லாம் நடந்துச்சு, அது நமக்கு ஒரு ஆர்வம். அந்த நாடகத்தை பார்த்து பார்த்து நான் எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு பெருந்துறை கிழக்கு பள்ளியில வார வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு வந்து அந்த இப்ப அந்த பாடம் எல்லாம் இல்ல, நன்னெறி கதைகள்லாம் நடக்குங்கல்ல, அதை படிச்சு அதை நாம வந்து நாடகமா நடத்தி காட்டணும்.
0: அப்படின்னு ஒரு புத்தகம் தருவாங்க, வளரும் இளமை, அதுல வந்து நிறைய நாடகங்கள், ஓரங்க நாடகம் அதெல்லாம் இருக்கும்,
1: நீதி நூல்கள் அந்த மாதிரியான நாடகங்கள் வந்து நூற்பாசிரியர் ஒருத்தர் இருந்தாரு பழனிசாமின்னு சொல்லிட்டு, கோபிச்செட்டி பாலத்துல இருந்து அவர் வந்தாருங்க. அவருதான் வந்து என்னுடைய தனித்திறமைய பாத்துட்டு நீ இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொன்னாருங்க.

0: அப்போ
1: அப்பறம்
0: இருந்து
1: ஆரம்பிச்சது.
0: உங்களுக்கு ஆரம்பித்தது இந்த நாடகத்தின்
1: ஆமாங்க,
0: மீது?
1: அந்த ஸ்கூல்ல படிக்கும்போது வந்து எல்லாமே நான் வந்து வெளியூர் போன உறவு நாடகம் எல்லாமே பண்ணுவோம். செய்தி வாசிக்கிறது, திருக்குறள் சொல்றது எல்லாமே வந்து நாடக வடிவில் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நாங்க முடிச்சிருவோம்.
0: இப்ப
1: பார்த்தீங்கன்னா
0: ஒரு
1: அப்படி.
0: கலைஞனை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு வந்து பள்ளி கல்விக்கும் உண்டு. ஆசிரியர்கள் வந்து அப்பொழுது அந்த மாதிரியான சிறு சிறு நாடகங்கள், விழிப்புணர்வு நாடகங்கள் மூலமாகவும் சில கருத்துக்களை எல்லாம் வந்து மற்ற மாணவர்களுக்கு சொல்லும் பொழுது அதுல இருந்து சில திறமையான கலைஞர்கள்லாம் வந்து வெளிப்படுறாங்கன்னு புரியுது. இதை
1: ஆமாங்க,
0: கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா விடுமுறையில இருப்பாங்க நிறைய ஆசிரியர்கள்லாம் வந்து இதை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம்
1: ஆமாங்க.
0: தோன்றும் ஒரு சின்ன விஷயத்த வந்து கற்றலின் கேட்டலே நன்று அப்படிலாம் சொல்ற மாதிரி ஒரு நாடகம் மூலமாக, ஒரு விழிப்புணர்வு பாடல் மூலமாக இதெல்லாம் கற்பிக்கும் பொழுது அது சுலபமாக போய் சேரக்கூடிய ஒரு வழி பிறக்கிறது அப்படின்றது இல்லைங்களா? சரி,
1: கண்டிப்பா
0: எத்தனை
1: மேடம்.
0: வருடங்களாக அந்த நாடகத்துறையில இருக்கீங்க?
1: மேடம் இந்த ஆண்டு வந்து 26வது ஆண்டுங்க. நான் வந்து 2000ல இருந்து மேடையேற ஆரம்பிச்சேன். 2000ல வந்து ஒரு காமெடி நாடகத்துல தான்,
0: கால்
1: காமெடியனா நான் நடிச்சேன்.
0: நூற்றாண்டுக்கு மேலாக நாடகத்துறையில இயங்கிட்டு இருக்கீங்க நீங்க.
1: ஆமாங்க, காமெடியா நடிச்சேன் ஒரு 5-6 வருஷம். அப்புறம் வந்து நெகட்டிவ் கேரக்டர், வில்லன் கேரக்டர் கொடுத்தாங்க.
0: சரிங்க.
1: 20 வருடங்களாவே நான் வில்லனாவே நடிச்சிட்டேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா என்னை பார்த்தாவே வந்து
0: இவர் வில்லன்
1: வில்லன்,
0: தான்
1: வில்லன்
0: அப்படின்னு
1: தான், அந்த
0: முடிவு
1: கேரக்டர்
0: பண்ணிடுறாங்க.
1: தான் முடிவு பண்ணிடுறாங்க. எனக்கு வந்து மறக்க முடியாத சம்பவம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, எழில் கொஞ்சுகிற இமயத்திலிருந்து முக்கடல் சங்கமிக்கிற குமரி வரை இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய அறிவியலினுடைய ஆணிவேர், இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன், முன்னாள் குடியரசுத் தலைவர் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை வந்து 4 முறை நான் சந்திச்சேன், 2 முறை பேட்டி எடுத்தேன். சின்ன கலைவாணர் விவேக் அவர்களும்
0: விவேக்
1: உடன்
0: அவர்கள்.
1: இருந்தார். இப்ப நீங்க ரெண்டு பேருமே நடிகர்கள், அவரு நிறைய பண்ணிட்டு இருக்கிறாரு மரங்கள் நடுறது. நீங்களும் வந்து மரங்கள்லாம் நடுங்க அப்படின்னாங்க. இப்போ நம்ம பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்லாம் நிறைய இருக்கு. அந்த பணிகள்லாம் வந்து கொரோனாவுக்கு முன்னாண்டையில சிறப்பாக போயிட்டு இருந்தது, இப்போ அங்கங்க வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறோங்க.
0: சரி.
1: ஐயா வந்து சொன்னது வந்து என்னன்னா, நீ வில்லனா நடிக்கிற, ஆனா ஒரே ஒரு சீன் மட்டும் எல்லா நாடகத்திலையும் சொல்லு, நல்லவங்க கிட்டி ஒரு கெட்ட குணம் இருக்கு, கெட்டவங்க கிட்டி ஒரு நல்ல குணம் இருக்கு அப்படிங்கறத எல்லா நாடகத்திலையும் இதை மென்ஷன் பண்ணி சொல்லு, அதனுடைய
0: ஓ.
1: அர்த்தம் உனக்கு புரியாது அப்படின்னு சொன்னாரு.
0: எல்லா
1: அவர்கிட்ட
0: மனிதர்களிடமும் எல்லா குணங்களும் உண்டு, சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல அது வந்து வெளிப்படுகிறது அப்படிங்கறத
1: அப்படிங்கிறத மறைமுகமா
0: அர்த்தப்படுத்தியிருக்கிறார்.
1: சொல்ல சொன்னாரு. ஆனா ஐயா கிட்ட வந்து நான் ஆசீர்வாதம் வாங்கினது எனக்கு வந்து பாக்கியம். ரெண்டாவது வந்து என்னால வந்து நிறைவேறாத ஆசை, நம்மளுடைய பண்பலைக்கு கலாம் ஐயா அவர்களை நான் அழைச்சிட்டு வர முடியாதது ஒரு வருத்தமா தான் இன்னும் இருக்கு.
0: இருந்தாலும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவர் சொன்ன கருத்துக்கள், அவர் சொல்லிய வழிகாட்டுதல்கள், அவர் என்ன விரும்பினாரோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம தொடர்ந்து ஒளிபரப்புல எடுத்துக்கலாம். நீங்க சொல்லலாம், நிறைய நாடகங்கள் அவருடைய கனவை வைத்து நிறைய நாடகங்களை இயக்கக்கூடிய ஒரு இயக்குநராகவும் இருக்கிறீங்க. நீங்க தொடர்ந்து செய்யுங்க உங்களது அந்த நாடக பணியில ஒரு பங்கு அவர் சொன்ன மாதிரி இருக்கட்டும். வாழ்த்துக்கள் வசந்தகுமார்.
1: சரிங்க மேடம்,
0: சரி.
1: நன்றி.

0: வானொலி பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பயணிப்பவர் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை நாடக நடிகர் இயக்குனர் வசந்தகுமார் அவர்கள். எப்படிப்பட்ட நாடகங்கள் வந்து மக்கள் வரவேற்புக்கு அதிகமா இருக்கு? புராண காலத்து கதைகள் எல்லாம் வந்து பார்க்கக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய மக்களுக்கு வந்து அந்த பொறுமை, அந்த நிதானம் அதெல்லாம் இருக்கா? நீங்க நாடகம் நடத்துற இடத்துல வந்து அப்படிப்பட்ட நாடகங்களுக்கு வரவேற்பு இருக்கிறதா, அல்லது இந்த சமூக நாடகங்கள், விழிப்புணர்வு நாடகங்கள் இதுக்கு வந்து வரவேற்பு இருக்கிறதா?
1: மேடம், நீங்க சொன்ன கருத்து வந்து இது சமூக ஊடகங்கள் தொலைக்காட்சிகள்ல வந்து அதிகமா இல்லைங்க. அப்ப வந்து ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா 10 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா இரவு 3 மணி விடிய காலையில 3 மணி 4 மணிக்கு தான் நாடகம் முடியுங்க. ஆனா அதுக்குள்ள சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா குடும்பம்னா எப்படி இருக்கணும், பெத்தவங்களை வந்து எப்படி பாத்துக்கணும், மனைவி வந்து எப்படி நம்ம வந்து பாத்துக்கணும், பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு வர்றவங்களை மாமியார் மருமகளுக்குள்ள எப்படி உறவு இருக்கணும், நட்பு இருக்கணும், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல என்னென்ன மாதிரி இருக்க கூடாது அப்படிங்கறத வந்து நம்ம வந்து எடுத்துரைப்போம். கால ஓட்டத்தின் காரணமா வந்து இப்ப நாடகங்கள்லாம் வந்து 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்துல வந்து முடிச்சிடறோம். சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் வந்து 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்துல வந்து நம்ம நிகழ்ச்சியை வந்து இந்த அதாவது நாடகத்தை நம்ம முடிச்சிடறோம். அதுக்குள்ளாரியே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன், அது வருங்காலத்துல நடக்கக்கூடியது, அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நம்ம வந்து இப்ப
0: சமகாலத்துக்கு தகுந்த மாதிரியான அவங்களுடைய ரசனைக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து அவர்களுக்கு மத்தியில வந்து நீங்க நாடகங்களாக இயக்குறீங்க, கதைகளை அமைக்கிறீங்க.
1: ஆமாங்க மேடம், கொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய பகுதிகள் நாமக்கல், சேலம், தருமபுரி, ஈரோடு, இந்த மாதிரி கரூர், இந்த பகுதியில வந்து சமூக வாழ்வியல் நாடகம் அது வந்து திரைப்படம் மாதிரியே இருக்கு. காட்சிகள் வந்து 30 காட்சிகள் வச்சாவே வந்து பாடல்கள் காம

0: அப்படியோட சேர்த்து ஒரு 3.5 மணி நேரம் வரும்.
1: திரைப்படம்
0: அதுக்குள்ள
1: போலவே
0: வந்து
1: இருக்கு.
0: திரைப்படம் மாதிரியே தான் இருக்குங்க. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாடகத்துறையில இருந்து வந்தவங்க தான் வந்து
1: திரைத்துறையில
0: சினிமா துறையில
1: வந்தவங்க.
0: இருந்திருக்காங்க. இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருச்சு, அப்படி இருக்கும்போது வந்து நிறைய பேர் வந்து சினிமா துறைக்கு வந்துடுறாங்க. அப்பெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் நடிக்கிறது. அதாவது நானெல்லாம் வந்து ஒரு சாதாரணமா வந்து தான் வந்தேன். அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்னால நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா நாடகம், அதாவது மேடை நாடகத்துல வந்து பாத்தீங்கன்னா
1: அந்த காட்சி
0: சொல்ல
1: அமைப்பு அதெல்லாம்
0: காட்சி
1: வந்து
0: அமைப்பு
1: ரொம்ப சிரமப்பட்டு
0: வேகமா
1: தான்
0: போகணும்,
1: பண்ணியிருக்காங்க.
0: எந்த இடத்துலயும் வந்து பிரேக் பண்ணக்கூடாது. ரெண்டாவது வந்து திரையெல்லாம் இழுப்பாங்க, சீன்ல சீனுக்கு யார் யார் வேணும், என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா
1: ஒரு
0: எடுத்து
1: முறை
0: வச்சுக்கணும்.
1: நிகழ்த்தியதை வந்து மறுமுறை நிகழ்த்த முடியாது அங்க
0: ஆமாங்க,
1: ஆன்
0: அதே
1: ஸ்கிரீன்ல.
0: மாதிரி
1: அதனால
0: பேசக்கூடிய
1: அதுக்கு தகுந்த
0: வார்த்தைகள்,
1: மாதிரி பயிற்சிகள் எடுத்துக்கணும்.
0: ஆமா பேசக்கூடிய வார்த்தைகள் யார் மனதை புண்படுத்த கூடாது, கரெக்டா தெளிவா பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குங்க. அதுக்கு வந்து முக்கிய காரணம்
1: இது
0: கோடை
1: நீங்க
0: பண்பலையில தான்
1: எடுத்துக்கொண்ட பயிற்சி.
0: எடுத்துக்கிட்ட பயிற்சி தான்.
1: மகிழ்ச்சி வசந்தகுமார்.
0: நன்றி மேடம்.
1: நிச்சயமாக நீங்க இருக்கக்கூடிய அந்த துறை வந்து வானொலி சார்ந்த விஷயங்களை வந்து தேடி போயிருக்கிறீங்க. உங்களுடைய தேடலுக்கு கிடைத்த அந்த வெற்றியின் மூலமாக உங்களுக்கு என்னெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்குதோ அதை வந்து அதை மேடைக்கு எடுத்துட்டு போயிருக்கிறீங்க. அந்த மேடை மூலமாக நிறைய புகழ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 26 வருடங்கள் இந்த நாடகத்துறையில வந்து இருக்கிறீங்கன்னும் போது நிறைய கதைகள் எழுதியிருப்பீங்க. அதுக்கான அனுபவங்கள் உங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கும். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.

0: சென்னை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
1: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
2: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பயணிப்பவர் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை நாடக நடிகர் இயக்குனர் வசந்தகுமார் அவர்கள்.
3: வசந்தகுமார், இந்த 26 ஆண்டுகால நாடகத்துறையில இருக்கிறீங்க, 18 ஆண்டுகளாக ஒரு சமுதாய வானொலியில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. விருதுகள் ஏதாவது வாங்கியிருக்கிறீங்களா உங்களுடைய படைப்புக்கும் உங்களுடைய கற்பனை சக்திக்கும்?
4: ஒரு 5-6 விருதுகள் வாங்கியிருக்கிறேன். விழுப்புரம் நாடக மன்றம், கோயம்புத்தூர் நாடக மன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா கலை அரசு, கலை முரசு, கலை சுடர்மணி. 18 ஆண்டுகால வானொலி சேவையை பாராட்டி கலை, அதாவது வானொலி தென்றல் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில ஒரு தமிழ் சங்கத்தின் சார்பா கொடுத்திருக்காங்க. இன்னும் 5 விருதுகள் வாங்கியிருக்கு.
3: வாழ்த்துக்கள் வசந்தகுமார், இன்னும் நிறைய விருதுகள் உங்களை தேடி வரட்டும். கோடை பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.

0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.
0: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
3: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
4: உங்கள் கோடை பண்பலை 100.

0: 5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பயணிப்பவர் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை நாடக நடிகர் இயக்குனர் வசந்தகுமார் அவர்கள். இந்த நாடகத்துறைக்கு வந்து எதிர்காலத்துல வந்து எப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு? தொழில்நுட்பத்துடைய உச்சத்துல நம்ம இருக்கோம், நிறைய விஷயங்கள் வந்து அவங்களே சில விஷயங்களை வந்து உருவாக்குறாங்க. நிறைய இடங்கள்ல இப்ப வந்து சில விளம்பரங்கள் எல்லாம் நம்ம பாக்குறோம், செயற்கை நுண்ணறிவு மூலமாக சில விளம்பரங்கள் தயாரிக்கப்பட்டு அது வந்து கொடுக்கப்படுகிறது. சமீபத்துல வந்த சில திரைப்படங்கள்ல வர காட்சி பாடல் காட்சிகள்லாம் கூட அந்த செயற்கை நுண்ணறிவு வைத்து பயன்படுத்தி அதை வந்து மக்களுக்கு வந்து திரைப்படத்திலேயே வந்து நுழைந்து விட்டது வெள்ளித்திரையில். அப்படின்னும் போது இந்த நாடகத்துக்கு வந்து இருக்கக்கூடிய எதிர்கால சவால்கள்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க
1: மேடம்? இப்போ சவால்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நாடகத்துறை வந்து எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் வந்து அதை வந்து அழிக்க முடியாதுங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து 2 நிமிஷத்துலையும் சொல்லலாம், 1 மணி நேரத்துலையும் சொல்லலாம், 3 மணி நேரத்துலையும் சொல்லலாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கால ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து கதையை சுருக்கி சொல்லிட வேண்டியதாங்க. இப்போ வந்து நம்மளுடைய செய்தி துளிகளே வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வந்தது அப்படின்னா ஒரு செய்திக்கு 5 நிமிஷம் ஆகும், நம்மளே வந்து வாசிச்சிருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இப்பெல்லாம் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்துரு, ஃபிளாஷ் நியூஸ்ங்கிற மாதிரி அது 2 நிமிஷத்துக்குள்ள முடிக்கலாம், 5 நிமிஷத்துக்குள்ள முடிக்கலாம். இப்ப வந்து குறும்படங்கள்லாம் வந்து நானும் குறும்படங்கள்லாம் எடுத்திருக்கிறேன், இப்ப வந்து நான் எடுத்திருக்கிறேன், நடிச்சிருக்கிறோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய கோடை பண்பலை நேயர்களை வச்சு நாங்க வந்து ஒரு மன்றம் வச்சிருக்கிறோம், கொங்கு நாடக மன்றம்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருக்கிறேங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஆளுகளை அந்த விஜயமங்கலம் குணசீலன், ஓடைக்காட்டூர் ராமசாமி, நம்ம மலப்பாளையம் சோமசுந்தரம், மெயினா வந்து இந்த பல்லவி பரமசிவம் அவர்தான் வந்து எங்களை எல்லாம் இயக்குறவரு, எல்லாம் நம்ம நேயர்களை வச்சுதான். அதாவது முத்தூர் பாக்கியதாசன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து அதாவது நம்மளுடைய மரியாதைக்குரிய கலாம் ஐயா அவர்களுடைய நேரடியா நிறைய தாட்டி போய் பேசியிருக்கிறாரு. அவருடைய கருத்துக்களை தான் வந்து எங்களுக்கு நாடகமே எழுதி கொடுப்பாரு. அவர் வந்து கலாம் ஐயாவினுடைய நினைவு நாள் பிறந்த நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகச்சிறப்பான ஒரு விழாவா நடத்துவாரு.
0: அதாவது தங்கம் வைத்து தமிழ் வளர்த்தோம் அப்படின்ற மாதிரி அங்கங்க மன்றங்களை வைத்தாவது நாடகத்து தமிழை காப்பாற்ற வேண்டும். ஏன்னா தமிழினுடைய பிரிவே அதுதானே இல்லையா? இயல் இசை நாடகம், மொழியை உயிர்ப்போடு வைத்திருக்கும் பொழுது கலைகள் உயிர்ப்போடு இருக்கும், கலைகளை உயிர்ப்போடு வைத்திருக்கும் பொழுது இந்த மொழியும் உயிர்ப்போடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகான விஷயங்கள் எல்லாம் வந்து கையில எடுத்து பண்றீங்க வசந்தகுமார், வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க மேடம். அது மட்டும் இல்லைங்க, சபாக்கள்லாம் நடத்துவாங்க 1 மணி நேரம் நாடகம் மட்டும், திருச்சி, தஞ்சாவூர், ஆடுதுறை, பாண்டிச்சேரி. நம்மளுடைய நம்ம எஃப்எம்மோட நேயர்கள் வந்து பாண்டிச்சேரி வரைக்கும் போய் பண்ணியிருக்காங்க, அங்கேயும் வந்து நேயர்களா இருக்காங்க. நம்ம நேயர்களும் எல்லாம் சேர்ந்து போனும்போது அங்க ஒரு சங்கமமாரி ஆயிப்பாரு, நம்மளுடைய நேயர்களை எல்லாம் பார்த்த மாதிரி இருக்கு. திருச்சி போனாலும் இப்ப திருச்சியில நடக்கிறது இல்ல, திருச்சி போனாலும் நாங்க வந்து சந்திச்சுக்குவோம்.
0: பரவாயில்ல, பல மாவட்டங்கள்ல வந்து இருக்கக்கூடிய அந்த சபாக்கள் சங்கங்கள் மன்றங்கள் மூலமாக நாடகத்தை வந்து நீங்க வளர்த்துட்டு வரீங்க அப்படின்னு தெரியுது, உயிர் போட வச்சிருக்கிறீங்கன்னு தெரியுது. இதற்கு நீங்க வந்து எப்படிப்பட்ட சவால்கள் வந்தாலும் அதை வந்து சந்திக்கிறதுக்கு இது ஒரு கருவியாக நம்ம பயன்படுத்தி ஆகணும், இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுக்கான ஒரு கடமை நமக்கு இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க நல்லபடியா புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க வசந்தகுமார், ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் வந்து இந்த கலைக்கு நீங்க செஞ்சிருக்கிறீங்க. உங்களுக்கு நீங்க கோடை பண்பலையில் அறிவிப்பாளராக பணிபுரிந்த காலத்தில் நீங்க எடுத்துக்கொண்ட அந்த பயிற்சி, நீங்க கற்று கொண்ட அந்த தொழில்நுட்ப விஷயங்கள், இது எல்லாத்தையுமே வந்து உங்களது தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நல்லபடியா செய்யுங்க. ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.
1: என்னையும் வந்து கலையும் காணமும் நிகழ்ச்சியில வந்து நீங்க என்ன பேட்டி எடுத்து என்னுடைய கருத்துக்களை வந்து நேயர்கள்ட்ட கொண்டு போனீங்க. வானொலியில் பரிந்துரைக்கக்கூடிய நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள், நிலைய இயக்குநர்கள் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிவரும் காலங்களெல்லாம் நம்மளுடைய நேயர்களுக்கும் சரி, நம்மளுடைய நிலைய பணியாளர்களுக்கும் சரி, அனைத்து அனைவருக்கும் வசந்த காலமாக மலரட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வசந்தகுமார், நன்றிங்க மேடம்.
0: நன்றி வசந்தகுமார்.

இனித நிறைவு பெறுகிறது கோடை பண்புடைய 100.5 MHz கலையும் காணமும் நிகழ்ச்சி. இனி தொடரவிருப்பது கோடை பண்புடைய 100.5 லேக் FM ஏரிச்சாலையில் இருந்து. நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் நிறைவாக இன்று இத்தாலி செல்கிறார். அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியை சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். அந்நாட்டு அதிபர் திரு செர்ஜியோ மேட்ரலாவையும் பிரதமர் சந்தித்து பேசவுள்ளார். வியட்நாம் சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வான் கியாங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுகள் நடத்தினார். இந்தியாவில் எபோலா வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை என்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார் நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 960 ரூபாய் அதிகரித்து 1,18,960 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 79 காசுகளும் டீசல் விலை லிட்டருக்கு 86 காசுகளும் அதிகரித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே இன்று காலை நேரிட்ட விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 14 பேர் காயமடைந்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே இன்று அதிகாலை வேளாண் தோட்டத்திற்குள் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்திய யானைகளை வனத்துறையினர் வனப்பகுதியில் விரட்டினர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் சாய கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றிய 5 ஆலைகளுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் சீல் வைத்தனர். 11 சாயப்பட்டறைகளின் மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஆசிய வில்வித்தை சாம்பியன் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கும்ஷ் லிச்சா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது.

0: கோடை பண்பலை 100.5 லே கெஃப்எம் வழங்குவோர் வசந்தன் கோ.
1: தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: வணக்கம் நேயர்களே. கொடைக்கானலில் குதிரை சவாரிக்கு உதவும் குதிரைகளை நேற்று ஆய்வு செய்து சில அறிவுரைகளையும் வழங்கியிருக்கிறாங்க சுகாதாரத்துறையினர். அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக குதிரை சவாரி செய்யலாம். அதே நேரத்தில் கொடைக்கானலில் எங்கெல்லாம் குதிரை சவாரிகள் செய்யலாம் அப்படின்னா, பசுமை பள்ளத்தாக்கு பகுதியில் குதிரை சவாரிகள் செய்யலாம், ஏரிச்சாலையில் 3 இடங்களில் குதிரை சவாரி செய்யலாம், குறிப்பாக பிரயன் பார்க்குக்கு பக்கத்துலேயும் சவாரி செய்யலாம். அப்படி குதிரை சவாரியோ இல்லை சைக்கிளிங் போயிட்டு இருக்கீங்களோ இல்லை பிரயன் பார்க்கில் பக்கத்திலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் பூங்காவுக்குள்ளே வந்தீங்கன்னா லேக் எஃப்எம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். உங்களை சந்தித்து பாடல்கள் வழங்க கோடை பண்பலையின் லேக் எஃப்எம் நிகழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள் அறிவிப்பாளர் ரெங்கா மற்றும் அப்துல் கரீம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்னைக்கு வந்து நம்ம லேக் எஃப்எம் கொடைக்கானல் ஏரிச்சாலைக்கு அருகில் இருக்கிற பிரைன் பார்க்ல தான் இருக்கிறோம். இங்க வந்து ஒரு பெரிய குடும்பமே வந்திருக்க சுத்தி பாக்குறதுக்காக வந்திருக்கிறாங்க போல. இப்படி 60 பேர் இருக்கீங்களா?
2: நாங்க வந்து திருவாரூர்ல இருந்து ஒரு 60 பேர் வந்திருக்கோம்.
1: இதுல வந்தவங்களும் தம்பி யாரோ எடுத்து எரித்து விட்டாங்க, ஒரே புகை மூட்டமா இருக்கு அப்படின்னு. இது எப்படி இருக்குன்னா, நம்ம அந்த ஊர்கள் எல்லாம் செங்கல்வாசல் பக்கத்துல அந்த மெயின் ரோட்ல அப்படியே புகை அடிச்சு கார் ஒண்டியே தெரியாத அளவுக்கு இருக்கு பாத்தீங்களா. அந்த மாதிரி
2: நீங்க
1: என்ன
2: கண்டுபிடிக்கிறீங்க

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் டி

0: ஆன்லைன் நேவிகேஷன் வழியா பிரைன் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், ஏவிஎம் போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்குன்னு
2: மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
4: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் May 15 to May 18 ₹3 மட்டும் செலுத்தி 3-star ஏசி மற்றும் ₹5 மட்டும் செலுத்தி 5-star ஏசி எடுத்து செல்லுங்கள். ₹7 மட்டும் செலுத்தி 7kg வாஷிங் மெஷின் எடுத்து செல்லுங்கள். வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
7: நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 லேக் FM. வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
8: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.

0: பொடிமூட்டமா இருக்குது. அது மிக முக்கியமா வந்திருக்கிறாங்க. எங்க இருக்கு
1: பார்க் பார்க்க போறோம். பார்த்துட்டு வேற என்ன இது பண்ணுவோம்.
2: மகிழ்ச்சி
3: வரும்போதே ஒரு மிடுக்கா வந்தீங்க. எல்லாரும் ஏன் இங்க வாங்க, எல்லாரும் ஓரமா நில்லுங்க.

0: ஐயோ எங்க
1: மதுரைக்காரங்க எப்பவுமே ஸ்டார்டிங் ஸ்டார்ட் பண்ணா அதேதான். நாங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட வந்திருக்கோம். ஆக்சுவலி கிளைமேட் கொஞ்சம் எதிர்பார்த்ததோட எக்ஸலண்டா இருக்கு. இதை முடிச்சுட்டு நாளைக்கு ரிட்டர்ன் போலான்றது. ஆக்சுவலி இந்த ஃபிளாக் பாக்குறதுக்கு தான் வந்து வந்திருக்கோம். கொஞ்சம் பிளசண்டா இருக்கும், மைண்டுக்கு நல்லா இருக்குங்கிறதா. கண்டிப்பா இல்ல, எல்லாமே பொட்டானிக்கல் நேமா இருக்கு. எங்களுக்கு என்ன நேம் தெரியுமோ அதை நாங்க அப்புறம் இந்த சாமந்தி அந்த மாதிரி எங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு நாங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம்.
0: வணக்கம்.
2: நினைச்சிட்டேங்க நாத்தனாரா இருந்திருந்தா இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்கும்.
0: சொல்லுங்க. சரி சரி,
2: நியர்லி 15 இயர்ஸ் நாங்க ரெண்டு
0: பேரும். 15 வருஷமா?
2: ஆமா.
0: நட்பு எப்படி மெயின்டெய்ன் பண்றீங்க?
2: அது எப்படின்னு தெரியல சார், ஆனா இதுவரைக்கும் எங்க ரெண்டு பேருக்கு எந்த கிளாஸ்லயே ஆனது இல்ல. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. சோ எங்க போனா
0: என்ன சொல்வாங்கனா, எங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை நடக்கிறதுனால நாங்க பிரியிறதே இல்ல. அப்படி
2: மேபி அவங்க ஒருவேளை விட்டு கொடுத்து போயிடுறாங்க, இல்ல நான் விட்டு கொடுத்து போயிரலாம்னு சொல்லி இதுவரைக்கும் எங்க ரெண்டு பேருக்கு எந்த கிளாஸ் வந்ததே இல்ல.
0: நீங்க என்ன வேலை பாக்குறீங்க?
2: நான் டீச்சர், பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்.
0: ஓ, அப்ப சரி. அப்ப டீச்சர்னாலே ஒரு அந்த ப்ரொஃபஷன் வேற.
2: நான் சார் ரிட்டையர்ட்
0: டீச்சர். நீங்க ரிட்டையர்ட் டீச்சர் பாத்தீங்களா? விட மாட்டாங்க பாத்தீங்களா?
2: மை டாட்டர்.
0: அடடடடா, சரி. பூரா ஆங்கில டீச்சர்களா இருப்பாங்க போல இருக்கு. சரி சரி. தம்பி வணக்கம், உங்க பேர் சொல்லு.
3: என் பேர் மித்ரன்.
0: மித்ரன், என்ன வேலை பாக்குறீங்க?
3: நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன்.
0: ஃபர்ஸ்ட் இயர். என்ன படிக்கிறீங்க?
3: எஸ்ஆர்எம் ஏஎம்எல்.
0: என்ன படிக்கிறீங்க?
3: அதான் ஏஎம்எல் இன்ஜினியரிங்.
0: ஏஐ?
3: ஏஐ இன்ஜினியரிங்.
0: அப்படிங்களா? அதுல என்னதான் இருக்குது? அப்படி
3: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி மிஷின் லேர்னிங்கோட சேர்ந்து படிக்கிறது.
0: ஓஹோஹோ, சமீபத்தில் வந்திருக்கிற புது படிப்பு இல்லையா?
3: பொதுவா
0: நம்ம கீழ இருந்து பாக்கும் போது வானத்துல மேகத்தை பாத்துருப்போம், ஆனா அந்த மேகத்துக்குள்ளே போகலாம். பெரிய ஆச்சரியமான விஷயம் அது, இங்கதான் கிடைக்கும். அப்படிதானே? சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. தம்பி பாத்துருவோம், ரொம்ப ஸ்டைலா இருக்கிறாரு. அப்பதான் வேகமா ஓடி வந்தாரு, பாடணுமா அப்படின்னு கேட்டாரு. இல்ல தம்பி, ஓடணும்னே ஓடிச்சாரு. அவரு ஆசைப்படுறாரு. என்ன இருக்கு? அதெல்லாம் ஒரு கிட்ட அது நல்லது. பரவாயில்ல பரவாயில்ல சார்.
3: நல்லா இருப்போம்.
0: எல்லாரும் நல்லா இருப்போம். நன்றி, வணக்கம்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி
3: Jenny's Institute of Hotel Management.
4: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
3: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
4: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
3: உலகத்தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
4: Jenny's Institute of Hotel Management, மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜா பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
6: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர், திண்டுக்கல். For admission call 9994396014.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் May 15 to 18 ₹499 மட்டும் செலுத்தி கிச்சன் அப்ளையன்ஸ் எடுத்து செல்லுங்கள். ₹200 மட்டும் செலுத்தி 200 liter பிரிட்ஜை எடுத்து செல்லுங்கள். ₹101 மட்டும் செலுத்தி ஹோம் தியேட்டர், டிஷ் வாஷர், ஏர் கூலர், வாட்டர் பியூரிஃபையர், மொபைல் எடுத்து செல்லுங்கள். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
1: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 லேக் FM. வழங்கியோர் வசந்தன் கோ.
3: தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
4: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: கோடை பண்பலை 100 5 இதில் லேக் எஃப்எம் இன்னைக்கு வந்து ஏரிச்சாலைக்கு அருகில் இருக்க பைன் பார்க்ல. இது ரொம்ப பயக்குறீங்க, பயப்படாதீங்க. இப்ப வந்து நேரலையில சந்திக்கிறதுக்காக ஒரு ஃபேமிலி புல்வெளிகள்ல மொத்தமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதையெல்லாம் மொத்தமா ஒருத்தர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் இருக்கட்டும். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என்னோட நேம் வந்து எம் பிரேமா. நாங்க வத்தலகுண்ட்ல இருந்து வரோம்.
0: பாருங்க, இங்கன குள்ளதே இருக்கீங்க, சொல்லவே இல்ல பாத்தீங்களா. சரி சரி சரி, எத்தனை பேர் வந்திருக்கீங்க?
1: எங்க ஃபேமிலில ஒரு 10 பேர் வந்திருக்கோம்.
0: இது சாப்பாடலாம்
1: சாப்பிடலாம், ஹோட்டல் தான்
0: இல்ல. வத்தலகுண்டாச்சு அப்படியே கட்டிட்டு வந்திருக்கலாமே.
1: வரவே ஒரு நாள் அவுட்டிங் வரோம், அப்பயும் இந்த சோறு புளி சோறுல கட்டிட்டு வரணுமா? கொஞ்சம் என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்கோம். இன்னைக்கு சமையல் வந்து அப்படியே
0: அப்பா இன்னைக்கு அவரு தப்பிச்சுட்டாரு நினைக்கிறேன்.
1: அவரு தப்பிக்கல,
0: எனக்கு தான் அப்படித்தான் தெரியுது.
1: அப்ப நீ உங்க வீட்டுல அந்த மாதிரி
0: இருக்கலாம் இருக்கலாம், நடக்கிறோம் தானங்க. சரி பரவாயில்ல பரவாயில்ல. இது வேற என்ன, அவர் என்ன வேலை பாக்குறாங்க?
1: என் ஹஸ்பண்ட் வந்து ஜேசிபி மெக்கானிக்கா இருக்காரு.
0: சரிங்க, நீங்க ஹவுஸ் சரி சரி சரி. இங்க எப்படி இருக்கு கொடைக்கானல் இந்த சூழல்?
1: நல்லா இருக்கு.
0: இல்லங்க, எனக்கு வத்தலகுண்ட கூட கொஞ்சம் பரவாயில்லாம தானே இருக்கு.
1: இதுல ரொம்ப போங்க, வத்தலகுண்ட காட்டுல இங்க கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணலாம், பிள்ளைங்களுக்காக தான் வந்தோம்.
0: ஆனா இந்த பணியிலயும் இவ்வளவு அழகா தூங்கிக்கிட்டு இருந்தாங்களே பின்னாடி ஒருத்தவங்க, அவங்க பேரு என்ன?
1: எங்க அம்மா.
0: உங்க அம்மா தான? அது ஓசியில ஏசி சேர்த்து கப்பூர் தூக்கிட்டு
1: ஏசியில் தூங்குற கத்துல இயற்கையா ஏசியில் தூங்குறது எப்படி இருக்கு? அது அது ஒரு என்ஜாய் பண்றதுதானே.
0: இது அப்படியே ஒரு பச்சையா பட்டு என்னங்க அது மெத்த விரிச்ச மாதிரி இருக்குது, அழகா ஜம்முன்னு. அம்மா நல்லா தூங்கிட்டாங்க.
1: ஆமா,
0: டீல எப்ப வருதோ அப்ப எந்திரிப்போம் அப்படின்னு தூங்கிட்டாங்க சொல்றதுக்கு. சரிங்க சரிங்க, ரொம்ப சந்தோஷம். அம்மாட்ட பேசுவோமா? இல்லப்பா எனக்கு வந்து சாப்பிட மட்டும் தான் தெரியும், தூங்க
1: தெரியும்.
0: மருமகளே வாங்க, குடிப்பா பாட்ட பேசிடலாம். எக்க பாக்குறாங்க, நீ எதனா
2: படிக்கிறீங்க?
0: பஸ் ஸ்டாண்ட்ல படிக்கிறீங்களா?
2: கிடைச்சிருவாங்க.
0: ஒரு கன்னத்துல கை வச்சு ஏதோ கப்பல் சொல்லுவீங்களா? ஸ்கூல்ல சொல்றாங்க சொல்லிட்டு வீட்டு இங்க வந்தோம், இங்கயும் வந்து ரைம்ஸ் கேட்டா
2: என்னையா அர்த்தம்
0: மறந்து போச்சுங்க. அப்படி டக்கு டக்குன்னு படிச்சதெல்லாம் மறந்துடணும், அதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. பாப்பாவை கேப்போம். பாப்பா உங்க பேர் சொல்லுங்க. தனுஜா, என்ன படிக்கிறீங்க பாப்பா?
3: 10th போறேன்.
0: நீங்க சொல்லுங்க, இங்க உங்க வத்தல குடுக்கும் படைக்கானலுக்கும் எவ்வளவு தூரம்?
3: எவ்வளவு தெரியல.
0: அப்பாடா எவ்வளவு தூரம் எனக்கு தான் தெரியும், நான் கார்ல வரப்ப தூங்கிட்டுல வந்தேன்.
3: 40 கிலோமீட்டர்.
0: 40 கிலோமீட்டரா? சொல்லுகிற வண்டியதான். சரி
3: பரவாயில்ல. அவங்கட்ட முறைக்கு
0: வத்தலகுண்டுக்கு இங்க எப்படி இந்த சிச்சுவேஷன்லாம் எப்படி இருக்கு பாக்குறது?
3: நல்லா இருக்கு.
0: எங்க எங்கெல்லாம் போனீங்க?
3: இப்பதான் இங்கதான் முதல் வந்து
0: இப்பதான் இங்கதான் வந்திருக்கேன். எங்க உட்கார விட்டீங்க? அந்த மாதிரி எங்க தூங்க விட்டீங்க? கொஞ்ச நேரமா தூங்க விட்டீங்களா? சரிப்பா சரிப்பா. பா நீங்க இருந்தீங்க
3: 10th போ
0: 10th போ போறீங்க? நைட் டு 10th. சரி, ரிசல்ட் வந்துருச்சா? அப்படியா? சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல. சரி, என்ன பாடல் கேட்கலாம்? அமரன் மூவில இருந்து வெண்ணிலவு சாரல். பாருங்க பாருங்க, வெண்ணிலவு சாரல்.
3: சாரி, வெண்ணிலவு
0: சார் கிட்ட பேசுவோம். பேசுங்க பேசுங்க. ஏன் சார்?

0: இப்படி வர்றப்ப கொஞ்சம் சிரமமா இருக்காது.
1: இல்ல இப்போதைக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது.
0: இப்ப சொன்னோம்னா சோறு கிடைக்காது மதியத்துக்கு. சரிங்க சார். சரி, உங்க எல்லாருக்காகவும் பாடல் கேட்டுருவோமா?
1: கண்டிப்பா.
0: நன்றி, உங்க சந்தோஷத்துல மகிழ்ச்சிங்க.
1: தேங்க்யூ.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டிகல் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
4: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.

0: மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
0: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
3: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: கோடை பண்பலை 100.5 இந்த லேக் எஃப்எம். இன்னைக்கு லேக்கு பக்கத்துல இருக்கிற பிரைன் பார்க்ல நம்ம இந்த ஸ்டேஜ் போட்டுக்கிறாங்க இல்லையா, பசும் புல்வெளிகள்ல விரிச்சிருக்கிற இந்த இடத்துலதான் இருக்கிறோம். ஒரு ஃபேமிலி வேற சந்திச்சிருக்கோம். தம்பி வேற ஒரு பூனைக்குட்டி மாதிரி எல்லாம் தலையில போட்டுருக்காரு, என்னமோ சொல்ல வராருந்தது. அதுக்கு பேர் என்னது பாப்பா? அதுக்கு பேர் நான் இந்த ரெண்டு பகையை குடிச்சு இப்ப அமைக்கணும்னா காது கிட்ட மட்டும் டிங் டிங் தூக்கும்ல, அதான அதுக்கு பேரு தப்பாங்க தப்பாங்கன்னு சொன்னாங்க. அப்படியா? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் ராமலட்சுமி.
4: ராமலட்சுமி, எங்க இருந்து வரீங்க?
5: நாங்க ஸ்ரீவில் இருந்து வரோம்.
4: ஸ்ரீவில்லிபுத்தூர்.
5: ஆமா,
4: அது ஸ்ரீவில்லின்னு சொல்லுவீங்களா?
5: ஆமா, ஸ்ரீவில்ன்னு சொல்லுவாங்க.
4: சொல்லிக்கிட்டீங்களா? என்னங்க ஆச்சு? புத்தூர் வேற காணா போட்டீங்கள? சரி,
5: ஸ்ரீவில்லிபுத்தூர்.
4: சரிங்க, சரி. என்ன வேலை பாக்குறீங்க?
5: நாங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான்.
4: சரிங்க. அவரு?
5: அவங்க ரியல் எஸ்டேட் பண்றாங்க.
4: சரிங்க, சரிங்க. எந்த எப்ப வந்தீங்க இங்க?
5: இங்க நேத்து மார்னிங் வந்தோம்.
4: சரிங்க. என்ன நடங்க எல்லாம் பாத்தீங்க?
5: நாங்க போட்டோ போட்டு எல்லாம்.
4: அவர் செலவழிச்சு எங்கெங்க கூட்டு போனாரோ அங்கங்க எல்லாம் போனோம்.
5: அதானே?
4: சரி, சரி, சரி. இந்த ஃபைன் ஃபாரஸ்ட் அந்த ஏரியாக்குள்ள போயிட்டு வந்தீங்களா?
5: போயிட்டு வந்தாச்சு. நல்லா இப்ப இந்த பஞ்சு ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால ரொம்ப
4: ஒண்ணும் தெரியல. இவ்வளவு பெரிய வெட்ட வெளியிலயும் ஒரு பத்திரி தூரம் யாருக்காக தெரிய
5: மாட்டேங்குது.
4: அதிகமான மேக கூட்டம்
5: இல்லையா? நல்லா இருக்கு, கிளைமேட்
4: நல்லா இருக்கு. கீழே கூட இங்க பெஸ்டா இருக்கு. ஒரு 4-5 நாள் இருக்கலாம் தோணுது. என்ன
6: காரணம்?
4: உங்களுக்கு பிடிச்ச இடம் கொடைக்கானல் எது சார்?
6: பிடிச்ச இடம் அப்படின்னா ரெஸ்ட் எடுக்க தான் சார்.
4: இது ரெஸ்ட் எடுக்கிறீங்களா?
6: ஐ மீன் சுத்தி பார்க்கலாம், இல்ல கிளைமேட் என்ஜாய் பண்றது, ரெஸ்ட் எடுப்பாங்க,
4: அவ்வளவுதான். எங்க போனாலும் காசு கொடுத்துட்டு அவங்க வாங்கிக்கிருவாங்க.
6: அவ்வளவுதான்,
4: அவ்வளவுதான். இது இதுக்கு முன்னாடி எத்தனை வாடி வந்திருப்பீங்க?
6: எனக்கு இது 10th time நினைக்கிறேன்.
4: ஃபேமிலியோட தானா? என்ன படிக்கிறீங்க?
5: பூங்காதான்
4: என்ன படிக்கிறீங்க? ஏயா, அநியாயம் பண்றீங்க. சரி, அம்மா அப்பா உங்களுக்கு கேக்குறத வாங்கி கொடுத்தாங்களா? சரி, சரி, பரவாயில்ல. சரி, உங்க குடும்பத்தை சந்திச்சதுல கோடை கும்மலை 100.5 மகிழ்கிறது. உங்களுக்கு மகிழ்ச்சி தெரிவிச்சுக்கிறோம். என்ன பாடல் கேட்கலாமா?
5: எனி டிசைஸ்.
4: சரி, பாடல் கேட்டுருவோமா? நன்றி, நன்றி சார். நன்றிங்க சார்.

0: ரேடியோ இல்லையா? இது லே கேஃபம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம பிரெயின் பார்க்ல தாங்க இருக்கிறோம். நம்மளை சுத்தி ஒரு பெரிய ஃபேமிலியே இருக்கிறாங்க. சரி, இப்ப எல்லாருக்கும் பேசிடுவோமா? ஒரு வருஷம் திருப்பி வச்சுங்க. அவனு இல்ல, சரி. இந்த பாப்பா ரொம்ப நேரமா ஒரு கேள்வி விட்டு இருந்தாங்க, என்ன பேசுவீங்க, என்னத்தை பேசணும், நான் ஏன் பேசணும், எதுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படித்தானே? சரி, ஓடாதீங்க ஓடாதீங்க, பயப்படாதீங்க பயப்படாதீங்க, அவரை பார்த்தாலும் பயப்படாதீங்க, அவர் ரொம்ப நல்ல மனுஷன். சொல்லுங்க பாப்பா, உங்க பேர் சொல்லுங்க. சிவானி, எங்க இருந்து வரீங்க? உங்க ஊர்ல இருக்கிற கோபுரம் ரொம்ப புகழ் பெற்றது தெரியுமா? அது வேற எங்க பாத்துருக்கீங்க? முக்கியமான விஷயத்துல பயன்படுத்துவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்பாடா, கண்டுபிடிச்சிட்டாங்க. அரசு முத்திரைகள் பயன்படுத்துவாங்க, பாத்திருக்கீங்களா? அங்க எத்தனை அடுக்கு இருக்கும் அந்த கோபுரம்?
1: பன்னெண்டா?
0: நல்லா தெளிவா பன்னெண்டுன்னு சொல்லுங்க. பன்னெண்டுதான் இருக்குமா? எனக்கும் தெரியல, தெரியாம

0: கூடாதுல்ல. இன்னொன்னு உங்க ஊர்ல ரொம்ப பிரபலமான ஒரு சாப்பாடு சொல்லி முடிக்கிற அதுக்குள்ளயும் பால்கோவா. சரி கொடைக்கானல் வந்து எப்ப வந்தீங்க? இப்பதான் வரீங்களா? இங்க இங்க ட்ரெயின் பண்ண நேரடியா வந்துட்டீங்களா? அடங்க பண்ண எத்தனை நாள் இருப்பீங்க? இன்னைக்கு நாளைக்கா? நாளைக்கு வரைக்கும் இருப்பீங்க. எங்க தங்குறதெல்லாம் எங்க? சரி சரி சரி சரி. அவங்க பார்க்க போயிட்டாங்க. ஆமா, அவங்களுக்கு அதுதானே வேலை. நமக்கு என்ன வேலை? நம்ம ஜாலியா இருக்கும். அப்ப பேரு சொல்லுங்க.
1: தங்ககுரு.
0: என்ன வேலை பாக்குறாரு? ஆர்மில இருக்காரா? ஆத்தாடி மிலிட்டரி ஃபேமிலியில மாட்டிக்கிட்டோமா நம்ம? ஆஹா, சரி சரி சரி சரி. நீங்க என்ன படிக்கிறீங்க பாப்பா? சரி, உங்க இவங்க இவங்க பேரு? உண்மைதானே? சரி, எப்படி இருக்கு? என்ன இடம் பார்க்கணும் ஆசைப்பட்டிருக்கீங்க? கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னென்ன பிளேஸ் இருக்குன்னு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? வர்றவங்க ஊர் நேரம் குணா கேவ் தான். சரி, பரவாயில்ல. பொட்டானிக்கல் கார்டன். சரிங்க, சரி பாருங்க. இங்க நிறைய பூக்கள் பேருலாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் படிச்சு பாருங்க. சரி சிவானி அவர்களே, சொல்லுங்க என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ஊரும் பிளட்.
0: ஊரும் பிளட். என்ன படம் அது? அப்புறம் கேட்போம், அடுத்த வரிசையை சந்திச்சிருங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: ரூபி திலோ.
0: கடற்கரை காற்று வாங்கி மலைக்கு வந்துட்டீங்க. அடேங்கப்பா, பரவாயில்லங்க, சூப்பருங்க. எப்படி இருக்கு இந்த சூழல்லாம் உங்களுக்கு?
2: நல்லா இருக்கு.
0: இந்த பசங்க யாரு ரொம்ப சேட்டை பண்ணது? யாரா? கரீனா கூட ரொம்ப சேட்டை
2: பண்ணிருக்காங்க.
0: எனக்கு
1: என்ன
0: என்ன கேப்பாங்க, எது கேப்பாங்க? எல்லா குடும்ப உறவுகளும் நண்பர்களா இருந்தா நல்லாதான் இருக்கும்ல? ஆமால, அதுக்கு சிரமம் தான் போட்டுருக்கு. கொஞ்சம் சிரமம்
1: தான்,
0: ரொம்ப ரொம்ப கஷ்டம். மெயின்டைன் பண்றது இது கஷ்டம். எவ்வளவு செலவாக நினைச்சிருக்கீங்க?
1: பள்ளிக்கூடத்துக்குள்ளீங்க.
0: பாப்பாட்ட பேசிடுவான். வாங்க, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் மஹிமா.
0: என்னது? மகிழ்மதியா?
3: மஹிமா.
0: நல்ல வேலை, நான் ஜெய் மகிழ்மதின் பாக்கு பிள்ளையில சொல்ற மாதிரியா இருக்கே. மகிமா, என்ன படிக்கிறீங்க மகிமா? சிக்ஸ்த். சரி சரி, பயங்கர ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிருக்கிறீங்களே, அதுக்கே இவ்வளவு முடி பின்னாடி இருக்குது. இது ரொம்ப வித்தியாசமா இருக்குது. சரி, இங்க பட்டாம்பூச்சி எல்லாம் பாத்தீங்களா? வேற என்ன எல்லாம் பாக்க நினைச்சிருக்கீங்க? இந்த கொடைக்கானல் இறங்கி இருப்பீங்கல்ல, இறங்கணும்னு உங்களுக்கு என்ன தோணுச்சு? சாப்பிடணும்னு தோணுச்சு. ஆமாங்க, எங்களுக்கு டூராக முக்கியம், சாப்பாடுதாக்க முக்கியம். ஏமா அவங்க கொடுக்க.

0: எப்பவே சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்க?
1: ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. ஃபுட் இனிமே தானே 1:30 அந்த மாதிரி. இந்த
0: ஸ்நாக்ஸ் வர்ற வழியிலே சாப்பிட்டு பூரா வாமிட்டு அப்படி தானே?
1: இல்ல வாமிட் பண்ணல.
0: நல்ல வேலை நன்றி, பாய்,
1: தேங்க்யூ.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: கோடை பண்பலை 100.5 இன்னைக்கு லேக் எஃப்எம் பிரைன் பார்க்ல இருந்து பல எக்கச்சக்கமான குடும்பங்களை நம்ம சந்திச்சோம். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருக்கிறாங்க. அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, இந்த பசுமையான புல்வெளிகளை அங்கங்க அப்படி கும்பல் கும்பலா உட்காந்துருக்காங்க. ஒரு சில இடங்கள்லாம் அப்படி புளி உதரை தக்காளி எல்லாம் சாப்பாடெல்லாம் மணக்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்காங்க எல்லாருமே. இன்னும் இங்க அதே மாதிரிதான் மேகம் இன்னும் அகலாம எங்களை சுத்தி வந்துகிட்டு இருக்குது. ரொம்ப அற்புதமான இந்த நேரத்துல நேயர்களை சந்திச்ச மகிழ்வுல உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் அன்புடன் ரங்கா. நன்றி நேயர்களே.

நிறைவுக்கு வருகிறது கொடை பண்பலை 100.5 மெகா ஹெட்ஸ் லேக் எஃப்எம். விடைபெறுகின்றனர் ரெங்கா மற்றும் அப்துல் ஹரீம். கொடை பண்பலை 100.5 மெகா ஹெட்ஸ் இனி மகளிர் நேரம்.

0: கோடை பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
1: மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்
0: வழங்கும் மகளிர் நேரம்.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் அபிமான கோடை பண்பு 100.5 மகளிர் நேரம். இன்று படித்ததில் பிடித்ததாக வளம் வர காத்திருக்குங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற நேர்களை அழைக்கலாம்.

0: 24 24 24, மற்றொரு எண் 290 330 33, மற்றும் இரண்டு எண்கள் இருக்கிறது 24 24 26 24 24 29 வரலாம். முன்னிணைப்பிற்கு சுழி 4 5 4 2 இணைச்சு. நிகழ்ச்சியில் உங்கள் மனதை தொட்ட, உங்கள் மனம் விரும்பிய வாசகங்களையும் சரி புத்தகங்களையும் சரி நம்மோடு பகிர்ந்து கொள்ள முடிய நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியில் முதன் முதலாக யார் பேச காத்திருக்காங்க? வணக்கம்.
1: அனைவரும் அனைவருக்கும் இனிமையான மதிய வணக்கத்துடன் ஈரோடு அத்தானி கள்ளிப்பட்டி சுப்புலட்சுமி செந்தில்குமார் பேசுறேங்க சார்.
0: எப்படி இருக்கீங்க
1: சார்? நல்லா இருக்கேங்க சார். நீங்க நல்லா இருக்கீங்களாங்க சார்?
0: சுப்புலட்சுமி
1: செந்தில்குமாருங்க சார்.
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்கம்மா?
1: சார் நான் வீட்டில் தான் இருக்கேங்க சார்.
0: ஓய்வா இருக்கீங்களா
1: சார்? இல்ல தரிசியா இருக்கிறேங்க சார்.
0: சரி மகிழ்ச்சி.
1: அனைவரும்
0: நலமா இருக்காங்கம்மா
1: சார். அது புக்கு பேர் வந்து வருங்க சார், இதமான வாழ்விற்கு இனிய அறிவுரைகளுங்க சார்.
0: இதமான வாழ்விற்கு
1: இனிய அறிவுரைகளுங்க சார்.
0: யார் ஆசிரியர் யாரு
1: சார்? அவர் பேர் சிவா ஆ பக்தவச்சலங்க சார்.
0: சிவா ஆ பக்தவச்சலம்.
1: ஆமாங்க சார், ஆமாங்க.
0: சொல்லுங்க, அதுல என்ன வரிகளோ அல்லது வாசகங்களோ பிடிச்சது?
1: நண்பர்கள்ங்கிற தலைப்புங்க சார். நீ செல்வந்தனாக இருக்கும் பொழுது உன்னை பல நண்பர்கள் அறிவார்கள். நீ ஏழையாகிவிட்டால் யார் நண்பர்கள் என்பதை நீ அறிவாய். தடும்பாறும் பொழுது தாங்கி பிடிப்பவனும்
0: தடம் மாறும்
1: பொழுது தட்டி கேட்பவனும் தான் நண்பன். நல்ல நண்பர்கள் 100 உறவினர்களுக்கு சமம். அவ்வளவுதாங்க சார்.
0: நல்ல வாசகம் இல்லையா?
1: ஆமாங்க சார்,
0: படிக்கும் போது நல்ல ஒரு புரிதல் வருது. தொடர்ந்து வாசகம்
1: கூட இருக்குதுங்க சார். சார் சொல்லட்டுங்களாங்க சார்?
0: சொல்லுங்க
1: சார். ஒரே நிமிஷம் சார். நமக்கு துன்பம் செய்யறவர்களை மன்னிப்பது, தீயவற்றையும் வேண்டாதவற்றையும் மறப்பது, எப்பொழுதும் நம்மால் பிறர் நலம் பெறும்படி வாழ்தல், கோபம் அன்பை அழைத்துவிடும், கர்வம் அடக்கத்தை அழைத்துவிடும், புறங்கூறுதல் புண்ணியத்தை அழைத்துவிடும், பொய் செல்வத்தை அழைத்துவிடும், பாவம் எல்லாவற்றையும் அழைத்துவிடும்.
0: நல்ல வாசகங்கள், சரிங்களா? வாழ்த்துக்கள்
1: சார். இன்னும் ஒன்னு ஒண்ணு சொல்லிக்கிறேங்க சார்.
0: சொல்லுங்க.
1: உலகில் நமக்கு கிடைத்தவை எல்லாம் உடன் வரா, உலகிற்கு நாம் கொடுத்தவை எல்லாம் உடன் வரும். தேன் இருக்கும் பொழுது சர்க்கரை தேவையில்லை, பெண்கள் வீசும் பொழுது விசிறி தேவையில்லை. சார் வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார்.
0: மகிழ்ச்சி, நன்றிங்கம்மா. இப்ப யார் அனுப்பல? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் புத்தகம் பார்த்தீங்கன்னா, வாசி யோசி வாழ்க்கையை நேசி. வாசி யோசி வாழ்க்கையை நேசி. ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தங்கவேல் மாரிமுத்து. பதிப்பகம் வந்து விஜயா பதிப்பகம். அதில் அவர் என்ன வாசிப்புங்கிறத வந்து வாழ்க்கை எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வாசிப்புங்கிறத வந்து வாழ்க்கையின் சில மணிகளை செலவிடுவது அல்ல, நமது சிந்தனையை கொஞ்சமாவது கூர்திட்டி கொள்வதற்காக, நமது செயல்பாடுகளை சீரமைத்து கொள்வதற்காகனு சொல்கிறார். நம்மை ஊக்கப்படுத்தி கொள்வதற்காகவும் உயர்த்தி கொள்வதற்காகவும் குறிக்கோளுடன் வாழ்வதற்காகவும் புத்தகங்கள் உதவுது அப்படின்னு சொல்கிறார். அந்த வாசிப்பு உதவுதுன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தெரியாத தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தெரிந்த விஷயங்களை நினைவு கூறுவதற்காகவும் அந்த வாசிப்பு பயன்படுதுன்னு சொல்கிறாரு. வாழ்க்கையின் இயல்புகளை ஓரளவுக்காவது உணர்ந்து கொள்ள அந்த வாசிப்பு பயன்படுதுன்னு சொல்கிறாரு. இப்போ யார் எனப்பில் காத்திருக்காங்க? வணக்கம்.
2: வணக்கங்கய்யா, நான் தேனி மாவட்டம் பெரியகுளத்திலிருந்து நாகலட்சுமி பேசுறேங்க. அனைவருக்கும் மதிய
0: வணக்கம். சொல்லுங்க.
2: நான் வந்து ஓடும் நதியின் ஓசைங்கய்யா, அது புக்கு பேரு.
0: ஓடும் நதி, ஓடும் நதியின் ஓசை இல்லையாவா?
2: ஓசை, ஆமாங்க.
0: ஆசிரியரா இருக்கு.
2: அதுல வந்து இறையன் பையன் எழுதுனது.
0: சொல்லுங்க.
2: அதுல வந்து ஒரு கால்வாய் வந்து தன்னோட கதையை சொல்ற மாதிரி எழுதியிருக்கிறாரு. நான் தான் கால்வாய், என் மேனி முழுவதும் புதர்களும் முட்களும் மண்டி கிடக்கின்றன. நான் இந்த பாத்தினிய செடிகளும் வேலி கருவை மரங்களும் அடர்ந்து சீர்கெட்டு என் மேனி அழகு கெட்டு வலுவிழந்து விட்டேன். என் கையோரமெல்லாம் குடிசைகள் ஆக்கிரமித்து இருப்பதால் நான் கைகளை விரிக்கவோ கால்களை நீட்டவோ கூட முடியவில்லை. என் மீது ஓடும் நீரை இந்த புதர்களே உறிஞ்சிக் கொள்வதால் என் பயன் குறைந்து வாடும் உழவர்கள் என்னை சுற்றுகின்ற சத்தம் என் செவிகளில் குளிகிறது. என்னை தூர்வாரி பழைய நிலைக்கு யார் கொண்டு வர போகிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த கால்வாய் சொல்ற மாதிரி எழுதியிருக்காரு.
0: ரொம்ப அருமையானது. ஏன்னா இப்ப பரவலாகவே எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த பார்த்தியனை செடியும் வந்து இந்த கருவேல மரங்களும் வந்து அடர்ந்து அதுக்கு வந்து வறட்சியும் சரி நீர்நிலைகளும் சரி நீர் அதிகமாக

0: எல்லா இடத்துலையும் வளரக்கூடியவை அது, சரிங்களா? நல்ல கவிதை. இப்போ யார் என் பிள்ளை காத்திருக்காங்க? வணக்கம்.
1: சரி, நன்றிங்க மேடம்.
0: வணக்கம், யாருங்கம்மா?
1: அன்பு சகோதரருக்கு இனிய மதிய வணக்கம் கூறி பன்மலையில் இணைவது நாமக்கல் மாவட்டம் ஓலப்பள்ளியிலிருந்து விஜயலட்சுமி மதிவாங்க.
0: சொல்லுங்க
1: தம்பி. நான் படித்த புக்கு வந்து சொல்லுங்கள் வெல்லுங்கள்.
0: சொல்லுங்கள் வெல்லுங்கள். ஆசிரியர் யாருங்க?
1: நிர்மல்.
0: நிர்மல், ஆ சொல்லுங்க.
1: அதாவது நாம் எப்படி அடுத்தவங்களோட பேசி பழகணுங்கிறத நிறைய டிப்ஸ்மா கொடுத்துருக்குறாங்க புக்கு பூரா. அதே தான்
0: அருமை. சொல்லுங்க, தெரிஞ்சுக்குவோம்.
1: அதாவது நீங்கள் சொல்ல வேண்டியதை சாதாரணமாக சொல்லாமல் குட்டி கதைகளோடு சொல்லுங்கள்.
0: குட்டி
1: கதைகள் ஞாபகம் வரும் போதெல்லாம் நீங்கள் சொன்னது அவர் ஞாபகத்திற்கு வரும். நீங்கள் சொல்வதை ஒரு உண்மை சம்பவத்தோடு இணைத்து சொல்லுங்கள். உண்மை சம்பவம் நினைவிற்கு உள்ளவரை நீங்கள் சொன்னதும் அவர் மனதில் நிலைத்து இருக்கும். நீங்கள் சொல்லும் வார்த்தைகள் மல்லிகை மொட்டு போல் இருக்க வேண்டும். அழகான வாக்கியம் என்ற நார் கொண்டு மொட்டுக்கள் என்ற வார்த்தைகளை கோர்த்து அக்கருத்துக்களை முறையாக கேட்பதற்கு மாலையாக அணிவிப்பது போல நயமாக சொல்லுங்கள். இது எனக்கு பிடிச்சிருந்தது சார்.
0: உண்மைதான், நம்ம வளவளன்னு பேசினா மற்றவங்க கேட்க மாட்டாங்க. அது மாதிரி கதைகளோடு சேர்த்து சொல்லும் போது, சின்ன சின்ன கருத்துக்களோடு சொல்லும் போது கேட்கறது சுவாரஸ்யமா இருக்கும்.
1: நல்ல வார்த்தைகளை போட்டு சொல்ல சொல்றாங்க.
0: வார்த்தைகள் தேர்ந்தெடுக்கணும் நம்ம. அப்படிலாம் கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். நன்றிங்கம்மா, தொடர்ந்து பேசுவோம்.
1: நன்றிங்கம்மா.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல் எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடல் எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
6: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
5: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
6: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய்.
8: பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
9: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12:15 ஆயிடுச்சுங்க. இது கோடை பண்பலை 100.5 படித்ததில் படித்தது கேட்டு இருக்கீங்க. இப்போ யாரும் என்பதை பேச காத்திருக்காங்க. வணக்கம், என்ன வந்துட்டீங்க?
2: வணக்கம்
1: வணக்கம்
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வாழைகொண்டன்பட்டிலிருந்து ராஜலட்சுமி பேசுறேன் சார்.
1: ராஜலட்சுமி அம்மா?
2: ஆமாங்க சார்.
1: என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
2: செப்புகசந்தையில பேசி 6 மாசம் ஆயிருச்சுங்க சார். வாய சுடிட்டாங்க, கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா கூப்பிடவே மாட்டாங்க சார். பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டா லீவ் வேற விட மாட்டாங்க.
1: உங்களுக்கு அந்த எண்கள் சொல்லியிருப்பாங்களா? அந்த எண்களுக்கு நீங்க கூப்பிட்டு முகவரி சொல்லுங்க.
2: சொல்லிட்டாங்க சார், இன்னும் வாய சொன்னதுக்கு நம்ம பேட்டி எடுப்பாங்கல்ல, அது கூப்பிடவே இல்லை.
1: கூப்பிடுவாங்க, கூப்பிடுவாங்க, கண்டிப்பா கூப்பிடுவாங்க. சொல்லுங்க, படித்ததில் பிடிச்ச விஷயம்.
2: இந்திரா சவுந்தரராஜன் எழுதுனாங்க சார். நந்தினி என் நந்தினி. மரத்தை ஜடம் என்கிறோம், மனிதன் போல மனம் இல்லாத உயிராகத்தான் அதை பார்க்கிறோம். ஆனால் அதனிடம் இருக்கு ஒழுங்கு ஆச்சரியப்படுத்துகிறது அல்லவா? இதை இயற்கை என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிடுவது சுலபம், ஆனால் அந்த திட்டமிட்ட தன்மை என்பது மரத்திடம் மட்டுமல்ல மனித வாழ்விலும் உள்ளது. ஒரு இலக்கிய அடுத்த இலக்கியமான சீரான இடைவெளி போலவே நம் வாழ்விலும் சில சம்பவங்கள் அதே இடைவெளி அளவு காலத்தில் நடக்கின்றன. ஒரு மரத்தில் கிளை இலைகளுக்கு நடுவே குறிப்பிட்ட ஒரு இடத்தில் காய்கள் காய்ப்பது போலவே வாழ்விலும் முக்கிய சம்பவங்கள் நடக்கின்றன. அவை ஒரு வினாடி கூட பிசகுவதில்லை. இதை புரிய வைப்பதுதான் கன்னி கணக்கு. ஜோதிடம் தெரிந்தவர்கள் இந்த கணக்கை வேகமாக போட்டு விடுகிறார்கள். இப்படி கணக்கு போட்டுதான் நாடுகளில் முன்னதாக பலன்களை எழுதி வைக்கிறார்கள். அவ்வளவுதான் சார்.
1: புக் பேர் என்ன சொன்னீங்க? நந்தினி. இயற்கையோடு வந்து மனிதருடைய வாழ்வு ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா?
2: ஆமாங்க சார்.
1: சரி, தொடர்ந்து பேசுவாங்கம்மா. நன்றிங்கம்மா.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 7382812345 or visit www.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
5: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.
6: நேரம் இப்போ நண்பகல் 12:25 ஆக போகுதுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது கோடை பண்பலை 100.5, படித்ததில் பிடித்தது. முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம் வாசி யோசி வாழ்க்கை நேசி அந்த புத்தகத்தை பற்றி. அந்த புத்தகத்தில் ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, எந்தெந்த வயசில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்கிறார். அது 2 வரை சிறப்பாக பராமரித்து கவனமாக பாதுகாப்பது பெற்றோரின் கடமைன்னு சொல்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா 2 முதல் 10 வரை நல்ல பண்புகளையும் பழக்க வழக்கங்களையும் சொல்லித்தருவது பெற்றோரின் கடமை அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததான் 10 முதல் 25 வரை பலவிதமான தகுதிகளையும் திறமைகளையும் வளர்த்து கொள்வது பெற்றோர் மற்றும் அவரவருடைய கடமைன்னு சொல்கிறார். பெற்றோருக்கும் அதில் பங்கு இருக்குது, அந்த இளைஞர்களோட பங்கும் அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பார்த்திங்கன்னா 25 முதல் 50 வரை வளர்ச்சிகளிலும் சாதிப்பதிலும் தீவிரமாக இருக்கணும், முழுக்க முழுக்க அது அவரவர் பொறுப்பு தான்னு சொல்கிறார். 50 முதல் 60 வரை விட்டுப்போன மற்றும் பிற சாதனைகளை செய்தல், இது வந்து அவரவர் பொறுப்பு கடமைன்னு சொல்கிறார். அடுத்த 60 வயசுலேருந்து 70 வரைக்கும் என்ன செய்யணும்னா, தன்னை சார்ந்தவர்களுக்கும் மற்றும் சுற்றி இருப்பவர்களுக்கும் வழிகாட்டுதல் செய்யணும், உதவியாக இருக்கணும், தம்மை சார்ந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்யணும்னு சொல்கிறாரு. 70 மேலே நிம்மதியாக ஓய்வெடுக்கணும்னு சொல்கிறாருங்க. இப்போ யார் இணைப்பில் காத்திருக்காங்க? வணக்கம்.
7: வணக்கம் சார்.
6: வணக்கம், யாருங்க? எங்கேருந்து?
7: விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கள், டெய்லர் பாக்கியலட்சுமி.
6: விருதுநகர் திருத்தங்கள் பாக்கியலட்சுமி.
7: ஆமாங்க சார்.
6: எப்படி போயிட்டு இருக்கு
7: வேலை? நல்லா போய்கிட்டு இருக்கு சார்.
6: சரி, படிச்சது பிடிச்சது சொல்லுங்க.
7: குருவி மாளிகை புத்தகம் பேரு.
6: குருவி மாளிகை.
7: ஆசிரியர் வந்து பெத்தவராஜ்.
6: பெத்தவராஜ், சொல்லுங்கம்மா.
7: அதுல வந்து தீபாவளிக்கான ஒரு கவிதை போட்டிருக்காங்க, சொல்றேன் சார். அரக்கனை கொன்று விட்டோம் என்ற ஆவணம் பூரிப்பு, பழைய ஆடைகளுக்கு கொடுக்கப்படும் நிரந்தர ஓய்வு, கந்தைகளை கட்டிய உடலுக்கு ஒரு புத்தாடை, வானத்தில் மட்டுமே கேட்டு வந்த இடி முழக்கம் பட்டாசு வடிவில், பூமியிலும் அரசியனையும் மட்டுமே சோறுகளாய் மாத்திய அடுப்படியில் பலகார வாசனை, பழையது கிடைத்த பிச்சைக்காரனுக்கு பலகாரம் கிடைக்கும், மாதரத்துக்காக மனிதன் கொண்டாடும் மாபெரும் பண்டிகை தீபாவளி. இது எனக்கு பிடிச்சது சார்.
6: அதுல அரக்கனை கொன்று விட்டோம்ங்கற ஆவணம் சொல்லிருக்குதா, ஆணவம்னு சொல்லிருக்குதா?
7: அரக்கன்.
6: முதல்ல 2 வரையில திரும்பி படிங்க.
7: அரக்கனை கொன்று விட்டோம் என்று ஆவணப்பூரிப்பு.
6: ஆவணப்பூரிப்பு, ஆணவ பூரிப்பா?
8: நேர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
9: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்க்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்
8: வழங்கிய மகளிர் நேரம்.
2: கோடை பண்பலை 100.5 ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீல வழி, கேன்சருக்கு நல்ல ஆன்சர். ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
10: எல்லாரையும் அன்போடு பாத்துக்கிற பெண்கள் உங்களோட ஹெல்த்த கவனிச்சுக்கிறீங்களா? இந்த மே மாதம் பிரஸ்ட் செக்அப் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சா வாழ்க்கைய பாதுகாக்கலாம். நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஜெம் பிரஸ்ட் சென்டர், ஜெம் ஹாஸ்பிட்டல், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8922.

0: 5960060.
1: மாயவலை மீள வழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய குற்றவியல் நிபுணர், சட்ட அமலாக்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அனுபவங்கள் நிறைந்தவர் வாக்கி டாக்கியாக இணைகிறார்.
2: வணக்கம் குடையம், நான் உங்க வாக்கி டாக்கி பேசுறேன். கடந்த சில தினங்களாக நம்ம சைபர் கிரைம் ரிலேட்டட் கிரைம்ஸ் எப்படி நடக்கிறது, அதுல இருந்து எப்படி நம்ம தற்காத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன டைப் ஆஃப் கிரைம்ஸ் நடக்குதுங்கிற எக்ஸாம்பிளோட பாத்துட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு எப்படி பார்த்தோம், நம்ம ஜெனரல் பப்ளிக் மட்டும் இல்லாம பேங்க் ஸ்டாஃப்ஸே, பேங்க்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸே சில டைம் வந்து ஏமாந்துடுறாங்க. சோ அது எப்படி நடக்குது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். சோ ஒரு டைப் ஆஃப் கிரைம் என்ன நடக்குது அப்படின்னாக்கா, பேங்க்ஸும் பேங்க்ஸ் எம்ப்ளாயிஸ் டார்கெட் பண்ணி கஸ்டமர்ஸ் பேசுற மாதிரி கால் பண்ணி இமிடியேட்டா என்னோட அக்கௌண்ட்ல இருந்து டிரான்ஸ்பர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசுறதோ, இன்னொன்னு பார்த்தனா வந்து இமெயில் அனுப்புறது, பேங்க் அக்கௌண்ட்க்கு இந்த அக்கௌண்ட்ல இருந்து இந்த அக்கௌண்ட்க்கு டிரான்ஸ்பர் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்றது. சோ இந்த மாதிரி சொல்லும்போது அவங்க வந்து சரி, அந்த ஆத்தென்டிகேட்டட் மெயில் ஐடி அந்த கன்சர்ன் பர்சனோட மெயில் ஐடியில இருந்து வருதுன்னு சொல்லிட்டு பேங்க் எம்ப்ளாயிஸ் வந்து அமௌண்ட் வந்து அவங்க அக்கௌண்ட்ல இருந்து வேற அக்கௌண்ட்க்கு டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்து அது பேசுனது அந்த கஸ்டமராவே இருக்காது, இந்த மெயில் அனுப்புனது அந்த கஸ்டமரா இருக்காதுங்கிற மாதிரி நிறைய கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. சோ அதனால பேங்க் எம்ப்ளாயிஸ் வந்து இந்த மாதிரி ஏதாவது அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து உங்களுக்கு நாங்க இமிடியேட்டா அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்க்கு டிரான்ஸ்பர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி மெசேஜோ மெயிலோ அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்னாக்கா, ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். சப்போஸ் மெயில் வந்ததுன்னா அந்த ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் கால் பண்ணி இந்த டிரான்ஸ்பர் நீங்க தான் பண்ண சொல்றீங்களா அப்படிங்கறத செக் பண்ணலாம். செக் பண்ணிட்டு அனுப்பி விடுறது வந்து நம்ம பேங்க் ஸ்டாஃப் சைட்ல வந்து சேஃபா இருக்கலாம். சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வரதன்ற ஒருத்தர் வந்து பேங்க்ல ஒர்க் பண்றாரு, பேங்க்கு வந்து ஒரு மெயில் வருது, அந்த ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடி மாதிரி இருக்கு, கஸ்டமர் வந்து இன்னொரு பேங்க் ஐடிக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ண சொல்றாங்க. சோ இவர் இந்த மாதிரி இது வரைக்கும் சொன்னதே இல்லங்கறனால அவங்க வந்து செக் பண்ணும்போது அந்த ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி செக் பண்ணும்போது இது அந்த கஸ்டமரே பேசல. சோ அதனால வந்து அது வந்து தவிர்க்கப்பட்டது. இப்ப நிறைய பிசினஸ் டிரான்சாக்சன்ஸ் பார்த்தோம்னா கஸ்டமர் வந்து நேர்ல போகாம இந்த நிறைய கம்பெனிஸ் நடத்துறவங்க அப்படிலாம் வந்து இந்த அமௌண்ட்ல இருந்து இந்த அக்கௌண்ட்க்கு டிரான்ஸ்பர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி பட்சத்துல அந்த ஆத்தென்டிகேட்டட் பர்சன் தான் சொல்றாரா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வந்து பேங்க்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸுமே எச்சரிக்கையா இருக்கிறத வந்து நம்ம பாத்துக்கோம். அதே போல இப்ப இந்த மாதிரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய டெய்லி பினான்சியல் டிரான்சாக்சன் நடக்கிற இடத்துல, இந்த மாதிரி மெயில்ஸ் மூலமா வந்து பண பரிவர்த்தனைகள் நடக்கிற இடத்துல, அது மாதிரி பேங்க் ஸ்டாஃப்ஸே வந்து நம்ம டிரான்சாக்சன் பண்ண சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் டார்கெட் பண்ணி தான் இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் நடக்கிறதுனால பேங்க் எம்ப்ளாயிஸ் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸோ இந்த மாதிரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து ஃபீஸ் கலெக்ட் ஆகும், அது வந்து ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்க்கு எல்லாம் டிரான்ஸ்பர் பண்ணிவிட சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா காஷியஸா இருக்கிறது நல்லது. அதனால வந்து இன்னைக்கு வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த மாதிரி பேங்க் ஸ்டாஃப்ஸே எப்படி ஏமாத்தி வந்து ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். சோ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது சைபர் கிரைம்ங்கிற பட்சத்துல 24 hours நம்ம வந்து இந்த மாதிரி மணி ரிலேட்டட் டிரான்சாக்சன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணோம்னா அந்த அக்கௌண்ட ஃப்ரீஸ் பண்ணி இமிடியேட்டா வந்து அந்த பணத்தை வந்து நம்ம வேற அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணாம ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதனால சைபர் கிரைம் நடந்துருச்சுங்கிற பட்சத்துல, மணி பினான்சியல் லாஸ் பட்சத்துல 24 hours நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பணத்தை வந்து உறுதியா மேக்ஸிமம் திரும்ப பெறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அதனால இமிடியேட்டா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதே போல பார்த்தோம்னா இந்த கம்ப்ளைண்ட் பண்ற நம்பர் 1930 நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வந்து இந்த சைபர் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம www.cybercrime.gov.in அந்த வெப்சைட்டுக்கு நீங்க வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். அது இல்லாம நம்ம தமிழ்நாடு போலீஸ்லயுமே ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ஃபெசிலிட்டி இருக்கு, அதுலயும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நம்ம டைரக்டா ஸ்டேஷன்ஸ் போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். எல்லா எஸ்பி ஆபீஸ் கமிஷனர் ஆபீஸ்லயுமே சைபர் கிரைம் இருக்கு, அங்கேயும் போய் நம்ம சைபர் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரைஸ் பண்ணி நம்மளுக்கான பிரச்சனைகளை கூறி அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து தெரிவிச்சுக்கலாம்னு கூறிக்கிறேன். நன்றி.
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீள வழி நிகழ்ச்சியில் நாளையும் வாக்கி டாக்கி இதே நேரம் இணைவார்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
5: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.

0: இப்படி புகையில எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007ங்கிற நம்பருக்கு அனுப்புங்க.
1: May 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்படுற 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No. 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
5: திருச்சி சாரதாஸ்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.
0: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
2: இனி தொடர்வது கோடை பண்பலை 100.5 தமிழ் செய்தி அறிக்கை. சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

தினம். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் இரண்டு நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். நார்வே பயணத்தின் இரண்டாம் நாளான இன்று நடைபெறும் இந்த மாநாடு நார்டிக் நாடுகளுடனான இந்தியாவின் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமையும். புதுமை கண்டுபிடிப்புகள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, நீடித்த வளர்ச்சி ஆகிய துறைகள் குறித்து இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்பட உள்ளது. நார்டிக் நாடுகளுடனான பொருளாதார வர்த்தக நல்லுறவுகளை மேம்படுத்துவதற்கும் இந்த மாநாடு வழிவகுக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமது ஐந்து நாடுகள் பயணத்தின் நிறைவாக பிரதமர் இன்று இத்தாலி செல்கிறார். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியை சந்தித்து அவர் இருதரப்பு பேச்சுகள் நடத்த உள்ளார். அந்நாட்டு அதிபர் திரு செர்ஜியோ மேட்ரெலவையும் பிரதமர் சந்தித்து பேசவுள்ளார். மத்திய மண்டல கவுன்சில் உயர்நிலை குழு கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் சத்தீஸ்கர் மாநிலம் ஜக்தல்பூரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட், சத்தீஸ்கர் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் உள்துறை செயலர், உளவுத்துறை இயக்குநர் மற்றும் இந்த மாநிலங்களின் காவல்துறை தலைமை இயக்குநர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வான் கியாங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுகள் நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ராஜ்நாத் சிங் ஹனோயில் அந்நாட்டு அமைச்சருடனான தமது சந்திப்பு பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை உறுதி செய்யும் வகையில் அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். பரஸ்பர நம்பிக்கை, தகவல்களை பகிர்ந்து கொள்ளுதல், பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தமது பேச்சுகள் அமைந்ததாகவும் திரு ராஜ்நாத் சிங் அதில் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை ராணுவத்தின் துல்லிய தாக்குதல் மற்றும் தகவல் கட்டுப்பாட்டை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று பாதுகாப்பு தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின்போது 22 நிமிடத்திற்குள் பாகிஸ்தானின் தீவிரவாத கட்டமைப்புகள் முற்றிலுமாக தகர்க்கப்பட்டதாக கூறினார். இந்த நடவடிக்கை நாட்டின் ராஜதந்திர செயல்பாட்டை உறுதி செய்ததாகவும்

0: முப்படைகளின் ஒருங்கிணைந்த திறனை வெளிப்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். நமது ராணுவத்தின் திறமைமிகு ஆற்றலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகவும் ஆபரேஷன் சிந்தூர் திகழ்ந்ததாக ஜெனரல் உபேந்திர துவிவேதி கூறினார். பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 90 காசு உயர்த்தப்பட்டுள்ளது. விலை உயர்வுக்கு பின்னர் தில்லியில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 98.64 ரூபாயாகவும் டீசல் விலை 91.58 ரூபாயாகவும் உள்ளது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 104.49 ரூபாயாகவும் டீசல் விலை 96.11 ரூபாயாகவும் உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 68 கிலோமீட்டர் தொலைவிலான இந்த ரயில் பாதை 993 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்றும், பயணிகளின் துரித போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் இப்பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணிகள் நிறைவடையும் பட்சத்தில் புறநகர் ரயில் சேவையில் மிகப்பெரும் முன்னேற்றம் ஏற்படும் என்றும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தை இது வலுப்படுத்தும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், மகேந்திரா சிட்டி, இருங்காட்டுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பொருளாதார மற்றும் தொழில்துறை மண்டலங்களும் இந்த ரயில் வழித்தடம் மூலம் பயனடையும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தெருவில் சுற்றித் திரியும் நாய்களை தடுப்பூசி செலுத்திய பின் மீண்டும் அதே பகுதியில் விடக்கூடாது என்ற உத்தரவை திரும்பப் பெற உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. அத்தகைய நாய்களை முகாம்கள் அமைத்து பாதுகாக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு கடந்த ஆண்டு நவம்பர் 1 உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவில் மாற்றம் செய்யக்கோரி தொடரப்பட்ட மனுக்களை விசாரித்த நீதிபதி திரு விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை திரும்பப் பெற முடியாது என்று கூறி தள்ளுபடி செய்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். பீஜிங்கில் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். மேலும் சர்வதேச மற்றும் மண்டல அளவிலான பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தவுள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் சீன அதிபரை சந்தித்து பேசிய நிலையில் தற்போது ரஷ்ய அதிபரும் பீஜிங் சென்று பேச்சு நடத்தவுள்ளார். அமெரிக்காவுடன் சீனா நிலையான நல்லுறவுகளை பராமரித்து வரும் சூழலில் ரஷ்ய அதிபரின் இந்த பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. ஈரான் மீதான ராணுவ தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் கேட்டுக் கொண்டதன் பேரில் தாக்குதல் நிறுத்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதள பதிவில் திரு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அந்த நாடுகளின் தலைவர்கள் விடுத்த வேண்டுகோளின்படி தாக்குதல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்காசிய நாடுகளுடன் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான ஒப்பந்தம் விரைவில் செய்து கொள்ளப்படும் என்றும், அணு ஆயுதங்கள் வைத்திருக்கவில்லை என்பதை ஈரான் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டொனால்ட் ட்ரம்ப் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கலிபோர்னியாவின் சாண்டியாகோவில் உள்ள மசூதி ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் கொல்லப்பட்டனர். மசூதிக்குள் புகுந்த 2 சிறுவர்கள் அத்துமீறி துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டதாகவும், பின்னர் அவர்கள் தங்களுக்கு தாங்களே சுட்டுக்கொண்டு உயிரிழந்ததாகவும் சாண்டியாகோ காவல்துறை அதிகாரி தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். G20 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் அமெரிக்காவின் ஜார்ஜியாவில் வரும் அக்டோபர் 30 மற்றும் 31 தேதிகளில் நடைபெறவுள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை அமெரிக்கா தீவிரப்படுத்தியுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலக நாடுகளின் ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதற்கான G20 நாடுகளின்

0: நோக்கத்தை முன்னெடுத்துச் செல்வது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. சீன தைபேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவுகளில் பவினா பட்டேல், சோனல் பட்டேல் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் பிரிவில் சுபம் வத்வா வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆசிய வில்வித்தை சாம்பியன் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தீரஜ் பொம்மதேவரா, நீரஜ் சௌஹான், யஷ்தீப் போகே, சஹில் ஜாதவ், குஷால் தலால் ஆடவர் பிரிவிலும், கீர்த்தி ஷர்மா, அங்கிதா பகத், ஜோதி சுரேகா வெண்ணம், பிரித்திகா பிரதீப் ஆகியோர் மகளிர் பிரிவிலும் பங்கேற்க உள்ளனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு தகுதிச் சுற்று காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-23, 21-16, 21-16 என்ற செட்கணக்கில் சீன தைப்பேயின் பை யு போவை வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கும் ஷ்லிச்சா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-10, 21-8 என்ற செட்கணக்கில் ஆஸ்திரேலியாவின் கீத் வாங்கை வென்றார். மற்றொரு ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாய் புஷ்கரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ஜெய்ப்பூரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இது உங்கள் அபிமான கோடை பண்பை 100.5 மகளிர் நேரம் என்று படித்ததில் பிடித்ததாக வளம் வந்துட்டு இருக்கேங்க. நேரில் ரொம்ப அருமையான கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ யாரும் என்ன பிள்ளை கருத்து சொல்ல காத்திருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
2: நான்
1: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, என்ன புத்தகம்? கண்ணீர் பூக்கள். ஆசிரியர் யார்?
2: என்றாலும் அவன் பயணம் பழுதுபடவில்லை. அந்த வரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச
1: சொல்லுங்க.
2: மகிழ்ச்சி மலர்களை அவனால் பறிக்க முடியவில்லை. அவன் தோட்டத்தில் மலர்வதெல்லாம் கண்ணீர் பூக்களாகவே காட்சி அளிக்கின்றன. என்றாலும் அவன் பயணம் பழுதுபடவில்லை. நிறைய
1: இருக்குது. அதாவது அவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை பத்தி அவன் வந்து ஒண்ணுமே வந்து அதை வந்து கஷ்டமா நினைக்கல அப்படின்னு சொல்றாரு இல்லையா. சரி, தொடர்ந்து பேசுவோம். முன்னாடி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் வாசி யோசி வாழ்க்கை நேசி அந்த புத்தகத்தில். அர்த்தமுள்ள வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை என்றால் நோயில்லா உடல், கடனில்லா நிதி நிலைமை, செல்வ செழிப்பு, குடும்ப அமைதி, ஆதரவான உறவு நட்பு, நிறைய வெற்றிகள், சமூக புகழ், குறிப்பிடத்தக்க சாதனைகள், சந்தோஷம், நிம்மதி, இதெல்லாம் இருந்தால் அதுதான் வந்து அர்த்தமுள்ள வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாருங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா நேர்களே, இன்று நண்பகல் 12:52 ஆயிடுச்சு. அடுத்த பார்த்தீங்கன்னா பிற்பகல் 2:15 வென்றர் வந்தார் உங்களை மயிலுக்கு காத்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சி அலங்கரிக்கு இருப்பவர் புதுக்கோட்டை அசோக் குமார் அவர்கள். இப்போ யார் என்ன பேச காத்திருக்காங்க? வணக்கம்.

0: கொடைக்கானல் 624101.
1: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
2: பண்பலை படைப்பாளிகள்.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
1: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
2: பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
1: பண்பலை படைப்பாளிகள்
0: சனிக்கிழமைகளில்
1: நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்
4: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம்
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
2: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள்
1: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
2: நிலைய இயக்குனர்
1: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
2: பண்பலை வானொலி நிலையம்

இனித நிறைவு பெறுகிறது. கோடை பண்பை 100.5 மகளிர் நேரம் என்று படித்ததில் பிடித்ததாக வளம் வந்து இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 புத்தகங்களுக்கு மேலே தெரிஞ்சுக்கிட்டோம். முதல் புத்தகம் வாசி யோசி வாழ்க்கை நேசி, தங்கவேல் மாரிமுத்து அவர்கள் எழுதியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதமான வாழ்விற்கு இனிய அறிவுரை, சிவா ஆ பக்தவச்சலம் அவர்கள் எழுதியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓடும் நதியின் ஓசை, இறையன்பு அவர்கள் எழுதிய புத்தகம். அடுத்து சொல்லுங்கள் வெள்ளுங்கள், நிர்மல் அவர்கள் எழுதிய புத்தகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நந்தினி என் நந்தினி, இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் எழுதியது. அடுத்த குருவி மாளிகை, பெத்துவராஜ் அவர்கள் எழுதியது. அடுத்ததாக கண்ணீர் பூக்கள், மு மேத்தா அவர்கள் எழுதியது. காரணம் என்னென்னா வாசிக்கும் பழக்கம்தான் யோசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்துங்க, சரிங்க? அதை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள், வாழ்வை மேம்படும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இனி தொடர்விருப்பது உங்கள் அபிமான கோடை பண்பை 100.5 தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சி தொடங்கும் வரை இசையோடு இணைந்திருப்போம்.

0: மனம் கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
3: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
2: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

வணக்கம் நேயர்களே. அவருக்கு சின்ன வயசு முதலே சினிமாவின் மேலே அதிக ஆர்வம். அதனால் தனது ஊரிலிருந்து சைக்கிள்லையே 8 கிலோமீட்டர் பயணித்து காரைக்குடிக்கு வந்து தொடர்ந்து ஒரே நாளில் 3 காட்சிகளையும் பார்த்துட்டு தான் வீட்டுக்கே கிளம்புவாராம். அப்புறம் சென்னைக்கு போகிறாரு, மாத சம்பளத்துக்கு ஒரு வேலைக்கும் சேராரு. அதை விட்டுட்டு திரும்ப கோவைக்கு போகிறாரு. அங்கே சினிமா விநியோகஸ்தரின் பிரதிநிதியாக இருக்கிறாரு. அப்போது தான் சினிமா பிரபலங்களான டிஆர் மகாலிங்கம், என்எஸ்கே போன்றோருடன் பழகும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. பின்னர் கோயம்புத்தூர் பிக்சர்ஸ் என்ற பட கம்பெனியை மேலும் 3 பேருடன் சேர்ந்து தொடங்குகிறாரு. அது படத்தை வாங்கி விற்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருந்தது. அண்ணாவின் வேலைக்காரி திரைப்படத்தை முதன் முதல்ல அவர் விநியோகம் செய்கிறாரு. பின்னர் சென்னைக்கு போகிறாரு, மதராஸ் பிக்சர்ஸ் என்ற பட கம்பெனியை தொடங்குகிறாரு. கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் பிக்சர்ஸ் அப்படின்ற பட கம்பெனி

0: சென்னைக்கு போனோட்டி மதராஸ் பிக்சர்ஸ் பட கம்பெனி. அப்புறம் பின்னாடி அந்த பட கம்பெனி தான் ALS ப்ரொடக்ஷன்ஸ் என்று மாறுது. அந்த தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி பல படங்களை தயாரித்தவர் தான் ஏஎல் சீனிவாசன். அவர் தயாரித்து சிவாஜி கணேசன், தேவிகா, SS ராஜேந்திரன், விஜயகுமாரி நடித்து, MS விஸ்வநாதன், ராமமூர்த்தி இரட்டையர்கள் இசையில் வெளிவந்த திரைப்படம் தான் சாந்தி. அப்படத்தில் பி. சுசிலா பாடிய பாடலோடு தொடங்குகிறது கொடை பண்பலை 100.5 MHz நெஞ்சில் நிறைந்தவை. தேனி அனுமந்தன்பட்டி ராஜகோபால், சரோஜா, விஜயகுமார், மதன்குமார் மற்றும் மோகனப்பிரியாவின் விருப்பத்திற்காக.
1: முருகன், கண்ணன், ஸ்ரீராமனை பற்றி அப்படி பாட முடியாது. ஸ்ரீராமன் எத்தனை ராமனடி தான் பாடுவாங்க. இந்த கண்ணன் முருகன் மட்டும் ஓகே. கண்ணனை பற்றி இன்னும் வேடிக்கையாக பாடலாம், முருகனை பற்றி அப்படி பாடக்கூடாது. ஆனால் முருகனை காதலாம் நினச்சி அழகன் முருகனிடன் ஆசை கொண்டேன் மாதிரி செந்தூர் முருகன் கோவிலிலே இந்த மாதிரி ஒரு பக்தி கலந்த ஒரு விலகதாக பாடுன்னு சொல்லலாம், இல்லாட்டி தூது விடுற பாட்டுன்னு சொல்லலாம். அது எந்த ஸ்டைலில் இருக்கணுமோ அப்படி வரும்போது அதுக்கு தகுந்த மெட்டுறதுனால அந்த பாட்டு ஹிட் ஆச்சுன்னு என்னுடைய அபிப்பிராயம்.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி.

0: ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
0: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
6: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: நெஞ்சில் நிறைந்தவை தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை. இனி காசேதான் கடவுளடா படப்பாடல். குன்னத்தூர் கருக்குப்பாளையம் வேலுமணி, ஈஸ்வரி, நந்தகுமார், ரேணுகா, ரமேஷ், ரித்துவின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கிறார் பி. சுசீலா.

0: கோடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா, ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: நேரம் 1:14. கொடை பண்பலை 100.5 மெகா ஹெட்ஸில் நெஞ்சில் நிறைந்தவை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனி SP பாலசுப்ரமணியம் பாடிய திரிசூலம் படப்பாடல். தாராபுரம் பேக்கரி தெரு, ஜம்பை சங்கமேஸ்வரன், தனுஷ், ராஜலட்சுமி, சண்முகம், ஈஸ்வரியின் விருப்பத்திற்காக.

0: pam pam kuru kuru kuru kuru bulu bulu bulu bulu bulu ram pam pam pam pam pam pam.
1: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
4: ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல 3rd இயர்.
5: நான் 2nd இயர். நான் 1st இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
4: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
5: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாடத்தவன் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
4: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.
5: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம்.
6: சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
7: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் ஆர்விஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 999 6014.
8: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசியில சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
9: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
10: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.

உங்கள் நெஞ்சம் மறவா பாடல்களை தரவா தரவா என கேட்டு கேட்டு தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 MHz-இன் நெஞ்சில் நிறைந்தவை. இனி டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா இணைந்து பாடிய பிராப்தம் படப்பாடலை விரும்பி இருக்கின்றனர். திருப்பரங்குன்றம், தென்பரங்குன்றம், விஜயன், கோவிந்தம்மாள், முத்துச்செல்வி, பிரபாவதி, பானுமதி.

படகோட்டி படப்பாடலை அடுத்து வழங்கவிருக்கிறது கொடை பண்பலை 1.5 MHz நெஞ்சில் நிறைந்தவை. தருமபுரி பாகல்பட்டி பெருமாள் மகாலட்சுமியின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கின்றனர் TM சௌந்தரராஜன் மற்றும் P. சுசீலா.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் இணைந்திருந்தோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியானு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நேரம் 1:31. பகல் நேர இசை விருந்து நெஞ்சில் நிறைந்தவை தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கூடை பண்பலை 100.5. பரிசு படப்பாடலை அடுத்து வழங்கவிருக்கிறோம் நாம். குடையரோடு, ராஜதானி கோட்டை, சித்தன், மலர்குடி, பிரபு, ஜனனி, காமனன், பாண்டியம்மாளின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கின்றனர் TM சௌந்தரராஜன் மற்றும் P. சுசிலா.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: நெஞ்சில் நிறைந்தவே தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை. இனி நிச்சய தாம்பூலம் படப்பாடல். நாகர்கோவில் கோட்டாறு கோலப்பன், முத்துலட்சுமி, ராணி, நாகஜோதி, சுதா, மகேஸ்வரி, ஐஸ்வர்யா, ராஜா, மகேஷ் ஆகியோரின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கிறார் TM சௌந்தரராஜன்.

உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் உயிரிழ

0: அடுத்த நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.
1: நெஞ்சில் நிறைந்தவே தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை. இனி ஹரிதாஸ் படப்பாடல், தென்காசி சுப்பலாபுரம் குணசேகரன் பாரத் பிரியன் அதிதீரனின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கிறார் M.K. தியாகராஜ பகவதர்.

0: நாமக்கல் தங்க புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம்.
2: ஒரு நேயர் கேட்குறாங்க, எங்கள் ஃபேமிலி டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா 40 வயசுக்கு அப்புறம் எல்லா பெண்மணிகளும் மேமோகிராஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, இது வந்துட்டு உண்மையாக டாக்டர் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. உலக அளவில் பார்த்திங்கன்னா மார்பக புற்றுநோய்க்கு ஒரு தனி இடம் இருக்குது. ஐரோப்பிய நாடுகள்லையும் அமெரிக்காவிலையும் இந்த வெள்ளை தோல் இருக்கிறவங்களுக்கு மார்பக புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். ஸோ அவங்க வந்து என்னென்னா 2 வருடத்துக்கு 1 தடவையாவது அவங்க மேமோகிராஃபி பண்ணி செக் பண்ணிக்குவாங்க. கைக்கு படுறதுக்கு முன்னாடியே மார்பக கேன்சர் வந்து அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இதனால் கண்டுபிடிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் மார்பக கட்டி வந்துட்டு கைக்கு படுற அளவுக்கு வந்துட்டால் அது வந்து ஸ்டேஜ் 1 இல்லை ஸ்டேஜ் 2 ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜ் 1 வரத்துக்குள்ளேயே அதை அட்டாக் பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொன்று என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிச்சிட்டா கவர்மெண்ட்டுக்கு செலவு கம்மி. பேஷண்ட்டுடைய கேன்சர் அட்வான்ஸ் ஆக ஆக கவர்மெண்ட்டுக்கு செலவு அதிகம். ஸோ அதனாலேயே என்னென்னா நிறைய கவர்மெண்ட்டில் இதை வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் பாலிசியாகவே வச்சுருக்காங்க. ஆனால் இந்திய பெண்மணிகளுக்கு ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க பெண்மணிகள் போல்

0: மார்பக புற்றுநோய்க்கான வரத்துக்கு வாய்ப்பு அவ்வளோ கிடையாது, குறைவு. ஸோ நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, மேமோகிராஃபி எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு 40 வயதுலேருந்து உங்களுடைய மார்பை நீங்களே தொட்டு செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு முக்கியமான நாங்கள் ஒரு டெஸ்ட்டாக நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் உங்கள் மார்பை தொட்டு பார்த்துட்ருக்கும்போது எதுவும் கஷ்டம் இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் உங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட போங்க, அவங்க மேமோகிராஃபி பண்ண சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, 8ல் 1 வந்துட்டு, ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு அமெரிக்காலேயும் ஐரோப்பியாலேயும் மார்பக புற்றுநோய் வரும். ஆனால் இந்தியாவில் 40ல் 1 தான் வரும். ஸோ அத்தனை பேருக்கும் நம்ம மேமோகிராஃபி பண்ணுறது, சஜஸ்ட் பண்ணுறது பாசிபிள் கிடையாது. ஆனால் டெஃபினட்டாக யார் யாருக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, குடும்பத்தில் யாருக்காவது அக்கா தங்கச்சி தாய் பாட்டி யாருக்காவது மார்பக புற்றுநோய் வந்திருந்தால் கண்டிப்பாக அந்த நபர் வந்துட்டு பண்ணியே ஆகணும். 40 வயசு இல்லை 45 வயசில் ஒரு தடவை பண்ணியே ஆகணும், ஏன்னா சான்ஸ் கொஞ்சம் அதிகம். ரெண்டாவது வந்துட்டு, மார்பகத்தை தொடும்போது ஏதாவது கஷ்டங்கள் இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா தென் அப்போ வந்து மேமோகிராஃபி பண்ணிக்கிறது நல்லது. நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

நேரம் 1:50 கொடை பண்பலை 100.5 MHz நெஞ்சில் நிறைந்தவை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீ ராஜா பார்ட் ரங்கதுரை படப்பாடலை விரும்பி கேட்டிருக்கின்றனர். திருச்சி தொட்டியம் கூன்றாக்கம்பட்டி குண்டுமணி பிச்சை முத்து. பாடலை பாடியிருக்கின்றனர் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசீலா.

0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடி பண்பலை 100.5.
0: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
2: கொடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவையை நிறைவு செய்ய தாமரை நெஞ்சம் படப்பாடல் காரைக்குடி கனகவள்ளி நாராயணன் வெண்பா ஆதிராவின் விருப்பத்திற்காக.

0: நந்தினியும் வந்தியத்தேவனும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். தன்னால் ஏதாவது ஆக வேண்டிய காரியம் இருந்தால் அதை தான் நிறைவேற்றித் தருவதாக வந்தியத்தேவன் நந்தினியிடம் கூற, அவள் தனக்கு ஒரு பறக்கும் குதிரை வேண்டும் என்று கேட்கிறாள்.
1: இந்த கோட்டையை சிலர் பல்லவராயன் கோட்டை என்றும் இன்னும் சிலர் பாண்டியராயன் கோட்டை என்றும் சொல்லுவார்கள். இரண்டிலும் உண்மை உண்டு. ஆனால் நன்றாக வழி தெரிந்தவர்களாலேதான் இதற்குள்ளே வந்துவிட்டு வெளியேற முடியும். என்ன சொல்லுகிறீர்? என் ஆட்களை அழைத்து கொண்டு போய்விடச் சொல்லட்டுமா, அல்லது நீரே வழி கண்டுபிடித்து?
0: இல்லை தேவி, வழி கண்டுபிடித்துச் சொல்ல எனக்கு நேரமில்லை. என்னை அழைத்து வந்தவர்களை திரும்ப அழைத்துச் சொல்லட்டும். ஆனால் நான் போவதற்கு முன்னால் என்னை தாங்கள் அழைத்து வரும்படி சொன்ன காரணம் வேறொன்றும் இல்லையா? நான் தங்களுக்கு செய்யக்கூடிய உதவி வேறொன்றும் இல்லையா? அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள்.
1: நல்லது, நீர் கேட்கிறபடியால் சொல்லுகிறேன். பறக்கும் குதிரை ஒன்று எனக்கு வேண்டும். உம்மால் முடிந்தால் சம்பாதித்து வந்து கொடுக்கலாம்.
0: என்ன, பறக்கும் குதிரை என்றா சொன்னீர்கள்?
1: ஆம், பறக்கும் குதிரைதான்.
0: பறப்பது போல அதிவேகமாய் ஓடக்கூடிய அரபு நாட்டு குதிரையை சொல்லுகிறீர்களா?
1: இல்லை இல்லை, என்னால் அத்தகைய குதிரை மேல் ஏறவே முடியாது. பூமியில் கால் வைத்து ஓடும் குதிரையை நான் சொல்லவில்லை. பறவைகளைப் போல இறகுகளை விரித்து வானத்தில் பறந்து செல்லும் குதிரையைச் சொல்லுகிறேன். அம்மாதிரி அதிரசய குதிரைகள் இந்த பூவுலகில் எங்கேயோ இருப்பதாக கதைகளில் கேட்டிருக்கிறேன். அத்தகைய இறகுள்ள பறக்கும் குதிரைதான் எனக்கு வேண்டும்.
0: எதற்காக? சொர்க்கலோகத்துக்கு பறந்து போகுவா?
1: என்னை பார்த்தால் சொர்க்கத்துக்கு போகக்கூடியவளாகத் தோன்றுகிறதா? அத்தகைய புண்ணியம் செய்தவள் அல்ல நான், கூடிய பாவங்கள் பல செய்தவள்.
0: சொர்க்கத்தில் உள்ளவர்கள் புண்ணியம் மட்டும்தானா செய்திருக்கிறார்கள்? அங்கேயும் பாவங்கள் செய்கிறார்கள், அதற்கு பரிகாரம் தேட பூபுலகத்துக்கு வருகிறார்கள். வந்த காரியமானதும் சொர்க்கத்துக்கு போகிறார்கள்.
1: இல்லை, எனக்கு சொர்க்கம் போக விருப்பமில்லை. பாண்டிய நாட்டில் ஒரு பாலைவனம் இருக்கிறது. அதன் நடுவில் சில மொட்டை பாறைகள் இருக்கின்றன, புல் பூண்டு முளைக்காத பாறைகள். அவற்றில் சில முளைகள் இருக்கின்றன. ஒரு காலத்தில் அந்த முளைகளில் திகம்பர ஜைனர்கள் இருந்து தவம் செய்தார்கள். இப்போது பாம்புகளும் நரிகளும் அவற்றில் வசிக்கின்றன. தேவலோகத்து அமராவதி நகரைக் காட்டிலும் அந்த பாண்டிய நாட்டு பாலைவன பாறைகளே எனக்கு அதிகம் பிடித்தமானவை.
0: தேவி, தங்களுடைய ஆசை அதிசயமானதுதான்.
1: பறக்கும் குதிரை கிடைத்தால் நான் அந்த பாலைவனத்துக்குப் போவேன். பிறகு அங்கிருந்து இலங்கை தீவுக்கு பறந்து செல்வேன். இலங்கையில் வானை முட்டும் மலைகளும் அம்மலைகளை மறைக்கும்படி உயர்ந்த மரங்கள் அடர்ந்த காடுகளும் இருக்கின்றனவாம். அந்த சோழ நாட்டில் காணப்படும் எருமை மந்தைகளைப் போல இலங்கை காடுகளில் யானை மந்தைகள் தெரியுமாம். அவற்றையெல்லாம் பார்ப்பேன். இன்னும் இந்த பூவுலகத்தின் மத்தியில் உலகம் தோன்றின நாள் தொட்டு பனிக்கட்டியால் மூடப்பட்ட சிகரங்களுடைய மலைகள் இருக்கின்றனவாம். சூரியன் உதயமாகும் சமயத்தில் அவை வெள்ளி மலைகளைப் போல ஜொலிக்கும். பறக்கும் குதிரை மேல் ஏறிச் சென்று அந்த மலைச் சிகரங்களை பார்க்க விரும்புகிறேன். இன்னும் அப்பால் பாண்டிய நாட்டு பாலைவனத்தைப் போல 10,000 மடங்கு

0: அங்கு விஸ்தாரமான பாலைவனங்கள் ஒரே வெண் மணல் காடாக இருக்குமாம். பகல் வேளையில் அங்கே எரியும் தீயின் மத்தியில் இருப்பது போல தோன்றுமாம். அங்கேயெல்லாம் போக விரும்புகிறேன். இன்னும் அப்பால் போனால் கடுங்குளிர் காரணமாக கடல் நீர் உறைந்து கெட்டிப்பட்டு மனிதர்களும் மிருகங்களும் நடந்து போகும்படி இருக்குமாம். பறக்கும் குதிரை மேல் ஏறிச் சென்று அந்த இடங்களை பார்க்க விரும்புகிறேன்.
1: தேவி, என்னால் அத்தகைய பறக்கும் குதிரையை தங்களுக்கு கொண்டு வந்து தர முடியாது. ஆனால் தாங்கள் கூறிய சில இடங்களுக்குப் போகச் சுலபமான வழி இருக்கிறது. ஒரு நல்ல படகிலே ஏறினால் அரை நாளில் இலங்கைக்குப் போகலாம். கப்பல் ஏறிச் சென்றால்
0: ஐயா, அந்த வழி எனக்கு தெரியாத வழியல்ல. ஆனால் எனக்கு கடலை கண்டால் பயம், கப்பலிலே ஏறுவதென்றால் பயம், நதியை படகில் ஏறி கடக்கும்போது படகு அசைந்தால் கூட பயம். ஆகையால் உம்முடைய யோசனை எனக்கு சிறிதும் பயன்படாது. நீர் போய் வரலாம் என்று கூறி நந்தினி எழுந்தாள்.
1: தேவி, வேறொன்றும் தாங்கள் என்னிடம் சொல்வதற்கில்லையா?
0: இல்லை, நீர் ஏதோ சொல்ல விரும்புவது போல காண்கிறது.
1: ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன், அதற்கு மட்டும் விடை சொல்ல வேண்டும். சில நாளைக்கு முன்பு தாங்கள் இலங்கைக்கு வந்திருக்கவில்லையா? அனுராதபுரத்தின் வீதிகளில் இருண்ட நிழலில் தனியாக நின்றிருக்கவில்லையா?
0: இல்லவே இல்லை. பழுவேட்டரையரின் அரண்மனையையும் காவலையும் தாண்டி நான் ஒரு பொழுதும் அப்பால் சென்றதே இல்லை. உமக்கு ஏன் அத்தகைய சந்தேகம் உதித்தது?
1: அமணி, இலங்கையில் சில தினங்களுக்கு முன்பு தங்களை பார்த்தேன். பறக்கும் குதிரை என்றெல்லாம் சொல்லுகிறீர்களே, ஒருவேளை உண்மையில் அத்தகைய குதிரை தங்களிடம் இருக்கிறதோ, அதில் ஏறி அங்கு வந்தீர்களோ என்று நினைத்தேன். ஆனால் இப்போது போல் ஆடை ஆபரணங்கள் புனைந்து அலங்காரமாக இருக்கவில்லை. சாதாரண சேலை ஒன்று மட்டும் உடுத்தி ஒருவித ஆபரணமும் புனையாமல் கூந்தலை விரித்து போட்டுக்கொண்டு நின்றீர்கள். அந்த ஸ்திரீ தாங்கள் அல்லவா?
0: இல்லை, நான் இல்லை ஐயா. நீர் கூறும் அந்த ஸ்திரீ வாய் திறந்து ஏதாவது பேசினாளா?
1: இல்லை இல்லை, ஜாடையினாலேதான் பேசினாள். ஆனால் தங்களுக்கு மந்திரவாதிகளுடன் பழக்கம் இருக்கிறது. ஒருவேளை அத்தகைய மந்திர சக்தியினால் தங்களுடைய சூக்ஷ்ம வடிவம் அங்கே வந்திருக்கலாம் அல்லவா?
0: நானோ, என்னுடைய சூக்ஷ்ம சரீரமோ இல்லை என்றால்?
1: தங்களை வடிவத்தில் மிகவும் மொத்தவளாய் பேச முடியாத ஸ்திரீயாக அவள் இருக்க வேண்டும். நந்தினியின் பார்வை எங்கேயோ வெகு தூரத்தில் சென்றிருந்தது. ஒரு நெடிய பெருமூச்சு விட்டாள்.
0: ஐயா, சற்று முன்னால் எனக்கு ஏதேனும் உதவி செய்வ விரும்புவதாகச் சொன்னீரல்லவா?
1: ஆம்,
0: அது தாங்கள் உண்மையாகச் சொன்ன வார்த்தைதானே?
1: சந்தேகமில்லை.
0: அப்படியானால் இதை கேளும். எப்போதாவது ஒரு சமயம் மறுபடியும் அந்த ஸ்திரீயை பார்க்க நேர்ந்தாள், அவளை எப்படியாவது பிடித்து கொண்டு வந்து என்னிடம் சேர்ப்பியும். அது முடியாவிட்டால் என்னையாவது அவளிடம் அழைத்து கொண்டு செல்லும் என்றாள் நந்தினி.
1: அரை நாழிகைக்கெல்லாம் வந்தியத்தேவன் மறுபடியும் முல்லையாற்றங்கரையில் நின்றான். அவனுடைய குதிரையும் பக்கத்தில் நின்றது. அவனை அங்கே அழைத்து வந்தவர்கள் ஒரு நொடியில் மறைந்து விட்டார்கள். தேவராளனை கூட காணவே இல்லை. முல்லையாற்றங்கரையோரமாக குதிரையை மெதுவாகவே செலுத்திக் கொண்டு வந்தியத்தேவன் இரவெல்லாம் பிரயாணம் செய்தான். மூன்றாம் ஜாமத்தில் வால் நட்சத்திரம் அதன் பூரண வளர்ச்சியை அடைந்து வானத்தில் ஒரு நெடிய பகுதியை அடைத்துக்கொண்டு காணப்பட்டது. மக்கள் உள்ளத்தில் பீதியை விளைவித்த அந்த தூமகேதுவின் காரணமாக உண்மையிலேயே ஏதேனும் விபரீதம் ஏற்படப் போகிறதா, அல்லது இதெல்லாம் வெறும் குருட்டு நம்பிக்கைதானா என்று அடிக்கடி அவன் சிந்தனை செய்தான். நந்தினியின் நினைவு இடையிடையே வந்து கொண்டிருந்தது. அவள் கூறிய வார்த்தைகளெல்லாம் அவன் மனத்தில் நன்கு பதிந்திருந்தன. முதல் தடவை தஞ்சை அரண்மனையில் அவளை பார்த்தபோது ஏற்பட்ட அருவருப்பு உணர்ச்சி இப்போது மறைந்துவிட்டது. ஏதோ பயங்கரமான துன்பங்களில் அடிபட்டவள் இவள் என்ற எண்ணத்தினால் ஒருவித அனுதாபமே உண்டாகியிருந்தது. ஆயினும் அவளுடைய நோக்கம் என்ன, அவள் செய்ய விரும்பும் காரியம் என்ன, அவளுடைய உண்மையான வாழ்க்கை வரலாறு என்ன என்பவை மர்மமாக இருந்தபடியால் ஒரு பக்கத்தில் கோபமும் இருந்தது. ஒப்பில்லாத சௌந்தரியத்தோடு ஏதோ ஒருவித மாயசக்தி உடையவள் அவள் என்று தோன்றியது. ஆதலின் அவளுடன் இனி எவ்வித சம்பந்தமும் வைத்துக்கொள்ளாமல் இருப்பதே நல்லது. பனை இலைச்சினை உள்ள மோதிரத்தை அவள் திரும்பி வாங்கிக் கொண்டிருந்தால் எவ்வளவோ நன்றாயிருக்கும். அதை வாங்கிக் கொள்ள மறுத்துவிட்டாளே. நதியில் எரிந்து விடலாம், அதற்கும் மனம் வரவில்லை. இந்த அபாயகரமான காலத்தில் அது மீண்டும் சமயத்துக்கு உபயோகப்படலாம். எதற்காக எரிய வேண்டும்? பழையாறைக்குச் சென்று இளைய பிராட்டியை பார்த்து சொல்ல வேண்டிய செய்தியையும் சொல்லிவிட்டால் அப்புறம் அதை எரிந்தே விடலாம். இம்மாதிரி தொல்லையான காரியங்களில் பின்னர் பிரவேசி

0: சிக்கவே கூடாது. இரவு 4 ஜாமத்தில் கிழக்கு திசையில் வெள்ளி முளைத்தது, சுக்கிரனை எதிரிட்டு கொண்டு போகக்கூடாது என்று வந்தியத்தேவன் கேள்விப்பட்டிருந்தான். குதிரையை நிறுத்தி ஒரு மரத்தில் கட்டி தானும் தரையில் படுத்து உறங்கினான்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: கந்தமாறனை பத்தி எழுதும்போது வீர இளைஞர்னும், பார்த்திபேந்திரனை பத்தி விசாரிக்கும் போது வீர புருஷர்னும் கேள்வியா குறிப்பிட்ட நந்தினி, வந்தியத்தேவனை நேருக்கு நேரா வானர்குல வீரரேன்னு உள்ளார்ந்த மகிழ்ச்சியோட அழைக்கிறார். அது மட்டுமா, உண்மை எனக்கு பிடித்திருக்கிறதுன்னு பாராட்டவும் தயங்கல. காரணம், அவனிடம் இருக்கிற கரவடமற்ற தன்மை. ஆதித்த கரிகாரர் தொடங்கி இப்ப வந்த பார்த்திபேந்திரன் வரை எல்லாரும் தன்னை கண்டு நடுங்கும் போது வல்லவரையன் மட்டும் மனத்துல உள்ளதை பட்டுன்னு பேசியது. ஒரு பெண் ஓர் ஆணிடம் எதிர்பார்க்கிறது இந்த வீரம்தான்னு மனோதத்துவ வல்லுநர்கள் விளக்கம் தருவாங்க. இந்த துணிச்சலுக்கு அடிப்படை வெளிப்படைத்தன்மைன்னும் சொல்லுவாங்க. இதை தவிர வந்தியத்தேவனிடம் இருக்கிற சிறப்பு தன்மை என்னன்னு கேட்டா, மற்றவங்க நந்தினிக்கு என்ன வேணுங்கிறதுல சக்தியை செலவழிக்கிறாங்க, வந்தியத்தேவன் மட்டுமே என்ன தேவை என்பதை பரிவோட ஆராய்ஞ்சுக்கிட்டு வரோம். இந்த நுட்பமான விளக்கம் கிடைக்கும். முதல்ல ஏற்பட்டிருந்த அருவறுப்பு உணர்ச்சி மறைஞ்சு ஒருவித அனுதாபமே ஏற்பட்டிருக்கு. இதுக்கு இந்த பரிவுதான் காரணம். நல்லது, குந்தவையிடம் பகிர்ந்துக்க எத்தனையோ விஷயங்கள், முக்கியமா அருள்மொழிவர்மர், நந்தினி, அவளை போலவே தோற்றம் கொண்ட அந்த மூதாட்டி, இந்த 3 பேரை பத்தின விஷயங்களை மிகவும் ரகசியமா சொல்லணும். சுந்தர சோழர் பாண்டியனை சுரம் இறக்கினார், அதாவது பாலைவனத்துக்கு விரட்டினார். மகனோ நந்தினியின் மனசை பாலவனமாக்கிட்டார். வெஞ்சுரம், இது பாலையின் கடும் வெம்மையை குறிக்கிற இலக்கிய தொடர். திரைச்சுரம், மிகவும் அரிதான இத்தொடர் நற்றிணையில இடம்பெறுது. கடக்க முடியாத அலைகளை கொண்ட கடலையும் பாலைவனமா சித்திரிக்கும் நுட்பமான தொடர். நேர்களே, இந்த பகுதியில சொல்ல போற நகைச்சுவை துணுக்கு இறுக்கத்தை விடுவிக்கும்னு நம்புறோம். வறண்ட பாலைவனத்துல நடந்து வந்துகிட்டு இருந்தார் ஒருத்தர். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் எதிர வந்துகிட்டு இருந்தார் இன்னொருவர். அவர் இவரை கேட்டார், ஐயா இது ரொம்ப பெரிய பீச்சோ? சுக்கரன் ஞாயிற்றின் குடும்பத்துல ஞாயிற்றுக்கு மிக அருகே உள்ள 2வது கோள். ஞாயிற்றிலிருந்து பெறும் ஒளியில 75 விழுக்காடு வரை பிரதிபலிக்க காரணம் சுற்றி இருக்கிற அடர்ந்த அமில மேகங்கள். பூமியிலிருந்து பார்க்கும்போது ரொம்ப ஒளியுடன் காணப்படுறதாலே சுக்கரன்னு பேர் பெற்றது. சுக்லம், வெண்மை, ல ர பேதம். ஞாயிற்றுக்கும் சுக்கரனுக்கும் 47 டிகிரிக்குள்ளதான் இடைவெளி இருக்கும். இதனால உதயத்துக்கு முன்னால அல்லது அஸ்தமத்திற்கு அப்புறம்தான் சுக்கிரனை பார்க்க முடியும். அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம்.

தமிழின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: வலம் வரும் நிகழ்ச்சிகள் குறித்து நேயர்களின் என்ன கருத்துக்களை எழுதி முத்தான நேயராக தேர்ந்தெடுக்கப்படும் நேயர்களுக்காகவும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி கீரங்குடி அசோக்குமார் அவர்கள். ஐயா வணக்கம்.
1: இனிய மதிய வணக்கம் மேடம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: எப்போ வந்தீங்க கொடைக்கானலுக்கு?
1: காலையில் தான் மேடம் வந்தேன்.
0: எப்படி இருக்குது நம்ம பண்பலையில் நேரலை நிகழ்ச்சியில் அமர்ந்து இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது?
1: சந்தோஷமாக இருக்கு மேடம்.
0: அதனால் வார்த்தைகளே வரல அப்படின்றீங்களா?
1: ஆமாம்.
0: சரி, நீங்கள் வந்து முத்தான நேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு கலந்துருக்கீங்க. எத்தனை ஆண்டு காலமாக நம் பண்பலையில் வளம் வரும் நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்கள் கடிதம் எழுதுகிற பழக்கம் உங்களுக்கு இருக்குது?
1: பண்பலை சோதனை ஒளிபரப்புலேருந்தே கேட்குறது மேடம். காலேஜ் படிக்கிற காலத்துலேருந்தே கேட்குறது.
0: சரி,
1: எப்பவுமே ரேடியோ தான். காலையில் எழுந்துச்சோன்னா ரேடியோ தான் ஆன் பண்ணுவேன்.
0: சரி.
1: ஆமாம், கடிதம் இப்போ ஒரு வருஷமாக தான் கடிதம் எழுதுறேன் மேடம். முதல் கடிதமே என்னோடது முத்தான நேயர்.
0: எந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் கடிதம் எழுதுனீங்க?
1: மயிலப்பன் சார் பண்ண வானவில் நிகழ்ச்சி வந்து இவங்கெல்லாம் எங்கே போனாங்க அந்த நிகழ்ச்சி பண்ணும்போது அந்த முத்தான நேயர்.
0: சரி,
1: அது அந்த நிகழ்ச்சி அழைப்புல என்னன்னு கேட்கும்போது ஜனவரியிலேருந்து தான் அழைப்பு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் திரும்ப ஒரு கடிதம் எழுதினேன், அந்த கடிதமே முத்தான கடிதமாக இருக்கு.
0: சரி, உங்களை வந்து முத்தான நேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டு நீங்கள் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு வரணும், உங்களால் வர முடியுமா அப்படின்னு உங்களுக்கு பண்பலையிலேருந்து அழைப்பு வந்திருக்கும், அந்த தருணம் நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்களா? எப்படி இருந்துச்சு?
1: ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மேடம். எதிர்பார்க்கவே இல்லை, சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளும் ஒரு சாதாரண என்னையும் பண்பலை இங்கே வர வைக்கிறதுன்னு நினைக்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு.
0: சரி, முதல் முறையாக நீங்கள் வந்து எந்த நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதுனீங்க? இந்த வானவில் நிகழ்ச்சிக்கு தானா?
1: வானவில் நிகழ்ச்சிக்கு தான் மேடம்.
0: முதல் முறையாக நீங்கள் வந்து சோதனை ஒளிபரப்புலேருந்தே நம்ம பண்பலை கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, எந்த நிகழ்ச்சி கேட்டீங்க?
1: எல்லா நிகழ்ச்சியும் கேட்டேன் மேடம். அப்போ சோதனை ஒளிபரப்புலேருந்து எல்லாம் கேட்குறது தான் மேடம்.
0: உங்களுக்கு எந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு ரொம்ப வானவில் நிகழ்ச்சி தான் மேடம்.
0: வானவில்
1: இரவில் வர புதுக்கோட்டை மாவட்ட நேரோட நினைவே சூழ் வந்துச்சுன்னா நான் பங்கேற்றுவேன்.
0: புதுக்கோட்டை மாவட்டம் வரப்பெல்லாம் பங்கேற்றுவீங்க?
1: போன வர முந்தா நாளோட பங்கேற்றுறேன் மேடம்.
0: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசுனது. நிகழ்ச்சியில் முதல் விருப்ப பாடலாக என்ன பாடல் கேட்கலாம்?
1: முதல் விருப்ப பாடல் வந்து வண்ண வண்ண பூக்கள் படத்திலிருந்து இளம் நெஞ்சியவா பாடல் மேடம்.
0: உங்களுக்காகவே பாடல் வருது, கேட்கலாம்.
1: ஓகே மேடம்.

கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார். நம் கோடை பண்பலை 100.5 வளமரும் செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியிலும் கோடை பண்பலை 100.5

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
4: எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
6: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட்
7: 2608. இன்று மாலை 4 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
8: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
9: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
10: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
7: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டயர்களை.

0: மண்ணத்தூரிகை.
1: பூமக் சின்னர்வர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக் சின்னவர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: நேரம் 2:39. கோடைப்பண்பலை 100.5 வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி கீரங்குடி அசோக்குமார் ஐயா அவங்களோட தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஐயா, உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள்.
2: என்ன மேடம், எனக்கு திருமணமாகி 3 பெண் குழந்தைகள் மேடம். மனைவி பெயர் வந்து சத்யா. அவங்க டெட்டு பாஸ் ஆகிட்டு இப்போ நியமன தேர்வுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க.
0: சரி.
2: பாப்பா மித்ரா 4 வகுப்பு, வருஷா 3 வகுப்பு, சிவானி 3 வயசு மேடம்.
0: சரி, இப்போ நீங்கள் வந்து பண்பலை நிகழ்ச்சிகள் கேட்டுட்டு வந்து கடிதம் எழுதுறீங்க. என்னைக்காவது உங்கள் குழந்தைகள் என்னப்பா எப்போ பார்த்தாலும் எழுதிட்டே இருக்கீங்க, அப்படி என்னதான் எழுதுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா?
2: இப்போ பார்த்தாட்டே என்னடா கூட எப்பவுமே கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
0: ஓ, அப்படி
2: கேட்பாங்க. வருஷா கேட்பாங்க மேடம்.
0: சரி,
2: ஏன்னா எப்போ அந்த பாட்டை வந்து அப்படியே பாடுவாங்க மேடம். நம்ம பண்பலையில் போடுற அந்த கோடைப்பம் விளம்பரத்தை வந்து அப்படியே பாடுவாங்க.
0: ஓ, விளம்பரத்திலேயே அவங்க அப்படி சொல்லுவாங்க.
2: அந்த நிகழ்ச்சி வரும்ல மேடம், கோடைப்பம் அந்த இதை அப்படியே பாடுவாங்க.
0: சரி, நீங்க என்னைக்காச்சும் உங்க குழந்தைகளை வந்து குழந்தைகளுக்காகவும் நிகழ்ச்சி இருக்கு நம்ம பண்பலையில, அவங்களை கலந்துக்க சொல்லிருக்கீங்களா?
2: ஒரு நாள் லைன் பிடிச்சி விட்டு பேச மாட்டேங்கிறாங்க மேடம்.
0: நீ எதனால தயக்கமா?
2: தயக்கமா இருக்காங்க.
0: நீங்க தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆர்வத்தை கொடுக்கணும், பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு.
2: இன்னைக்கு கொடுத்துருவோம் மேடம், கண்டிப்பா.
0: சரி, ஏன்னா நிறைய நிகழ்ச்சிகள் குழந்தைகளுக்காகவும் இருக்கு. சரி, இப்ப இருக்கிற காலகட்டத்துல கடிதம் எழுதுறது குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு இந்த கடிதம் எழுதணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்படி வந்துச்சு?
2: கடிதம் நம்ம பண்பலையை கேட்குறதுனாலே ஆர்வம் வந்துருச்சு மேடம். ரெண்டாவது, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கூட எத்தனை சமூக வலைதளங்கள் இருந்தாலும் பண்பலை இப்போ ஆன்லைனில் கேட்டுக்கிட்டே தான் நான் வேலை செஞ்சிட்ருப்பேன் மேடம். அதனால் எல்லா நிகழ்ச்சியும் நான் கேட்டுருவேன் மேடம்.
0: பொதுவாக பண்பலை கேட்குறனால நம்ம வேலை கிடவே கிடையாது,
2: கிடவே கிடையாது.
0: ஒரு பக்கம் நம்ம பண்பலை கேட்டுகிட்டே இருக்கலாம், ஒரு பக்கம் வேலையும் போயிட்டுருக்கோம்.
2: வானொலியை வந்து நம்ம 90 கொண்டாடுறோம். வானொலி 90 இல்லை மேடம், 1000, 2000 வந்தாலும் எத்தனை சமூக வலைதளம் வந்தாலும் வானொலிக்கு ஈடு எதுவுமே இல்லை மேடம்.
0: கண்டிப்பாக
2: பெரியவர்கள் பெற்றோர்களுக்கு வந்து விட்டுட்டு வெளியூர் போகிறவங்களுக்கு ஒரு வானொலி பெட்டியை வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு உற்ற நண்பனாக இருக்கும்னு என்னோட கருத்து மேடம்.
0: அதாவது நம்ம நேயர்கள் நிறைய பேர் சொல்கிறதே அப்படி என்ன அப்படின்னா, எஃப்எம் தான் வந்து எங்களுக்கு வந்து தோழியாக தோழனாக எங்கள் கூடையே பயணிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க.
2: கண்டிப்பாக பண்பலையால் நிறைய நண்பர்கள், கோணாப்பட்டு பழனி அக்கா, விழுப்புரம் அட்டானி சாலமன்ராஜ், இந்த பண்ணைப்புறம் ராதாகிருஷ்ணன், இப்படி பல நண்பர்கள் நாங்கள் அடிக்கடி போன் பண்ணி பேசிக்க வந்த நிகழ்ச்சி,
0: நிறைய சொந்தங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க.
2: கண்டிப்பாக, கண்டிப்பாக.
0: சரி, இப்போ வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நம்மளுக்கு வேலை போல அதிகமாயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து மிஷின் மாதிரி ஓடிட்டே இருக்கும். நீங்களும் அப்படி தான் வேலை பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த வேலை பழுவுக்கு இடையிலையும் எப்படி நீங்கள் பண்பலை கேட்குறீங்க, நேரம் எப்படி ஒதுக்கு?
2: நான் சிஸ்டம் ஒர்க் பண்ணுற, டிசைன் ஒர்க் பார்க்குறதுனால எனக்கு எந்த சிரமமும் இல்லை மேடம். பேக்ரவுண்டில் ஆன்லைனில் ஓடிக்கிட்டே இருக்கும்.
0: சரி,
2: பண்பலை எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும், கேட்டுக்கிட்டே இருப்பேன். நேரில் நிகழ்ச்சி வந்தாலும் பங்கேற்றுருவேன், எல்லாம் பார்த்துருப்பேன். அதனால் எப்போவுமே பண்பலையோட பயணிச்சுக்கிட்டு தான் மேடம் இருக்கேன்.
0: சரி, சோதனை ஒளிபரப்புலேருந்து நீங்கள் நிகழ்ச்சி கேட்குறீங்க, எல்லா நிகழ்ச்சியுமே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ரொம்ப மனசுக்கு பிடிச்ச நிகழ்ச்சி அப்படின்னு உங்களுக்கு ஒன்று இருக்கும்ல நம்ம பண்பலையில், எந்த நிகழ்ச்சி?
2: எல்லாருமே கலந்து கொடுக்குறீங்க மேடம், எல்லாருமே, பெரியவர்கள், சின்னவர்கள், குழந்தைகள், இவங்களுக்கு இடைக்காலத்து முதியோர்களுக்கு 1 பழைய பாடல் கொடுக்குறீங்க, எல்லாமே நான் கலவையாக இருக்கும் மேடம். நிகழ்ச்சி நல்லாயிருக்கு, அனைத்து நிகழ்ச்சியுமே.
0: அதுதாங்க, அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச
2: எனக்கு வானவில் மேடம். வானவில் குரலின் குரல் மெயின். அப்புறம் 11 வர்றதுங்க கேட்பேன்.
0: சரி, அப்படியே வந்து அடுத்த
2: 7 வர்றேன். எங்கள் குரல்ல நீங்க கேக்குறீங்க, ஆசையில் ஒரு குக்கு, அந்த நிகழ்ச்சியும் அருமையா இருக்கும். என்னோட ஒளியொருப்பா இருக்கு.
0: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த விருப்ப பாடலா உங்களோட பாடல், என்ன பாடல் கேட்கலாம்?
2: அடுத்த பாடம் வருஷம் பருநாள்ல இருந்து பழமுதிர்ச்சோலை பாடல் மேடம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் வண்ணத்தூரிகை.
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: நேரம் 2:49. கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். ஐயா, நீங்க வந்து இப்ப பண்பலையோடய பயணிச்சுட்டு இருக்கேன், எல்லா நிகழ்ச்சியிலுமே கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. பண்பலை

0: பண்பலையால் கிடைத்த உங்களுக்கு அனுபவம் அல்லது பண்பலையால் நீங்கள் பெற்ற பயன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
1: பண்பலையால் எல்லாருமே பயன்படுறேன் மேடம். விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை உள்ள செய்தியெல்லாம் நாங்கள் எங்கள் இல்லத்திலே கேட்டுக்கிட்டு இருக்கோம் மேடம். அதே மாதிரி சாதாரண என்னை வந்து இவ்வளோ பெரிய பல ஜாமவான்கள் மாதசோம சுகந்தமூர்த்தி ஐயா, சவித்ரா சார் எல்லோரும் இருக்கிற இடத்துல நானும் வந்து இருக்கிறேங்கன்னா அது பண்பலையால் பெற்ற பயன்தான் மேடம்.
0: நிறைய கேட்க கேட்கதான் வந்து நாமளும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அப்படின்னு கூட இந்த நேரத்தில் சொல்லலாம். சரி, இப்போ வந்து நீங்கள் பண்பலை கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. என்றைக்காவது நீங்கள் நினச்சிருக்கீங்களா நாம் போய் அங்கே உட்காந்து பேசுனா எப்படி இருக்கும் அப்படின்னு என்றைக்காவது உங்களுக்கு தோணியிருக்கா?
1: அந்த கனவை வந்து நினைவாக்குனது நம்ம கோடை பண்பலை 100.5 மேடம்.
0: கண்டிப்பாக கோடை பண்பலை தான் அதை நினைவாக்கியிருக்கு. இல்லை எனக்காவது நீங்கள் அந்த மாதிரி சிந்தனை செஞ்சுருக்கீங்களா?
1: நினச்சிருக்கேன் மேடம். திருச்சி எஃப்எம் கூட ஆர்ஜேக்கு போயிருந்தோம்.
0: அப்படிங்களா?
1: போயிட்டு வந்தான்.
0: சரிங்க,
1: அது ஒரு அனுபவம்.
0: சரிங்க, நிறைய அனுபவம் உங்களுக்கு வந்து நம்ம பண்பலை மூலமாக கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, பண்பலையிலேருந்து அழைப்பு வந்த உடனே வீட்டில் யார்கிட்ட சொன்னீங்க இந்த மாதிரி வந்து நேரலை நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்ருக்காங்க நான் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொன்னீங்க?
1: நண்பர் சாலமன்ட்ட தான் ஃபஸ்ட்டு சொன்னேன்.
0: வீட்டில் அப்போ சொல்லலை?
1: வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் மேடம்.
0: சரி,
1: ஃபஸ்ட்டு சாலமனுக்கு தான் போன நடிச்சு சொன்னேன், அழைப்பு வந்துருச்சுக்காரு. அப்புறம் வீட்டில் வந்து சொன்னேன், சரின்னு சொன்னாங்க.
0: சொன்னோடனே அவங்க என்ன சொன்னாங்க?
1: வரீங்களாங்கண்ணே, அவங்க சில காரணனால வரலன்னு சொல்லிட்டாங்க.
0: அதுக்குதான் இவ்வளோ நாள் நீங்கள் கடிதம் எழுதிட்டே இருந்தீங்களா அப்படின்னு கேட்டாங்களா?
1: ஆமாம், வரலன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் மட்டும் அப்படி கிளம்பி நண்பரோட வந்துட்டு.
0: இப்போ எத்தனை பேர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கீங்க நான் வந்து நேரலையில் பேசுகிறேன் நீங்கள்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு?
1: நேருக்கு 50 பேருக்கு மேலே சொல்லியிருக்கேன் மேடம். குரூப்பில் ஃபுல்லாக போட்டுட்டேன் மேடம்.
0: ஓ, எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு வந்துருக்கீங்க?
1: மெசேஜ் போட்டேன் மேடம், குரூப்பில் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க.
0: சரி, கண்டிப்பாக கேட்கட்டும். தொடர்ந்து நீங்களும் கோடை பண்பலை நிகழ்ச்சியை கேளுங்க, நேரலை நிகழ்ச்சி எல்லாத்துலேயும் கலந்துக்கங்க. நிகழ்ச்சி குறித்து உங்களோட கருத்துக்களை தொடர்ந்து நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கிறோம். அடுத்த விருப்ப பாடலாக என்ன பாடல் கேட்கலாங்க?
1: அடுத்து காதல் பரிசுலேருந்து கூ கூ என்று கோயில் கூவாத அந்த பாடல் மேடம்.
0: உங்களுக்காக பாடல் வருது கோடை பண்பலை 100.5.

0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி கீரங்குடி அசோக்குமார் ஐயா அவங்களோட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஐயா, கவிதை ஏதோ சொல்கிறேன்னு சொன்னீங்களே, சொல்லுங்கள்.
1: சொல்கிறேன் மேடம். காலை துயில் எழுந்தவுடன் அகம் அலம்பாமல் கூட வானொலியை தேடுவது, பல் துளக்க கூட மறந்து வானொலி கேட்ட நிமிடம், காலை கதர்வனை கூட கண்டதில்லை, உன்னைத்தான் முதலில் காண்பேன் எஃப்எம். எட்டு திக்கிலும் உன் புகழ் பரவுவதை நாங்கள் நேரடியாக கண்டோம். உன் புகழ் பாடுவதை கடைக்கோடி ரசிகனும் புகழ எங்களின் குரலிலேயே வாழ்த்தும் மலை. யாருக்குத்தான் கிட்டும் இந்த ஒரு அரிய பொக்கிஷம், நாங்கள் கண்டோம் எங்கள் பண்பலையில். அறிவை வளர்க்க பாடசாலை செல்ல வேண்டும், ஆனால் வாழ்க்கை பாடம் பயில பண்பலை கேட்டாலே போதும். விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை பெற்ற வளர்ச்சியே எங்கள் காதினிலே, எங்கள் இல்லத்தினிலே நித்தம் நித்தம். வாழ்க பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. இந்த வாய்ப்பை வழங்கிய கோடை பண்பலை நிலைய இயக்குனர் அவர்களுக்கும், ஒளிபரப்பு அதிகாரிகள் அவர்களுக்கும், பண்பலையினுடைய அனைத்து அறிவிப்பாளர்களுக்கும், பணியாளர் அவர்களுக்கும், கோடான் கோடி பண்பலை ரசிகர்களுக்கும் இந்த வாய்ப்பு வழங்கிய கோடை பண்பலைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நீங்களும் இவ்வளவு நேரம் நீங்கள் கோடை பண்பலை 100.5 பயணித்த அனுபவத்தை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, அதுக்காக கோடை பண்பலை 100.5 சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோங்க.
1: வாழ்த்துக்கள். நன்றி மேடம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று ஆலோசனை நடத்தினார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை, ராணுவத்தின் துல்லிய தாக்குதல் மற்றும் தகவல் கட்டுப்பாட்டை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தெருவில் சுற்றித் திரியும் நாய்களை தடுப்பூசி செலுத்திய பின் மீண்டும் அதே பகுதியில் விடக்கூடாது என்ற உத்தரவை திரும்பப் பெற உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையில் சென்னையில் இன்று அத்துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பத்திரிகை சுதந்திரத்தை பேணி காத்திட மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சியின் ஆணையராக திரு ஜி எஸ் சமீரன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் இரண்டு நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஈரான் மீதான ராணுவ தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சீன தைப்பையில் நடைபெற்று வரும் உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

கோடை பண்பலை 100.5 தொடர்வது நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களோடு பொழிப்புரையும் இணைந்து வலம் வரும் நிகழ்ச்சியாக உயிரெழுத்து நிகழ்ச்சி ஒருமுன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

0: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: நேர்கள் அனைவருக்கும் ஈரோடு கைலாசத்தின் இனிய வணக்கங்கள். ஒருமித்த கருத்தோடு பாடல்கள் சங்கை மிக்கும் இது 100.5 உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிப்பவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கங்காவரம் தேன்மொழி ரமேஷ் அவர்கள். இவர் தன்னை பற்றி இவ்வாறு அறிமுகம் செய்து கொள்கிறார். தாங்கள் வசிப்பது கிருஷ்ணகிரி மாவட்டம் கங்காவரம் என்னும் சிற்றூர். கணவர் பெயர் ரமேஷ் என்றும் புகைப்பட தொழில் புரிகிறார் என்றும். தனக்கு இரு மகன்கள், மூத்த மகன் கோகுல் பட்டதாரி, இளைய மகன் சாண்டில்யன் பிடெக் 3rd year படித்து வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். பண்பலையை புகழ்ந்த ஒரு கவிதை அனுப்பியுள்ளார். நீ அன்பில் அருவி, பண்பில் நீ பனிமலை, உன் வியர்வை என் வாழ்க்கை, அடுத்த பிறவியிலும் நீயே என் அன்னை, உன் குணமோ கோடி மலர்வாசம், செந்தமிழ் நாட்டில் சிந்தனை பெண்ணே, உன் சிந்தனை சிகரம் படைக்கட்டும், நீ சிந்திய செப்புக செந்தமிழ் சிந்தனை ஊட்டும், நீ சிந்திய முத்துக்கள் எல்லை தாண்டி வாழும், வாழ்க வளர்க,

உன்னை கவிதை வரிகள் கொண்டு வாசிக்க ஆசைதான். நீயோ வண்ணத்து பூச்சி போல் பல வண்ணங்களில் வாழ்கிறாய். நீ வானில் சிறகடித்து பறப்ப என்று பண்பலையை போற்றியுள்ளார். இவர் மாமா என்னும் உறவு பெயரில் பாடல்களை தேர்வு செய்து அனுப்பியிருக்கிறார். இவர் விரும்பி இருக்கக்கூடிய முதல் பாடல் நிறைஞ்ச மனசு. திரைப்படத்தில் பாடலுக்கான விளக்கம், உறவுகள் ஒரு காவியம் என்றால் என் மாமனோ அலைகடல், என் உள்ளம் உறவு மாமாதான் என்று அப்பாடலுக்கான விளக்கத்தை தந்திருக்கிறார்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலெண்ணைக்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க. உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலெண்ணையா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா? அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா ஒரு லிட்டர் இருக்குமா? இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா? அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பார்க்க ஒரு லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டிரையர்களின்
6: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
7: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னா, ஒரு பேஷண்ட்டு வந்திருந்தாங்க ஓபிக்கு. அவங்களுக்கு என்னன்னா, காலில் ஒரு சின்ன புண்ணு இருந்திருக்கு, அதில் வந்து சுகர், அவங்க அன்கன்ட்ரோல்டாக சுகர் இருந்திருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற எலும்பு வரைக்குமே அரிச்சிருச்சு. அவங்க ரொம்ப எதுவுமே இது பண்ணாமல் ரொம்ப அசால்ட்டாக அவங்க எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி புண்ணாயிடுச்சு சார், ரொம்ப 4-5 நாள் ஆகுது, ஃபுல்லாக நெறி கட்டிடுச்சு, ஃபுல்லாக வீங்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உள்ளே வந்து எலும்பு வந்து அரிச்சிருச்சு. ஸோ எக்ஸ்ரேல பார்க்கும்போது அரிச்சிருக்கு. ஸோ பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்குது. கிட்னி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ என்ன ரீசன்னா, இதெல்லாம் 2-3 நாளில் சுகர் லெவல் பார்த்திங்கன்னா 400-500 இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லா உறுப்பையுமே பாதிக்க ஆரம்பிச்சிச்சு. கிட்னி ஃபெயிலியர் போகுது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. இது மெயின் இன்றைக்கி இந்த ஸ்டோரி எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா, சுகர் இருக்கவங்களுக்கு ஏதாவது சின்ன புண்ணாகுதா, அது நீங்கள் கண்டிப்பாக மருத்துவத்தை போய் காமிச்சு அதுக்கான ஆன்டிபயோட்டிக்ஸோ அதுக்கான ட்ரெஸ்ஸிங்கோ நீங்கள் பண்ணிங்கன்னா அது பிரச்சனை சீக்கிரமாக நம்ம சரி செஞ்சுக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு நான் நம்மளே ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, மஞ்சள் வைக்கிறது, சும்மா ஏதாவது ஒரு மண் எடுத்து வைக்கிறது, இது க்ரீஸ் வைக்கிறது, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணோன்னா மெயினாக சுகர் இருக்கவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். ஒன்று வந்து காலை காப்பாற்றுறதுங்கிறது, அடுத்தது மெயினாக இது வந்து உயிரே காப்பாற்றுறதுங்கிறது கஷ்டமான விஷயமா போயிடும். ஸோ அதனால் சுகர் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து அதை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். நீங்கள் வாக்கிங் போங்க, கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற செருப்பு வந்து நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி செருப்பு யூஸ் பண்ணுங்கள். ஸோ அல்டிமேட்டாக அந்த பேஷண்ட்க்கு வந்து ஃபுல்லாகவே அட்மிஷன் பண்ணி ஆன்டிபயோட்டிக் பவராக கொடுத்து, ஸோ காலில் இருக்க கிருமி எல்லாமே நம்ம எடுத்து, ஸோ அந்த எலும்பு அழுகி போன எலும்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி, ஸோ இந்த மாதிரி பெரிய ப்ரொசீஜராக போச்சு. இதுவே எனக்கு அன்றைக்கி அடிப்பட்ட அன்றைக்கி என்கிட்ட வந்து காமிச்சிருந்தாருனா ரொம்ப சிம்பிள் வேலை. ஸோ ஆன்டிபயோட்டிக் நரம்பொலியாவோ இல்லை சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கவங்க நீங்கள் என்ன தான் இன்சுலின் போட்டு இது பண்ணாலுமே அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா சுகர் வேல்யூஸும் கண்ட்ரோலில் வராது. ஸோ இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆனால் தான் சுகர் வேல்யூமே நமக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ ஒன்று ஒன்று ஒரு இதில் இதை டிபெண்ட் பண்ணி அது இருக்குது, அதை டிபெண்ட் பண்ணி இது இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் வந்து நம்ம சீக்கிரமாக பார்க்காம விடுறதுனால வர பிரச்சனைகள் தான். அதிநவீன சிகிச்சைக்கு என்னென்னலாம் தேவையோ அது அத்தனையுமே இமய மருத்துவமனையில் இருக்குது. மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55

0: 8585. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

நேரம் இப்பொழுது பிற்பகல் 3:15 ஆகுது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விமான கோடை பண்பை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி அலங்கரித்துக் கொண்டிருப்பவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கங்காபுரம் தேன்மொழி ரமேஷ் அவர்கள். நேயர் தெரிவி செய்திருக்கும் அடுத்த பாடல் என்கிட்ட மோதாத திரைப்படத்திலிருந்து பாடல் விரும்பியிருக்கிறார். பாடலுக்கான விளக்கம், வானில் நட்சத்திரம் வாழும், வானில் நட்சத்திரம் வாழும், அதுபோல என் மனதில் வாழும் உறவு என் மாமா, அதிகப்படியான பாசம் அவர் மீது, அதனால் அதன்படியே போகும் என் நேசம் என்று அப்பாடலுக்கான விளக்கத்தை தந்திருக்கிறார்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
2: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர், திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960 14.
3: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
6: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டயர்களின் மண்ணத்தூரிகை.
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
9: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.

நேரம் இப்பொழுது பிற்பகல் 3:22 ஆகுது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய நேயர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கங்காவரம் தேன்மொழி ரமேஷ் அவர்கள். அவர் மாமா எனும் உறவு முறையின் பெயரில் பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மைனர் மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து. அதற்கான விளக்கம், என் மாமா ரொம்ப கோபக்காரன், ஆனால் அதைவிட அதிகமாகவே என் மேலே பாசம் வச்சிருக்கிற பாசக்காரன். சிறகு இல்லாமல் பறக்கிறேன், இதயத்தில் நீ இருப்பதாளா என்ற பாடலுக்கான விளக்கத்தை தந்திருக்கிறார்.

உள்ள மைகளும் பாடல்கள் அருங்கறி கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில் இன்று நேயர் திரிவாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேயர் விரும்பக்கூடிய அடுத்த பாடல் உத்தமராசா திரைப்படத்தில் வளம் வரும் பாடல். அப்பாடலுக்கான விளக்கம், தந்தையாய் தோழனாய் ஆசானாய் அன்னையாக இப்படி எல்லாமுமாக இருக்கிறாய் என் மாமாவே, தொலைவில் நீ இருந்தாலும் உன்னை தேடும் என் கண்கள் எப்போதுமே என்று அப்பாடலுக்கான விளக்கத்தை தந்திருக்கிறார்.

இது உங்கள் அபிமான கோடை பண்பை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் கிருஷ்ணகிரி மாவட்டம் கங்காவரம் தேன்மொழி ரமேஷ் அவர்கள். அவர் இருமறியக்கூடிய அடுத்த பாடல் தாய் மனசு திரைப்படத்திலிருந்து. அப்பாடலுக்கான விளக்கம், அவனுக்கு 1000 மொழிகள் தெரியும், அவனுக்கு 1000 மொழிகள் தெரியும், ஆனால் அவளுக்கு ஒரே மொழி மாமன் பேசும் பாசமொழி மட்டுமே. மலரை தேடி வரும் வண்டுகள் போல், மலரை தேடி வரும் வண்டுகள் போல் உன்னை தேடி வருவேன் மாமா என்ற பாடலுக்கான விளக்கத்தை தந்திருக்கிறார்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
2: ஹர்ச்சம், நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய்.
3: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
2: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
5: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
6: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள்.

0: அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டயர்களின் வண்ணத்தூரிகை.
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

இது உங்கள் அபிமான கோடை பண்பை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் கிருஷ்ணகிரி மாவட்டம் கங்காவரம் தேன்மொழி ரமேஷ் அவர்கள். அவர் மாமா எனும் உறவு முறையின் பெயரில் பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார். அடுத்ததாக அவர் விரும்பியிருக்கக்கூடிய பாடல் எங்க சின்ன ராசா திரைப்படத்தில் இருந்த பாடல். அப்பாடலுக்கான விளக்கம், மாமா உன் பாசம் என் உலகம், என் மாமா அடுத்த பிறவியும் நீதான், உன் அழகை ரசிக்க 1000 இரவுகள் தேவை, ஆனால் உன்னை நினைக்க 1 நொடி போதும் என்று அப்பாடலுக்கான விளக்கத்தை தந்திருக்கிறார்.

நேரம் இப்பொழுது பிற்பகல் 3:47 ஆகுது. இது கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. நேயர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் என்ன சார் ராசாவே திரைப்படத்தில் இருந்து பால் விரும்பி கேட்டிருக்கிறார். அப்பாலுக்கான விளக்கம் 2 வரியில் தொடங்கி இப்பொழுதும் அப்பொழுதும் என்று இரவு வரை ஏங்க வைத்து மாமா என்ற மறுகணமே பேச மறுப்பதென்ன என்று பாலுக்கான விளக்கத்தை தந்திருக்கிறார்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டயர்களின் வண்ணத்தூரிகை.
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
7: கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம்.
8: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
9: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
10: பண்பலை படைப்பாளிகள்.
11: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி.
9: பண்பலை படைப்பாளிகள்
8: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.
12: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்.
9: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
10: கோடை பண்பலை 100.5
8: பண்பலை படைப்பாளிகள்.
13: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
10: நிலைய இயக்குனர்,
13: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
10: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 6-2-4.

இது கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி அலங்கரித்துக் கொண்டிருப்பவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கங்காபுரம் தேன்மொழி ரமேஷ் அவர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் மாமா எனும் உறவு முறையின் பெயரில் பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியிருந்தார். நிகழ்ச்சியில் அவர் விரும்பியிருக்கக்கூடிய அடுத்த பாடல் மஞ்சு விருட்டு திரைப்படத்தில் இருந்து. அப்பாடலுக்கான விளக்கம்: அன்பில் மாமா நீ அலைகடல், பாசத்தில் நீ பனிமலை, உன் குணமோ கோடி மலர்வாசம், முயல்கள் எல்லாம் நடை போடுகின்றன, மலர்மணம் கொண்ட என் மாமனை காண என்று அப்பாளுக்கான விளக்கத்தை தந்திருக்கிறார். கேட்கப் போகும் இப்பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி அலங்கரித்த கிருஷ்ணகிரி மாவட்டம் கங்காவரம் தேன்மொழி ரமேஷ் அவர்களுக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும். கேட்கப் போகும் இப்பாடலை தொடர்ந்து தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்லின் சினிமா கொட்டகை இடம்பெறும். செய்தி சுருக்கத்திற்கு பிறகு

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை, ராணுவத்தின் துல்லிய தாக்குதல் மற்றும் தகவல் கட்டுப்பாட்டை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துவேதி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தெருவில் சுற்றித் திரியும் நாய்களை தடுப்பூசி செலுத்திய பின் மீண்டும் அதே பகுதியில் விடக்கூடாது என்ற உத்தரவை திரும்பப் பெற உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையில் சென்னையில் இன்று அத்துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பத்திரிகை சுதந்திரத்தை பேணி காத்திட மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சென்னை மாநகராட்சியின் ஆணையராக திரு ஜி எஸ் சமீரன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். சென்னை கிண்டி வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் வரும் வெள்ளிக்கிழமை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி ராஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார். சீன தைப்பையில் நடைபெற்று வரும் உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஆசிய வில்வித்தை சாம்பியன் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அரிஹரன் அம்சகரணன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நம் கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
3: மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மல்லசமுத்திரம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்.
0: வழங்கும் வண்ணத்தூரிகை
2: இணைந்து வழங்குவோர்
4: பரவச உலகம், அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம், அம்யூஸ்மென்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம், அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: சினிமா என்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல. காலையில் ஆரம்பிக்கும் தேநீர் முதல் இரவில் தூங்கப் போகும் தாலாட்டு வரை நம் வாழ்க்கையோடு இரண்டர கலந்ததுதான் சினிமா. அது மட்டும் இல்லாமல் சினிமாவில் தோன்றும் கதைகள், பாடல்கள், சண்டை காட்சிகள், கண்ணீர், புன்னகை என்ற நவரசங்களையும் அள்ளித்தரும் வெள்ளித்திரையை பற்றிய சுவாரஸ்யமான நிகழ்ச்சி தான் இப்போ நம்ம பண்பலையில் அரங்கப்போகிற திரைக்கேள்வி வண்ணத்தூரிகை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன்

0: வரவேற்கிறது உங்கள் கொடைப்பண்மலை 100.5. நிகழ்ச்சியில் பங்கு பெற நேயர்கள் வரவேண்டிய எண்கள் 24 உள்ளங்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 மற்ற வழக்கமாக பேசக்கூடிய உள்ளங்கள் 24 24 26 மற்றும் 290 333 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42 இணைத்து நிகழ்ச்சியில் உங்களோடு
1: ஈரோடு கைலாசம்,
0: செல்வராணி.
1: வணக்கம் நேயர்களே.
0: வணக்கம் நேயர்களே.
1: சொல்லுங்க செல்வராணி,
0: அப்புறம் எப்படி இருக்கீங்க?
1: சமீபத்தில் நலமா இருக்கும். சமீபத்தில் என்ன படம் பார்த்தீங்க?
0: நிறைய படம் பார்த்தேன்.
1: அது எந்த படம் ஞாபகம் இல்லை?
0: ஆ, நிறைய படம் பார்த்தேன். அதோட காட்சியை தான் இன்னைக்கு நம்ம வந்து
1: கேள்வியில் கேட்க போறோம்.
0: ஆமா, நான் மட்டும் இல்லை, நம்ம குட்டி பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த படத்தெல்லாம் பார்த்துருப்பாங்க. அந்த ஒரு தைரியத்தில் தான் இன்னைக்கு வந்து திரைக்கேள்வி துறிகையில்
1: கேள்வியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம்.
0: ஆமாம், எடுத்துகிட்டு வந்திருக்கோம்.
1: இப்போ முத முதலா யார் நிகழ்ச்சியில கேள்விக்கு பதில் சொல்ல வராங்க? சந்திச்சிருமா?
0: வணக்கம்.
1: வணக்கம். நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும்.
1: அங்க வெயில் எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கா?
0: பட்டைய கிளப்புது.
1: அப்படியே கேள்விக்கும் பதிலும் பட்டையை கிளப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையதான். முதல் கேள்வி
0: பாடல் ஒளிபரப்புவோம்.
1: அந்த பாடல் வந்து கேள்வி கேட்போம்.
0: ஆமா.

0: பாடல் கேட்டிங்களா?
1: கேட்டாங்க மேடம்.
0: என்ன படம்?
2: ஏதாவது தெரிஞ்சிச்சா?
0: ஐயோ தெரியலையே.
2: புது படம். இந்த படத்துக்கு இசை யாருன்னு சொல்ல முடியுமா?
0: பாட்டு பிடிச்சிருந்துச்சு.
2: பாட்டு கேட்போம் நம்ம, அவ்வளவுதான்.
0: உங்களுக்கு சுலபமாவே கேள்வி கேட்போமே. இந்த படத்தோட நடிகர் பேரை மட்டும் சொல்லுங்க. புது நடிகர் தான். நினைச்சிங்கம்மா
2: படத்து பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க.
0: அதுக்கு ஒரு மார்க் போட்டுறாங்க.
2: அடுத்து யாரு பதில் சொல்ல வராங்க? வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
2: வணக்கம்.
0: இவங்க சொல்லிடுவாங்க, ஏன்னா இப்ப பாதி விஷயம் தெரிஞ்சிருக்கும். அப்படித்தானே
2: சர்வேஸ்வரி அம்மா? நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
0: பாட்டே வேண்டாம், உங்கள்ட்ட நிறைய கேள்விக்கே வந்துடுறோம். வித் லவ் படம் இருக்குல்ல? அந்த படத்தோட நடிகரோட பேர் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா போதும் எங்களுக்கு.
2: நாயகன் யார்? அதான் கேள்வி.
0: நாயகனின் பெயர் மட்டும் சொன்னால் போதும். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க
2: அம்மா? நேத்து புது படத்துக்கு போயிருப்பாங்க போல.
0: அந்த படமும்
2: வரும் வரும்,
0: நிகழ்ச்சியோட கடைசிக்குள்ள வந்துடும். சரிங்கம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க. நினைச்சிங்கம்மா வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
3: இருவருக்கும் அழகான மாலை வணக்கம்.
2: சொல்லுவர்
3: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சிவங்கையா.
2: சிவா எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கும்.
2: எப்படி மழை பொழிவுங்க?
0: எல்லாருமே நல்லா இருக்கும். வித் லவ் படம் பாத்துட்டீங்களா?
3: என்ன படம் மேடம்?
0: வித் லவ்.
3: ஹிட் லவ்ங்களா?
2: வித் லவ்.
3: வித் லவ்ங்களா?

0: அதுல கூட ஐயோ காதலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் ஒளிபரப்பணும்.
1: ஆமா.
0: அந்த படத்தோட நாயகனோட பேர் என்ன?
2: அதான் கேள்வி.
0: சரி, டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல வந்து
1: புது நடிகர் தான வரும்.
0: புது நடிகர் தான். முதல் படம் இது. இது வந்து இப்ப நடிச்சது. இதுக்கு முன்னாடி ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. கைலாசம் ஐயா சொல்லிட்டாங்களே, டூரிஸ்ட் ஃபேமிலியில வந்து ஒரு சிறிய வேடத்துல நடிச்சிருப்பாரு. இதுதான் இவர் நடிச்ச முதல் படம். இந்த படத்தோட இசையமைப்பாலும் இவர் இயக்குனரும் அவர் தான். டூரிஸ்ட் ஃபேமிலியோட. சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: நன்றிங்க.
2: ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு

0: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை
2: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
7: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
8: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
7: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
8: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
7: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
8: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
7: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
9: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
10: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
11: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
12: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
11: எப்படிமா?
12: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
11: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
13: நம் காடை பன்மலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
0: கோபால் பல் பொடி. பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: ஹாய், ஹலோ எவ்ரிவன். நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
4: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
3: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
4: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற

0: நம்ம பிரீதி நர்சிங் காலேஜ் தான்.
1: எங்க காலேஜ்ல மேனேஜ்மென்ட் மூலமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1010.
0: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீதி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம். சோ நீங்க பிரீதி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
2: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
3: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
2: எப்படிமா?
3: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
2: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
4: நம்காடை பன்மலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
5: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
6: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.
7: நேரம் இப்போ மாலை 4:21 ஆயிடுச்சுங்க. இது கோடை பண்பலை 100.5
0: வண்ணத்துறிகையில் திரைக்கேள்வி துறிகைக்குள்ள இருக்கோம்.
7: இப்போ அடுத்த கேள்வி, இப்போ பொதுவாக தமிழ் வார்த்தைகள்லாம் இருக்குது இல்லை?
0: ஆமாம்.
7: முன்னாடி இருந்து படித்தாலும் அதே மாதிரி வரணும், பின்னாடி இருந்து படித்தாலும் அதே மாதிரி வரணும். ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம்.
0: ஆமாம்.
7: இப்போ அது மாதிரி தான் ஒரு கேள்வி கேட்க போகிறோம். அது சமயம் ஒரு பாடல் வரப்போகுது. அதை என்ன பாடல் கேட்டுருவோம்?

0: எப்படி இப்படிலாம்
1: இந்த பாடல தான் கேள்வி கேட்க போறோம். சரியா
0: கேட்கலாம்.
1: இப்ப யார் இணைப்புல காத்திருக்காங்க? வணக்கம்.
2: அன்பு தம்பி கைலாசம் அவர்களுக்கும் அன்பு தங்கை செல்வராணி அவர்களுக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்வது தேனி மாவட்டம் ஜூசி புலவரம் நாளிமலை அறிவாரம் ரங்கநாதன்.
1: நாளிமலை ரங்கநாதன்,
2: ஒரு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிருங்க.
1: சொல்லுங்க.
2: இன்னைக்கு என் மருமக ராஜி முருகனுக்கு 34வது பிறந்த நாள், என் பேட்டி கோசலா பாரதிக்கு 9வது பிறந்த நாள், தாய் மகளுக்கு ஒரே நாள் பிறந்த
0: நாள். எப்படி?
1: சரி, இருவருக்கும் வந்து கோடை பண்பின் சார்பாக பிறந்த நாள் நாள் வாழ்த்துக்கள். சரிங்களா? இப்ப ஒரு பாடல் கேட்டீங்களா?
2: கேட்டேன். இந்த பாடலவே இன்னைக்கு நம்ம பண்பலையில இன்னைக்கு கேக்குறேன்.
1: அப்படியா?
0: அப்படி ஒரு அருமையான அழகான பாடல்.
2: ரமணா பீம் சிங் இப்படி பழைய டைரக்டர் எடுத்த படம்னா கூட ஓரளவு
1: எதிர்பார்க்கறீங்க?
2: அப்ப ஒரு பாட்டு போட்டீங்கன்னு
1: தெரியாது. சரியா? அதுல இருந்தாலும் கேள்வி இல்ல, பாடல் மட்டும் தான் கொடுத்தோம்.
0: சரியா?
1: இப்ப கேள்வி என்னன்னா, நாங்க கொடுத்த பாடல் வந்து என்ன திரைப்படம் தெரியுமா? அந்த பாடலோட சிறப்பு என்ன தெரியுமா?
2: உண்மையிலே கண்டிப்பா தெரியாது.
1: சரி, மற்ற நண்பர்கள் கேட்டலாமா?
0: வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
3: இனிய மாலை வணக்கம்.
1: சொல்லுவார் யார்?
3: திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் கார்த்திக்.
1: அய்யலூர் கார்த்திக்,
0: பாடல் கேட்டீங்களா?
3: கேட்டீங்க, ஆனா எனக்குமே அது புதுசா தெரியுது. ஏதாவது
1: இல்ல, அந்த பாடலோட சிறப்பு என்ன தெரிஞ்சா?
3: பழைய
1: காலத்து
0: பாட்டா இருந்துச்சாலும் அதே தான், அதே தான்
1: முன்னாடி இருந்து வாசிங்கனாலும் அதே மாதிரிதான் வாசகம் வரும், பின்னாடி இருந்து வாசாலும் அதே மாதிரி வாசகம் தான் வரும். கவனிச்சிங்களா? கூறுது கவனிச்சிங்களா?
3: புதுப்படமா?
1: கொஞ்சம் புதுப்படம் தான்.
0: மற்றொரு
1: நண்பர் சொல்ற தயாரா இருக்கிறாரு.
0: வணக்கம்.

0: வணக்கம், வந்துட்டீங்க, பேர் சொல்லுங்க.
1: அம்மா வணக்கம்.
2: வணக்கம், யாருங்க?
1: சார், தென்காசி மாவட்டம் கரம்பூர் மாணிக்க வாசகம் பேசுறேன்.
2: தென்காசி மாவட்டங்களா?
1: ஆமா சார்,
0: மாணிக்க வாசகம்.
2: மாணிக்க வாசகம், என்ன மலைங்களாங்க தென்காசியில?
1: இல்லை, மழை இல்லை சார், மழை. நானும் ஆலங்குளம் பக்கம் எங்களுக்கு.
2: ம், அப்படியா?
1: ஆமாம், இப்போ வித்தியாசம் இருக்கு.
2: ம்,
1: தேசம் மேகமும் இருக்கு.
2: ம், மழை வரும்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா?
1: ஆமாம் சார், சொல்லியிருக்காங்க. ஐந்தடியில் தண்ணி விழுதா சொன்னாங்க, ரெண்டு நாளைக்கு முன்னே.
2: அப்படியா? கொஞ்சம் மழை பொழிவு இருந்தால் அப்படி தான் வந்திருக்கோம்.
1: ஆமாம்.
2: சரி, இப்போ அந்த பாடல் கேட்டிங்களா?
1: ஆமாம் சார்.
2: ம், அது என்ன பாடல் தெரியுமா?
1: ரகசிய போலீஸ்.
2: ரகசிய போலீஸ்.
1: ரகசிய போலீஸ். பாடல் வந்து, படம் வந்து ரகசிய போலீஸ். பாடல் வந்து, மயில் தோகை அசைத்தால் மழை மேகம்
0: நெருங்கும்.
2: அந்த பாடல் கொடுக்கவே இல்லையே, உங்களுக்கு வேணும்னு சொல்றீங்களா?
1: என்ன சார்?
2: இல்ல, அந்த பாடல் உங்களுக்கு வேணும்னு சொல்றீங்களா, இல்ல நாங்க ஒளிபரம் பாடல் அந்த பாடல் சொல்றீங்களா?
1: அது வேணும் சார்.
2: அந்த பாடல் அது நீங்க இந்த கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா கூட
1: கொடுத்துருப்போம்.
2: சரி, ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து அந்த பாடல் மறுபடியும் கேட்டு மறுபடியும் பதில் சொல்லணும், சரியா?
3: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
6: நம் கோடை பன்மலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.

0: இப்போ இந்த பாடலில் மேக ராகமே மேல தாளமே, இப்போ மேக ராகமே அதை திரும்பி படித்தாலும் அதே தான் வரும், மேல தாளமே அதை திரும்பி படித்தாலும் அதே தான் வரும், தாரா ராதா அது திரும்பி படித்தாலும் அதே தான் வரும், அதுதான் சரியா? இது என்ன திரைப்படம் அதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி, அதில் தான் அடுத்த கேள்விக்கு போகலாம். இப்போ யார் இணைப்பில் காத்திருக்காங்க? வணக்கம்.
1: இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: வணக்கம்.
1: சேலம் மாவட்டம் தொலசம்பட்டி சுதாகர், சுதாகர் மேடம்.
0: தொலசம்பட்டி சுதாகர்.
1: ஆமாங்க சார்.
2: பாடல் கேட்டீங்களா?
1: ஆ பாடல் கேட்டேன் மேடம்.
2: என்ன பாடல் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: வினோதன் மேடம்.
2: எப்படி
0: அதோட சிறப்பு என்ன, அந்த பாடலோட சிறப்பு?
1: ஒரே மாதிரி
0: அதை சொல்லணும்.
2: அப்படி வரிகள் வந்ததுக்கான பேர் என்னன்னு கேக்குறீங்க?
0: அந்த மாதிரி வந்து கவிதை எழுதுனா அதுக்கு என்ன பேர் அப்படின்னு
1: சொல்லுங்க.
0: அப்படியா? சரி நம்மளே சொல்லிடலாமா?
2: சொல்லிடலாம். அவங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு கேட்டலாம். முக்காசு சொல்லிட்டாங்க.
0: சூரியன் படத்துல இருந்து லாலாக்கு டோல் டப்பிமா.
2: சரி.
1: ஆமாங்க சார்.
0: சரி, பாடல் கேட்கல. இதுக்கான விளக்கம் என்னென்னா, அதுக்கு பேர் வந்து தமிழில் வந்து மாலை மாற்று கவிதை அப்படின்னு பேர், ஆங்கிலத்தில் பேலிண்ட்ரோம் அப்படின்னு பேர். முன்னாடி இருந்து வாய்ச்சாலும் அதே தான் வரும், பின்னாடி இருந்து வாய்ச்சாலும் அதுதான் வரும், சரிங்களா? வினோதன் படம். அந்த பாடலை பாடினது அது பார்த்திங்கன்னா ஹரிச்சரன், சாசா திருப்பதி. இசை வந்து டி இமான் இசையமைச்சிருப்பார். பாடலுக்கு வரிகள் வந்து மதன் கார்கே எழுதியிருப்பார். உங்களுக்கான பாடல் ஒளிவள வரும் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
3: இதுவரை நம் கோடை பண்பலையில் கேட்டு சுவைத்தோம் தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி. என்றும் மாறாத தரம் சுவை VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தர்

0: இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் ஃபார் விமென் அட்டானமஸ் திருச்செங்கோல்
3: வழங்கிய வண்ணத்தூரிகை
1: இணைந்து வழங்கியோர்
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
5: கோடை பண்பலை 100.5 இனி தொடர்வது பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
6: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
7: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
6: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
7: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
6: எனக்கும் பூமெக்ஸ்ல இருக்காப்பா.
7: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வண்ணத்தூரிகை.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
10: லாலாக்கு டோல் டப்பிமா கண்ணே கங்காமாவோ இடுப்ப சுத்தி.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
3: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: அடைப்பன்மலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
1: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
0: நம்காடைப்பன்மலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.

நேரம் இப்போது மாலை 4:38 ஆயிடுச்சுங்க. இது கோடை பண்பலை 100.5 சினிமா கொட்டுகை நேரில் ரொம்ப கேள்விக்கு அருமையாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த கேள்வி என்ன கேள்வி? பாடலை கேட்டுட்டு தான் கேள்வி கேட்போம். இப்போ பாடல் கேட்க தயாராக இருங்க.

0: இன்னொரு விஷயம், இந்த பாடல் கட்டணும் இது யாரு பாடினாங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க
1: எல்லாரும்.
0: ஆமா, ஆனா இது என்ன பாடம் அதுதான் கேள்வி கேட்க போறோம். இப்ப யாரு முத முதலா வந்து இனிப்புல பதில் சொல்ல காத்திருக்காங்க? வணக்கம்.
2: இதுவரைக்கும் மாலை வணக்கம். கோயிலா பழனிசாமி பேசுறேன்,
0: சத்தியமங்கலத்துல இருந்து. நலமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்க.
0: அங்க வெயில் எப்படி இருக்கு? பாடல் கேட்டீங்களா? அப்படி வந்து தப்பா சொல்லக்கூடாது, எதிர்பார்த்தோம். இல்லையே, புது படம். சரிங்களா?
2: என்னங்கய்யா?
1: தெரியல, பாட்டு கேட்டது.
0: சரி, தொடர்ந்து கேளுங்க, அதனோட தகவல் தெரிஞ்சுக்கலாம். ம்,
1: நன்றிங்க.
0: நன்றிங்க ஐயா.
1: வாங்க, வணக்கம்.
0: வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: யாருங்க?
3: ஈரோடு மாவட்டம் தாண்டாமலை வேணிநாதன்.
0: பாடல் கேட்டீங்களா?
3: இருவரும் நல்லா இருக்கீங்களா?
1: நிலையத்தில் எல்லாருமே நல்லா இருக்கோங்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன்.

0: மேடம்.
1: சரிங்கம்மா. ஒரே புன்னகையோடு வந்திருக்கீங்க.
0: ஓ,
1: நான் கூட பாடத்தோட பேரை கண்டுபிடிச்சி தான் சிரிப்போடு வந்திருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டேன்.
2: இது எதற்காக எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும், இருந்தாலும் ஒளிபரப்புங்கள் பாடலை.

0: பெற்றோர்க்கு. பாடல் கேட்டீங்களா?
1: கேட்டேங்க சார்.
0: என்ன பாடம் அது?
1: கேட்டதே இல்லைங்க சார், நீங்க கேட்டீங்க.
0: அப்ப இன்னொரு முறை உங்களுக்காக தானே ஒளியோர் பண்ணாங்க.
2: ஏதாவது
0: இந்த பாடலை பற்றி தகவல் ஏதாவது?
2: படம் பேரே எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டாங்களே.
0: குழு குடுக்கறதா?
2: புது படம்.
0: புது படம்.
3: சுரேஷ்
0: நடிச்சது
2: நடித்த முதல் திரைப்படம் எது?
0: அது வந்து பாடல் கேட்டோன்னே சொல்லிட்டேன், அந்த குரல் வந்து பரிச்சயமான குரல் உடனே சொல்லிருவீங்க. ஆனா அது கேள்வி அல்ல.
3: கோமாளி படம் சார்.
0: பாத்தீங்களா, உடனே சொல்லிட்டாரு. அவர் நடிச்ச வேற ஏதாவது திரைப்படங்கள் சொல்ல முடியுமா?
3: லவ் டுடே நடிச்சிருக்காருங்க. ராகன் டியூட் எல்லாம் நடிச்சிருக்காரு.
2: இவ்வளவுதான் விஷயம். எல்லா விஷயத்தையும் எல்லாம் எல்லாம்
0: எல்லாம் வந்துருச்சு, சொல்லிடுச்சு.
3: அனிருத் பாடி இருக்காங்க சார் அந்த பாடல்.
0: அருமை. சரி, என்ன பாடல் கேட்கலாம்?
3: இது குட்டி படத்துல இருந்து. கண்ணு ரெண்டு ரங்கராட்டினம் அனைவருக்காகவும்.
0: அனைவருக்காகவும் ஒரு சிறிய விளம்பர வேலை இடைவேளைக்கு பிறகு உங்களுக்கான பாடல் ஒளி விளம்பரம். நன்றிங்க சுரேஷ்.
4: கோடை பண்பலை 100.5 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
6: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமெக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள்.
4: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
7: ஆஹா.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 7382812345 ஆர் விசிட் www.mahindra.org.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
4: மிஸ்டர் கோல்டு 100% கடலை எண்ணெய்.
5: இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.

0: நேரம் இப்போ மாலை 4:49 ஆயிடுச்சுங்க. இது உங்கள் அபிமான கோடை இப்போ நம்முடைய 100.5 சினிமா கொட்டகை நேர்களெலாம் கிளிகளில் ரொம்ப அருமையாக பதில்
1: சொல்லிட்டு
0: இருக்கோம். இப்போ அடுத்த நாங்கள் வந்து ஒரு பாடல் ஒளிவரப்புறோம், அதில் தான் கேள்வி கேட்குறோம்.
1: வாங்க, வணக்கம்.

0: இப்போது அந்த பாடல் கேட்டீங்க, கேரளா இருக்க இடமெல்லாம் சொன்னாங்க, அதனால இந்த பாடல் வந்து கேரளாவில் எடுத்திருப்பாங்க நீங்கள் நினைப்பீங்க. அதுவும் கிட்டத்தட்ட சரிதான், ஆனால் கேள்வி அதில் தான் கேட்க போகிறோம். வணக்கம்.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: ராமநாதபுரம்
1: சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
2: குடியிலிருந்து முருகன்.
0: இப்போ பாடல் கேட்டீங்களாங்க ஐயா?
2: தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க?
3: கரூர் மாவட்டம்.
0: கரூர் மட்டும் எனக்கு
3: பிரியா பேசுறேன்.
1: பிரியா?
0: பிரியாவா?
3: ஆமாங்க சார்.
0: எந்த ஏரியால இருந்து பேசுறீங்க? கரூர்ல?
3: காப்பரத்தி.
0: கரூர் பரமத்தியா?
3: ஆமாங்க சார்.
0: சரிம்மா, பாடல் கேட்டிங்களா
3: சார்? கேட்டா.
1: கோபுரம் இருக்கிற இடத்துக்கு வாங்க. உங்களோட
0: தவணை முறையில் பேசுறேன், எங்களுக்கு கேட்க மாட்டேங்குது சரியா?
1: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க ஐயா?
4: தூத்துக்குடி முள்ளக்காடு பாபு.
1: நீங்க பாடல் கேட்டிங்களா?
0: இன்னொரு முறை கேக்குறீங்களா? கேளுங்க, கவனமா கேளுங்க.

0: ஆ பாடல் கேட்டிங்களா?
1: ஆமாம் சார், கேட்டேன் சார்.
0: ம்,
1: யார் ரெண்டு படம் சார், சின்ன குழு கொடுங்க சார்.
0: சின்ன குழு கொடுத்தா கண்டுபிடிச்சிருவீங்களா?
1: முயற்சி பண்ணுற சரி, நம்ம
0: சொல்லுங்கள்.
1: சின்ன குழு கொடுங்க சார்.
0: சத்யராஜ் அவர்கள் நடித்த படம் சொல்லுங்கள்.
1: சத்யராஜ் நடி
0: சொல்லுங்க.
1: சரி சார், அடுத்த வாய்ப்பு கொடுப்போம்.
0: வாய்ப்பு கொடுத்துடலாமா? சரி, இன்னொரு நாள் இருக்கு.

0: நேரம் ஆயிட்டு
1: நேச்சுனால இதுக்கான பதில் நம்மளே சொல்லிடுறோம். இது என்ன திரைப்படம், பெரிய மனுஷன் திரைப்படத்தோட பெயர். இந்த பாடலோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாடல்ல இசையமைப்பாளர் தேவாவும் கே ஜே ஏசுதாசையும் இணைஞ்சு பாடியிருப்பாங்க. அது இந்த பாடலோட சிறப்பு. சரியா,
0: இந்த பாடலோட நம்மளும் கிளம்பிடலாமா?
1: கிளம்பிடுவோம்.
0: நன்றி நேயர்களே.

0: கோடை பண்பலை 100.5 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமெக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய வண்ணத்தூரிகை.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் ஆர் கே ராஜேஷ், எம் பிரேம்தாஸ், கணினியின் கைவண்ணம் கே நூர்ஜஹான். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு பூஜா. இனி நம் கொடைப்பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் சித்திர செவ்வானம். சிவக்குமுன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

மேற்கொள்ளப்பட்டதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. நோய்களை ஏற்படுத்தக்கூடிய மற்றும் ஆபத்தான தெருநாய்களை கருணை கொலை செய்வதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையில் சென்னையில் இன்று அத்துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பத்திரிகை சுதந்திரத்தை பேணி காத்திட மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி தொடர்பான கோரிக்கைகள் மற்றும் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் வகையில் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் வரும் 27ஆம் தேதி குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சியின் ஆணையராக திரு ஜி எஸ் சமீரன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். சென்னை கிண்டி வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் வரும் வெள்ளிக்கிழமை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி ரஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐஸ்லாந்து பிரதமர் கிருஷ்ணாகானுடன் தூய எரிசக்தி, மீன்வளம், நீடித்த வளர்ச்சி உள்ளிட்டவை குறித்து இன்று இருதரப்பு பேச்சு நடத்தினார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை, ராணுவத்தின் துல்லிய தாக்குதல் மற்றும் தகவல் கட்டுப்பாட்டை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக

0: கோடை பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் சித்திர செவ்வானம்.
1: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.

மாலையின் மென்காற்றில் மனம் அமைதியை தேடும். தேநீர் கோப்பையின் சூட்டிலும் மல்லிகைப்பூவின் வாசத்திலும் நினைவுகள் பேசும். அமைதியான இம்மாலை வேளையில் உங்கள் எண்ணத்திற்கு வண்ணம் சேர்க்கிறது கோடை பண்பலை 1.5 சித்திர செவ்வானம். இனிய மாலை வணக்கம் நேர்களே, மழை வந்து மண்ணை தழுவுவது போல பெண்ணின் அன்பு மனதை நனைக்கும். பூவின் மனம் காற்றில் கலப்பது போல பெண்ணின் நினைவு உயிரில் கலக்கும். நிலா இரவை அழகாக்குவது போல பெண்ணின் காதல் வாழ்வை முழுமையாக்கும். வார்த்தைகள் சொல்லாத உணர்வுகளை கூட பெண்ணின் கண்கள் மௌனமாய் சொல்லிவிடும். இயற்கையெல்லாம் அழகென்றால் காதலிக்கும் பெண்ணின் மனம் அதைவிட அழகு. காதல் கண்டு ஏக்கம் கொண்டு காதலனை நினைத்து பெண்கள் பாடும் அழகான இனிமையான இடைக்கால இன்ப கானங்களை கேட்டு ரசிக்கலாம் இன்றைய சித்திர செவ்வானத்தில்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேட்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.

இசை வசந்தமாய் இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சித்திர செவ்வானம் கையில் கை சேர்த்து தோளில் சாய்ந்து கவலைகள் மறக்க வெறுமை தணிக்க மனம் அமைதி கொள்ள காதல் கனவுகளும் கற்பனைகளும் அரங்கேற படபடக்கும் இதயம் அவன் வரவை நாடி அலையும் பெண் குயில்.

என்றுமே தித்திக்கும் கோடை பண்பலை இன்னொரு பள்ளி ஐந்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சித்திர செவ்வானம். ஒவ்வொரு நாளும் கனவுகளை கட்டி வைத்து, காதல் நினைவுகளை இதயத்தில் தேக்கி வைத்து, மணவறை வாசலில் நிற்கும் அந்த நொடி வாழ்வின் அழகான தொடக்கம். அந்த இனிய நாளை எண்ணி ராகம் மீட்டும் வீணையாய் இவள்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
3: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.
4: எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலை இன்னொரு புள்ளியாய்ந்துள்ளது சித்திர செவ்வானம். இன்றைய சித்திர செவ்வானத்தில் காதல் கண்டு ஏக்கம் கொண்டு காதலனை நினைத்து பெண்கள் பாடும் அழகான இடைக்கால கானங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மல்லிகைப்பூ வாசம் வீச மண மேடையில் நாதஸ்வர ஓசையில் இதயம் துள்ள, பட்டுச்சேலை ஓரத்தில் வெக்கம் ஒளிந்து கொள்ள, தாலி கட்டும் அந்த கணத்திற்காக வாழ்வின் புதிய விடியல் காண ஏக்கம் கொள்ளும் பெண் உள்ளம்.

0: கானம் பாடும் நந்தவனம் நம் கொடைப்பண்பலை 100.5 நாளை காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் அழைக்கிறது திருப்பூர் மாவட்ட அன்பர்களை. 9 மணிக்கு வானவில், வானவிலின் வண்ணம் மீன் பதப்படுத்துதலும் தொழில் வாய்ப்பும். 11 மணிக்கு லேக் எஃப்எம் ஏரிச்சாலையிலிருந்து. பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம் நாங்களும் நடிப்போம்ல. 3 மணிக்கு உயிரெழுத்து, கோயம்புத்தூர் மாவட்டம் கஞ்சப்பள்ளி சுகுந்தா சுரேஷ் அவர்களின் தெரிவில். மாலை 4 மணிக்கு விடுகதை வண்ணத்துரிகை. 8 மணிக்கு இளமை பேசுகிறது ஆனா அவனா குண்டக்க மண்டக்க விளையாட்டுகளோடு. 10 மணிக்கு நினைவே சுகம் திருவாரூர் மாவட்ட நேயர்களுக்காக. இணைந்தே இருங்கள் கொடைப்பண்பலை 100.5.
1: கொடைப்பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிய சித்திர செவ்வானம்.
2: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.
3: கோடைப்பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

நேரம் மாலை 5:31. இணைந்திருக்கிறோம் சித்திர செவ்வானத்தில். அவன் வீட்டின் விளக்காக, வாழ்வின் துணையாக, கனவுகளை சேர்த்து, இன்ப நினைவுகளை கோர்த்து, அவனின் உரிமைக்காக, நல் உறவுக்காக காத்திருக்கிறது இந்த பெண் இதயம்.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
5: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5. 100.5 இன்றிரவு 10 மணிக்கு தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியாக நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களுக்காக. 9 மணிக்கு இரவு தாலாட்டாய் கொடை தின்றல், இன்று விருந்தினர் விருப்பமாக. சிறப்பிக்கிறார் சென்னை நாகேந்திரன் அவர்கள். 8 மணிக்கு பள்ளி கல்லூரி பயிலும் மாணவ கண்மணிகளுக்காக இளமை பேசுகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் நான் நிகழ் சிக்கு புக்கு விளையாட்டுகளோடு. 100.5 இணைந்திருக்கிறோம் சித்திர செவ்வானத்தில்.
1: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
3: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 26, குடிசையில் குதூகலம். அரண்மனையிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்த பெட்டியை சிவனடியாரிடம் ஒப்படைத்துவிட்டு வள்ளியும் பொன்னனும் படகில் ஏறினார்கள். இனி மறுநாள் பொன்னனும் வள்ளியும் பேசி பேசி சிரிப்பதற்கும் ஆச்சரியப்படுவதற்கும் எத்தனையோ விஷயங்கள் இருந்தன. படகு கிளம்புகிற சமயத்தில் தீவர்த்திகளுடனும் ஆட்களுடனும் வந்து சேர்ந்த மாரப்ப பூபதிதான் என்ன ஆர்ப்பாட்டம் செய்தான், என்ன அதிகார தோரணையில் பேசினான்? நிறுத்து படகை, பிடித்து கட்டு இரண்டு பேரையும், விடாதே, படகை சோதனை போடு என்று என்ன தடபுடல் செய்து விட்டான்! இவ்வளவு தடபுடலுக்கும் பொன்னனும் வள்ளியும்

0: அமைதியாய் இருந்தார்கள். படகை சோதனை போடும் போது அவர்கள் கரையிலேயே இறங்கி நின்று விட்டார்கள். படகில் ஒன்றுமில்லை என்று கண்டதும் மாரப்பனுடைய முகத்தில் ஏமாற்றமும் கோபமும் கொந்தளித்தன. பொன்னா, எங்கே அது என்றான். எது எங்கே சேனாதிபதி என்று கேட்டான் பொன்னன். கையிலே என்னவோ கொண்டு வந்தாயே, அதுதான். என்னவோ கொண்டு வந்திருந்தால் அது என்னமாய் இல்லாமல் இருக்கும் என்றான் பொன்னன். மாரப்பன் மிரட்டி உருட்டி பார்த்ததெல்லாம் பலிக்கவில்லை. மாரப்பன் தன்னுடைய ஆட்களை விட்டு மரத்தடியிலும் தண்ணீரிலும் கூட தேடி பார்க்க சொன்னான். ஒன்றும் கிடைக்கவில்லை. நடுநடுவே வள்ளி பொன்னன் காதோடு என்னவோ சொல்லி கலீர் என்று சிரித்தபடியால் மாரப்பனுடைய கோபம் அதிகமாயிற்று. இந்த அர்த்தராத்திரியில் என்னத்துக்காக இங்கிருந்து திருட்டுத்தனமாக கிளம்புகிறீர்கள்? படகு ஏது என்று கேட்டான். காலையில் தோணித்துறைக்கு போய் சேர்ந்து விடலாம் என்று இப்போதே கிளம்புகிறோம். இது எங்கள் பாட்டன் படகு, அதை தோணித்துறைக்கு கொண்டு போகிறோம் என்று வள்ளி மறுமொழி சொன்னாள். அரண்மனையில் புகுந்து நீங்கள் எதையோ திருடி கொண்டு வந்தீர்கள். கொண்டு வந்ததை எங்கேயோ ஒளித்து வைத்திருக்கிறீர்கள். உண்மையை ஒத்துக்கொள்ளாவிட்டால் உங்களை இப்படியே கொண்டு போய் காராகிரகத்தில் அடைத்து விடுவேன் என்றான் மாரப்பன். எந்த காராகிரகத்தில் அடைப்பீர்கள் என்றான் பொன்னன். நீ என்னத்துக்காக அவரோடு பேசுற? நாளைக்கு சக்கரவர்த்தியின் சமூகத்தில் வழக்கை தீர்த்து கொண்டால் போகிறது என்றாள் வள்ளி. இதை கேட்டதும் மாரப்பனுடைய முகம் தொங்கி போய்விட்டது. சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். பிறகு தன்னுடன் வந்திருந்த ஆட்களை போகச் சொல்லிவிட்டு பொன்னனை பார்த்து சாவதானமாய் சொன்னான். இதோ பார் பொன்னா, உனக்கும் எனக்கும் பழக்கம் ஏற்பட்டது இப்போது அப்போதல்ல. சில சமயம் நமக்குள் மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கிறதென்றால் அதற்கு உன் பெண்டாட்டியின் வாய்த்துடுக்குதான் காரணம் என்றான் மாரப்பன். இவருடைய கையிலே துடுப்பு, என்னுடைய வாயிலே துடுக்கு என்றாள் வள்ளி. நீ சற்று பேசாமல் இரு வள்ளி, ஆண் பிள்ளைகள் பேசிக் கொண்டிருக்கும் போது நீ ஏன் குறுக்கிடுகிறாய் என்றான் பொன்னன். ஓஹோ, நீங்கள் ஆண் பிள்ளைகளா? இருட்டிலே தெரியவில்லை, வெளிச்சம் போட்டு பார்த்தால் ஒருவேளை தெரியும் என்று வள்ளி முணுமுணுத்தாள். அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை நெஞ்சினியர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கோடைப்பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.

இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. நேரம் மாலை 5:45. கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் சித்திர செவ்வானம். கண்களில் 1000 கனவுகள், உலகமே அவனாக, மனம் முழுதும் அவன் நினைவாக, முப்பொழுதும் அவன் கற்பனையில் வரவை தேடி அன்பாய் வாழ ஆசை கொள்ளும் பெண் மனம்.

இணைந்திருக்கிறோம் சித்திர செவ்வானத்தில். அந்தியோடு சங்கமிக்க துடிக்கும் மாலை வேளையில் மழை வந்து நினைக்கும் இதயமாய், காற்று வந்து தீண்டும் சுகமாய், காதலனை நினைத்து காதல் கனவில் மங்கையர் பாடிய கானங்களை மகிழ்வாய் தந்து நிறைவுக்கு வருகிறது சித்திர செவ்வானம்.

0: இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி வனம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். அந்தி நேரத்தின் அழகில் ஆசை கவிதைகள் படித்து உங்கள் மனதை மெல்லிசையால் முழுதாய் நிறைத்து நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் பிரேமாஜகன். நன்றி நேர்களே. 100.5 இனி

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி வன்னியப்பர் கோயிலை தரிசிக்கலாம் என்று

பஞ்சபூதங்களில் ஒன்றான அக்னி ஆக்கப்பூர்வமாகவும் அழிவுபூர்வமாகவும் செயல்படும் ஆற்றல் கொண்டது. ஒருமுறை சப்தரிஷிகளும் ஒன்றாக இணைந்து வேள்வியை மேற்கொண்டார்கள். ஆனால் என்ன காரணத்தாலோ அவர்கள் எதிர்பார்த்தபடி அக்னி தீ நாக்குகளுடன் கொழுந்துவிட்டு உயரவில்லை. ரிஷிகளுக்கு கோபம் உண்டது. தாம் மிக சரியாக நெறி தவறாமல் உரிய சம்பிரதாயங்கள் அனைத்தையும் அனுசரித்துதானே யாகம் இயற்றுகிறோம். ஆனாலும் அக்னி அதற்கு உரிய மரியாதையை அளிக்கவில்லையே என்று கோபத்துடன் அக்னி பகவானை ஒளியிழந்து போகுமாறு சபித்து விட்டார்கள். தன் அலட்சியத்தால் தனக்கு நேர்ந்த இந்த கதியைக் கண்டு கலங்கி அக்னி பகவான் ரிஷிகளை சரணடைந்தார். தனக்கு சாப விமோசனம் அருளுமாறு வேண்டிக் கொண்டார். அவர்களும் சிவலிங்கம் ஒன்றை நிறுவி வழிபட்டால் ஈசனருளால் அவர் தன் ஒளியை சக்தியை திரும்ப பெறுவார் என்று அறிவுறுத்தினார்கள். அதன்படி பூம்புலகில் ஒரு நதிக்கரையில் சிவலிங்கத்தை சாபித்து ஆழ்ந்த பக்தியுடன் வழிபட்டார். அவருக்கு காட்சியளித்த ஈசன் அவருடைய சாபத்தை போக்கி அவர் பழகிபடி தன் சக்தியை மீட்டுக் கொள்ள அருள் செய்தார். வன்னி என்ற அக்னியின் பக்திக்கு செவிசாய்த்த ஈசன் வன்னீஸ்வரன் என்று அழைக்கப்பட்டார். அந்த சிவலிங்கம்தான் இப்போதைய வன்னியப்பர் கோயிலில் மூலவராக இடம்பெற்றிருக்கிறது.

அக்னிக்கு ராமாயண காலத்தில் நற்பெயர் உண்டு. அதாவது ராவணனை வதம் செய்து சீதையை மீட்டார் ராமபிரான். ஊரார் சந்தேகத்துக்கு மதிப்பளித்து சீதையின் கற்பை சோதிக்க முற்பட்டார். அப்போது தீ வளர்த்து அதில் புகுந்து வருமாறு அவளுக்கு ஆணையிட்டார். அவள் கற்புக்கரசி என்பதாலும் ராமனை தவிர பிரிதொரு ஆண்மகனை நினைத்தவள் அல்ல என்பதாலும் அக்னி அவளை தீண்டவே இல்லை. தீக்குள் புகுந்த போது எந்த தோற்றத்தில் காட்சியளித்தாலோ அதில் கொஞ்சமும் பழுதில்லாமல் அதைவிட புடம் போட்ட பொன்னாக சீதை மீண்டாள். இந்த சம்பவத்தின் அடிப்படையில் இத்தலத்தில் தான் தவம் மேற்கொண்ட நதிக்கு ராமநதி என்று பெயரிட்டு ராமனுக்கும் சீதைக்கும் பெருமை சேர்த்தார். இந்த கோயிலில் குறிப்பிடத்தக்க அம்சம் இங்கே நவகிரக சந்நிதி இல்லாததுதான். அதற்கு பதிலாக மூலவருக்கு முன்னால் உள்ள மண்டபத்தில் நவகிரக எந்திரம் புடைப்பு சிற்பமாக காணப்படுகிறது. இத்தகைய அமைப்பை வேறெந்த சிவன் கோயிலிலும் காண இயலாது என்கிறார்கள். வைணவ தலமான சுசீந்திரம் தானுமாலையன் கோயிலில் அமைந்துள்ள நீலகண்ட விநாயகர் முன்னே உள்ள மண்டபத்தில் இதே போன்ற அமைப்பு இருக்கிறது. இந்த சிற்பத்தில் ராகு கேது கிரகங்கள் பாம்பு வடிவில் அமைந்துள்ளன. இவற்றை பாம்பாட்டி ஒருவர் ஆட்டி வைப்பது போல சிற்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. காலசிற்ப தோஷம், ராகு கேது தோஷம் என்று கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நவகிரக எந்திரத்துக்கு விசேஷ பூஜை செய்து நிவர்த்தி பெறுகிறார்கள். இந்த மண்டபத்தின் தூண் ஒன்றில் கற்பிணி தோற்றத்தில் அம்பிகை காட்சியருள்கிறாள். காமிக ஆகமப்படி உருவாகி இருக்கிறது இந்த கோயில். ஐந்து நிலை ராஜகோபுரம் நிமிர்ந்து நிற்கிறது. உள்ளே மிகப்பெரிய நடராஜர் சிற்பம், அணுக்கே விநாயகர், பாலமுருகன், அன்னபூரணி ஆகியோரை உளமாற தரிசிக்கலாம். தவிர பிரகாரத்தில் 63 தொகையடியார்கள், சப்த கண்ணியர், வீரபத்திரர், தட்சிணாமூர்த்தி, கன்னிமூளை கணபதி, நாகக்கண்ணியர், நாகலிங்கம், பூரணி புஷ்கலையுடன் லிங்க வடிவில் அழகிய நம்பி, சாஸ்தா, வள்ளி தெய்வானி, சமேத சுப்பிரமணிய, சனீஸ்வரர், சண்டிகேஸ்வரர், காலபைரவர் மற்றும் ஒரு தூணில் தன் வாளியை ஆசனமாக கொண்டு அமர்ந்திருக்கும் ஆஞ்சநேயர் ஆகியோரும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார்கள். இதுவரை தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி

0: வன்னியப்பர் கோயிலை தரிசித்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்வர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வல்வர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
4: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: வணக்கம். நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது, மற்றவர்களுக்கு ஏற்படுதோ இல்லையேங்க, எனக்கு ஏற்படும். ஏன் தெரியுமா? இந்த நாளை உற்சாகமாக தொடங்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக. ஒரு வேலையை கூட பாட்டு பாடிக்கிட்டே செஞ்சா அவங்களுக்குள்ள அந்த ஒரு உற்சாகம் கரைபிரண்டு ஓடும். இப்படி கூட வைங்களேன், இந்த படகு ஓட்டுறவங்க ஏலே ஏலே ஐலசா அப்படின்னு ஒரு பாடுறதும், இந்த மரத்தை தூக்குறவங்க இது பண்ணுறவங்க ஏய் தூக்கு அப்படி விடாத இருந்தா அப்படிங்கிறதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உற்சாகப்படுத்திக்கிறதாங்க. அந்த உற்சாகம் மனசுக்குள்ள இருக்கிற போது நமக்கு எப்பவுமே மகிழ்ச்சி.

0: இருக்கும். நல்ல கவிதையை பார்த்துட்டா சந்தோஷமா இருக்கே. திருவள்ளுவர் சொல்றாரு, உண்மை மாதிரி ஒரு விஷயம் உலகத்துல நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிறார். யாமெய்யா கண்டவற்றுள் இல்லை எனைத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிற அப்படிங்கிறார். வாய்மையை காட்டிலும் பெருசா உலகத்துல வாய்மை என்ன? உண்மை தானே, வாயிலிருந்து வர்றதானே. உண்மையை காட்டிலும் நல்ல பொருள் உலகத்துல இருக்கா? உண்மையா இருந்துட்டாலே நமக்கு எல்லா நன்மையும் வந்து சேருங்க. உண்மையே நன்மைக்கு வழி அப்படி கூட வச்சுக்கோங்க. எப்படி இதை சொல்ல முடியும்? ஒரு உதாரணம் ஏதாவது சொல்ல வேண்டாமா? சமீபத்தில் ஒரு சின்ன ஒரு சொற்பொழிவில் ஒரு பகுதி பார்த்தேன். ஒரு மேடை பேச்சில் ஒரு மேற்கோள் கதை சொல்கிறாங்க. ஒரு பெரிய ஜமீன்தாருங்க, ரொம்ப நாள் அவர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டு பேர். இந்த வீடுகள்லாம் கட்டுறது, இந்த மர வேலை பார்க்கறது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேர். ஒரு முதுமை நெருங்கிடுச்சு அவங்கள்ட்ட. இப்போ ஓய்வு பெறலாம்னு நினைக்கிறாங்க. அப்படியா? சரி, ஒன்று செய்யுங்க, நீங்கள் ரெண்டு பேரும் போகிறதுக்குள்ள ஒரு நல்ல வீடை கட்டி கொடுக்க அப்படின்னு சொன்னோன்னே, என்ன போகிற நேரத்தில் எப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு சரின்றாங்க. அதுக்கான வேலையில் இறங்குறாங்க. அதில் ஒருத்தர் என்ன பண்ணாரு, போகிறோம்னு சொன்னால் விட வேண்டியதானே, நேரத்தில் போட்டு நம்மளை பிடிச்சிக்கிட்டு எதாவது சொல்கிறாரு, எப்பா எதையாவது பார்த்து விடுங்கப்பா, இந்தா அது இந்த மரம் போடுவா, சும்மா இந்த மரத்தை போடு, அது ஒன்றும் வேணாம், ஐயா இந்த இது இது போது போந்து போதும்ப்பா, இது போது விடு. அந்த பக்கம் இன்னொருத்தர், போகிறது போகிறோம், ஒரு நல்லது பண்ணிட்டு போயிட்டோம்னா நம்ம பேராது நிலைக்கும், ஏப்பா இருக்கிறதுலேயே நல்லதை போடுங்க, அது என்னப்பா தோதகத்தியா தேக்கா அந்த மரத்தை போடுங்க, ஆ தரைக்கு நம்ம நல்லா இருக்கணுமையா, எல்லாம் பழுக்கி பிரமாதமாக இருக்கணும். ரெண்டு பேர் வீடெல்லாம் கட்டி முடிச்சாச்சுங்க. விடைபெற போகிறாங்க, வேண்டிய பொருள்கள்லாம் கொடுத்துட்டு விடைபெற்ற அவங்கள அனுப்பி வைக்கிறப்ப, ஒரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வீட்டு சாவியை அவங்கள்ட்ட அந்த தட்டில் வச்சு கொடுக்குறாருங்க. இது என்னன்னு கேட்குறாங்க. நீங்கள் கட்டின வீடுதான், இவ்வளவு நாள என்கிட்ட உழைச்சிங்கல்ல, அதனால அந்த வீட்டை உங்களுக்கே கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. இப்ப திடுக்கிட்டாருங்க ஒருத்தர், யாரு எதுக்கு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு, இதனால என்ன கிடைக்க போகுது, போறப்ப விடாம நம்மளை போட்டு வேலையை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி, நல்ல பொருள் இல்லாம வீட்டை கட்டின அவரு, இந்த வீடு நமக்குன்னு சொல்லி இருந்தா நல்லா கட்டிருக்கலாமே. இன்னொருத்தர் என்ன நினைச்சாரு, யாரு கட்டின என்ன அது நல்லா இருக்கணும் அப்படின்னு உண்மையா உழைச்சாரு. அந்த உண்மையா உழைச்சவருக்கு உண்மையிலேயே அந்த வீடு கிடைச்ச உடனே அப்படியே தெய்வத்தை வணங்கி கண்கலங்கி நின்றாருங்க. உண்மையை பேசுவதையும் நன்மைகள் செய்வதையும் நாம் நம்முடைய வழக்கமாக கொண்டால் பெருமை பெறுவது நிச்சயம்ங்க.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினர் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: திருச்சி சாரதாஸ்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.
5: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
6: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.

நேயர்களே, இன்று இரவு 10 மணிக்கு வளம் வரும் நினைவே சுகம் நிகழ்ச்சியில் பங்கு பெற தஞ்சாவூர் மாவட்ட அன்பர்களை வரவேற்கிறது உங்கள் கொடை பண்பலை 100.5.

0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: இனி கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.
1: வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளுக்கு இடையே தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்த உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஆசிய டேக்வாண்டோ பூம்ஸ்கே சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பேயர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். நார்வே நாட்டின் தலைநகர் ஆஸ்லோவில் இன்று தொடங்கிய இந்த உச்சி

0: மாநாட்டில் இந்தியா, நார்வே, ஸ்வீடன், ஐஸ்லாந்து, ஃபின்லாந்து, டென்மார்க் நாட்டு தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, டிஜிட்டல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து இந்த உச்சி மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நார்டிக் நாடுகளுடனான இந்தியாவின் வர்த்தகம் 19 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது. இது மேலும் வளர்ச்சியடைவதற்கு இந்த உச்சி மாநாடு வழிவகை செய்யும் என்று எதிர்பார்ப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா நார்டிக் நாடுகள் இடையே உறவுகளை மேம்படுத்த கடந்த 2022 டென்மார்க்கின் கோப்பன்ஹேகன் நகரில் முதலாவது மாநாடு நடைபெற்றது. இந்த உச்சி மாநாட்டின் இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐஸ்லாந்து, ஃபின்லாந்து, டென்மார்க் நாடுகளின் பிரதமர்களுடன் ஆலோசனை நடத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய வர்த்தக உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், உலகளாவிய பிரச்சினைகளை சாதகமாக மாற்ற தொழில் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கோவிட் போன்ற பிரச்சினைகளை இந்தியா எதிர்கொண்டதாக கூறிய அவர், உற்பத்தியை அதிகரித்து முன்னேற வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டில் தற்போது 1800 உலகளாவிய திறன் மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதன் மூலம் 20 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் 10 லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். இதனிடையே மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையில் சென்னையில் இன்று அத்துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விளையாட்டுத்துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் மற்றும் செயல் திட்டங்கள் குறித்தும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் தலைமைச் செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்களும் தலைமைச் செயலாளர்களும் தங்களது முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்குவதாக உறுதிபட தெரிவித்துள்ளதாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இக்கூட்டத்தில் கட்சியின் பணிகள் மற்றும் மக்கள் பணிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழகத்தின் பொக்கிஷமான சோழர்கால செப்பேடுகளை நெதர்லாந்திலிருந்து இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கான முயற்சி குறித்து தமிழக முதலமைச்சர் திரு விஜய் எந்த கருத்தையும் தெரிவிக்காதது வருத்தமளிப்பதாக பிஜேபி சுட்டிக்காட்டியுள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி, கடந்த 10 ஆண்டுகளாக வெளியுறவுத்துறை அதிகாரிகள் இதற்கான ஆய்வுகளையும் முயற்சிகளையும் மேற்கொண்டதன் அடிப்படையில் அந்த செப்பேடு இன்று இந்தியா வசமிடம் இருப்பதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்பட உள்ள நிலையில் மாணவர்களின் மன உறுதி மற்றும் மன நலன் காக்கும் வகையில் தொலைபேசி வாயிலாக ஆலோசனைகளை பெறலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில், நட்புடன் உங்களோடு திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள், மருத்துவர்கள் ஆலோசனைகளை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள், பெற்றோர்கள் 1446 அல்லது 1004 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற மாவட்ட தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இந்த திட்டத்தின் கீழ் வருகின்ற 30ஆம் தேதி வரையிலான காலாண்டிற்கு கல்வி தகுதி கொண்ட

0: வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் பதிவு செய்து 5 ஆண்டு காலம் முடிவுற்ற பதிவுதாரர்களும் இம்மையத்தில் பதிவு செய்து 1 வருடம் முடிவுற்ற அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் தகுதியானவர்கள் ஆவர். இவர்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்திற்கு அனைத்து அசல் சான்றிதழ்கள், வேலைவாய்ப்பு அடையாள அட்டை ஆகியவற்றுடன் நேரில் சென்று விண்ணப்பத்தை பெற்றுக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. tnvelaivaippu.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: தமிழகத்தின் கோவை, திருப்பூர், நீலகிரி, மதுரை, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலிருந்து தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் வரை கேரளா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள்.
1: மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கட்டப்பட்டு வரும் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டுமான பணிகளை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பான பயிற்சி முகாம் ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தலைமையில் இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முதல்கட்டமாக 325 தனியார் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு தினேஷ்குமார் இன்று ஆய்வு செய்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி வாகன ஓட்டுநர்களுக்கான மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 14 பேர் படுகாயமடைந்தனர். மேட்டூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக நீர்வரத்து வினாடிக்கு 911 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னை கிண்டி வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் வரும் வெள்ளிக்கிழமை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி ராஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய டேக்வாண்டோ பூம்ஸ்கே சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பேயர் வெண்கலப்பதக்கம் வென்றார். உலான்பட்டரில் நடைபெற்ற 30 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்ச கர்ணன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றாட்டத்தில் இந்த இணை 21-19, 21-15 என்ற செட் கணக்கில் பிரான்சின் கிறிஸ்டோ பாப்போ, தோமா ஜூனியர் பாப்போ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளுக்கிடையே தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்த உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஆசிய டேக்வாண்டோ பூம்ஸ்கே சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பேயர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: மௌனமான மாலைப்பொழுதே மெல்லிசையால் அழகூட்டிக் கொண்டிருக்கிறது 100.5 கதம்ப மலர்கள்.

0: 5 பண்ணையும் பசுமையும்.
1: மானாவாரி சிறுதானிய உற்பத்தி தொழில்நுட்பங்களை பொறுத்தவரையில் வறட்சியை தாங்கும் திறன், குறைந்த நீர் தேவை, ஊட்டச்சத்து நிறைந்திருத்தல் போன்ற சிறு தானியங்களின் சிறப்புகளை பயன்படுத்தி மண் வளத்தை பாதுகாத்து அதிக மகசூல் பெறுவதை நோக்கமாக கொண்டது. மண்வளம் குறைந்த நிலங்களில் கூட சரியான யுத்திகளை கையாளும் பொழுது நல்ல மகசூல் மற்றும் லாபத்தை பெற இயலும். மானாவாரி சிறுதானிய உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய பயிர்கள் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் வி. வாசுகி அவர்கள்.
2: அன்பார்ந்த விவசாய பெருமக்களை, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இப்போ நம்ம சிறுதானிய பயிர் சாகுபடி குறிப்புகளுக்கு வரலாம். இப்போ நம்ம சிறுதானியங்கள் அப்படின்னா என்னென்ன பயிர்கள் நமக்கு வருது? இப்போ பார்த்தீங்கன்னா சோளம், கம்பு, கேழ்வரகு, சாமை, குதிரைவாளி, திணை, வரகு, இந்த மாதிரியான பயிர்கள் எல்லாமே வந்து சிறுதானிய பயிர்களில் வருது. இந்த சிறுதானிய பயிர்களில் முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம கம்பு, சோளம், இந்த ரெண்டு பயிர்களுமே முதல்ல பார்த்துடலாம். இப்போ சோளம் வந்து மானாவாரி பயிராக ஜூன் ஜூலையில் நம்ம ஆடிப்பட்டத்துலேயும் புரட்டாசி பட்டத்துலேயும் நம்ம பயிரிடுறோம் தமிழ்நாட்டில். இப்போ வந்து பிரதானமாக பார்த்தீங்கன்னா சோளத்துக்கு வந்து நம்ம வந்து நிலத்தை வந்து நல்லா உழுதுக்கணும். 2-3 முறை நல்லா ஒரு சட்டி கலப்பையோ இல்லை வந்து ஒரு கொத்துலையோ அந்த மாதிரி நிலத்தை நல்லா உழுதுட்டு புழுதி உழவுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி புழுதி உழவு நம்ம செய்துக்கணும். இதுக்கு வந்து நிலத்துல வந்து 2 மீட்டருக்கு 2 மீட்டர் அளவுல பாத்திகள்லாம் செய்துட்டு அந்த பாத்திகள்ல வரிசை விதைப்பு நம்ம பண்ணணும். 45 சென்டிமீட்டர், அதாவது 1.5 அடி ஒரு வரிசைக்கும் இன்னொரு வரிசைக்கும், அதே மாதிரி ஒரு பயிருக்கும் 15 சென்டிமீட்டர் ஒரு 1.5 அடி இடைவெளி கொடுத்து நம்ம வந்து விதைச்சுக்கணும். குச்சியில வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் ஆழத்துல ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு அதுல விதைய தூவிட்டு மூடிட்டோம்னா சோளத்துக்கு விதைப்பு முடிஞ்சிரும். இப்ப நிலம் தயாரிக்கும் போதே நம்ம வந்து எரு இடுதல்ங்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா மானாவாரி நிலங்கள்ல வந்து நமக்கு அங்கக தன்மை வந்து மிக குறைவாக இருக்கும். ஏன்னா வெப்பம் அதிகமா இருக்கும், நிலங்கள் வந்து மேடு பள்ளமாக இருக்கும், அதனால மழை அதிகமா ஒரே நேரத்துல வேகமா பெய்யுது அப்படின்னா அந்த மேல் மண் அரிச்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அந்த மாதிரியான மண்கள் வந்து வளம் கம்மியாகவும் அங்ககத்தன்மை கம்மியாகவும் நீர் பிடிப்பு திறன் குறைவாகவும் இருக்கும். இந்த மாதிரியான நிலங்களுக்கு முக்கியமானது என்னன்னா நம்ம வந்து அங்கக எருக்கள், அதாவது தொழு உரம், கம்போஸ்ட், பசுந்தாள் உரம், பசுந்தழை உரம், இந்த மாதிரியான இயற்கை உரங்கள் வந்து நம்ம வந்து மண்ணுக்கு அவசியம் கொடுக்கணும். இப்ப இதுல என்ன சொல்றோம்னா நாங்க 12.5 டன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா உங்களால 5 டன் வரைக்குமே நீங்க கொடுக்கலாம். நன்கு மக்கிய பண்ணை தொழு உரம் இதை வந்து நம்ம கொடுக்கலாம், இல்லைன்னா தென்னை நார்கழிவு இதெல்லாம் போடலாம். இதுக்கு கூட வந்து நம்ம 2 கிலோ அசோஸ் பயிரிலம், அதே மாதிரி 2 கிலோ பாஸ்போபாக்டீரியம், சாம்பல் சத்து தரக்கூடிய நுண்ணுயிரி பாக்டீரியாவும் வந்திருக்கு, அந்த பாக்டீரியாவும் 2 கிலோ சேர்ந்து கலந்து நம்ம கடைசி உழவும் போது இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாட்டுக்கலப்பை கொண்டு ஒரு உழவு செஞ்சு நீங்க அதை மண்ணில் நல்லா கலந்து விட்டுட்டோம்னா இது வந்து மண்ணுக்கு நல்ல நீர்பிடிப்பு திறனை அதிகரிக்கும், வளமும் கூடும், அதே மாதிரி பயிர் மகசூல் வந்து நல்லா கிடைக்கும் நமக்கு. மானாவாரிக்கு இது முக்கியமான ஒரு செயல். இப்ப சோளத்துக்கு வந்து விதை அளவு பாத்தீங்கன்னா 15 கிலோ ஒரு ஹெக்டருக்கு சொல்றோம். அதே மாதிரி விதை நேர்த்தியும் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். நுண்ணுயிரிகள்லாம் வந்து விதை நேர்த்தி செய்யணும்னா 1 கிலோ அசஸ் பயிரிலும், 1 கிலோ ஃபாசோ பாக்டீரியா, அதே மாதிரி 1 கிலோ நம்ம சாம்பல் சத்து தரக்கூடிய பாக்டீரியா, இது மூணையும் விதையோட கலந்து நம்ம வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விதை நேர்த்தி செய்து விதைக்கலாம். அப்புறம் உர நிர்வாகம்னு பார்த்தோம்னா மானாவாரி சாகுபடிக்கு குறைந்த அளவே நம்ம உரங்கள் பரிந்துரை செய்யறோம். அதாவது 40 கிலோ தழைச்சத்தும் 20 கிலோ மணிச்சத்தும் நம்ம சொல்றோம். இந்த தழைச்சத்தும் மணிச்சத்து வந்து விதைக்கும் போது அடி உரமா முழுசும் கொடுத்துடணும். அதே மாதிரி தழைச்சத்துல ஒரு 50% அடி உரமா கொடுத்துட்டு மீதி 50% வந்து மேலுரமாக மண்ணில் நீர் இருக்கும்பொழுது நம்ம கொடுக்கணும். பயிர் வளர்ச்சி காலத்தில் எப்போ நீர் நமக்கு இருக்குதோ மண்ணில் அந்த நேரத்தில் நம்ம மேலுரமாக நம்ம வழங்கலாம். களை நிர்வாகம், களையை எப்படி நம்ம கட்டுப்படுத்தணும், மானாவாரி சாகுபடியில் களை மேலாண்மைங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த களையை நம்ம கட்டுப்படுத்தலை அப்படின்னா வந்து பயிரில் வந்து நமக்கு மகசூலே வராத போயிடும் சில சூழ்நிலைகள்லாம். அப்போ களை கட்டுப்பாடு எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா 30 நாள் விதைத்த 30வது நாளில் ஒரு களை எடுக்கணும் சோளத்தில், அதே மாதிரி 45வது நாள் இன்னொரு கை களை எடுக்கணும். இப்போ வந்து சோள பயிரில் ஊடு பயிராக நம்ம என்ன பயிர் போடலாம்னா தட்டப்பயிரை போடலாம் அல்லது உளுந்து போடலாம். இந்த மாதிரி நம்ம தட்டப்பயிரும் உளுந்தும் நம்ம சோளத்தில் சாகுபடி செய்கிறோம்னா 60 நாள் வரைக்கும் களையே வராது. அந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஊடுபயிர் சாகுபடி நம்ம சோளத்தில் செய்து சிறந்த மகசூல் எடுக்கலாம். இப்போ கம்பில் வந்து 5 கிலோ விதை தான் நமக்கு தேவைப்படுது கம்புக்கு. ஏன்னா கம்பு வந்து சிறிய விதை இல்லையா, சோளத்தை விட கம்பு சிறிய விதை. 5 கிலோ விதை இருந்தாலே போதுமானது. இதுக்கும் 45 சென்டிமீட்டர் இடைவெளி விடணும் வரிசைக்கு வரிசை. அதே மாதிரி 15 சென்டிமீட்டர் செடிக்கு செடி இடைவெளி இருக்கணும். விதைப்பு வந்து வரிசை விதைப்பு

0: செய்யறதுனால நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலத்துல வந்து பயிர் எண்ணிக்கை அப்படிங்கறது மிகவும் முக்கியமானது. பயிர் எண்ணிக்கை வந்து சீராக இருந்தா மட்டுமே நமக்கு வந்து அதிக மகசூல் கிடைக்கும். நீர், நிலம், காற்று, உரச்சத்துக்கள் எல்லாமே வந்து ஒரு பயிருக்கு தேவையான அளவு எப்ப கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, பயிருக்கு போதுமான இடைவெளி இருக்கணும், ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும், அதாவது குறிப்பிட்ட இடைவெளி இருந்தா மட்டும்தான் இது எல்லாமே சீரான முறையில பயிருக்கு கிடைச்சு பயிர் நல்லா வளர்ந்து அது வந்து நல்ல மகசூல் நமக்கு கொடுக்கும். அப்படி இல்லை, நெருக்கமா கையில தூவுறோம், விதைய தூவுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இடத்துல நெருக்கமா இருக்கும் செடிகள், ஒரு இடத்துல தூர தூரமா இருக்கும். அப்படிலாம் இருக்கும்பொழுது இந்த மாதிரியான இயற்கை வளங்கள், நம்ம கொடுக்குற உரங்கள், நீர், மழை நீர், இந்த மாதிரி சூரிய ஒளி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா சீரான முறையில ஒவ்வொரு செடிக்கும் கிடைக்காது, நிறைய இடத்துல வீணா போயிடும். அதனாலதான் நமக்கு வந்து பயிர் எண்ணிக்கை அப்படிங்கிறது மிகவும் கவனத்துல கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரணி. அதனால இதுக்கு வந்து 45 சென்டிமீட்டர் ஒரு வரிசைக்கும் ஒரு வரிசை அப்படின்னு நம்ம போடும்போது அழகா காற்றோட்டமாகவும் இருக்கும் இல்லையா. வயல் நல்ல காற்றோட்டமா இருக்கும், நம்ம களை எடுக்கிறது ரொம்ப சுலபமா இருக்கும். அப்புறம் நம்ம வந்து நடந்து போறதோ இல்ல ஏதாவது இடைவுழுவும் நம்ம உழலாம், சின்ன இடைவுழுவு கலப்பெல்லாம் வச்சு நம்ம இடைவுழுவே பண்ணிக்கலாம், களையே எடுக்க வேண்டாம். இப்படி எல்லாம் நம்ம பண்ணும்போது மண்ல காற்றோட்டம் அதிகமாகும், அதே மாதிரி அந்த களைகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்படும். அதனால நீர் வந்து பாத்தீங்கன்னா களைகளுக்கு போகாம செடிகளுக்கு போய் செடிகள் வந்து நல்ல வளர்ச்சி அதிகமா இருக்கும். இதுலயும் வந்து கம்புக்கும் வந்து 40 to 20 தழைச்சத்து மணிச்சத்து சொல்றோம். இங்கே 12.5 டன் வந்து நம்ம தொழுவுரம் கொடுக்க சொல்றோம். களை எடுக்கிறது பாத்தீங்கன்னா கம்புல வந்து 2வது வாரத்துல ஒரு களை எடுக்கிறோம். அதே மாதிரி 30வது நாள்ல ஒரு களை எடுக்கலாம், 15வது நாள், 30வது நாள், 2 கை களை எடுத்துக்கலாம். அப்புறம் ராகியை பார்க்க போறோம். ராகி வந்து பாத்தீங்கன்னா ராகின்னா நம்ம கேழ்வரகு. கேழ்வரகு வந்து நல்ல பருவமழை இருக்கிற காலத்துல கேழ்வரகு வந்து மானாவரியா நம்ம சாகுபடி செய்யும் போது நல்ல லாபம் கிடைக்கும் நமக்கு. நிலம் வந்து இதுல வந்து செம்மண், இருமன், இந்த மாதிரி இருமன் கலந்த நிலங்கள் கேழ்வரகளுக்கு பயிரிடறதுக்கு நல்ல ஏற்ற நிலங்கள் இதெல்லாம். இதுல அது மாதிரி உழவு வந்து நல்ல புழுதி உழவு செஞ்சுக்கணும் நம்ம. அப்புறம் விதை நேர்த்தி நான் சொல்லிட்டேன் என்ன பண்ணணும்ன்றத. அப்புறம் வந்து கேழ்வரகுல நம்ம நாற்றாங்கால் விதைப்பு நம்ம செய்யலாம். மானாவரிக்குமே அது நாற்றாங்கால் விதைப்பு செய்யறதுங்கிறது நம்ம பழக்கத்துல இருக்கு, அது ஏற்றதும் கூட. நாற்றாங்கால்ல வந்து நம்ம உயர் பாத்தி அமைச்சுக்கிட்டு அதுல வந்து 5 கிலோ விதை நமக்கு போதுமானது நாற்றாங்கால் இதுக்கு. இதே வந்து நம்ம 12.5 சென்ட் தேவைப்படும், அதாவது இப்போ ஒரு 2.5 ஏக்கர் ஒரு ஹெக்டருக்கு நம்ம வந்து 12.5 சென்ட் நாற்றாங்கால் அமைச்சா போதுமான நாற்றுகள் நமக்கு நடவுக்கு கிடைக்கும். இப்ப நாற்றோட வயது பாத்தீங்கன்னா 18 to 20 நாட்கள் வயதுள்ள நாற்றுகளை நம்ம எடுத்து 30 to 10 சென்டிமீட்டர் இடைவெளி கொடுத்து நம்ம நாற்றுகளை 2 or 3 நாற்றுகளோட நட்டுக்கலாம். தொழுவரமும் இதுக்கு 12.5 டன் போட சொல்றோம் நாங்க. உர பரிந்துரை, அதாவது மண் பரிசோதனை இல்லாத நிலங்கள்ல வந்து 60-30-30 கிலோ தழை மணி சாம்பல் சத்தை நீங்க வந்து நிலத்துல கொடுக்கணும் கேழ்வரகுக்கு. இதுல வந்து அடிவுரமா நம்ம வந்து மணிச்சத்தும் சாம்பல் சத்தும் கொடுத்துடுறோம். தழைச்சத்தை மட்டும் நம்ம என்ன பண்றோம்னா பாதி 50%, அதாவது 30 கிலோவா அடிவுரமாகவும், மீதி உள்ள 50% 25% 25-30 நாள்லயும், அப்புறம் மீதி இருக்கிற 25% 40-45வது நாள், அதாவது அடிவுரம் கொடுத்ததுல மீதி இருக்கிற பாதி அதை 2 பிரிச்சு 2 தடவை நீங்க கொடுக்கும் பொழுது பயிர் வளர்ச்சிக்கு தேவையான அளவு அந்தந்த பருவத்துல கிடைச்சு நமக்கு மகசூல் கூடும்.
1: கோடை பந்தலை 1.5 இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும். இதுவரை மானாவாரி சிறுதானிய உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்கம் தந்தார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய பயிர்கள் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் வி. வாசுகி அவர்கள்.
2: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.

எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலை இன்னொரு புள்ளி ஐந்தில் இப்போது நாம் கேட்டு மகிழ ஆசையில் ஒரு கொக்கோ. இனிய இரவு வணக்கம் நேர்களே, பிடித்த பாடல் ஒலிக்கும் போது உலகமே கொஞ்சம் அழகாகிறது. அந்த சில நிமிடங்களில் மனம் மட்டும் வேறொரு உலகத்திற்கு போய்விடுகிறது. ஒவ்வொரு வரியும் ஒரு கதை சொல்லும், ஒவ்வொரு மெட்டும் இதயத்தை தொட்டு செல்லும். பிடித்த பாடலை மட்டும் எத்தனை முறை கேட்டாலும் புது உணர்வை தரும், உற்சாகம் தரும். அப்படி உங்கள் மனம் லயித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் இனி வரும் ஒரு மணி நேரமும். மனம் ரசித்த பாடல்

0: இல்லை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நீங்களும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், பேர் இதெல்லாம் வந்து குரல் பதிவு செஞ்சு அதாவது வாய்ஸ் மெசேஜாக அனுப்பணும். எந்த நம்பருக்கு அப்படின்னா 94 86 28 24 24 அப்படின்ற எண்ணுக்கு அனுப்பி வைங்க. கேட்டு ரசிக்கலாம். இப்போது முதல் பாடல் யார் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு கேட்டுடலாமா?
1: கோடைப்பண்பலை 100.5 அன்பு அறிவிப்பாளருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் திருவாரூர் மாவட்டம் பில்லூர் சதா கௌதமன். ஆசையில் ஒரு கொக்கு நிகழ்ச்சியில் எனக்கு காலமெல்லாம் காதல் வாழ்க படத்திலிருந்து வெண்ணிலவே வெண்ணிலவே வெக்கம் ஏனம்மா.
0: உங்களுக்கான பாடல் கோடைப்பண்பலை 100.5.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
2: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்திருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: இசை வசந்தமாய் இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். ஆசையில் ஒரு குக்கு. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், பேர் இதெல்லாம் வந்து குரல் பதிவு செஞ்சு 94 86 28 24 24 அப்படின்ற எண்ணுக்கு அனுப்பி வைங்க, கேட்டு ரசிக்கலாம். இப்போது யார் எங்கேருந்து பாடல் கேட்டிருக்காங்க கேட்கலாமா?
1: வணக்கம் கோடை எஃப்எம், நான் திருச்சி மாவட்டம் தூரங்குறிச்சியிலிருந்து அசிசி எட்வின் பேசுகிறேன். மை ஃபேவரட் சாங் இஸ் 7ஆம் அறிவு படத்திலிருந்து இன்னும் என்ன தோலா சாங்.
0: உங்களுக்காக கோடை பண்பலை 100.5 அந்த பாடல்.

0: உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்தும் கோடை பன்மலை இன்னொரு புள்ளி ஐந்து லித ஆசையில் ஒரு கூக்கு. நேரம் பார்த்தீங்கன்னா இரவு 7:14 ஆயிருச்சு. கட்சவி வழியா குரல் பதிவு செஞ்சு பாடல்களை கேட்டு இருக்காங்க நேர்கள். இப்போ யாரு எங்கிருந்து கேட்டிருக்காங்கன்னு கேட்கலாமா?
1: கோடை பண்பலைக்கு வணக்கம். நான் தேவி, திண்டுக்கல்ல இருந்து. எனக்கு பிடித்த பாடல் மேட்டுக்குடி படத்திலிருந்து அன்புள்ள மன்னவர். நன்றி
0: தேவி. உங்களுக்கான பாடல் 100.5.

0: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
1: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.
2: மனம் திரும்பிய பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பந்தலை 100.5. ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் 94 86 28 24 24 அப்படின்ற எண்ணுக்கு குரல் பதிவு செஞ்சு அனுப்புங்க. என்ன பாடல் வேணும் அப்படின்னு கேட்டு ரசிக்கலாம் நிகழ்ச்சியில். இப்போ யார் பாடல் எங்கேருந்து கேட்டிருக்காங்க கேட்கலாமா?
3: கோடை பண்பலை வானொலிக்கு இனிய இரவு வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் ஆண்டனி சாலமன்ராஜ். எனக்கு பிடித்த பாடல் படம் கண்டு கொண்டேன் பாடல் கண்டு கொண்டேன். இந்த இனிய பாடலை அனைத்து நேயர் உலகங்களுக்காகவும் வழங்குங்கள். நன்றி.
2: ரொம்ப அழகாக பாட முயற்சி செய்கிறீங்க, பாடல் கேட்கலாமா?

0: என்றுமே தித்திக்கும் கோடை பன்மலை இன்னொரு புள்ளி ஐந்தில் இது ஆசையில் ஒரு குக்கு. நிகழ்ச்சியில இப்ப பாடல் யாரு, எந்த ஊர்ல இருந்து கேட்டிருக்காங்க கேக்கலாமா?
1: தரம் போற்றும் பண்பலை, அது தரமான பண்பலை, 100.5 கோடை பண்பலை. இனிய வணக்கம், நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் தட்டிலிருந்து ஆறுமுகம் பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் சின்ன பசங்க நாங்கள், இந்த படத்துலேருந்து ஜோடி நல்ல ஜோடி அப்படிங்கிற பாடலை நம்ம 24 மாவட்ட நேயருக்கும் எனக்கும் சேர்த்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி.
0: எல்லாருக்காகவும் பாடல்

0: 12 நிமிடம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் பாடல்கள் கேட்டுட்டே இருக்காங்க. புது நேர்களும் நிறைய நேர்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ பாடல் யாரு எங்கிருந்து கேட்டிருக்காங்க கேட்கலாம்.
1: பேர் மகிழன். எங்க அப்பாவுக்கு பிடிச்ச பாட்டு அழகிய லைலா, எனக்கும் பிடிச்ச பாட்டு அழகிய லைலா. நாங்க இப்ப திருப்பூர்ல இருந்து இது அழகிய லைலா போடுங்க.
0: அழகிய லைலா மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மகிழன். படம் பேரு சொல்லல, ஒரே ஆர்வம், புன்னகை, சிரிப்பு, சந்தோஷம். அது என்ன படம் அப்படின்னா உள்ளத்தை அள்ளித்தா. உங்களுக்காக பாடலை நாங்க அள்ளி தரோம், கேளுங்க.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
3: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மீனா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை பலப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: கோடை பண்பலை வானொலி 100.5 சொந்தபந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இப்போ நம்மோட பேசுவதற்காக வந்திருக்காங்க. தம்பி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் முத்துக்குமரவேல்.
0: முத்துக்குமரவேல், கொடைக்கானல் எத்தனாவது முறை?
1: முதல் தடவை.
0: இப்போதான் முதல் முறை வந்திருக்கீங்களா? சரி சரி. உங்களுக்கு சொந்த ஊர் எங்க?
1: சொந்த ஊர் தேனி பெரியகுளம் வடுகப்பட்டி.
0: தேனி பெரியகுளம் வடுகப்பட்டி, இப்படி சொன்னா தான் தெரியும் உங்களுக்கு. தம்பி நீங்க என்ன படிக்கிறீங்க?
1: நான் 9th முடிச்சு இப்போ 10th போகிறேங்க.
0: பொதுவாகவே படிக்கக்கூடியவங்களை கேட்கக்கூடிய கேள்வி தான், உங்ககிட்டயும் அதே தான் கேட்க போகிறேன். எதிர்கால லட்சியம் அப்படின்னா என்ன ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க?
1: நான் ஒரு பாடகனாக ஆகணும்னு ஆசைப்பட்றேங்க.
0: அப்படியா? ஏங்க, எல்லாம் பார்த்தா ஒன்று வானத்தில் பறக்கணும், இல்லை கடலில் மிதக்கணும், அப்படிலாம் யோசிப்பாங்க. நீங்கள் என்னங்க பாடகர் ஆகணும்னு சொல்கிறீங்க?
1: ஆமாங்க, அதில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. எங்கள் அப்பா அம்மாவுக்கும் அது நான் அப்படி ஆகணும்னு தான் அவங்களுக்கும் ஆசை.
0: அப்படியா? சரி. பாடலாம் உள்ளூரில் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த வீட்டில் வந்து பாத்ரூம் சிங்கர், அப்புறம் வீட்டில் ஊரில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சின்னு வச்சுங்களேன், ஏ இந்த பயலை கூப்பிடுப்பா நல்லா பாடுவான் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஊரில் கூப்பிடுவாங்க அவங்கள?
1: எங்கள் ஊரில் நான் முதல்ல பாடி காமிச்சா தான் அவங்க என்னை கூப்பிடுவாங்க. அதுக்கு முதல்ல எனக்கு வாய்ப்பு கிடைக்கணும்.
0: அதனால தான் இன்னைக்கு கோடை பண்பலையில் பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
1: தேங்க்ஸ்.
0: சரியா, என்ன பாடல் பாடலாம் நீங்கள்?
1: நான் வந்து போறானே போறானேன்னு ஒரு சாங் இருக்குது, அது வந்து மேல் வெர்ஷனில்
0: பாட போகிறீங்க. பாடுங்க, கேட்போம்.

0: போராளே.
1: இந்த பாடல் யார் பாடின தெரியுமா?
0: இது வந்து ரஞ்சித் பாடினார்.
1: நல்ல ஒரு பாடகர். அந்த குரலில் கிட்டத்தட்ட உங்களுடைய குரலும் சேர்ந்து கேட்பதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல பாடகராக வருவதற்காக கோடை பொன்மொழியின் சார்பாக வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: சரி, இந்த நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்கலாம். உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும்?
0: எனக்கு வந்து இப்போ டியூடில் வந்த கண்ணுக்குள்ளே பிடிக்கும்.
1: கண்ணுக்குள்ளே அதையும் கூட ரெண்டு வரி பாடுங்களேன், கேட்டுருவோம்.
0: யார்

0: இது உங்கள் கூடை பன்மலை 100.5. நேரம் இரவு 7:46. கூடை பன்மலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் நேர்கள் ரொம்ப அழகான பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ பாடல் யாரு எங்கிருந்து கேட்டிருக்காங்க கேட்கலாம்.
1: கூடை பன்மலைக்கும் தொகுப்பாளருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் மருவத்தூர் கிராமத்திலிருந்து ஆர் இளையரோஜா பேசுகிறேன். எனக்கு மனுநீதி படத்திலிருந்து மயிலாடும் பாற பாடலை ஒலிபரப்பவும். நன்றி.
0: உங்களுக்கான பாடல் 100.5. நன்றிங்க.

கானம் பாடும் நந்தவனம் நம் கொடைப்பன்மலை 100.5 நாளை காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் அழைக்கிறது திருப்பூர் மாவட்ட அன்பர்களை. 9 மணிக்கு வானவில், வானவிலின் வண்ணம் மீன் பதப்படுத்துதலும் தொழில் வாய்ப்பும். 11 மணிக்கு லேக் எஃப்எம் ஏரிச்சாலையிலிருந்து. பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம், நாங்களும் நடிப்போம்ல. 3 மணிக்கு உயிரெழுத்து, கோயம்புத்தூர் மாவட்டம் கஞ்சப்பள்ளி சுகுந்தா சுரேஷ் அவர்களின் தெரிவில். மாலை 4 மணிக்கு விடுகதை வண்ணத்துரிகை.

0: இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது, ஆனா அவனா குண்டக்க மண்டக்க விளையாட்டுகளோடு. இரவு 10 மணிக்கு நினைவே சுகம், திருவாரூர் மாவட்ட நேயர்களுக்காக. இணைந்தே இருங்கள் கொடைப்பண்பலை 100.5.
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
2: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
1: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 1.5 இன்றிரவு 10 மணிக்கு தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியாக நினைவே சுகம் தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களுக்காக. இரவு தாலாட்டாய் கொடைத்தென்றல் 9 மணிக்கு விருந்தினர் விருப்பமாக சிறப்பிக்கிறார் சென்னை நாகேந்திரன் அவர்கள். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில நிறைவான பாடல் யாரு எங்கிருந்து கேட்டிருக்காங்க கேட்கலாம்.
1: ஆற்றின் அலைவரிசையில் இதமாய் ஒலிபரப்பாகும் கோடை FM கேனிய மாலை வணக்கம். இவள் இர்ஃபானா, திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டுவிலிருந்து. எனக்கு பிடித்த பாடல் கண்ணன் வருவான் திரைப்படத்திலிருந்து வெண்ணிலவே வெண்ணிலவை பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
0: இர்ஃபானா, உங்களுக்கான பாடல், ஆனா இரவு நேரம் ஆயிடுச்சு, மாலையிலிருந்து நீங்க வெளியே வரலன்னு நினைக்கிறேன். பாடல் கேட்கலாம், உங்களுக்கான பாடல்.

0: கோடை பண்பலை 1.5 இதுவரை உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்தோம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் கேட்கலாம் நாளை இரவு 7 மணிக்கு. நினைக்கும் நேரத்தில் மனம் ரசித்த பாடலை மகிழ்வாய் தந்து நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் பிரேமா ஜெகன். நன்றி நேர்களே. இனி 1.5 பள்ளி கல்லூரி பயிலும் மாணவ கண்மணிகளுக்காக இளமை பேசும் செய்தி அறிக்கைக்கு பிறகு.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா நார்டிக் நாடுகளிடையே பசுமை தொழில்நுட்பத்தில் இணைந்து செயல்பட முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சி மாநாட்டுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீன்வளத்துறையில் ஐஸ்லாந்து மற்றும் கடல்சார் பொருளாதாரத்தில் நார்வேயின் திறனை இந்தியா பயன்படுத்த உள்ளதாக கூறினார். ஸ்வீடன் நாட்டுடன் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு துறையிலும், பின்லாந்து நாட்டுடன் தொலைத்தொடர்பு துறையிலும், டென்மார்க்குடன் சைபர் பாதுகாப்பு துறையிலும் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நீட் தேர்வு தொடர்பான உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், நீட் தேர்வில் உள்ள குறைபாடுகளை களைய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வை நேர்மையான முறையில் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய வர்த்தக உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், உலகளாவிய பிரச்சினைகளை சாதகமாக மாற்ற தொழில் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கோவிட் போன்ற பிரச்சினைகளை இந்தியா எதிர்கொண்டதாக கூறிய அவர், உற்பத்தியை அதிகரித்து முன்னேற வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டில் தற்போது 1800 உலகளாவிய திறன் மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதன் மூலம் 20 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் 10 லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் தூய்மை இந்தியா இயக்கம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், நகர்ப்புற பகுதிகளில் இந்த இயக்கம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கம் எதிர்கொள்ளும் சவால்கள், அதன் செயல்பாடுகள் மற்றும் பல்வேறு அமைச்சகங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் கூறினார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதிக் கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் நடைபெறவுள்ள இந்த முகாமில் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் மற்றும் சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் பங்கேற்க விரும்புவோர் இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டு கரீஃப் பருவத்தில்

தமிழகத்திற்கு தேவையான உரங்களை தடையின்றி தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், நடப்பு கரீஃப் பருவத்தில் மொத்த சாகுபடி பரப்பில் 40% 25 லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்வதற்கு தேவையான உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதற்காக 383,000 மெட்ரிக் டன் யூரியா, 105,000 மெட்ரிக் டன் டிஏபி மற்றும் 83,000 மெட்ரிக் டன் பொட்டாஷ் உரங்களை உடனடியாக தமிழகத்திற்கு வழங்கிட பிரதமர் உத்தரவிட வேண்டும் என்று திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் தலைமைச் செயலாளர்கள் ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்களும் தலைமைச் செயலாளர்களும் தங்களது முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்குவதாக உறுதிபட தெரிவித்துள்ளதாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்பட உள்ள நிலையில் மாணவர்களின் மன உறுதி மற்றும் மனநலன் காக்கும் வகையில் தொலைபேசி வாயிலாக ஆலோசனைகளை பெறலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில், நட்புடன் உங்களோடு திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள், மருத்துவர்கள் ஆலோசனைகளை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் பெற்றோர்கள் 1-4-4-1-6 அல்லது 104 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு ஆலோசனையை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கோவை, திருப்பூர், நீலகிரி, மதுரை, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னையில் இன்று மாலை மிதமான மழை பெய்தது. ஆசிய டாக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பையர் வெண்கலப்பதக்கம் வென்றார். உலான்பட்டரில் நடைபெற்ற 30 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை செபக்டாக்ரோ போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா மியான்மரை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

மாணவ கண்மணிகளுக்கு இனிய இரவு வணக்கம். வெற்றி என்னும் வாகை சுட விடாமுயற்சி என்னும் சிறகுகளை கொண்டு சிகரங்களை தொட துடிக்கும் வருங்கால வெற்றி தூண்களான இளமை பட்டாளங்களை அன்புடன் வரவேற்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சியில் ரெண்டு விளையாட்டுகள் விளையாட போகிறோம். ஒன்று நான் நெகில், இன்னொன்று சிக்கு புக்கு. நான் நெகில் அப்படின்னா நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நான் பிறழாமல் நீங்கள் சொல்லணும். சிக்கு புக்கு அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சதுதான், நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு அடுக்கடுக்காக பதில்களை சொல்லணும். அவ்வளவுதான். என்ன மாணவ கண்மணிகளே, விளையாடலாமா? நிகழ்ச்சியில் பங்கு பெற அறிமுக மாணவ செல்வங்கள் 24, 24, 24 மற்ற வழக்கமான மாணவ கண்மணிகள் 24, 24, 29 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0, 4, 5, 4, 2 இணைத்து நிகழ்ச்சியில் உங்களோடு செல்வராணி.

அனின்யா எந்த வகுப்புமா படிக்கிறீங்க? அழகா பேசுறீங்க, உங்களோட பேரும் சூப்பரா இருக்கு. சரிமா, விளையாடலாமா? நான் நெகில் உங்களுக்கு. மழையில் நனைந்து உடல் சிலிர்த்து கிளையில் அமர்ந்தது பறவை. இன்னொரு முறை சொல்லட்டுமா? மழையில் நனைந்து உடல் சிலிர்த்து கிளையில் அமர்ந்தது பறவை. அருமையா சொல்லிட்டீங்களே, இன்னொரு தடவை கடகடன்னு சொல்லிடுறீங்களா? சொல்லுங்கம்மா. உடல் சிலிர்த்து. ஓகே, ஓரளவுக்கு சூப்பராக சொல்லிட்டீங்க. உங்களுக்கான ஒரு அருமையான பாடல் வருது, கேட்கலாம். நன்றிங்கம்மா.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: இணைந்திருக்கிறோம் கொடைப்பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் மாணவ செல்வம் யாரு? வாங்க வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: சிவகங்கை மாவட்டம் கர்நாடகத்தான் ராஜா நகரிலிருந்து அன்புமணி சுசரகா.
0: அன்புமணி, எந்த வகுப்புமா படிக்கிறீங்க? சரிங்கம்மா, உங்களுக்கான விளையாட்டு விளையாடலாமா? சிக்கு புக்கு. உங்கள் பெயர்?
1: அன்புமணி.
0: பண்பலையில் இரவு 8 மணிக்கு வலம் வரும் நிகழ்ச்சியின் பெயர்?
1: அன்புமணி.
0: 12 மணி நிகழ்ச்சியின் பெயர்?
1: அன்புமணி. இளமைய பேசுகிறது.
0: மதியம் 12 மணிக்கு
1: அது அன்புமணி. இளமைய பேசுகிறது. மகளிர் தினம்,
0: மகளிர் நேரம். காலை 9 மணிக்கு
1: அன்புமணி. இளமைய பேசுகிறது. மகளிர் நேரம். வானவில்.
0: காலை 8 மணிக்கு
1: அன்புமணி. இளமைய பேசுகிறது. மகளிர் நேரம். வானவில். சுக மனதோர் ஆகும்.
0: அருமையா சொல்லியாச்சு. நம்ம பண்பலையில் எப்பப்ப என்னென்ன நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு விஷயமும் சொல்லியாச்சு, அப்படிதானே? சரிங்கம்மா, உங்களுக்கான ஒரு பாடல் எழுதி கேட்கலாம். நன்றிங்கம்மா.
1: நன்றி, வணக்கம்.

0: மாணவ கண்மணிகளின் இனிய பங்களிப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது 100.5 இளமை பேசுகிறது. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் மாணவ கண்மணி யாரு? வாங்க வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, பேர் சொல்லுங்க.
1: திருப்பூர் மாவட்டம் வெள்ளப்பள்ளியில இருந்து பவதாரணி பேசுறேன்.
0: பவதாரணி, எந்த வகுப்புமா படிக்கிறீங்க?
1: அக்கா 4 முடிஞ்ச அஞ்சாவது போறேன்க்கா.
0: ஓகேமா, விளையாடலாமா?
1: விளையாடலாம்க்கா.
0: நான் நெகில்.
1: சரிங்க்கா.
0: பூ பறிக்க போன பூங்கொடி பூவில் வண்டு மோத கண்டு பயந்து ஒதுங்கி நின்றாள். இன்னொரு தடவை சொல்லட்டுமா? பூ பறிக்க போன பூங்கொடி பூவில் வண்டு மோத கண்டு பயந்து ஒதுங்கி
1: நின்றாள்.
0: அப்புறம் என்ன வந்துச்சு? பூவில் வண்ட பார்த்தோன்னா என்னாச்சு? பூவில் வண்டு மோத கண்டு பயந்து ஒதுங்கி நின்றாள். சொல்றலாமா? சொல்லுங்க. முதல்ல இருந்து நானும் சொல்றேன், அடுத்து நீங்க அப்படியே கேட்டுட்டு சொல்லிடலாம். சரியாமா? இன்னொரு முறை சொல்லட்டுமா? பூ பறிக்க போன பூங்கொடி பூவில் வண்டு மோத கண்டு பயந்து ஒதுங்கி நின்றாள்.
1: பூ பறிக்க போன பூங்கொடி.
0: அப்புறம் என்னாச்சு?
1: பூவில் வண்டு மோத கண்டு

0: பூங்கொடி பயந்துகின்றாள்.
1: எக்ஸ்ட்ரா பூங்கொடியை போட்டாச்சு என்ன? சரிம்மா, அருமையா சொன்னீங்க. உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்கலாம். நன்றிங்கம்மா.
0: சரிங்கக்கா.

மக்களால் ஆட்டி வளர்த்தது தமிழ்நாட்டு மண்ணப்பா. சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு எம்பேரு படையப்பா, இளவட்ட நடையப்பா, என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்பா.

0: மண்டப்பா
1: சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு.
2: நேரம் 8:28 ஆயிடுச்சு. நாம இணைந்திருக்கிறோம் கோடைப்பண்பலை 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில. இப்ப யாரு பேச காத்திருக்காங்க? வாங்க, வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம்மா, பேர் சொல்லுங்க.
3: திருச்சி மாவட்டம்
2: ரூபா ஸ்ரீ. உங்களோட வாய்ஸ் தெளிவாவே கேக்கலையடா. கோபுரம் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறீங்களா? கேக்குதாமா? இப்ப
3: கேக்குதுக்கா.
2: சரி, விளையாடலாமா?
3: விளையாடலாம்க்கா.
2: உங்கள் பெயர்?
3: ரூபாஸ்ரீ.
2: பிடித்த ஆசிரியர்?
3: ரூபாஸ்ரீ மலர்விழி.
2: பிடித்த விளையாட்டு?
3: ரூபாஸ்ரீ மலர்விழி கோகோ.
2: பிடித்த நிறம்?
3: ரூபாஸ்ரீ மலர்விழி கோகோ மஞ்சள்.
2: பிடித்த உணவு?
3: ரூபாஸ்ரீ மலர்விழி கோகோ மஞ்சள்.
2: பிடித்த உணவு தானமா கேட்டேன்? சாம்பார் சாப்பாடா? பிடித்த ஊர்?
3: ரூபாஸ்ரீ மலர்விழி கோகோ மஞ்சள் சாம்பார் சாப்பாடு.
2: பிடித்த ஊர் என்னன்னு கேட்டேன். பிடித்த ஊர் இது என்னம்மா?
3: செட்டியப்பட்டி.
2: செட்டியப்பட்டி நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்கா?
3: ஆமாக்கா.
2: சரிம்மா, ரொம்ப அழகா விளையாடுனீங்க. உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்கலாம்? நன்றிங்கம்மா.
3: நன்றிக்கா.

0: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: நேரம் 8:37 ஆயிடுச்சு. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் மாணவ செல்வம் யாரு? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாருமா பேசுறீங்க? தேனி மாவட்டத்தில இருந்து அருந்ததி செல்வி. ஓகேமா, விளையாடலாமா? ஒளி அளவை கொஞ்சம் குறைச்சிக்கலாமா? ரேடியோ சத்தத்தை குறைச்சிட்டு வரீங்களா? சொல்லட்டுமா? ஆற்றங்கரையில் ஆனந்தமாய் பாடி ஆழம் விழுதை பிடித்து ஆடி மகிழ்ந்தது குழந்தை. இன்னொரு தடவை சொல்லட்டுமா?

0: சொல்லும்.
1: ஆற்றங்கரையில் ஆனந்தமாய் பாடி ஆழம் விழுதை பிடித்து ஆடி மகிழ்ந்தது குழந்தை. அப்புறம்
0: பாடி மகிழ்ந்த குழந்தை.
1: இன்னும் ஒரு தடவை சொல்லட்டுமா? கேக்குதாமா நான் பேசுறது? ஆற்றங்கரையில் ஆனந்தமாய் பாடி ஆழம் விழுதை பிடித்து ஆடி மகிழ்ந்தது குழந்தை. ஆற்றங்கரையில் ஆனந்தமாய் பாடி ஆழம் விழுதை பிடித்து ஆடி மகிழ்ந்தது குழந்தை. அருமையா சொல்லிட்டீங்க. உங்களுக்காக ஒரு பாடல் அக்கா தரேன், கேட்கலாமா?
0: கேட்கலாம்.
1: நன்றிமா.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: செல்ல சிட்டுகளின் இனிய பங்களிப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. 100.5 இளமை பேசுகிறது. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் அன்பு மாணவ கண்மணி யாரு? வாங்க, வணக்கம்.
1: கோடை பண்பலைக்கும் தொகுப்பாளருக்கும் வணக்கம்.
0: வணக்கம்.
1: திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் மருவத்தூர் கிராமத்தில் ஆர் இளையரோஜா பேசுகிறேன் மேம்.
0: விளையாடலாமா?
1: விளையாடலாம் மேம்.
0: எந்த வகுப்பு படிக்கிறீங்க?
1: 10ஆம் வகுப்பு.
0: நாளைக்கு ரிசல்ட்.
1: ஆமாங்க மேம்.
0: சரிங்கம்மா, நல்ல மார்க் வரும். பண்பலை சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள். விளையாடலாம். உங்களிடம் உள்ள நல்ல குணம்
1: பிறருக்கு உதவும் குணம்.
0: உங்கள் மனம் கவர்ந்த ஆசிரியரின் பெயர்
1: பிறருக்கு உதவும் குணம். வேல்முருகன் தமிழ் ஐயா.
0: உங்களின் ரோல் மாடல் யாரு?
1: பிறருக்கு உதவும் குணம் வேல்முருகன் தமிழ் ஐயா. அம்மா அழகனாச்சியார்.
0: உங்களுக்கு பிடித்த சுற்றுலா தலம்
1: பிறருக்கு உதவும் குணம் வேல்முருகன் தமிழ் ஐயா. அம்மா அழகனாச்சியார். கொடைக்கானல்.
0: உங்களின் எதிர்கால லட்சியம்
1: பிறருக்கு உதவும் குணம் வேல்முருகன் தமிழையா. அம்மா அழகனாச்சியார். கொடைக்கானல். ஐஏஎஸ். மக்களுக்கு உதவ வேண்டும்.
0: ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க. முதல் இதுலயே சூப்பரா அழகா சொன்னீங்க. உங்களுக்காக ஒரு பாடல் வந்து கேட்கலாம். நன்றிங்கம்மா.
1: நன்றிங்கம்மா.

0: இணைந்திருக்கிறோம் கொடைப்பண்பிளை நூற்புள்ளி ஐந்தில். இது இளமை பேசுகிறது. நேரம் 8:52 ஆயிடுச்சு. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் அன்பு உள்ளம் யாரு? வாங்க, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. பிரதீக்ஷா ஸ்ரீ, சரிதானம்மா? எந்த வகுப்புமா படிக்கிறீங்க? நாலாவது முடிச்சுட்டு அஞ்சாவது போக போறீங்க? சரிம்மா. நான் நெகில் விளையாண்டலாமா? சட்டையை கலற்றி சுழற்றி சுழற்றி வந்த சின்னப்பன், கால் தடிக்கை விழுந்ததை பார்த்த கண்ணப்பன், பதறி அடித்து கதறி கதறி அழுதான். இன்னொரு முறை சொல்லட்டுமா? சட்டையை கலற்றி சுழற்றி சுழற்றி வந்த சின்னப்பன், கால் தடுக்கி விழுந்ததை பார்த்த கண்ணப்பன், பதறி அடித்து கதறி கதறி அழுதான்.

0: சொல்லாமா? சொல்லுங்க. முதல்லருந்து நான் ஒரு தடவை சொல்கிறேன், கவனிச்சுட்டு நீங்கள் ஒரு தடவை சொல்லுங்கள், ஓகேவா? சரியாம்மா? சட்டையை கலற்றி சுழற்றி சுழற்றி வந்த சின்னப்பன், கால் தடுக்கி விழுந்ததை பார்த்த கண்ணப்பன், பதறி அடித்து கதறி கதறி அழுதான். சொல்லுங்க. ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க. அஞ்சாவது வகுப்பு போற பொண்ணு அருமையா விளையாடுனீங்க. உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்கலாம் நினைச்சீங்கம்மா? ஓகேம்மா.
1: Bonjour, boys and girls. You people look so good tonight. Let's party and hit the spot. As we take it higher, we gonna set the song on fire.

இன்றைய இரவுதான் நாளைய விடையல். மகிழ்ந்திருப்போம், கோடை பண்பலையோடு இணைந்தே இருப்போம் என்று கூறி நிறைவுக்கு வருகிறது இன்றைய இளமை பேசுகிறது. மீண்டும் வளம் வரும் நாளை இரவு 8 மணிக்கு. இனி இரவு நேர இசைத்தாளாட்டாய் கொடைத்தென்றல்.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: இனிய இரவு வணக்கம் நேயர்களே, இன்னிசை இளவரசன் உங்கள் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கொடை தென்றல். செவ்வாய் கிழமைகள் தோறும் சீர்மிகு ஆளுமை கொண்ட, சிந்தனையின் சிகரம் தொட்ட, தன் முயற்சிகளால் முழு வெற்றி கண்ட பண்பாளர்களின் அன்பான பாடல் தெரிவுகள் பவனி வரும் நேரமாய், இந்த இரவு வேளையில் உங்கள் மனங்களில் இசை மழைதனை பொழிந்திட இப்பொழுது விருந்தினர் விருப்பம். இன்று தனது இசை தெரிவுகளால் நம் இதயம் நிறைக்க இணைகிறார் வன உயிரின புகைப்பட கலைஞர் மற்றும் எழுத்தாளர் சென்னை நாகேந்திரன் அவர்கள். உடன் பயணிக்கிறார் மயிலப்பன்.
2: கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய இனிய இரவு வணக்கம். வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை 9:00 விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சி உங்களோட இல்லங்களில் வானொலி வாயிலாக வந்து அலங்கரிச்சுட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த வாரம் நம்ம நிலையத்திற்கு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் வாழ்கிறதுக்கு தானப்பா, வேற எதுக்கு அப்படின்னு சொல்லுவோம். வாழ்வுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தேடுறதா இந்த வாழ்க்கைன்னு நம்ம நம்புவோம். இந்த தேடல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த தேடலில் இருக்க அலாதி இன்பமும் சரி, அது கொடுக்குற துன்பமும் சரி, ஒரு அனுபவம். என்னப்பா இப்படி தத்துவமாக வருதே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, வாழ்க்கையில் ஒரு சில மனிதர்கள் அவங்க கடந்து வந்த பாதையை கடுமையான போராட்டத்தில் கடந்து வந்திருப்பாங்க. அந்த போராட்டமான பயணம் இன்று ஒரு சாதனை பயணமாகவும் மாறியிருக்கும். அப்படிப்பட்ட சிறப்பு விருந்தினர் தான் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. நல்ல ஒரு எழுத்தாளர், நல்ல ஒரு மனிதர், நல்ல மனிதநேயத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு நோக்கம் இருக்கக்கூடிய நபர். இப்படி நிறையா சொல்லிட்டு இருக்கலாம், நானே சொல்லிட்டு இருந்தேன், எப்படி அவங்கள வரவேற்றலாம். ஐயா வணக்கம்.
3: வணக்கம் சார். கோடை பண்பலைக்கும் மக்களுக்கும் எனது வணக்கம்.
2: உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம், எங்கே படித்தீங்க, எங்கே வளர்ந்தீங்க, என்ன பண்ணீங்க சொல்லலாமா எங்களுக்காக?
3: கண்டிப்பாக. என் பேர் சி நாகேந்திரன். காந்தி கிராம சில்ட்ரன்ஸ் ஹோம் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில், அங்கே ஆர்ஃபனேஜில் வளர்ந்தேன். 1 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும். எங்கள் அம்மா பேர் வந்து

0: விஜயலட்சுமி. அப்பா பேரு எஸ் சந்திரசேகரன்.
1: நீங்க படிச்சதெல்லாம்
0: ஒரு வயசு குழந்தையிலேருந்து 18 வயசு வரைக்கும் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தேன் காந்தி கிராமத்தில். அதுக்கப்புறம் வெளி உலகம் வந்து +2 படித்தேன். பிகாம் எம்காம் பிஎஸ்என்எல்ல ஜாயின் பண்ணிட்டு ஜாவா கம்ப்யூட்டர் முடித்தேன். என்ஐடியில் டைப்ரைட்டிங் தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி மூணுமே ஹையர் படிச்சிருக்கேன்.
1: அது போக இப்போ எழுத்தாளராகவும் மாறியிருக்கேங்க.
0: எஸ், நான் என்விரான்மெண்ட் ஃபோட்டோகிராஃபர், நேச்சர் ஃபோட்டோகிராஃபர். அடுத்த தலைமுறைக்கு என்விரான்மெண்ட்னால எவ்வளோ பெரிய தாக்கம் உண்டு பண்ணியிருக்கு. நாங்கள் பார்த்த குழந்தையிலேருந்து காந்தி கிராமத்தில் இயற்கையோடு வாழ்ந்துருக்கோம். இப்போ வந்து வெளி உலகம் வந்த பிறகு எவ்வளோ இயற்கை டேமேஜ் ஆகிருக்குன்றது நிறையா பார்த்துருக்கோம். அதை வந்து என் கேமராவில் பதிவு பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவலில் பதிவு பண்ணிகிட்ருக்கேன் வேர்ல்டு ஃபுல்லாக. அது வந்து நேஷனல் ஜியோகிராஃபிக்கும் அனுப்பியிருக்கேன், ஃப்ளிக்கர் இன்டர்நேஷ்னல் சேனல். அதில் என் ஃபோட்டோ லாஸ்ட் இயரில் டாப் கவர் பேஜில் வந்திருக்கு, செலக்டட் ஆகியிருக்கேன். ஹைகோர்ட் ஜட்ஜு மாண்புமிகு வேல்ராஜ் சார் அவர் கையால் என்விரான்மெண்ட்டுக்காக டிவிஎம் பாலம் ட்ரஸ்ட் மூலியமாக சிறந்த இயற்கை அவார்டு வாங்கியிருக்கேன். அடுத்தது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்கேன், ஹக்கி ராஜா ட்ரஸ்டின்னு சொல்லிட்டு வாடிப்பட்டி ட்ரஸ்ட் மூலியமாக வாங்கியிருக்கேன். அடுத்து ரோட்ரிக் இன்டர்நேஷ்னல் நாகர்கோயிலில் என்விரான்மெண்ட்டுக்காக வாங்கியிருக்கேன். இன்டர்நேஷ்னல் லெவல் வெயிட்டிங் ரிசல்ட்டு ஆல்ரெடி செலக்டடு, ஃப்ளிக்கர் இன்டர்நேஷ்னல் லெவலில் செலக்டட் ஆகியிருக்கேன்.
1: ஸோ இதுதான் உங்களை பற்றின ஒரு சின்ன.
0: எஸ் சார், என்னோடய ஆட்டோபயோகிராஃபி புக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். லைஃப்பில் மனிதநேயத்தோடு நடந்தவங்களை அதில் பதிவு பண்ணியிருக்கேன். அதை முடிஞ்ச வரைக்கும் மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டுருக்கேன். அந்த புக்கு பேர் வந்து கூப்பிய கரங்கள்.
1: கூப்பிய கரங்கள்னு தமிழில் நீங்கள்
0: தமிழ் இங்கிலீஷில் ரெண்டுமே ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷில் வந்து வித் ஃபோல்டர் ஹேண்ட்ஸ், தமிழில் கூப்பிய கரங்கள், மை ஆட்டோபயோகிராஃபி புக்.
1: சரி, என்ன பாடல் முதல் பாடல் கேட்க விரும்புறீங்க?
0: எஸ் ஃபஸ்ட்டு பாட்டு வந்து ஏஆர் ரகுமானில் வந்து அங்கும் இங்கும் சுற்றி தீரிந்தேன்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி தீரிந்தேன், அந்த ஃபஸ்ட்டு சாங்ஸை கூட போடுங்க. ஃபஸ்ட் சாங்ஸு
1: ஏஆர் ரகுமான் இசையில் அங்கும் இங்கும் சுற்றி தெரிந்தேன்ற
0: பாடல். ஆமாம், அந்த அந்த இது அது மறக்க மாட்டேன், அடிக்கடி கேட்பேன்.
1: சுற்றி திரியும் போதெல்லாம் அந்த பாடல் உங்களுக்கு கேட்க தோணும்.
0: அது நைட்டு தூங்கும் போதும் சரி, பாமானு எந்திரிக்கும் போதும் அதை கேட்டுருவேன்.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: இசை மொழி பேசும் கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். விருந்தினர் விருப்பம் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் வன உயிரின புகைப்பட கலைஞர் மற்றும் எழுத்தாளர் சென்னை நாகேந்திரன் அவர்கள்.
4: இப்போ நீங்கள் சொன்னீங்க, ஒரு ஆதரவு பெற்றோர் இல்லத்தில் ஒரு வயசுலேருந்தே என்னை கொண்டு போய் விட்டுட்டாங்க, அங்கேருந்து நான் படித்தேன் அப்படின்னு. ரொம்ப சின்ன வயசுலேயே போயிட்டீங்க அப்பா அம்மாவை தேடுனு இப்போ சொன்னீங்க. எப்படி அப்பா அம்மா இல்லை, இங்கே இருந்தோம், சரி திருப்பி அப்பா அம்மா இருக்காங்க, இருந்திருக்காங்க, அவங்களோட அடையாளம் இது தான் அப்படின்னு தேடணும், அவங்கள இப்படி தேடி போகணும் அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க, எப்படி தேட ஆரம்பிச்சிங்க?
5: சார், அந்த ஸ்பின்னிங் மில்லில் வேலை செய்யும்போது ஆக்சிடென்ட், உயிரோட கண்ணு முன்னாடி பார்த்துட்டேன். அந்த முருகேசன் ஐயா, ஏன் அவரோட கையை இழந்து என்னை காப்பாற்றிட்டார். சாகிறதுக்கு முன்னாடி அவர் என் கண்ணத்தை தட்டிட்டு பண்ணுறாரு, யார் பெற்ற பிள்ளைன்னு. அதுதான் எனக்கு இதாச்சு, நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு தெரியும். உயிர் போகிறதுக்கு முன்னாடி அம்மா போக்க பார்க்கணும். திருப்பியும் அதே காந்தி கிராமத்துக்கு வந்தேன். அதுதான் போராட்டமே, உயிரோடு இருக்க மாட்டேன் மட்டும் மைண்டில் நினச்சி, சாகிறதுக்கு முன்னாடி அம்மா அப்பா ஃபோட்டோ கண்டுபிடிச்சிடணும் தான் மைண்டில் ஓடிச்சு, வேறு ஒன்றுமே தோணலை. அதுதான் போராட்டம் பண்ணி நடுத்தரில் நின்றுருந்தேன், உயிர் பொழைச்சி வெளியே வந்தேன், பார்த்துட்டேன். அதான் அம்மா அப்பா ஃபோட்டோ கண்டுபிடிச்ச மெத்தேடு. அந்த தேடுதல் தான் திருப்பி காந்தி கிராமத்துக்கு ரிட்டர்ன் வர வச்சது. ஏன்னா எங்கள் நான் வளர்ந்த இதிலே கேட்போம்னு சொல்லிட்டு தான், ஃபைலில் ஏதாவது இருக்கான்னு தேடும்போது தான் அம்மா அப்பா ஃபோட்டோ இல்லை, டாக்குமெண்ட்ஸ் மட்டும் பென்ஷன் புக் வந்தது. அந்த பென்ஷன் புக்கை வச்சு தான் கண்டுபிடிக்கிறேன் ஒன் பை ஒன்னாக. நான் சென்னைக்கு வரேன், அருமணி ஸ்ட்ரீட்டுக்கு, டிபார்ட்மெண்ட்லேயே அம்மா அப்பா ஃபோட்டோ இல்லை, ஒன் பை ஒன்னாக ரெக்கார்டு மட்டும் இருக்குது. அந்த பென்ஷன் செக்ஷனில் உள்ள வெங்கடேசன் ஐயா தான் அந்த பென்ஷன் அனுப்பிச்சது. இந்த இப்படி அவரும் எவ்வளோ ட்ரை பண்ணுறது கிடைக்கல. அப்புறம் நான் ஒன் பை ஒன்னாக கண்டுபிடிக்கிறேன், கண்டுபிடிச்சி சப்மிட் பண்ணுறேன் டிபார்ட்மெண்ட்லேயும். நான் கண்டுபிடிச்ச ரெக்கார்டை விஜயசங்கர் சார், மெட்ராஸ் ஹைகோர்ட் வக்கீல், அண்டு டாக்டர் கௌசல்யம்மா தேவி மேனேஜிங் ட்ரஸ்ட் காந்தி கிராமம் அவங்க, அண்டு சீதாராமன் சார் டிஇ லீகல் பிஎஸ்என்எல் அவங்க மூணு பேரும் டெல்லி கமிட்டிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. எனக்கு 5 தடவை பிஎஸ்என்எல்ல ரிஜெக்ட் பண்ணோன்னே ஆறாவது நான் கண்டுபிடிச்ச ரெக்கார்டு எல்லாத்தையும் டெல்லி கமிட்டிக்கு ஸ்ட்ரைட்டாக எடுத்து போயிட்டாங்க. அங்கேருந்து ஸ்பெஷல் கமிட்டி ஒரு தனியாள் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு இமீடியட் அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அந்த இதில் கண்டுபிடிக்கிற மெயின் இதே வந்து அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர், பரமேஸ்வரன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் லெட்டர் தான் திருப்பு முனையே பண்ணுச்சு.
4: ஒரு அப்படியே உருக்கமான ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சீங்க. இந்த நேரத்தில் என்ன பாடல் கேட்கறீங்க?
5: தளபதியில் சின்ன தாயவள்.
4: சின்ன தாயவள் தந்த ராசாவே.
5: எஸ் சார்,
4: நிச்சயம் உங்களோட விருப்பத்தில் பாடல் கேட்கறோம். இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5 விருந்தினர்.

0: ஐயா, இப்போ நீங்கள் சொன்னீங்க பிஎஸ்என்எல்ல வேலை கிடச்சிது, அப்பா அம்மாவை தேடினேன், அவங்களோட ஃபைல்ஸ்லாம் நிறையா தேடினேன், டெல்லி கமிட்டிக்கு அனுப்பிச்சாங்க அப்படின்னு. அப்போ இந்த பிஎஸ்என்எல்ல ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்குது, இந்த வேலை கிடைக்கிறதுக்கும் அப்பா அம்மாவுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? உங்களுக்கு எப்படி இந்த வேலை கிடைச்சிது?
1: அப்பா வந்து மிலிட்டரி மேன், எக்ஸ் சர்வீஸ் மேன், மிலிட்ரியிலேருந்து வெளியில் வந்து பரமேஸ்வரம் ஐஏஎஸ் ஆஃபீஸர், எம்ஜிஆர் பேரில் கரெக்டாக எம்ஜிஆருக்கு பிஎஸ்எஃப் பர்சனல் செக்ரட்டரி, சோசியல் வெல்ஃபேர் டிஃபென்ஸ் அதிகாரியாக இருக்கார் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவருக்கு செக்யூரிட்டியாக அவர் தான் ஜாயின் பண்ணுறாரு, பாதுகாவலராக. அப்போ வந்து அம்மாவும் இறந்துட்டாங்க, நான் ரெட்ட பையன், அவனும் இறந்துட்டான், என்னை மட்டும் பாக்ஸில் வச்சு காப்பாற்றிருக்காங்கன்னு மட்டும் சொன்னாங்க. கண்டுபிடிக்கும் போது கடைசியில் அவர் ஃபோட்டோ மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியல, 25 வருஷம் கழிச்சு அவரையும் கண்டுபிடிச்சிட்டேன். அவர் ஃபோட்டோ கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ஃபோட்டோ காமிச்சது யாருன்னா, பரமேஸ்வரம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட ஒர்க் பண்ணவர் வந்து பிச்சாண்டி சார், ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவர் வந்து அவர் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அந்த இதில் குழந்தை காப்பாற்றினது அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவன் ஃபோட்டோ காமிங்கன்னொன்னே அழகாக காமிச்சார், மரியாதையோட இவர் தான் அப்படின்னா எடுத்தோன்னே தொட்டுக்க முட்டேன். உடனே ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்தேன், அன்பு தம்பி நாகேந்திரனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோகிராஃப் போட்டு புக்கில் எனக்கு கொடுத்தாரு, ப்ரெசன்ட் பண்ணாரு. அந்த இதை வந்து நான் என் புக்கில் பதிவு பண்ணியிருக்கேன்.
0: அப்போ அப்பா வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்திருக்காங்க, அவங்க வேலை
1: பிஎஸ்என்எல்ல. அதுக்கப்புறம் வந்து காந்தி கிராமத்தில் சேர்த்த உடனே அப்பாவும் என் ஃபயரில் இறந்துடுறாரு. அது வந்து 25 வருஷம் கழிச்சு கண்டுபிடிக்கணும்.
0: சரி, இந்த தருணத்தில் உங்களுக்கு பிஎஸ்என்எல்ல எப்படி வேலை கிடைக்கிது?
1: அப்பாவோட வேலை கம்பஷனேட் கிரவுண்ட் வாரிஸ் படி இந்த மாதிரி கண்டு 25 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு டெல்லி கமிட்டி வந்து, டெல்லி கமிட்டி தான் டிசைட் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் டெல்லி கமிட்டிக்கு சீதாராமன் சார், டி லீகல் பிஎஸ்என்எல் அதிகாரி அண்டு ஹைகோர்ட் வக்கீல் விஜயசங்கர் சார், டாக்டர் கௌசல்யாமா மேனேஜிங் ட்ரஸ்ட் காந்தி கிராமம், அவங்க மூணு பேரும் சேர்ந்து ரெக்கார்டை, நான் கண்டுபிடிச்ச ரெக்கார்டை டெல்லி கமிட்டிக்கு ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க.
0: என்ன வேலையில உங்களுக்கு கிடைச்சது?
1: எஸ் சார், நான் அப்பாயின்மெண்ட் ஆகும்போது டெலிகாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜென்ரல், சார் அட்மினிஸ்ட்ரேஷனில் வேலை செய்கிறது, குவார்ட்டர்ஸ் அலாட்மெண்ட்டு. குவார்ட்டர்ஸ் அலாட்மெண்ட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, டியூட்டி

0: நல்லா கற்றுக்கிட்டேன் வேலை. யார் வந்தாலும் உடனே இமிடியேட்டாக ஆர்டர் அப்ரூவ்டு காமிச்சு உடனே உடனே அலாட்மெண்ட் ஆர்டர் கையில் கொடுத்து அவங்க கஷ்டப்படக்கூடாது வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சர்வீஸ் பண்ணேன். ஜென்ரல் மேனேஜர் மோகன் சார் தான் ரொம்ப அன்பாக நடந்துக்கிட்டார். அப்புறம் மணி சார், ஜிஎம் மணி சார்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பெஸ்ட் ஒர்க்கர் வேணும்னு என்னை அவர் கையில் ஒப்படைச்சாங்க. அவர் நல்லா ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சிஜிஎம் ஆஃபீஸில் ஒப்படைச்சாங்க. இப்போ வந்து சி ராஜேந்திர சார் ஜிஎம், அவரும் என்கிட்ட ரொம்ப அழகாக மனிதானு தொடர்ந்து நிறைய நடந்திருக்காரு. அது ஒரு அழகான விஷயம், அந்த அதிகாரியெல்லாம் மறக்க முடியாது.
1: இந்த தருணத்தில் என்ன பாடல் கேட்க விரும்புகிறீங்க?
0: அஞ்சலி படத்தில் வந்து அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி அந்த சாங்ஸ், அது சின்ன வயது எங்கள் ஆர்பனேஜில் அந்த படத்தை எங்களை கூட்டிகிட்டு போய் காமிச்சிருக்காங்க, அது இன்னும் ஓடும்.
1: உங்களுடைய அந்த இல்லத்தோட நினைவாக
0: தான். எஸ் சார்
1: நிச்சயமாக உங்களுடைய நினைவுகளை அப்படி இந்த பாடல் மீட்டெடுக்கும், இதயங்களையும் மீட்டெடுக்கும். இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

0: இப்போ சொன்னீங்க பிஎஸ்என்எல்ல ஒரு நல்ல வேலை கிடைச்சதுன்னு. முதல் முறையாக அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். நீங்கள் அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கினப்ப எப்படி உணர்ந்தீங்க, என்ன பண்ணீங்கன்னு சொல்லலாமா?
1: எஸ் சார், அது என் கைக்கு வந்தது. அந்த இதில் ஜாயின் பண்ணிட்டு அந்த அதிகாரி நான் கண்டுபிடிச்ச டாக்குமெண்ட்ஸ் யாரோ கொண்டு போய் சேர்த்துருக்காங்க மட்டும் தான் மைண்டில் நின்றுச்சு. மூணு மாதத்துலேயே கடவுளாக பார்த்து சீதாராமன் சார் ஃபஸ்ட்டு அந்த ட்ரைனிங் சென்டர்லேயே பார்த்துட்டேன். அவர் தான் அந்த ரெக்கார்டை கரெக்டான இடத்துல கொண்டு போயிருக்காங்கன்னு, அவர் வக்கீல் சார் உங்கள் மூணு பேர்.
0: இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த புகைப்படம் எடுக்கக்கூடிய நபர்ன்றதும் சொன்னீங்க ஆரம்பத்தில்.
1: எஸ் சார்.
0: இப்போ சுற்றுச்சூழல் சார்ந்த ஆர்வம் எப்படி வந்தது, எப்படி நம்ம சுற்றுச்சூழலை அணுகணும், எப்படி அதை படம் பிடிக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் எங்கே இருந்துச்சு உங்களுக்கு?
1: சார், நான் காந்தி கிராமத்தில் இருக்கும்போது தனிமையில் நிறைய இருந்திருக்கேன் சார். ஃபுல்லாக இயற்கை காந்தி கிராமம் சிறுமலை பக்கம்தான். எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது நாகமண்டி ஃபஸ்ட்டு தளபதி படம் பார்த்துட்டு அவன் தான் அவங்க அப்பா கிட்ட காசு வாங்கி எனக்கு சேர்த்து டிக்கெட் போட்டு பத்து பேர் ஸ்கூலில் எங்கள் கூட படித்த எட்டாம் கிளாஸ் படித்த பத்து பேரும் சேர்ந்து எனக்கு டிக்கெட் போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட் நாள் ரிலீஸு முடிச்சுட்டு எனக்கு நேராக சிறுமலை கூட்டிகிட்டு போயிட்டான். அவங்க அம்மா யார் வந்தாலும் நல்லா அன்போட வர சாப்பாடு போடுவாங்க அவங்க அம்மா அப்பா. ஸோ அப்போ தான் நான் வந்து ஒல்லியாக இருப்பேன், மற்றவங்களாம் எல்லாம் கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க, இவன் மட்டும் வித்தியாசமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, காந்தி கிராமத்தில் ஆர்ஃபனேஜில் வளர்கிற பையன்மா அம்மா அப்பா யாரும் இல்லை, நானே அவங்களுக்கு இன்னும் எனக்கு பிடிச்சி போச்சு, செல்லமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து இயற்கை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த மலையை. அப்போலேருந்து கேமராவை கையில் கிடைக்கிறதெல்லாம் வச்சு வாடகைக்கு எடுத்து லீவ் டைம்லாம் என்ன பண்ணுவேன், தெரியாமல் போய் சித்தாள் வேலை செய்வேன். அந்த 50 ரூபா 25 ரூபான்னு கிடைக்கும், அதெல்லாம் வச்சு வாடகைக்கு கேமரா எடுத்துகிட்டு போய் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் சிறுமலையில். அது இப்போ 10ஆம் கிளாஸ் வரைக்கும் நடந்திருக்கு, பண்ணியிருக்கேன். அது நல்லா ஞாபகம் இருக்குது. அப்படியே பறவைகள்லாம் பறந்தது, மரத்தில் உள்ள கூடலாம் இன்னும் அழகாக இருக்குது, பச்சை பசுமையாக. அதாவது காட்டுக்குள்ளே வந்து அவங்க அம்மா அப்பா சிறுமலையில் இருக்கும்போது நான் வீட்டுக்கு வந்ததாலே இயற்கையோடு இருப்பேன், சாப்பாடு போடுவாங்க அன்பா, நல்லா இயற்கை என்ஜாய் பண்ணியிருக்கேன். அவர் ஒரு மன அமைதியை கொடுக்கும் அந்த மலை, எனக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து கேமரா கையில் கிடச்சதெல்லாம் வச்சு 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படம் பிடிச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து ஒரு ஆல்பமாக வச்சுருக்கேன். டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சோடனே ஒரு ஃபேமஸு ஹிந்துவில் ரிட்டையர்டு ஃபேமஸ் ரைட்டர் என்னோடய ஆல்பத்தெல்லாம் பார்த்துட்டு, இதெல்லாம் எப்படி உனக்கு அந்த இது வந்தோன்னு, சின்ன வயசுல இருந்திருக்கு சார், வாடகைக்கு எடுத்து பண்ணியிருக்கேன் சிறுமலையில், என் ஃப்ரெண்டோட காட்டுக்குள்ளே நாகபாண்டி அவங்க தோட்டத்தில் இது பண்ணியிருக்கேன், ரொம்ப அழகாக இருக்குது, நல்ல திறமையை வளர்த்துக்கப்பா, லோன் போட்டு ஏதாவது பண்ணு, நல்ல திறமையை வளர்த்துக்கணு எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு லோன் போட்டேன் பேங்க்கில், எஸ்பிஐ பில்லுங்கு நுங்கம்பாக்கம். அப்புறம் அந்த கேமரா வாங்கிட்டு நிறைய ஆக்சிடென்ட்லாம் நடந்திருக்கு. படம் பிடிக்கும் போகும்போது தான் கடைசியில் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டேன். அதில் நில குழஞ்சி போய் சரி மதுரைக்கு போய் அது அந்த ஜல்லிக்கிட்ட போய் பார்க்கலான்னு போன இடத்துல ஆக்சிடென்ட், கூட்டத்துக்குள்ளே போய் மாடு முட்டி கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. இது மாதிரி நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு.
0: புகைப்பட அனுபவன்றதே ஒரு பெரிய அனுபவமாக இருக்கு.
1: எஸ் சார், எஸ் சார்.
0: அதில் உள்ள சவால்கள் ஆபத்தில் மாட்டினது.
1: எஸ் சார், பாதுகாப்பான முறையில் தான் படம் பிடிக்கிறது.
0: இதுதான் அதில்
1: அதுதான்.
0: சரி, இந்த தருணத்தில் என்ன பாடல் கேட்க விரும்புகிறீங்க?
1: ஆவாரம்பூன்னு சொல்லிட்டு, ஆவாரம் பூவே அசைந்தாடும் காற்று தனியானால் என்ன துணை என்ன, நான் பாடும் பாட்டொன்று அமுதே என் பொண்ணே பசுமொன்னே, அந்த சாங்ஸ்.
0: இப்போ உங்களோட விருப்பத்தில் நம்ம ஆவாரம் பூவை பாடல் கேட்க இருக்கோம். இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: இசை மொழி பேசும் கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.

0: விருந்தினர் விருப்பம். இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் வன உயிரின புகைப்பட கலைஞர் மற்றும் எழுத்தாளர் சென்னை நாகேந்திரன் அவர்கள்.
1: நீங்க இப்ப சொன்னீங்க இயற்கை சார்ந்த இடங்களுக்கு போகக்கூடிய சூழல் அமைஞ்சது, அதனால இயற்கை சார்ந்த புகைப்படங்கள் எடுத்தேன்னு. இப்ப இதற்கான அங்கீகாரம் உங்களுக்கு எங்கேயா கிடைச்சிருக்கா? விருதுகள் ஏதாவது வாங்கியிருக்கீங்களா?
2: ஃபர்ஸ்ட் விருது வந்து டிபிஎம் பாலம் ட்ரஸ்ட்டு அப்படின்ட்டு சென்னையில் இருக்குது. அவங்க தொண்டு நிறுவனம், ஏழை குழந்தைகளுக்கு நிறையா சர்வீஸ் பண்ணிருக்காங்க. என்னுடைய திறமையை வந்து மிஸ்டர் சங்கர் கணேஷ் ஐயாரஸ் வந்து அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிருக்காங்க. அவங்க நாலேஜ் கொண்டு போயிட்டார் என்னுடைய ரெக்கார்டை. யூஸ்வலாக வருஷம் வருஷம் விருது கொடுப்பாங்க பல டாக்டர்ஸு நர்ஸு ஒவ்வொரு சர்வீஸுக்கும் உள்ளவங்களுக்கு. அதில் என்விரான்மெண்ட்டுக்கு 2023 ஹைகோர்ட்டு ஜட்ஜு அவர் வேல்ராஜ் சார் அவர் கையால் வாங்கினேன், மறக்கவே மாட்டேன். ஆல்ரெடி நேஷ்னல் ஜியோகிராஃபிக்கு என் லிஸ்ட், என் ஃபோட்டோலாம் செலக்டட் லிஸ்ட்டில் வந்திருக்கு, ஃபேவரட் லிஸ்ட்டில் வந்திருக்கு. ஸோ எனி டைம் வந்துடும் அப்படின்ற மாதிரி மைண்ட்லேயே ஓடிட்டுருந்தேன். முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஃபஸ்ட் அவார்டு ஜட்ஜு கையால் வாங்கினேன். அடுத்தது ரோட்ரிக்கு இன்டர்நேஷ்னலில் வாங்கிட்டேன், நாகர்கோயில். அடுத்தது ஹாக்கி ராஜா வாடிப்பட்டி ராஜா ட்ரஸ்ட் மூலயமா இப்போ தான் 2025 டிசம்பர் கரெக்டாக கிறிஸ்மஸ் அன்னைக்கு வாங்கினேன், லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ளிக்கர் இன்டர்நேஷ்னல் லெவலில் என் ஃபோட்டோ லாஸ்ட் இயரில் வந்து டாப்பில் கவர் பேஜில் வந்திருக்கேன் என்னுடைய ஃபோட்டோ, அதுவும் சர்டிஃபிகேட்டுக்காக வெயிட்டிங். ஆல்ரெடி செலக்டட் நேஷனல் ஜியோகிராஃபி ஃபேவரட் லிஸ்ட்லேயும் வந்திருக்கு என் இது.
1: அது அவார்டுக்குமே நிறைய இடத்துல உங்களுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கு, அதுவும் சரியான முறையிலையும் கிடச்சிருக்கு.
2: எஸ் சரி சார்.
1: இப்போ இந்த தருணத்தில் என்ன பாடல் கேட்க விரும்புகிறீங்க, என்ன பாட்டு உங்களுக்கு பிடிக்கும் கேட்கலாம்?
2: கடவுள் உள்ளமே ஓர் கருணை உள்ளமே அடைக்கலம் கொடுத்ததன் அந்த சாங்ஸ்.
1: கடவுள் உள்ளமே உங்களோட விருப்பத்தில் இந்த பாடல் ஒளி உலாவாக இருக்கு. இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

0: நீங்கள் இப்போ சொல்கிறப்ப சொன்னீங்க விருதுகள் எல்லாம் நிறையா கிடச்சிது அப்படின்னு. இந்த புகைப்படம் சார்ந்தது தவிர்த்து ஒரு ஆட்டோபயோகிராஃபி நம்ம எழுதணும், உங்களுடைய வாழ்க்கை வரலாறை எழுதணும், சரி இந்த விஷயம்லாம் சொல்லணும் மக்களுக்கு அப்படின்னு எப்படி தோணுச்சு? ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல?
1: எனக்கு மைண்டில் தோன்றது அந்த அழகான மனிதர்கள், மனிதநேயத்தை தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னையெல்லாம் என் மூஞ்சி பார்த்தாலே எல்லோரும் ஒதுங்கி தான் போயிருக்காங்க. அதே மீறி அந்த அம்மா அப்பா ஃபோட்டோ கண்டுபிடிக்கும் போதும் சரி, நான் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, வேலை செஞ்ச இடத்துலையும் ஒரு சில பேர் அந்த மனிதத்தோடு நடந்திருக்காங்க. யூஸ்வலாக நல்லா அழகாக இருந்தால் தான் ஒருத்தர் வந்து கிட்டக்க வந்து பேசுவாங்க, நல்ல பொசிஷனில் இருந்தால் தான் கிட்டக்க வந்து பேசுவாங்க. என்கிட்ட எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லாமல் ஒரு ஆனரி மேன்கிட்ட எப்படி அவங்க வீட்டு குழந்த மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. காப்பாற்றின விதம், டாக்டர்ஸ், நர்சஸ், ஒவ்வொரு ஆக்சிடெண்ட்டும் கொடுமையாக நான் நடந்தது. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் லைஃப்பில் போராடிட்டு இருக்கீங்க. அடுத்தது டீச்சர்ஸு, அவங்க சொல்லி கொடுத்த டீச்சர் மைண்டில் வச்சுக்கோங்க. லைஃப்பில் நம்ம இழந்துட்டோம், நான் படிப்பு இல்லாமல் இழந்திருக்கேன், யாருமே இல்லாமல் அந்த படிப்புக்காக நான் போராடிருக்கேன். படிக்கும்போது அந்த டீச்சர் அன்பு காமிச்ச விதம், சொல்லி கொடுத்த விதம் எனக்கு இன்னும் மைண்டில் இருக்குது. அவங்களெல்லாம் எப்படி விட்டோம், இருக்கும்போது விட்டுட்டோமே, இல்லாதப்போ தான் அவங்கள நான் மைண்டில் ஓடிட்டுருக்கு. அந்த மனிதநேயத்தை சொல்லியிருக்கேன். அடுத்தது நல்ல நண்பர். ஸோ அந்த நண்பர்கள் நினைவாகும், அடுத்த தலைமுறைக்கு மரத்தை நடுங்க, என்விரான்மெண்ட்டு.
0: இந்த மாதிரி எண்ணங்கள் தான் அந்த புத்தகத்தையும் உங்களை எழுத வச்சிருக்கு.
1: எஸ் சார், எஸ்
0: சார். இந்த தருணத்தில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: எஸ் சார், மன்னனில் அம்மா என்று அழைக்காது.
0: மன்னனில் அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லை.
1: உயிர் இல்லை. எஸ் சார்.
0: உங்களோட விருப்பத்தில் பாடல் ஒளி உலா வர்றதுக்கு இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

0: இப்போ உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக டவுனாக ஃபீல் பண்ணுறீங்க, சே என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு, அந்த மாதிரி தருணத்தில் எப்படி நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்திக்கிறீங்க, என்ன பண்ணுவீங்க?
1: நான் ஹாலிவுட் மூவி ரொம்ப பார்ப்பேன் சார். கிளாடியேட்டர் மூவி கிட்டத்தட்ட 50 தடவை பார்த்துருக்கேன். அப்போ கஷ்டப்படும் போது அந்த மூவி தான் மதுரையில் மாப்பிள்ளை விநாயகரில் பார்த்தது. அங்கேயே 50 தடவை பார்த்துருக்கேன். போராடி நான் ஜெயிப்பேன் அது மட்டும் தான் மைண்டில் இருக்கும் எனக்கு. நான் சாகிறதுக்கு முன்னாடி அந்த அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சிருவேன் அது மட்டும் தான் மைண்டில் வச்சு போராடினேன். அது உண்மையே நடந்துருச்சு. எல்லோரும் ஒதுங்கி போனப்போ அது ரொம்ப இன்ஸ்பிரேஷனான மூவி கிளாடியேட்டர். மியூசிக்காக இருந்தாலும் சரி ஒவ்வொரும் அதுக்கு ஏகப்பட்ட விருது வாங்கினாங்க ஆஸ்கார் அவார்டு. பட் ஏதோ ஒரு புக்கில் எனக்கு அந்த படம் வந்து இன்ஸ்பிரேஷனாக இருந்தது, அதுவும் புக்கில் சொல்லியிருக்கேன். நான் மோஸ்ட்லி ஹாலிவுட் மூவி ரொம்ப பார்ப்பேன். டென்சன் வாஷிங்டன், ரசல் குரோ, அது கிளாடியேட்டர் தான் கதை கலங்குச்சு. ஜாக்கி ஜான் படம் அப்போ ஸ்கூல் படிக்கும் போதே பார்த்துருக்கேன்.
0: மனசோர்வாக இருக்கப்போ இது மாதிரி ஏதாவது இன்ஸ்பிரேஷன் தரக்கூடிய
1: மூவி தான் பார்க்கறது கண்டிப்பாக.

ஐயா, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பல கட்ட போராட்டங்களை கடந்து வந்திருக்கீங்க. ஒரு ஆதரவற்ற ஒரு இல்லத்துல படித்து, அப்புறம் அப்பா அம்மா யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு, அப்புறம் அவங்களோட வாரிசு அடிப்படையில் வேலைக்கான வாய்ப்பை பயன்படுத்தி கடுமையான போராட்டம், ஒரு ஆறாவது முயற்சியில் அந்த வேலை கிடச்சி, அப்புறம் இயற்கை மீதான

0: சிறு வயதிலிருந்து இருந்ததை வச்சு ஒரு புகைப்பட கலைஞராக புகைப்படம் எடுத்து அதற்கான அங்கீகாரங்கள் விருதுகள்னு ஒவ்வொன்றா வாங்கி சொல்லப்போனால் நீங்கள் சொன்னப்பே சொன்னீங்க, எவ்வளவோ நாள் கஷ்டப்பட்டிருக்கேன், சாப்பாடு இல்லை, அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க, இப்படி நிறையா விஷயங்கள் பேசியிருக்கீங்க. இப்படி இருக்கிற ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: அன்பாக இருங்க, எல்லாருமே அன்பாக இருக்கணும். பேரண்ட்ஸை தயவு செய்து காயப்படுத்தாதீங்க. மனிதநேயத்தோடு அவங்கள கடைசி காலத்தில் வச்சு காப்பாற்றுங்க. அண்டு சொல்ல வேண்டியது, அந்த டாக்டர்ஸு, நர்ஸு, டீச்சர்ஸு, அம்மா அப்பா, நல்ல நண்பர்கள், அவங்களாம் நமக்கு கிடைச்ச கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு, பெரிய கிஃப்ட்டு. எனக்கு எதுவுமே இல்லை, அம்மா அப்பாவை இல்லைன்னு சொல்லி அந்த அம்மா அப்பாவை தேடுதல் தான். அந்த அம்மா அப்பா முகத்தை பார்த்துட்டேன் என் உயிர் போகிறதுக்குள்ள. அடுத்தது நல்ல டீச்சர், நான் படிக்கும்போது அந்த படிப்புக்காக ஓடியிருக்கேன். அடுத்தது நான் உடம்பு முடியாமல் படுத்திருந்தப்ப டாக்டர்ஸ்னு வச்சு ஆக்சிடெண்ட் வந்து, கொடூரமான ஆக்சிடெண்ட் வந்து, ஒரு அன்போடு பார்த்துருக்காங்க. நல்ல நண்பர் என்னை தூக்கிட்டு போய் ஃபோனை போட்டவொன்னே எடுத்தாங்க. தயவுசெய்து ஃபோனை போட்டால் யாராவது எடுங்க, யாரோ ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு யூஸாக இருக்கும். அடுத்த தலைமுறை நம்ம மரத்தை நடுவோம், இயற்கையோடு வாழணும், இயற்கையை அழிக்காதீங்க. அடுத்த தலைமுறைக்கு சுத்தமான இயற்கையோடு வாழ்ந்து, இன்னும் நிறைய நோய் வந்துட்டுருக்கு, ஹீட் ஸ்ட்ரோக்லேருந்து நிறையா, இயற்கையை அழிச்சதனுடைய விளைவு தான் மிகப்பெரிய தாக்கமாக இருக்குது. நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், அன்போடு இருக்கணும், உலகத்தில் உள்ள எல்லோரும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்த தலைமுறையை அன்போடு கொண்டு போவோம், எதையுமே டேமேஜ் பண்ணாமல், இயற்கையை டேமேஜ் பண்ணாமல், அன்போடு மரத்தோடு ஒப்படைப்போம். ப்ளீஸ் மரத்தை நடுங்க.
0: நல்ல ஒரு தகவலும் சொல்லியிருக்கீங்க, இன்றைய காலத்திற்கு தேவையான ஒரு விஷயத்தையும் பகிர்ந்துருக்கீங்க. மரத்தை நடுங்களேன் ப்ளீஸ்ன்னு வேறு சொல்லிட்டீங்க. நிச்சயமாக கேட்குற எல்லாரும் இந்த கோடை காலத்தில் நட்ட மரங்களை பராமரிப்பாங்க. மழைக்காலம் தொடங்கும் போது சிறப்பாக மரத்தை நட்டு பராமரிக்கவும் உங்கள் சார்பாகவும் கோடை பண்பலையின் சார்பாகவும் ஒரு விண்ணப்பத்தை வச்சுட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நிறைவாக என்ன பாடல் கேட்க விரும்புகிறீங்க?
1: அஞ்சாதையில் அச்சம் தவிர் ஆண்மை தவறே, அந்த சாங்ஸ் சார்,
0: மிஸ்கின் அவர்களோட
1: எஸ்
0: அஞ்சாதே திரைப்படத்திலிருந்து. உங்களோட விருப்பத்தில் பாடல் ஒளி உலா வர இருக்கு. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்.
1: எனக்கும் கோடை பண்பலை எஃப்எம் உங்கள் அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இப்படி ஒரு வாய்ப்பு, நான் சிறுமலையில் இருக்கும்போது அந்த ரேடியோ போடும்போது இந்த கோடை எஃப்எம் இதை தான் கேட்பேன். அவங்க வீட்லேயே அதான் ஒழிக்கும். அந்த காட்டுக்குள்ளே உள்ளவங்களுக்கு இதுதான் பெரிய ஒரு ஊன்றுகோள், ஆறுதல். அந்த வாய்ஸாக இருந்தாலும் சரி, நிறைய விஷயம் போடுவீங்க, அதெல்லாம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இதன் மூலயமா அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும், அதை தான் உங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, மிகப்பெரிய நன்றி. அதை வாய்ப்பு அள்ளி கொடுத்தது வந்து நாகலட்சுமி பாட்டு டீச்சர், நாகலட்சுமி ஜெயக்குமார், இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து விட்டது அவங்க தான். அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன்.
0: நன்றிங்க, நன்றி,
1: தேங்க்யூ, தேங்க்யூ.
2: கானகங்கை உங்கள் கோடை பண்பலையில் இதுவரை இசை நடைபோட்டு இனிதாய் நிறைவு பெறுகிறது விருந்தினர் விருப்பம். தன் எண்ணங்களால் வண்ணங்கள் சேர்த்து வனப்புமிகு இசை தேர்வுகளை தந்து இதுவரை நம்மோடு பயணித்தார் வன உயிரின புகைப்பட கலைஞர் மற்றும் எழுத்தாளர் சென்னை நாகேந்திரன் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு மயிலப்பன், கணினியாக்கம் வை முகமது அலி. நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. வசந்த காலத்தின் வாசம் மாறாமல் இசைத்தெஞ்சலில் இதயம் நனைய கற்பனை கோலங்களை கானத்தோடு இணைத்து நேயர்களை இன்பமழையில் நனைக்க வருகிறது 100.5 நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சியில் புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் கோவிலை தன்னகத்தை கொண்ட மாவட்டம், ஆசியாவின் பழமையான நூலகங்களில் ஒன்றான சரஸ்வதி மகால் நூலகம் அமைந்துள்ள மாவட்டம், சோழர்களின் வரலாற்று சிறப்புமிக்க தலைநகரமாகவும் கலை கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தின் மையமாகவும் திகழும் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் தஞ்சாவூர் மாவட்ட அன்பர்களை வரவேற்றி காத்திருக்கிறது 100.5 நினைவி சுகம்.

0: நிகழ்ச்சியில் பங்கு பெற நேயர்கள் வரவேண்டிய எண்கள்: தஞ்சாவூர் மாவட்ட அறிமுக உள்ளங்கள் 24 24 24, மற்ற வழக்கமான தஞ்சாவூர் மாவட்ட நேயர்கள் 24 24 29 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42 இணைத்து நிகழ்ச்சியில் உங்களோடு செல்வராணி. இப்ப நிகழ்ச்சிக்கு வரும் முதல் சகோதரர் யாரு? வாங்க, வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: செல்வராஜ்.
0: சரிங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: படைகள் படத்துல கலந்து
0: இதோ பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றி மேடம்.

இதயங்களை இசையால் தன்வசமாக்கி கொண்டிருக்கிறது. 100.5 நினைவி சுகம். இப்ப இணைப்பில் காத்திருக்கும் அன்பு உள்ளம் யாரு? வாங்க, வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. என்னம்மா? அஸ்வின். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? இளமை பேசுகிறதுக்கு வராம நினைவே சுகத்துக்கு வந்திருக்கீங்க. லைன் கிடைக்கல, இதுல கிடைச்சிருச்சு, அப்படிதானே? ஓகேம்மா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்? காதலின் தீபம் ஒன்று படமா? பாட்டா? தம்பிக்கு எந்த ஊர் படத்துல இருந்து இதோ பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்கம்மா.

0: இன்னிசை மலையால் இதயம் நிறைத்து கொண்டிருக்கிறது. 100.5 நினைவி சுகம் இப்ப யாரு இணைப்பில் காத்திருக்காங்க? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். பேர் சொல்லுங்க.
1: தஞ்சாவூர்ல இருந்து டாக்டர் கார்த்திகேயன் பேசுறேன்.
0: என்னங்கயா பாடல் கேட்கலாம்?
1: எஜமான் படத்துல இருந்து ஆலப்பூ.
0: ஓகே, இது பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.
1: தேங்க்யூ.
0: நன்றிங்க.

0: அடுத்தது என்ன? நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. 12 வகுப்பு பொது தேர்வு முடித்து உயர்கல்விக்காக காத்திருக்கீங்களா மாணவ மாணவியர்களே? உங்களுக்கான நேரலை நிகழ்ச்சி தான் இது. வல்லுநர்கள், துறை சார்ந்த சாதனை மாணவர்களின் அனுபவ பகிர்வுன்னு உங்க எதிர்கால பாதையை தெளிவுபடுத்துற நிகழ்ச்சியாக வலம் வருகிறது.
1: சந்தேகம் இருக்கா? தெளிவு பெறணுமா? அப்ப அழையுங்கள். 24 24 24
0: 24 24 26
1: 24 24 29
0: 290 333
1: கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42.
0: அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி.

0: இசை பாடும் மண்பலை. இது உங்கள் கொடை பண்பலை 100.5. நேரம் 10:20 ஆயிடுச்சு. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரு? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க. பேர் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க.
1: மதி என்கிற.
0: என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: படம் விதி.
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றி.

0: இதயத்தை இனிமையாக்கும் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது நூற்புள்ளி ஐந்தின் நினைவே சுகம். இப்ப இணைப்பில் இருக்கும் அன்பு உள்ளம் யாரு? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், தஞ்சாவூர்ல நடராஜன் பேசுறேன்.
0: ஐயா, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: இந்த காதல் ஓய்வு வைத்த சங்கீத ஜாதி முல்லை அப்படின்னு சொன்னாங்க.
0: இதோ பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.
1: கோடை பண்பலை. ஹலோ. கோடை பண்பலை எங்க வாழ்க்கையில முல்லை மலர் வாசி ஃபிளவர் பண்ணிருந்தோம்.
0: ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கும் உங்கள்ட்ட பேசினது. பாடல் வந்து கேட்கலாம், நன்றிங்க.
1: ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ மேடம்.

மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன.

0: வானலையில் கானங்களை தந்து கொண்டிருக்கிறது 100.5 நினைவி சுகம். இப்ப காத்திருக்கும் தஞ்சாவூர் மாவட்ட நேயர் யாரு? வாங்க வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்கயா.
1: சேகர் மேடம்.
0: எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: தஞ்சாவூர் மாவட்டம் கீழ திருப்பந்தூர்.
0: சரிங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: தருமதுரையிலிருந்து சந்தைக்கு வந்த கிளி.
0: இதோ
1: முழுமையா போடுங்க மேடம்.
0: சரிங்க, பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்க,
1: ரொம்ப நன்றி மேடம்.

0: இசை விருந்து படைக்கும் இனிய நேரமாய் கொடைப்பண்பலை 100.5 இது நினைவி சுகம். இப்ப இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரு? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்கய்யா.
1: தஞ்சாவூர் மாவட்டம் திருவோண வட்டம் சென்னை விட்டு சிவகோபுரம் செய்யறேன் மேடம்.
0: நிகழ்ச்சியில் என்னங்கய்யா பாடல் கேட்கலாம்?
1: குங்குமச்சிமிழ் குரூப்ஸ் 20
0: கேட்டலாமா?
1: ஆ, ஓகே,
0: நன்றிங்க.

0: அடுத்தது என்ன?
1: நாள்தோறும் நமது கோடை பண்பலை 105 இரவு 7 மணி முதல் 8 மணி வரை 12வது வகுப்பு பொது தேர்வு முடித்து உயர்கல்விக்காக காத்திருக்கீங்களா? மாணவ மாணவியர்களே, உங்களுக்கான நேரலை நிகழ்ச்சி தான் இது.
2: வல்லுநர்கள், துறை சார்ந்த சாதனை மாணவர்களின் அனுபவ பகிர்வுனு உங்க எதிர்கால பாதையை தெளிவுபடுத்துற நிகழ்ச்சியாக வலம் வருகிறது.
1: சந்தேகம் இருக்கா? தெளிவு பெறணுமா? அப்ப அழையுங்கள். 24 24 24 24 24 24 26 24 24 29 293 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42.
2: அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி.
1: அடுத்தது என்ன? உங்கள் கொடைப்பண்பலை 100.5

0: தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப கணங்களை இதமாய் தந்து கொண்டிருக்கிறது 100.5 நினைவி சுகம். இப்ப இணைப்பில் காத்திருக்கும் அன்பு உள்ளம் யாரு? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: பேர் ஆகாஷ்.
0: எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: தஞ்சாவூர் மாவட்டம் கும்மோன்ல இருந்து பேசுறேன்.
0: நிகழ்ச்சி என்ன பாடல் கேட்கலாம்?
1: பொன்மனச்செல்வம் படத்துல இருந்து பொட்டு வச்ச தங்கப்படம் ஊருக்கு நீங்க அந்த பாடல் போட்டுறேன்.
0: பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம் மேடம்.
0: நன்றிங்க.
1: நன்றி.

0: தேன் சுவை கானங்களால் இதயம் நிறைத்து கொண்டிருக்கிறது. 100.5 நினைவே சுகம். இப்ப வரும் தஞ்சாவூர் மாவட்ட நேயர் யாரு? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம். தான் தஞ்சாவூர் மாவட்டம் வயலூர் ஸ்ரீராம் நகர்ல இருந்து ரகுநாதன் பேசுறேன்.
0: நிகழ்ச்சி என்னங்க பாடல் கேட்கலாம்?
1: புன்னகைமணன் படத்துல இருந்து சிங்கராஜ் சின்ன
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்க.
1: ஓகே, நன்றி.

தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களின் இனிய பங்களிப்பில் வளம் வந்து நிறைவுக்கு வருகிறது 100.5 நினைவி சுகம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேய உள்ளங்களுக்கும் கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நேயர்களே.

இரவின் மௌனத்தில் ஓசை ஒன்று மெதுவாய் இசைக்க, நிலவின் ஒளியில் நினைவுகள் பாடலாய் மலர, கூடை பந்தலை 100.5 கேட்கும் அந்த மெட்டு இதயத்தை வருடும் தென்றலாய், தூங்காத விழிகளுக்கு துணையாய் வரும். தனிமையின் இரவை கூட சுகமாய் மாற்றிவிடும் பாடல்கள், மனதை மெதுவாய் அணைத்து கொண்டு நித்திரைக்கு இட்டுச் செல்லும் இடைவிடா பாடல்களோடு 100.5 இணைந்து ரசிப்போம் இரவு சிறகு.

இரவின் இனிமையை இரட்டிப்பாக்கிக் கொண்டிருக்கும் கோடை பந்தலை 100.5 இப்போது நாம் கேட்டு மகிழ இரவு சிறகு. மீண்டும் வணக்கம் நேர்களே.

0: அடுத்தது என்ன? நாள்தோறும் நமது கோடைப்பண்பலை 100.5 இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. 12ஆம் வகுப்பு பொது தேர்வு முடித்து உயர்கல்விக்காக காத்திருக்கீங்களா?
1: மாணவ மாணவியர்களே, உங்களுக்கான நேரலை நிகழ்ச்சி தான் இது.
0: வல்லுநர்கள் துறை சார்ந்த சாதனை மாணவர்களின் அனுபவ பகிர்வுன்னு உங்க எதிர்கால பாதையை தெளிவுபடுத்துற நிகழ்ச்சியாக வலம் வருகிறது.
1: சந்தேகம் இருக்கா? தெளிவு பெறணுமா? அப்ப அழையுங்கள். 24 24 24 24 24 24 26 24 24 29 290 333 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42.
0: அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி.
1: அடுத்தது என்ன? உங்கள் கோடைப்பண்பலை 100.5.

0: அடுத்தது என்ன? நாள்தோறும் நமது கோடை பண்பலை 105 இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. 12 வகுப்பு பொது தேர்வு முடித்து உயர்கல்விக்காக காத்திருக்கீங்களா மாணவ மாணவியர்களே? உங்களுக்கான நேரலை நிகழ்ச்சி தான் இது. வல்லுநர்கள், துறை சார்ந்த சாதனை மாணவர்களின் அனுபவ பகிர்வுனு உங்க எதிர்கால பாதையை தெளிவுபடுத்துற நிகழ்ச்சியாக வலம் வருகிறது.
1: சந்தேகம் இருக்கா? தெளிவு பெறணுமா? அப்ப அழையுங்கள். 24 24 24 24 24 26 24 24 29 293 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42.
0: அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி.
1: அடுத்தது என்ன? உங்கள் கொடைப்பண்பலை 100.5.

தனிமையில் துணையாகவும், சோகத்தில் ஆறுதலாகவும், சந்தோஷத்தில் சிரிப்பாகவும் இப்படி நம் உணர்வுகளோடு பயணிக்கும் கூடை பண்பலின் 1.5 நிறைவுக்கு வருகிறது இரவு சிறகு. மீண்டும் கேட்கலாம் நாளை முன்னிரவு 11 மணிக்கு. 1.5 இனி நாளை வலம் வரும் நமது நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு இறைப்புகள் பாடிட அருள்மாலை. 6 மணிக்கு வசந்த விடியல். 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. 6:30 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். அனில் பாஸ்தா, ஆர்கேஜி நெய், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வசந்த விடியல். 6:35 கரூர் தைலா செல் சென்டரின் பூந்தளிர் நேரம். காலை 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில் பாட்டும் பதமும். போமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் தக்குமுக்கு தர்பார். பிரித்வி விமென்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று ஆகியன இடம்பெறும். காலை 8 மணிக்கு திருப்பூர் மாவட்ட நீர்களின் பங்களிப்பில் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் மனதோடு ராகம். 8:05 போமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவலும் வலம் வரும். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவில். நாளை மீன் பதப்படுத்தலும் தொழில் வாய்ப்பும். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் குன்றக்குடி வேளாண் அறிவியல் மையத்தின்

பாட வல்லுநர் முனைவர் டி விக்னேஷ் அவர்கள். கலை 10 மணிக்கு திரையுலக கலைப்பயணம் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் திரைப்பட குணச்சித்திர நடிகர் ஜான் பிரிட்டோ அவர்கள். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய இடம்பெறும். மறுபகல் 11 மணிக்கு ஏரிச்சாலையிலிருந்து லேக் எஃப்எம், நண்பகல் 12 மணிக்கு ஆர்கேஜி நையின் மகளிர் நேரம், 12:25 வத்தலக்குண்டு சக்தி சர்க்கரை நோய் மையத்தின் இனிய வாழ்க்கை இடம்பெறும். 12:30 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி. பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி

0: 12:25 வத்தலக்குண்டு சக்தி சர்க்கரை நோய் மையத்தின் இனிய வாழ்க்கை இடம்பெறும். 12:30 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி. பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 2:15 பொன்னியின் செல்வங்கள். 2:30 டோல் தமாக்கா தூள். பிற்பகல் 3 மணிக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் கஞ்சப்பள்ளி சுகந்தா சுரேஷ் அவர்களின் தெருவில் உயிரெழுத்து. 3:40 பாட்டும் பதமும் இடம்பெறும். மாலை 4 மணிக்கு அனில் பாஸ்தா, தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் விடுகதை வண்ணத்தூரிகை. 4:30 பூமெக்ஸ் பானங்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் விடுகதை வண்ணத்தூரிகை. மாலை 5 மணிக்கு RKG நையின் சித்திர செவ்வானம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரமும், 5:55 ஆலய தரிசனமும் இடம்பெறும். மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள், 6:05 புமக்ஸ் பானங்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:40 பண்ணையும் பசுமையும் இடம்பெறும். 7:00 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் சொந்த பந்தமும் இடம்பெறும். 8:00 இளமை பேசும், 9:00 குடைத்தென்றல், 10:00 தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியாக நினைவேசுகம் நாளை திருவாரூர் மாவட்ட நேர்களுக்காக. முன்னிரவு 11:00 விரியும் இரவு சிறகு இவையாவும் கோடை பந்தலை 100.5 நாளை வலம் வரும் நமது நிகழ்ச்சிகள்.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் இரவு, குரல் எண் 1052.

0: இரத்தலினால் வரும் பொருள் துன்பப்படாமல் வருமானால் இறப்பது ஒருவனுக்கு இன்பம் அளிப்பதே ஆகும். குறள் எண் 1052 அதிகாரம் இரவு.
1: இன்பம் ஒருவர்க்கு இரத்தல் இறந்தவை துன்பம் உறாவரின்.
0: இரத்தலினால் வரும் பொருள் துன்பப்படாமல் வருமானால் இறப்பது ஒருவனுக்கு இன்பம் அளிப்பதே ஆகும். குறள் எண் 1052 அதிகாரம் இரவு.
2: கோடை பந்தல் இன்னொரு புள்ளி 5 இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நமது இனிமையான நிகழ்ச்சிகளை காலை மணி 4:51 நமது வளமான அலைவரிசை 100.5 MHz கேட்டு மகிழ அன்புடன் அழைக்கின்றோம்.

புலர்ந்துள்ள விடியல் பொழுது அனைவருக்கும் இனிய நன்னாளை அமையட்டும் என வாழ்த்தி வரவேற்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 MHz. இன்று சகவருடம் 1948, வைசாக 30 நாள், பராபவ ஆண்டு.

வைகாசி திங்கள் 6ஆம் நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 மே மாதம் 20ஆம் தேதி 2026 புதன்கிழமை நேரம் காலை 4:56.

நேரம் காலை 5:24. பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கொடை பண்பலையின் அருள் மாலையில்